அன்பு நேயர்களுக்கு இனிய காலை வணக்கம். இது உங்கள் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் மத்தியிலை 1197 கிலோ ஹெட்ஸ் பண்பலை 102.6 மெகா ஹெட்ஸில் நமது ஒலிபரப்பு இனிதே தொடங்குகின்றது. இன்று சக ஆண்டு 1948 ஸ்ராவண மாதம் 10 நாள், திருவள்ளுவர் ஆண்டு 2057 பராபவ வருடம் ஆடி மாதம் 16 நாள், 1 தேதி ஆகஸ்ட் மாதம் 2026 ஆண்டு சனிக்கிழமை. இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தும் இனிதே ஆரம்பமாகிறது.

0: வெளியே தழும்பு வந்தாலும் உள்ளே ஆறிப்போகும். ஆனால் சுடு சொற்களால் உண்டான மனப்புண்ணோ வெளியே தெரியாவிட்டாலும் உள்ளே ஆறாத ரணத்தை உண்டாக்கிவிடும். குறள் எண் 129 அதிகாரம் அடக்கமுடைமை.
1: தீயினால் சுட்ட புண் உள்ளாரும் ஆறாதே நாவினால் சுட்டவடு.
0: தீப்புண்ணால் வெளியே தழும்பு வந்தாலும் உள்ளே ஆறிப்போகும். ஆனால் சுடுசொற்களால் உண்டான மனப்புண்ணோ வெளியே தெரியாவிட்டாலும் உள்ளே ஆறாத ரணத்தை உண்டாக்கிவிடும். குறள் எண் 129 அதிகாரம் அடக்கமுடைமை.

0: நேர்களேனும் சில நொடிகள் கேட்கலாம் செய்தி சுருக்கம்.
1: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் மிருதுளா. வன்முறையும் வெறுப்பும் எந்த பிரச்சினைக்கும் தீர்வாகாது என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் எஸ் ஜெய்சங்கர் நேற்று மாலை ஈரானிய வெளியுறவுத்துறை அமைச்சர் அப்பாஸ் அராக்ஷியை தொலைபேசியில் தொடர்பு கொண்டு பேசினார். வெளிநாடுகளிலிருந்து இந்தியாவிற்கு வரும் நன்கொடைகளை கட்டுப்படுத்த வகை செய்யும் திருத்த மசோதாவை அடுத்த வாரம் மக்களவையில் தாக்கல் செய்ய அரசு திட்டமிட்டுள்ளது. அரசு பள்ளிகளில் விளையாட்டு ஆசிரியர் பணியிடங்கள் 50% காலியாக இருப்பதாகவும் அவை விரைவில் நிரப்பப்படும் என்றும் பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் திரு ராஜ்மோகன் தெரிவித்துள்ளார். நாமக்கல் மாவட்டம் பள்ளிப்பாளையத்தில் சட்டவிரோதமாக தடையை மீறி செயல்பட்டு சாய ஆலைகள் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் என்று பால்வளத்துறை அமைச்சர் திரு விஜயலட்சுமி கூறியுள்ளார். தமிழகத்தில் உள்ள தொழிற்பயிற்சி நிறுவனங்களில் மாணவர்களின் நேரடி சேர்க்கைக்கான கால அவகாசம் வரும் 14 வரை நீட்டிக்கப்பட்டுள்ளதாக மாநில அரசு அறிவித்துள்ளது. சென்னை துறைமுகத்தில் இருந்து கனிமங்களை ஒரே நாளில் அதிகளவில் ஏற்றுமதி செய்து சாதனை படைக்கப்பட்டுள்ளது. போதைப்பொருள் இல்லாத இந்தியாவை உருவாக்கும் நோக்கில் தூத்துக்குடியில் நேற்று விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடைபெற்றது. கள்ளக்குறிச்சி மாவட்டம் சின்னசேலத்திற்குட்பட்ட பல்வேறு பகுதிகளில் நேற்று பலத்த காற்றுடன் கூடிய மிதமான மழை பெய்தது. ஈரானின் எரிசக்தி இலக்குகளில் குறிவைத்து அமெரிக்கா மீண்டும் தாக்குதல் நடத்தக்கூடும் என்று அந்நாட்டு ஊடகங்கள் தெரிவித்துள்ளன. பலுசிஸ்தானில் போராட்டம் நடத்தி வரும் நபர்களை பாகிஸ்தான் ராணுவம் கைது செய்து மறைவிடத்தில் கொண்டு சென்று துன்புறுத்துவதாக சர்வதேச பொது மன்னிப்பு சபை குற்றம் சாட்டியுள்ளது. யுக்ரைன் பேட்ரியாட் இடைமறிப்பு ஏவுகணைகளை தயாரிக்க அனுமதிப்பது தொடர்பான திட்டங்களில் அமெரிக்கா எச்சரிக்கையுடன் செயல்பட வேண்டியுள்ளது என்று அந்நாட்டு அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் தெரிவித்துள்ளார். காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டியில் ஈட்டி எறிதலில் இந்தியாவின் நீரஜ் சோப்ரா வெள்ளிப்பதக்கமும் யஷ்வீர் சிங் வெண்கலப் பதக்கமும் வென்றனர். ஜூடோ போட்டியில் இந்தியாவின் அஸ்மிதா தே மற்றும் ஹர்ஷ் சிங் தங்கம் வென்று வரலாற்று சாதனை படைத்துள்ளனர். இதுவரை காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டிகளில் இந்தியா 5 12 வெள்ளி மற்றும் 6 என 23 பதக்கங்களை வென்றுள்ளது. செய்தி சுருக்கம் நிறைவு பெற்றது.

அன்பினர்களுக்கு மீண்டும் ஒரு இனிய காலை வணக்கம். நேர்கள் கேட்டுட்டு இருக்கிறீங்க திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6 MHz ஒளிபரப்பு. நேர்கள் இப்ப தெரிஞ்சுக்கலாம் இன்னைக்கு உங்களுக்காக என்னென்ன நிகழ்ச்சிகள்லாம் வலம் வர காத்துட்டு இருக்கு அப்படின்றத பத்தி. நேர்களே, இன்று காலை 6:10 இணைத்தானம் நல்லவை கேட்க உரை வழங்குபவர் இதய கீதம் ராமானுஜம் அவர்கள். 6:15 வணக்கப்பூக்கள் பக்தி பாடல்கள் வளம்பெறும். 6:45 உள்ளவர்களுக்கான தகவல்கள் வளம்பெற கேட்கலாம். 6:55 சூழல் காப்பது சுகம் சூழல் ஒளி வழங்குவோர் பாவூர் சத்திரம் அரியப்பபுரம் ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப்பள்ளி மாணவர்கள். சூழல் ஒளி வழங்குபவர் முனைவர் பா எழில் ராமராஜ் அவர்கள். 7:00 வணக்கபரணியில் தொழில் தொடங்குவோம் நேரலை நிகழ்ச்சி வழங்குபவர் தொழில் ஆலோசகர் மற்றும் எழுத்தாளர் எம் ஞானசேகர் அவர்கள். 7:15 தமிழே அமுதே உரை வழங்குபவர் திருவருள் லத்தீப் அவர்கள். 7:30 ஆங்கிலம் அறிவும் வழங்குபவர் தூத்துக்குடி பிரபாவதி அவர்கள்.

நேர்களே, இன்று காலை 8:02 வழக்கென்று வந்தால் நேரலை நிகழ்ச்சி பங்கேற்பவர் திருநெல்வேலி மாவட்ட அரசு சிறப்பு வழக்கறிஞர் ஐ முருகேசன் அவர்கள், 8:15 வேதமும் நாதமும் உரை வழங்குபவர் சுந்தரபாண்டியபுரம் சி சக்திவேல் அவர்கள், 8:30 கிளாஸ்கோவில் நடைபெறும் காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டிகள் 2026 அன்றாட நிலவரம் கேட்டறியலாம். 8:45 சைபால் வழங்கும் தென்கட்சி கோஸ்வாமிநாதன் அவர்களின் நேற்று ஒரு தகவல் வலம் வரும். 9:02 ஆனந்த பூங்காற்று நிகழ்ச்சியில் குழந்தைகளிடம் நல்ல பழக்க வழக்கங்களை கற்றுக் கொடுப்பது எப்படி, இந்த தலைப்பில் நேயர்கள் உங்களுடைய கருத்துக்களையும் எங்க கூட நீங்க பகிர்ந்துக்கலாம். 10:02 மனம் விரும்புதே உங்களுடைய விருப்ப பாடலோட நிகழ்ச்சி விளம்பரம், கூடவே அருமையான கேள்விகளும் உங்களுக்காக காத்துட்டே இருக்கு. முற்பகல் 11:02 மணித்திருநாடு நிகழ்ச்சியில் லட்சத்தீவுகள் பற்றிய தகவல்கள் அறியலாம். 11:30 ஸ்டம்ப்டு சீசன் 7 கிரிக்கெட் பற்றிய வாராந்திர நிகழ்ச்சி விளம்பரம். 12:02 நிகழ்ச்சி குறிப்புகள். 12:10 ஸ்நேகிதியே உங்கள் பயத்தை வென்ற அனுபவம் பற்றி, தோழிகள் உங்களுடைய கருத்துக்களை எங்க கூட நீங்க பகிர்ந்துக்கலாம். 1:00 நலம்தான நிகழ்ச்சியில கேட்கலாம், கண்களை காப்போம், குழந்தைகளின் கண்களில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் குறித்த ஆலோசனைகள் வழங்குபவர் கண் மருத்துவ நிபுணர் டாக்டர் ஃபாத்திமா அவர்கள். 1:05 நலம்தான நிகழ்ச்சியில் உலக தாய்ப்பால் வாரம், தலை சிறந்த அமுது தாய்ப்பால் அமுது, தாய்ப்பாலின் முக்கியத்துவம் குறித்த குழந்தைகள் நல மருத்துவர் டாக்டர் அஜய் பிரகாஷ் அவர்கள் வழங்கும் ஆலோசனைகள் விளம்பர கேட்கலாம். 1:10 தொடர்ந்து நலம்தான நிகழ்ச்சியில செரிமானத்தை மேம்படுத்தும் உணவுகள் பற்றி அறியலாம். பிற்பகல் 2:00 குக்கு நிகழ்ச்சி விளம்பரம். 3:02 திரையருவி விளம்பரம். மாலை 4:02 பொதியை தும்பி இடம்பெறும். 5:02 ஞாபகம் வருதே முதியோர்களுக்கான நிகழ்ச்சி வளம் வரும். அதே போல 6:02

பக்தி மாலை நிகழ்ச்சி கேட்கலாம். ஆறு 6:30 நம்மை சுற்றி சேவை செய்திகளோட திரையிசை விளம்பரம். 6:55 நிகழ்ச்சி குறிப்புகள் கேட்கலாம். 7:00 அறிவியல் தகவல்கள் இடம்பெறும். 7:30 ஆசை அஞ்சல். 8:05 இளங்காற்று நிகழ்ச்சியில் இன்று வேலை வரும் வேலை வேலைவாய்ப்பு செய்திகளோட நிகழ்ச்சியில் நிறைய பாடல்களும் நீங்கள் கேட்டு ரசிக்கலாம். 9:00 இடைவிடாத இசை மழை. 9:30 இலக்கிய சாரல் நிகழ்ச்சியில் சங்க இலக்கியத்தில் இயற்கை வழிபாடு, இந்த தலைப்பில் நிறைய தகவல்கள் கேட்க போகிறீங்க. 10:00 சுகமான ராகங்கள் நிகழ்ச்சியில் இன்னைக்கு தொலைபேசி வழியாக நேயர்கள் அவங்களுடைய விருப்ப பாடலை நீங்கள் கேட்டு ரசிக்க இருக்கிறீங்க. நேர்களை இதுவரைக்கும் கேட்டீங்க ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6 MHz ஒலிபரப்பில். இன்றைக்கு வளம் வரக்கூடிய நிகழ்ச்சிகள் பற்றி அறிவிப்பு கேட்டு தெரிஞ்சுக்கிட்டீங்க.

நேர்களே, இப்போது ஆகாஷ்வாணியில் கூட நீங்கள் விளம்பர நிறுவனமாக நீங்கள் கூட பதிவு செஞ்சுக்கலாம். விவரங்களுக்கு தொலைபேசி எண் இருக்குது, 0444249864458. மறுபடியும் சொல்கிறேன், 0444249864458. விண்ணப்பங்களுக்கு மின்னஞ்சல் முகவரி இருக்குது, agnchn1@gmail.com.

0: நேர்களே, இன்னும் சில நொடிகளில் கேட்கலாம் இணைத்தானும் நல்லவை கேட்க. உரை வழங்குபவர் இதயகிதம் ராமானுஜம் அவர்கள்.
1: நேரம் 6:10.
2: ஆகாஷ்வாணி இணைத்தானும் நல்லவை கேட்க வழங்குகிறார் முனைவர் இதயகீதம் ராமானுஜம் அவர்கள்.
3: அறம் செய். அறம் என்ற சொல் இன்றைய கணிப்பொறி தலைமுறைக்கு சரியாக புரியவில்லை. நிறைய பேர்கிட்ட போய் அறம் அப்படின்னா என்ன தம்பி அப்படின்னு கேட்டால், அறமா சார், இது மாதிரி தீட்டுவாங்களே அதுவா அப்படின்னு கேட்குறாங்க. காரணம், அவர்களுக்கு வேற்றுமொழியில் படித்ததனால் அறம் என்கின்ற வார்த்தை தெரியவில்லை. ஏன், நம்முடன் இருப்பவர்கள் பலருக்கும் அறம் என்கின்ற வார்த்தைக்கு முழுமையான பொருள் தெரியவில்லை, அதனுடைய தெளிவான அர்த்தமும் புரியவில்லை. காரணம், சிந்திக்க விடுவதில்லை இந்த சிறுவகுப்பு பாடங்கள். மனப்பாட கீறல்களே மாணவ கேசட்டில் கணக்காக பதிவு செய்யப்பட்டுவிட்ட காரணத்தால் அறம் என்கின்ற வார்த்தை அவர்களுக்கு புரிவதில்லை. வள்ளுவரிடம் கேட்டோம், அறம்னா என்னங்கையான். அவர் சொல்கிறாரு, அறம் எனப்படுவது யாதென கேட்பின் யாதொன்றும் தீமை இல்லாத சொலல். தீமை இல்லாத வார்த்தையை நீ பேசினாவே அதுதான் அறம். நம்மக்கிட்ட யாராவது வராங்க, அவங்ககிட்ட அன்பாக பேசுகிற போது, உண்மையாக பேசுகிற போது அதுவே அறமாக மாறும் என்கின்ற அற்புத செய்தியினை வள்ளுவர் செதுக்கி வைத்திருக்கிறார். இந்த அறத்தினை நாம் பேசுகிற போதே நம்முடைய செயலும் நற்செயலாக மாறிவிடும். அந்த நல்ல செயல் அன்பாகி அருளாகி அதுவே அறமாகி உரமாக மாறும். உற்றவர்களுக்கு, உறவினர்களுக்கு, மற்றவர்களுக்கு அது பயன்பாடாக அமையும். அதனால்தான் நம்ம வள்ளலார் அவர்கள் சொல்லுகிற போது ஒரு அற்புதமான வார்த்தையை சொன்னார். சடங்குகள்லாம் வேணாம்பா, நீங்கள் இறந்த வாட்டி சாப்பாடு வைக்கிறீங்க அது வேணாம், இருக்கிற போது உன் பெற்ற தாயை நன்றாக கவனியுங்கள், அவர்களுக்கு சோறு போடுங்கள், அதுதான் அறம் என்று வள்ளலார் சொல்கிறார். அதில் எவ்வளவு பெரிய அர்த்தம் அடங்கி கிடப்பது என்பதை நாம் உணர வேண்டும், மற்றவர்களுக்கு உணர்த்த வேண்டும். பெரியோர் சொல் பேணி பிறளாது நின்று பரியார் அடியார் பரியார் கரியார் சொல் தேராது இமையான் என்கின்ற ஒரு அற்புதமான பாடலினை ஏலாதி சொல்லும் மாறான் மண் ஆளுமா மாற்று என்று முடிக்கின்ற

0: இந்த ஏழாதி பாடல் எழுந்து நிற்கிறது. எது அறம்? உங்கள்கிட்ட என்ன இருக்குதோ அதை மற்றவங்களுக்கு கொடு, அவங்ககிட்ட அன்பு காட்டு, அவங்ககிட்ட அருள் காட்டு, அதுதான் உண்மையான அறம் என்று ஏழாதி சொல்கிறது. எல்லோருக்கும் நல்லது செய்வது அறம். இல்லாதவர்களுக்கு எதிர்பார்க்காமல் நாம் என்ன செய்கிறோமோ அதுவே அறம் என்பதை நாம் அடுத்த தலைமுறைக்கு உணர்த்த வேண்டும். அப்படி உணர்த்துகிற போதுதான் புதிய சமுதாயம் அறத்தின் வழி நிற்கும். அதனால தான் உலக அரங்கமே அறம் சார்ந்த ஒரு இலக்கியத்தை படைத்தவர்கள் இந்த தமிழர்கள் என்று சொல்லி கொண்டிருக்கிறார்கள். அதன் வழி நாம் புதிய சிந்தனையை, அறத்தினை, அதன் கோட்பாட்டினை நாம் செய்ய வேண்டும். மற்றவர்களிடம் காட்டுகிற அன்புதான் அறம் என்பதை உணர்த்துகிற போது நம்மிடையே இருக்கிற சிக்கல் ஓடிவிடும், சிதைந்து விடும். எனவே அறத்தோடு இருங்கள், அன்பாக இருங்கள் என்பதே இன்றைய செய்தியாக நான் சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகிறேன்.
1: இணைத்தானும் நல்லவை கேட்க வழங்கினார் முனைவர் இதயகீதம் ராமானுஜம் அவர்கள்.

அன்பு நேயர்களுக்கு மீண்டும் ஒரு இனிய காலை வணக்கம். இனிய காலை வேளையில் இறைவனை போற்றி பாடும் நேரம் இது. வணக்க பூக்கள். நம்பிக்கை இருக்கிற இடத்தில் அமைதி என்றும் நிலைத்திருக்குமா? இறைவனின் அருள் உங்கள் ஒவ்வொரு முயற்சியிலும் நீங்காமல் இருக்கும். இந்த நாளை அன்போடும் மகிழ்ச்சியோடும் தொடங்குங்கள்.

நேர்கள் இணைந்திருக்கிறீர்கள் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6 MHz ஒலிபரப்பு. வணக்கப்பூக்கள் நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். அன்பு காட்டும் இதயத்தில் தெய்வம் எப்பொழுதும் வாசம் செய்யுமாம். பிறருக்கு செய்யும் சிறு உதவியும் பேரானந்தத்தை தருமாம். இன்றைய நாளை பிறர் புன்னகையோடு தொடங்குவோம்.

0: சைவாலின் இன்று ஒரு தகவல்.
1: தினமும் காலை 8:50 ஒலிபரப்பாகும் தென்கட்சிக்கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
2: 80 வருடங்களாக சைபால்.
3: காற்றலைகளில் இசை சாமரம் வீசிக் கொண்டிருப்பது நெல்லையின் இசை களஞ்சியம். ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6.
4: வணக்க பூக்கள் நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். 6:27 ஆயிட்டிருக்கு. எண்ணங்கள் தூய்மையாக இருக்கும் பொழுது வழிகள் தெளிவாகுமாம். இறை நம்பிக்கை நமக்கு எப்பொழுதும் சரியான பாதையை காட்டுமாம். துணிவோடு அடி எடுத்து வையுங்கள், வெற்றி உங்களது என்று

வணக்கப்பூக்கள் நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். ஆகாஷ்வாணி நிலை பண்பலை 102.6 இயற்கையின் ஒவ்வொரு படைப்பிலும் இறைவனின் அழகு நிறைந்திருக்கிறது. காலை சூரியனின் ஒளி போல உங்கள் வாழ்க்கையையும் பிரகாசிக்கட்டும். மகிழ்ச்சியாக இருங்கள். நேர்மறையாக எப்பொழுதும் சிந்தியுங்கள்.

0: இன்று ஒரு தகவல்.
1: தினமும் காலை 8:50 ஒலிபரப்பாகும் தென்கட்சிக்கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
2: 80 வருடங்களாக சைபால்.
3: நேர்கள் கேட்டு இருக்கிறீங்க ஆகாஷ்வாணி நிலை பண்பலை 102.6 இருந்து வணக்கப்பூக்கள் நிகழ்ச்சி. நேரம் 6:37. பொறுமையும் தானமும் மனிதனை மாமனிதனாக உயர்த்துமாம். அமைதியான மனம் அனைத்து சவால்களையும் வெல்லும் ஆற்றல் கொண்டதாம். இன்றைய நாள் உங்கள் வாழ்வில் புதிய கதவுகளை திறக்கட்டும்.

0: நேர்களை ஒழித்த பாடலோடு நிறைவேற்றது இன்றைய வணக்கப்பூக்கள். நேரம் 6:45. நேர்கள் இனி கேட்கலாம்
1: உழவர்களுக்கான தகவல். இது வயலில் விழும் ஒலிக்கதிர்.

0: திருநெல்வேலி தென்காசி தூத்துக்குடி மாவட்ட விவசாயிகளே வணக்கம். இது உங்கள் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி. ஆடு மாடெல்லாம் உங்க கூடவே உழவுக்கு ரெடி ஆகிற இந்த நேரத்துல விவசாயியான நீங்க வயலோர வரப்புல அப்படியே காத்து வாங்கிக்கிட்டு காலார நடந்து போயிட்டு இருப்பீங்க இல்லையா? அப்படி நடந்துகிட்டே இந்த நேரத்துல உங்களுக்கான மாவட்ட நிர்வாகம் தந்த அறிவிப்புகளையும் கேட்டுட்டே போங்களே.
1: இயற்கை முறையில் பயிர் சாகுபடி செய்யும் பொழுது ஒவ்வொரு பயிருக்கும் ஒரு ஏக்கருக்கு பரிந்துரைக்கப்படும் பேரூட்டம் மற்றும் நுண்ணூட்ட சத்துக்களின் அளவையும் நாம் பயன்படுத்தக்கூடிய இயற்கை உரங்களில் உள்ள ஊட்டச்சத்துக்களின் அளவையும் கருத்தில் கொண்டு உரமிட வேண்டும். இயற்கை உரங்களை முடிந்தவரை அடியுரமாக பயன்படுத்துவது சிறந்தது. இதனை கடைசி உழவின் போது மண்ணில் இட்டு மண்ணுடன் நன்கு கலந்த பிறகு பயிர் சாகுபடி செய்வதன் மூலம் நல்ல பலனை பெற முடியும். கால்நடைகளிலிருந்து பெறப்படும் குறிப்பாக சாணம், கோமியம் மற்றும் எஞ்சிய தீவனங்களின் பகுதிகளை சேகரித்து குவியல் அல்லது குழி முறையில் மக்க செய்யும் போது கிடைப்பது தொழு உரமாகும். நன்கு மக்கிய தொழு உரத்தில் 0.5% தழைச்சத்தும் 0.3% மணிச்சத்தும் மற்றும் 0.5% சாம்பல் சத்தும் இருக்கும். பயிர் சாகுபடியில் நன்கு மக்கிய தொழு உரத்தை பயன்படுத்த வேண்டும். மக்காத மற்றும் பாதியளவு மக்கிய தொழு உரங்களை பயிருக்கு இடுவதால் பயிரின் வளர்ச்சி பாதிக்கப்படுவதுடன் களைகள் மற்றும் பூச்சி நோய் தாக்குதல் அதிக அளவில் தென்படும். ஒரு ஏக்கருக்கு 5 டன் என்ற அளவில் பயிர் செய்வதற்கு முன்பு அடியுரமாக இட வேண்டும். எண்ணெய் வித்து பயிர்களான கடலை, தேங்காய், எள்ளு, வேம்பு, புங்கம் ஆகியவற்றின் விதைகளிலிருந்து எண்ணெய் பிழிந்து எடுத்த பிறகு கிடைக்கும் எஞ்சிய கழிவுகளை புண்ணாக்கு என்கிறோம். இந்த புண்ணாக்குகளில் அதிக அளவு தழைச்சத்தும் குறிப்பிடத்தக்க அளவில் மணிச்சத்தும் சாம்பல் சத்தும் மற்றும் நுண்ணூட்ட சத்துக்களும் இருக்கும். இந்த தாவர புண்ணாக்குகள் மண்ணில் இட்ட பிறகு நைட்ரேட்டாக மாறி பயிர்களுக்கு தழைச்சத்தை மெதுவாக வெளியிட்டு பல நாட்களுக்கு பயிர்களுக்கு அளிக்கும். ஒரு ஏக்கருக்கு 100 கிலோ புண்ணாக்குகளில் ஏதேனும் ஒன்றை சேர்த்து அடிவுரமாக இட வேண்டும். மக்கக்கூடிய அனைத்து வகை பயிர் கழிவுகளையும் குழியில் சேகரித்து அதனுடன் அசோஸ்பைரிலம், ரைசோபியம், அசட்டோபாக்டர், குளுக்கான், நீலப்பச்சை பாசி மற்றும் அசோலா, பாஸ்போபாக்டீரியா, பேசிலஸ் வகை பாக்டீரியாக்கள் போன்ற நுண்ணுயிரிகளை கொண்டு பாதுகாப்பான சூழலில் மக்க வைத்து அதன் மூலம் கிடைக்கக்கூடிய பொருளை உரமாகவும் மண்ணின் தன்மையை மேம்படுத்துவதற்கும் பயன்படுத்தக்கூடிய தொழில்நுட்பம் மக்கு உர தொழில்நுட்பமாகும். மக்கு உரத்தில் உள்ள ஊட்டச்சத்துக்களின் அளவு நாம் பயன்படுத்தக்கூடிய பயிர் கழிவுப் பொருட்களுக்கு ஏற்ப மாறுபடும். மக்கு உரத்தை அனைத்து வகை பயிர்களுக்கும் ஒரு ஏக்கருக்கு 2 டன் என்ற அளவில் பயிர் செய்வதற்கு முன்பு அடியுரமாக இட வேண்டும். மண்புழு உரம் என்பது பயிர் கழிவுகளை அல்லது எளிதில் மக்கக்கூடிய கழிவுகளை மண்புழுக்கள் உணவாக உட்கொண்டு வெளியிடக்கூடிய

0: அச்சமாகும். ஒவ்வொரு மண்புழுக்களும் 0.5 முதல் 0.6 கிராம் எடை கொண்டவையாக இருக்கும். ஒரு நாளைக்கு அதனுடைய எடைக்கு நிகரான அளவு கழிவுகளை உரமாக வெளியேற்றும் தன்மை கொண்டவையாகும். மண்புழு உரத்தில் பயிர்களுக்கு தேவையான பேரூட்ட மற்றும் நுண்ணூட்ட சத்துக்கள் பயிர்கள் எளிதில் எடுத்துக்கொள்ளும் வடிவத்தில் இருக்கும். எனவே மக்கக்கூடிய கழிவுகளை சேகரித்து மண்புழுக்களை பயன்படுத்தி மண்புழு உரம் தயாரித்து 1 ஏக்கருக்கு 2 டன் என்ற அளவில் பயன்படுத்துவதுடன் பயிரின் விளைச்சலையும் அதிகரிக்கலாம். பணப்பயிர்களில் ஒன்றான மிளகாய் சாகுபடி செய்யும் விவசாயிகள் பெரும்பாலும் தங்களுக்கு தேவையான விதைகளை தாங்களே சாகுபடி செய்து சேமித்து வைத்துக் கொள்கிறார்கள். பயிரிடும் பயிரின் மகசூல் விதையின் தரத்தை பொறுத்தே அமையும். அதனால் நாம் தேர்ந்தெடுக்கும் விதையானது பாரம்பரிய தூய்மை, பிற இன கலப்பில்லாததும், பிற பயிர் மற்றும் களை விதைகள் கலப்பின்றி அதிக சுத்தத்தன்மை உடையதும், அதிக முளைப்பு திறனும் வீரியமும் நோய் தாக்காத விதைகளாகவும் இருக்க வேண்டும். மிளகாய் விதை பயிரானது பிற ரக வயல்களிலிருந்து குறைந்தது 200 மீட்டர் தூரம் தனிமைப்பட்டிருக்க வேண்டும். விதைக்காக அறுவடை செய்யும் போது காய்கள் நன்கு பழுத்து முழுவதும் சிவப்பு நிறமாக மாறிய பின்புதான் அறுவடை செய்ய வேண்டும். அப்போதுதான் விதைகள் நன்கு முதிர்ச்சியடைந்து நல்ல முளைப்பு மற்றும் வீரிய திறனுடன் இருக்கும். மிளகாய் பயிரில் அறுவடை ஒரே அறுவடையாக இல்லாமல் பல அறுவடைகளாக எடுப்பதால் அவற்றில் முதல் மற்றும் கடைசி ஓரிரு அறுவடைகளை தவிர்த்து இடைப்பட்ட அறுவடைகளிலிருந்து வரும் பழங்களிலிருந்து மட்டுமே விதைகள் எடுக்க வேண்டும். விதை உற்பத்தியில் எவ்வளவு கவனம் தேவையோ அதே அளவு கவனம் விதைகளை அடுத்த விதைப்பு பருவம் வரை சேமித்து வைப்பதிலும் தேவைப்படுகிறது. விதையின் ஈரப்பதத்தை பொறுத்து விதையின் தரம் மாறுபடுகிறது. விதையின் ஈரப்பதம் அதிகமாக இருந்தால் விதைகளின் முளைப்பு திறன் குறைந்து மகசூல் இழப்பு ஏற்படும். குறைந்த கால சேமிப்புக்கு விதைகளை 7 முதல் 8% ஈரப்பதத்திற்கு காய வைத்து துணிப்பைகளில் நிறைத்து சேமித்து வைக்கலாம். நீண்ட காலம் விதைகளை சேமிக்க விதைகளின் ஈரப்பதத்தை 6% அளவிற்கு குறைத்து காற்று புகாத பாலித்தீன் பைகளில் சேமித்து வைக்கலாம். விதைகளின் முளைப்பு திறனானது 60% குறையாமல் இருக்க வேண்டும். விதைகளின் தரத்தினை பரிசோதனை செய்து சேமித்து வைப்பது நல்லது. விதை பரிசோதனை செய்ய 10 கிராம் மிளகாய் விதைகளை உரிய விவரங்களுடன் விதை பரிசோதனை நிலையத்தில் 80 ரூபாய் கட்டணமாக செலுத்தி விதை பரிசோதனை செய்து கொள்ளலாம்.
1: என்ன விவசாயிகளே, சொன்ன தகவலை எல்லாம் கேட்டுக்கிட்டீங்களா? இப்போ அப்படியே அணைக்கட்டு ஓரமா போய் பாபநாசம் மணிமுத்தார் அணைகள்ல நீர் மட்டம் என்னன்னு பார்த்துட்டு வந்துருவோம்.
2: பாபநாசம் மற்றும் மணிமுத்தார் அணைகளின் நீர்மட்ட நிலவரம்.
0: பாபநாசம் அணையின் முழு நீர்மட்ட உயரமான 143 அடியில் நேற்றைய நீர்மட்டம் 62 அடி. மணிமுத்தாறு அணையின் முழு நீர்மட்ட உயரமான 118 அடியில் நேற்றைய நீர்மட்டம் 69 அடி.
1: பாபநாசம் மணிமுத்தாறு அணையில நீர்மட்டம் என்னன்னு மட்டும் தெரிஞ்சா போதுமா? நம்ம ஊர்ல உரமெல்லாம் என்ன விலையில கிடைக்குதுன்னு தெரிஞ்சுக்கணும்ல. வாங்க தெரிஞ்சுப்போம்.
3: யூரியா, பொட்டாஷ் மற்றும் டிஏபி உரங்களின் விலை நிலவரம்.
0: யூரியா உரம் அதிகபட்ச விலையாக 266 ரூபாய்க்கு கிடைக்கிறது. டிஏபி உரம் சராசரி விலையாக 1350 ரூபாய்க்கு கிடைக்கிறது. பொட்டாஷ் உரம் குறைந்தபட்ச விலையாக 1525 ரூபாயிலிருந்து அதிகபட்ச விலையாக 2000 ரூபாய் வரை கிடைக்கிறது.
1: அணைகளோட நீர்மட்டம் உறவுல நிலவரம் எல்லாம் தெரிஞ்சாச்சு. இப்ப நம்ம திருநெல்வேலி ஒழுங்குமுறை விற்பனை கூடத்துல நெல் ஒரு குவிண்டாலுக்கு குவிண்டாலா அதாங்க 100 கிலோவுக்கு என்ன விலை விக்குதுன்னு தெரிஞ்சுப்போம்.
3: திருநெல்வேலி ஒழுங்குமுறை விற்பனை கூட நெல் கொள்முதல் விலை நிலவரம்.
0: நெல் அதிகபட்ச விலையாக 2650 ரூபாய்க்கு கொள்முதல் செய்யப்படுகிறது.
1: விவசாயிகளே, பயிர் சாகுபடி எப்படி முக்கியமோ அதை விட முக்கியம் வானிலை. ஆமா, இன்னைக்கு மழை பெய்யுமா வெயில் அடிக்குமா தெரியலையே. சரி வாங்களே, அதையும் என்னன்னு கேட்டுட்டு வந்துருவோம்.
4: உழவர்களுக்கான வானிலை முன் அறிவிப்பு.
0: வானம் மேகமூட்டத்துடன் காணப்படும். காற்று மணிக்கு 14 முதல் 25 கிலோமீட்டர் வேகத்தில் மேற்கு திசையிலிருந்து வீசக்கூடும். காற்றின் ஈரப்பதம் 48% முதல் 65% வரை. குறைந்தபட்ச வெப்பநிலை 27 டிகிரி செல்சியஸ். அதிகபட்ச வெப்பநிலை

0: நேர்கள் கேட்டுட்டு இருக்கிறீங்க ஆகாஷ்வாணி நெல்லை பண்பலை 102.6. நேரம் 6:55. நேர்கள் இனி கேட்கலாம்.
1: நேயர்களுக்கு வணக்கம். சூழல் காப்பது சுகம் நிகழ்ச்சியின் தொடக்கமாக வருவது சூழல் துளி. வழங்க வருகிறார்.
2: அனைவருக்கும் வணக்கம். எனது பெயர் புனித சக்தி. நான் தென்காசி மாவட்டம் அரியப்புப்புரம் ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப் பள்ளியில் 8ஆம் வகுப்பு படிக்கின்றேன். சூழல் காப்பது சுகம். மரம் நட்டால் மழை பொழியும், வேர்கள் பற்றி மண் தாங்கும், காற்று தூய்மை, நிழல் இன்பம், சுகம் பிறக்கும் பசுமை வாழ்வில். பறவை கூடு காக்க வேண்டும், விலங்குகளுக்கு வழிவிடு, காட்டு பாதைகள் தடைபடாது. கருணை உள்ளம் காட்டினால் உன் சுகத்தை அவை பெருக்கும். மரங்களை வெட்டாதே சகோதரா, ஒவ்வொன்றும் நுரையீரல். உன் பச்சை இலைகள் ஆக்சிஜன் தரும், சுவாச சுகம் என்றும் நிலைக்கும். பறவைகளுக்கு தண்ணீர் வை, சிறு தொட்டிகள் மழை நீரால் அவை வரும்போது மனம் மகிழும். இயற்கை தூதர்கள் உன் நண்பர்கள். விலங்குகள் உணவு தேடும் போது குப்பையில்லா காடுகள் அமை, பிளாஸ்டிக் தவிர், இயற்கை கோடு, உயிர் சங்கிலி தொடர்ந்து ஓடும்.
1: காடழித்து இயற்கை சீண்டும் இதிகாசம் எங்கே கற்றீர் மனிதர்களே? தொடரும் மனித செயல்பாடுகளால் இடரும் கொள்கிறது இயற்கை. சூழல் துளிக்காக ஒலித்த குரல்
2: புனித சக்தி.
1: இன்றைய சூழல் ஒளி வழங்குகிறார் முனைவர் பி. எழில் ராமராஜ் அவர்கள்.
3: வணக்கம் நண்பர்களே. கவியர் சார் அழகா சொல்லுவாரு, காற்றுக்கு என்ன வேலி, கடலுக்கு என்ன மூடி அப்படின்னு. காற்றுக்கு வேலியை நம்ம போட முடியாது. அத்தகைய காற்று இன்றைக்கு மாசுபட்டிருக்கிறது. காற்று நம்ம எதற்காக பயன்படுது அப்படின்னு சொன்னா உயிரினங்கள் சுவாசிப்பதற்கும், தாவரங்களோட ஒளிச்சேர்க்கைக்கும், அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா எரிபொருட்கள் எரிவதற்கும், நீர் சுழற்சிக்கும் இந்த காற்று அவசியமானதாகிறது. திசைகளை மையமாக வைத்து காற்றினை 4 வகைப்படுத்துகிறார்கள். வடக்கே இருந்து வீசினால் வாடை, தெற்கே இருந்து வீசினால் தென்றல், கிழக்கே இருந்து வீசினால் கொண்டல், மேற்கிலிருந்து வீசினால் மேலை. இது தவிர்த்து விவசாயத்திற்கு பயன்படும் காற்றினை 2 வகைப்படுத்துகிறார்கள். ஒன்று வடகிழக்கு பருவக்காற்று, 2வது தென்மேற்கு பருவக்காற்று. இத்தகைய காற்று மாசுபட்டு மனிதர்களுக்கு நோயினை தோற்றுவிக்கும் விதத்தில் இருக்கின்றன. பெட்ரோல் மற்றும் டீசல் எரிபொருட்களால் இயங்கும் வாகனங்களின் எக்ஸாஸ்ட் குழாயிலிருந்து வெளியேறும் கார்பன் மோனாக்சைடு, நைட்ரஜன் ஆக்சைடுகள், நுண் துகள்கள் நிறைந்த வாயுக்களோட கலவைகளாக வந்து இருக்குது. இது கடுமையான காற்று மாசுபாட்டினை உருவாக்குவதோடு மனிதர்களுக்கு சுவாச கோளாறு, அப்புறம் தீவிர உடல்நிலை பிரச்சனைகளுக்கும் வழிவகுக்குது. அந்த காலகட்டத்தில் விவசாயத்துக்கு நாம் இயற்கை உரங்களை பயன்படுத்தினோம். ஆனால் இன்னைக்கு ரசாயன உரங்களை பயன்படுத்துகிறோம். விவசாய நிலத்தில் பயிரச்சங்களை எரிப்பதாலும், செயற்கை உரங்களை பயன்படுத்துவதாலும், பூச்சிக்கொல்லிகள் தெளிப்பதாலும் மீத்தேன், அமோனியா போன்ற வாயுக்கள் காற்றில் கலக்குதான். சில இடங்களில் திறந்த வெளியில் குப்பைகளை நாம் எரிப்பதை பார்த்துருக்குறோம். அப்படி திறந்த வெளியில் எரிப்பதால் காற்றில் நச்சு புகையையும் நுண்ணிய துகள்களையும் உருவாக்குதான். நாம் வந்து மாசடைந்த காற்றை சுவாசிக்கும் போது மிகச்சிறிய கண்ணுக்கு தெரியாத துகள்கள் நமது நுரையீரல், இரத்த ஓட்டம், அதுக்கப்புறம் உடலுக்குள்ளே ஆழமாக ஊடுருவுதான். அப்படி ஊடுருவதால் நம்மளோட உடல் பல்வேறு வழிகளில் வந்து பாதிக்கப்படுதான். மாசுபட்ட காற்றை சுவாசிப்பதால் அப்படி என்ன நம்முடைய உடல் பாதிப்படையுது அப்படிதான் நீங்கள் நினைக்கிறீங்க. முதல் எடுத்துட்டோம் அப்படின்னு சொன்னால், நம்மளுடைய நுரையீரலின் செயல்பாட்டை பாதித்து சுவாசிப்பதை ரொம்ப கடினமாக்குமா. 2வது விஷயம், உங்கள் சுவாச பாதைகளில் எரிச்சலை ஏற்படுத்தி அலர்ஜி உண்டாக்கி தொண்டை புண், அரிப்பு, அதுக்கப்புறம் இருமலை ஏற்படுத்துமா. 3வது, கண்களுக்கு எரிச்சல் ஊட்டி கண்களை புண்ணாக்குமா. நமது சுவாச மண்டலம் நாள்பட்ட நுரையீரல் அடைப்பு நோய், அப்புறம் நிமோனியா போன்ற தொற்றுகளுக்கு வழிவகுக்குமா. இதை விட பெரிய விஷயம், இரத்த நாளங்கள் பாதிக்கப்பட்டு

0: பக்கவாதத்திற்கு கூட வழிவகுக்குமா, அதிகபட்சமா காற்று மாசுபாடு நுரையீரல் புற்றுநோயை கூட ஏற்படுத்துமா. இயற்கை தந்த அற்புதமான காற்றினை நாம் பாதுகாப்பது நம்முடைய கடமை அல்லவா? நாம் உயிர் வாழ்வதற்கு இலவசமாக நம்மளுக்கு வழங்கப்படக்கூடியது காற்று. கொஞ்சம் சிந்திப்போம், இயற்கைக்கு உதவி புதியதோர் உலகம் செய்வதற்கு உறுதுணையாக இருப்போம். நன்றி, வணக்கம்.
1: நேயர்கள், இதுவரை கேட்டது சூழல் ஒளி. வழங்கினார் முனைவர் பி. எழில் ராமராஜ் அவர்கள்.

0: நேர்கள் கேட்டுட்ருக்கிறீங்க ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6 MHz ஒலிபரப்பு. நேரம் 7 மணி. அன்பு நேர்களுக்கு மீண்டும் ஒரு இணைய காலை வணக்கம். உங்களுடைய வாழ்க்கையில் புதிய வாய்ப்புகளை திறக்கிறதுக்காகவும் தொழில் உலகத்தில் வெற்றி பாதையில் பயணிக்கிறதுக்காகவும் வழிகாட்டக்கூடிய சிறப்பான நேரலை நிகழ்ச்சி தான் வணக்க பரணியில் கேட்க போகிறீங்க. தொழில் தொடங்குவோம். தொழில் தொடங்க நினைக்கிறவங்களுக்கும் தொழிலை விரிவுபடுத்த விரும்புகிறவங்களுக்கும் பயனுள்ள ஆலோசனைகள், அனுபவங்கள் மற்றும் வெற்றிக்கான வழிமுறைகளை வழங்கி வந்துட்டுருக்கிறாங்க தொழில் ஆலோசகரும் எழுத்தாளருமான எம் ஞானசேகர் அவர்கள். உங்கள் சந்தேகங்களுக்கு தெளிவான பதில்கள், தொழில் வளர்ச்சிக்கான புதிய யோசனைகள் மற்றும் ஊக்கமூட்டக்கூடிய தகவல்களோடு இந்த நிகழ்ச்சி ஒவ்வொரு நாளும் மலம் வந்துகிட்டே இருக்குது. வாங்க, இன்னைக்கு நமக்காண்டி என்னென்னலாம் சொல்ல போகிறாங்க அப்படின்றத கேட்கலாம்.
1: வணக்கம். தினந்தோறும் ஒரு கடனுதவி திட்டத்தை பற்றியோ நிதி நிறுவனத்தை பற்றியோ நாம் பேசி வருகிறோம். இன்று தமிழ்நாட்டில் 15 லட்சத்திற்கு மேல் வாழ்கின்ற முன்னாள் இராணுவ வீரர்கள் மற்றும் அவர்களுடைய குடும்பத்தினருக்கு மத்திய மாநில அரசுகள் கொடுத்து வருகிற கடனுதவி திட்டங்கள், பயிற்சிகள், சலுகைகளை பற்றி இன்று நாம் பார்க்க இருக்கிறோம். முன்னாள் இராணுவ வீரர்களுக்கு உதவி செய்வதற்காகவே ஒரு இயக்குநரகம் சென்னையிலே அமைக்கப்பட்டுள்ளது. அதன் கீழ் ஒவ்வொரு மாவட்டத்திலும் ஒரு உதவி இயக்குநர் இருக்கிறார். அவர்கள் முன்னாள் இராணுவ வீரர்கள் அவர்கள் இறந்துவிட்டால் அவர்களுடைய விதவைகள், குடும்பத்தினர், முன்னாள் இராணுவ வீரர் உயிரோடு இருக்கும் போதே அவருடைய குடும்பத்தினர் அவரோடு வாழ்வார்கள், பென்ஷன் வாங்கி கொண்டிருப்பார்கள், அவர்களுக்கு நிலம் வழங்குதல், அவர்களுக்கு பயிற்சிகள் கொடுத்தல், அவர்கள் தொடங்குகிற தொழிலுக்கு கடனுதவி, அவர்கள் இருக்கக்கூடிய மகளிர் சுய உதவி குழுக்களுக்கு கடனுதவி என்று பல வகையான மானியங்கள், சலுகைகளை நம்முடைய தமிழ்நாடு அரசும் மத்திய அரசும் சேர்ந்து கடனுதவிகளை கொடுத்து வருகிறார்கள். இவற்றை பெறுவதற்கு ஒவ்வொரு குடும்பத்தினர் அல்லது முன்னாள் இராணுவ வீரர் அந்தந்த மாவட்டத்தில் உள்ள எங்கு பதிவு செய்து வைத்திருக்கிறாரோ அதனுடைய உதவி இயக்குநரை அணுக வேண்டும். முன்னாள் இராணுவ வீரர்கள் குடும்பத்தினருக்கு பிரத்யோக கடன் மற்றும் மானியங்களை இந்த துறை வழங்குகிறது. அதுபோல் பல்வேறு கடனுதவி திட்டங்களை, சலுகை திட்டங்களை மத்திய மாநில அரசுகள் வைத்துள்ளன. அதில் இராணுவ வீரர்களும் அவருடைய முன்னாள் வீரர்களுடைய குடும்பத்தினரும் விண்ணப்பிக்க வயது வரம்பை அதிகப்படுத்துவார்கள். இப்போ சாதாரணமாக PMEGP பாரத பிரதமரின் சுய உதவி திட்டத்தில் அவர்களும் விண்ணப்பிக்கலாம். ஆனால் மற்றவர்களுக்கு 45 வயது, இவர்களுக்கு 55 வயது வரை விண்ணப்பிக்கலாம். அதுபோல் நீர் திட்டம் 10 லட்சம் முதல் 5 கோடி வரைக்கும் கடனுதவி வழங்கப்படுகிறது. இந்த திட்டத்திலே விண்ணப்பிக்கும் போது 55 வயது வரை இந்த திட்டத்திலே அவர்கள் கடன் பெறலாம். இப்படி இருக்கின்ற கடன் திட்டங்களிலும் அவர்களுக்கு சலுகைகள், மானியம், வட்டி சலுகைகள் வழங்கப்படுகின்றன. அதேபோல் அவர்களுக்கு இலவச நிலம் வழங்குதல், அந்த நிலத்தை பண்படுத்தி விவசாயம் செய்வதற்கு உதவி, பல்வேறு மத்திய மாநில அரசுகளின் திட்டங்களில் பல்வேறு வகையான கடன் பெறுவதற்கு ஆலோசனை என்று இயக்குனர் அலுவலகம் மட்டுமல்ல அவர்கள் இந்திய அரசும் தமிழ்நாடு அரசும் இணைந்து தமிழ்நாடு முன்னாள் இராணுவத்தினர் டெவலப்மெண்ட் வளர்ச்சி கார்பரேஷன்

என்று சென்னை சைதாப்பேட்டையிலே ஒரு அலுவலகம் தொடங்கப்பட்டு அவர்கள் மூலம் அவர்களுக்கு பயிற்சிகளை கொடுப்பது, யூனிஃபார்ம் வாங்கி கொடுத்து செக்யூரிட்டியாக வேலை செய்வதற்கு அரசு அலுவலகங்களுக்கு அனுப்புவது, அவர்கள் ஓய்வு பெற்ற பிறகு அந்த ஓய்வூதியத்தை வாங்குவதற்கு உதவி, அந்த ஓய்வூதியத்தின் மூலமாக கடன் உதவி, அவர்கள் குடும்பத்தினர் என்ன தகுதி பெற்றவர்கள் என்று சான்று வழங்குதல், வேலைவாய்ப்புக்கு பயிற்சி அளித்தல், அவர்களுக்கு நிதியுதவி வழங்குதல் என்பதற்காக இந்த நிறுவனம் தொடங்கப்பட்டிருக்கிறது. இயக்குனர் முன்னாள் இராணுவ வீரர், வளர்ச்சி நிறுவனம், 2 மேற்கு மாட வீதி, ஸ்ரீநகர் காலனி, சைதாப்பேட்டை, சென்னை 15, 0044 20 30 17 92 ஆகும். இந்த நிறுவனத்தின் வலைத்தளம் www.exwell.gov.in. இந்த நிறுவனத்தையும் அணுகலாம். இயக்குனர் முன்னாள் இராணுவ வீரர் நலம் சூளை சென்னை 3 இருக்கிறது. அவருடைய எண் ஃபோன் நம்பர் 0442669134 2. இந்த எண்ணிலும் தொடர்பு கொண்டு இயக்குனர் அலுவலகத்துக்கு சென்று என்னென்ன கடன் உதவி கொடுக்கிறார்கள், அதற்கு ஒவ்வொன்றுக்கும் தனித்தனியே அந்த பிராஸ்பெக்ட் என்று சொல்லக்கூடிய கடவுள் திட்டங்களை பற்றிய விவரங்கள், வேறு என்னென்ன உதவிகள் வழங்குகிறார்கள் அதை பற்றி எல்லாம் அந்த பிராஸ்பெக்டை வாங்கி படித்து தெரிந்து கொண்டார். இன்றும் ஏராளமான பேர் தமிழ்நாட்டில் இருந்து இராணுவத்திலும் இதர ஆயுதப்படைகளிலும் சேர்ந்து வருகிறார்கள். அதேபோல் அந்த படைகளில் இருந்தும் தினந்தோறும் தமிழ்நாட்டைச் சேர்ந்தவர்கள் 38 மாவட்டத்திலும் ஓய்வு பெற்று வந்து கொண்டிருக்கிறார்கள். இந்தியா முழுவதும் 60,000 பேர் ஓய்வு பெற்றுக் கொண்டே இருக்கிறார்கள், புதிதாக சேர்த்துக் கொண்டே இருக்கிறார்கள். தமிழ்நாட்டிலும் அதேபோல் முன்னாள் இராணுவ வீரர்கள் அதிகமாகி வருகிறார்கள். அவர்கள் அனைவருக்கும் வங்கிகள் மூலமாகவும் இந்த துறைகள் மூலமாகவும் இதர அரசு துறை நிறுவனங்கள், அதாவது ஒருவர் 40 வயதிலே ஓய்வு பெற்று விட்டார், அவருக்கு தமிழ்நாடு அரசு மூலமாக நிரந்தர வேலை, செக்ரட்டரியேட்டிலே தொடங்கி வங்கிகள் வரை அந்த செக்யூரிட்டியாக பணிபுரிவதற்கு நல்ல சம்பளத்திலே வேலை வாய்ப்பு வாங்கி தரப்படுகிறது. இப்படி அனைத்து உதவிகளையும் செய்து வருகிற முன்னாள் இராணுவ வீரர் நலத்துறையை ஒவ்வொரு முன்னாள் இராணுவ வீரரும் ஆயுதப்படைகளிலே இருந்து ஓய்வு பெற்று வந்தவர்களும் பயன்படுத்தி முன்னேறலாம்.

இன்றைய தொழில் தொடங்குவோம் நேரலை நிகழ்ச்சியில் பயனுள்ள தொழில் தகவல்கள், புதிய வாய்ப்புகள் மற்றும் வளர்ச்சிக்கான வழிகாட்டுதல்களை வழங்கிய தொழில் ஆலோசகரும் எழுத்தாளருமான எம் ஞானசேகர் அவர்களுக்கு மனமார்ந்த நன்றிகளை சொல்லிக்கலாம். ஒரு நல்ல யோசனை, சரியான திட்டமிடல், விடாமுயற்சி இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக வெற்றி நிச்சயமாக கிடைக்கும். இந்த நிகழ்ச்சி ஒவ்வொரு நாளும் அதை நினைவூட்டிகிட்டே இருக்குது இல்லையா? வேலை தேடுபவராக இல்லாமல் வேலை வழங்குபவராக நம்ம உயர்ந்து காட்டணும். கனவுகளை மட்டும் கண்டுகிட்டே இருக்காமல் அதை சாதனைகளாக மாற்றணும். இப்போ நிகழ்ச்சியில் உங்களுக்காக பாடல் வந்துட்டே இருக்கு. தசாவதாரம் திரைப்படத்திலிருந்து கமலஹாசன் மற்றும் மகாலட்சுமி லேயர் பாடியிருக்கிறாங்க. பாடலை கேளுங்க, தொடர்ந்து இணைஞ்சிருங்க.

0: இன்று ஒரு தகவல்.
1: தினமும் காலை 8:50 ஒலிபரப்பாகும் தென்கட்சிக்கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
2: 80 வருடங்களாக சைபால்.
3: இப்படித்தான் ஒரு நாள் காலையில எந்திரிச்சு போய் இந்த பக்கம் பார்த்தா என்னடா இந்த பக்கம் ஒரே தூரலா இருக்குன்னு அந்த பக்கம் பார்த்தா
4: இதுவரை இல்லாத உணர்வு இது இதயத்தை.
3: இது இந்த பக்கமா போனா தூருது, அந்த பக்கமா போனா துண்டாக்குதுன்னு, பின்பக்கமா போனா
5: உங்க பொன்னான கைகள் புண்ணாகலாமா, உதவிக்கு வரலாமா, சம்மதம் வருமா.
3: என்ன எந்த பக்கம் பார்த்தாலும் ஒரே பாட்டா இருக்கு.
6: இசைமலைனா அப்படித்தான் இருக்கும்.
3: என்ன இசைமலையா?
7: ஆமா, நம்ம நெல்லை பண்பலைனாலே எப்பவும் இசைமலை தானே.

0: நேர்கள் கேட்டுட்டு இருக்கிறீங்க வணக்க பரணி நிகழ்ச்சி. இனிமையும் செழுமையும் பெருமையும் நிறைந்த நம் தாய்மொழி தமிழோட சிறப்புகளை எடுத்துரைக்கக்கூடிய அருமையான நிகழ்ச்சி தான் தமிழே அமுதே. அடுத்ததான் வணக்க பரணியில தமிழே அமுதம் எதான் கேட்க போறீங்க?
1: வணக்கம். கல்லடை குறிச்சியிலிருந்து திருவருள் லத்தீப். ஜாதி மதம் நாடு கடந்து உலக மக்கள் அனைவருக்கும் பொருந்தும் பொதுவான கருத்துக்களை திருக்குறள் கூறுகிறது. அறத்துப்பால், பொருட்பால், காமத்துப்பால் என வாழ்வில் மூன்று முக்கிய நெறிகளை பிரிக்கிறது திருக்குறள். உலக மொழிகள் அதிகம் மொழிபெயர்க்கப்பட்ட ஒரே தமிழ் நூல் திருக்குறள். கடுகை துளைத்து ஏழு கடலை புகட்டி குறுகத் தரித்த குறள் என ஔவையார் திருக்குறள் பெருமையை பாராட்டியுள்ளார். நான் திருக்குறளில் ஒரு சில குறள்களின் சிறப்பை உங்களிடையே பகிர்ந்து கொள்கின்றேன். முதலில் மக்கட்பேறு என்ற அதிகாரத்தில் உள்ள குறள் 64 உங்களிடம் சொல்கின்றேன். இது ஒரு புகழ்பெற்ற திருக்குறள்தான். அமிழ்தினும் ஆற்றல் இனிதே தம்மக்கள் சிறுகை அளாவிய கூழ். அமிழ்தினும் ஆற்றல் இனிதே தம் மக்கள் சிறுகை அளாவிய கூழ். அமிழ்தினும் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, அதாவது தேவாமிர்தம்னு சொல்லுவாங்க, அதுதான் அமிழ்து. அதாவது அந்த காலத்தில் புராணத்தில் தேவர்கள் அமிழ்தை உண்டார்கள், அதனால் அவர்கள் மரணமில்லா வாழ்வை வாழ்ந்தார்கள் என்பது ஐதீகம். அதே இங்கே சொல்லப்படுகிறது. அப்போ ஔவையாருக்கு கூட அதியமான் தனக்கு கிடைத்த சாவா மருந்தை தான் உண்ணாமல் ஔவைக்கு கொடுத்தான் என்பதும் நமது தமிழ் கூறும் நல்லுலகம் சொல்லி கொண்டுதான் இருக்கிறது. அதனால் அமிழ்து என்பது சாவா மருந்து என்று வைத்து கொள்ளுங்கள். அமிழ்தினும் ஆற்றல் இனிதே தம்மக்கள் சிறுகிய அளாவிய கூழ். தம்மக்கள் என்றால் புதல்வர்கள். இங்கே கவிஞன் நல்ல அழகாக சொல்கின்றான், தம்மக்கள் என்றால் தான் பெற்றவர்கள், அவர்களால் பெறப்பட்ட மக்கள், அதனால்தான் தம் மக்கள் என்கின்றான். அந்த மக்கள், அந்த மக்கள் சிறுகை அளாவிய கூழ் அப்படிங்கான். அதாவது காக்கைக்கும் தன் குஞ்சு பொன் குஞ்சு என்கிறார்கள். அந்த அந்த பெற்றோருடைய செல்வமாகிய மக்கள் அளாவிய அப்படின்னா துளாவிய குழந்தை அளாவுவதது வித்தியாசமானது. சிறுகை கூளை தொடும், எடுக்கும், எரியும், இறைக்கும், தரையில் தேய்க்கும், உடம்பில் பூசும், இன்ன பிறவும் செய்யும். ஆனால் அதை பெற்றவர்களுக்கு அது இனிக்கும் என்பதுதான் இங்கே வள்ளுவர் சொல்லும் மொழி. தங்கள் சொந்த குழந்தைகள் மீதான எல்லையற்ற அன்பை இது குறிக்கிறது. அதுவும் கூட சிறுகை என்கிறான் பார்த்தீங்களா, வள்ளுவன் எவ்வளவு அழகாக அதை பார்க்கிறான். குழந்தைகளின் அந்த பிஞ்சி கரங்களை சிறுகை என்கிறான். அதனால் அளாவிய கூழ், அந்த கைகளால் தொட்டு பிசைந்து அந்த உணவை, அந்த சிறந்த உணவை சுவைக்கிறார்கள் பெற்றோர்கள். அது இனிமை தருகிறது என்கின்றான் திருவள்ளுவன். ஒரு குறளில் அவன் எவ்வளவு அழகாக படம் பிடித்து காட்டுகிறான் என்பதை இதன் மூலம் நமக்கு தெரிகிறதல்லவா?

நேர்கள் தமிழே அமுதே கேட்டீங்க. தமிழின் இனிமை, இலக்கிய செழுமை, அதோடைய பெருமைகளை ரொம்ப அழகா எடுத்துரைச்சாங்க திருவருள் லத்தீஃப் அவங்களுக்கு. மனமார்ந்த நன்றிகளை சொல்லிக்கலாம். தமிழ் அப்படின்றது வெறும் மொழி கிடையாது, அது நம்மளுடைய அடையாளம், நம்மளுடைய பாரம்பரியம், நம்மளுடைய உணர்வு அப்படின்னே சொல்லலாம். அந்த அமுது தமிழின் இனிமையை இன்னைக்கு மீண்டும் சுமைக்க வைத்த இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு ரொம்ப பயனுள்ள வகையில் அமைஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். தமிழை வளர்ப்போம், தமிழால் உயர்வோம், தமிழோடு வாழ்வோம்னு சொல்லிட்டு நிகழ்ச்சியில் பாடல் வந்துட்டே இருக்கு. பொன்னியின் செல்வன் திரைப்படத்திலிருந்து ஏஆர் ரஹ்மான், ஸ்ரேயா கோஷல், பாலக்காடு ஸ்ரீராம், மகேஷ் விநாயகராம் இவங்க எல்லாரும் சேர்ந்து பாடியிருக்கிறாங்க. பாடல் வந்துட்டே இருக்கு, கேளுங்க, தொடர்ந்து இணைஞ்சிருங்க.

கிரிக்கெட்டு கிரிக்கெட்டு.

0: இன்று ஒரு தகவல்.
1: தினமும் காலை 8:50 ஒலிபரப்பாகும் தென்கட்சிக்கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
2: 80 வருடங்களாக சைபால்.
3: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6.

0: நேர்கள் கேட்டுட்ருக்குறீங்க வணக்க பரணி நிகழ்ச்சி. நிகழ்ச்சியில் அடுத்ததாக கேட்க போகிறீங்க, இன்றைக்கி உலகத்தில் கல்வி, வேலைவாய்ப்பு, தகவல் தொடர்பு தனி மனித வளர்ச்சிக்கு ரொம்ப உதவியாக இருக்கக்கூடிய மொழியாக ஆங்கிலம் வந்து விளங்கிட்டுருக்கு இல்லையா. அந்த ஆங்கிலத்தை ரொம்ப எளிமையாகவும் சுவாரஸ்யமாகவும் கற்றுக்கிறதுக்கு உதவக்கூடிய பயனுள்ள நிகழ்ச்சி தான் ஆங்கிலம் அறிவோம். இன்றைக்கி நிகழ்ச்சி விளங்குகிறாங்க தூத்துக்குடியிலிருந்து பிரபாவதி, என்ன சொல்கிறாங்க வாங்க கேட்போம்.
1: நேயர்களுக்கு அன்பான காலை வணக்கம். ஆங்கிலம் கற்பது அப்படி ஒன்றும் கஷ்டமான விஷயம் கிடையாது. அதில் பார்த்தீங்கன்னா மொத்தமே 26 எழுத்துக்கள் தான் இருக்குது. இதை கொஞ்சம் கவனமாக படிச்சுட்டா ஈஸியாக நம்ம கற்றுக்கலாம். முதல்ல ஸ்டார்டிங் ட்ரபிள் மட்டும்தான் இருக்கும், கொஞ்சம் நம்ம கவனமாக படித்தாலே போதும். இன்றைக்கி நம்ம லெட்டர் ரைட்டிங் பற்றி படிச்சுக்கலாம். அதாவது ரெண்டு வகையாக இருக்குது, ஒன்று ஃபார்மல் லெட்டர் ரைட்டிங், இன்னொன்று இன்ஃபார்மல் லெட்டர் ரைட்டிங். ஸ்கூல் லெவலில் பார்த்தீங்கன்னா 6th ஸ்டாண்டர்ட் ஆன்வர்ட்ஸ், 6th வகுப்புலேருந்தே நமக்கு லெட்டர் ரைட்டிங் பற்றி படிக்க வாய்ப்பு வந்துடுது. நம்ம தேர்வுகளில் எப்பயுமே இது ஒரு வினாவாகவே கேட்குறாங்க, காலாண்டு தேர்வு, அரையாண்டு தேர்வு, முழாண்டு தேர்வு, எல்லா தேர்வுகளையுமே. அப்போ முதல்ல நமக்கு இதுக்கு அடிப்படையாக நம்ம வந்து இன்னைக்கு லீவ் லெட்டர் பற்றி படிச்சுக்கலாம். அதாவது லீவ் லெட்டர் முதல்ல இடப்பக்க ஓரத்தில் ஃப்ரம் அப்படின்னு போட்டுட்டு அது கீழே உள்ள லைனில் உங்களுடைய பெயர், அது இன்ஷியலோட உங்களுடைய பெயரை எழுதிக்கிறங்க. அதுக்கு அடுத்த லைனில் உங்களுடைய வகுப்பு, இப்போ நீங்கள் 6th படித்தீங்கன்னா 6th ஸ்டாண்டர்ட், அல்லது 7th படித்தீங்கன்னா 7th ஸ்டாண்டர்ட் அப்படின்னு எழுதிட்டு அதுக்கு கீழே பள்ளியினுடைய பெயர், அதுக்கும் கீழே நீங்கள் எந்த பள்ளியில் படிக்கிறீங்களோ அந்த பள்ளி எங்கே இருக்குதோ அங்கே அந்த ஊருடைய பெயர் எழுதணும். இதில் முதல்ல உங்கள் பேருக்கு அப்புறம் கமா போடணும், அதுக்கு அடுத்தது கமா, அதுக்கு அடுத்தது ஸ்கூல் நேமுக்கு கமா போடணும், அடுத்து ஊர் பேருக்கு ஃபுல் ஸ்டாப் வச்சிடணும். இதோடு முடிஞ்சிச்சா அதுக்கு அடுத்த லைனில் திரும்பவும் அந்த ஃப்ரம்க்கு நேராக கீழே 2 போடணும், போட்டு த கிளாஸ் டீச்சர், நீங்கள் வகுப்பாசிரியருக்கு எழுதுகிறா இருந்தால் த கிளாஸ் டீச்சர் போடலாம், இல்லை ஹெட்மாஸ்டருக்கு நாங்கள் எழுதுகிறோம் அப்படின்னா த ஹெட்மாஸ்டர் போடலாம். வகுப்பாசிரியருக்கே நம்ம எழுதுவோம் த கிளாஸ் டீச்சர், அதுக்கு அடுத்த லைனில் எந்த ஸ்டாண்டர்டோ நீங்கள் படிக்கிற அந்த வகுப்பினுடைய நம்ம பெயர், 6th 6th, 7th 7th போட்டுக்கிறோங்க. அதுக்கு கீழே அந்த ஸ்கூலுடைய நேம், அதுக்கு கீழே அந்த ஊருடைய பெயர். சரியா, இது முடிஞ்சிச்சா அடுத்திப்போம் அதே மாதிரி அந்த 2 எழுதணும்ல, அதே கீழே அதுக்கு நேராக வர்ற மாதிரி ரெஸ்பெக்டட் சார் அல்லது மேடம், அவங்க வந்து லேடி டீச்சராக இருந்தாங்கன்னா நீங்கள் மேடம் போட்டுக்கிறங்க, இல்லை சார் சாராக இருந்தாங்கன்னா சார் அப்படின்னு எழுதணும், அது ஒரு கமா போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் அந்த மார்ஜினை ஒட்டி எழுதாமல் கொஞ்சம் நகட்டி இந்த சாருக்கு கீழே அடுத்த லைனில். இப்போ நம்ம அதனுடைய ரீசன் எழுத போகிறோம், என்ன காரணத்துக்காக நம்ம லீவு கேட்குறோம். இப்போ சிக் லீவ் லெட்டர்னு வச்சுக்கிறோங்களேன்.

உங்களுக்கு ஃபீவர் இன்னைக்கு வர முடியலன்னா முதல்ல காரணத்தை எழுதணும். காரணத்தை எழுதும்போது காம்ப்ளெக்ஸ் சென்டென்ஸ் ஆயிடுது, அது கொஞ்சம் லாங்காக தான் வரும் அந்த சென்டென்ஸ். அதை நினச்சின்னா ரெண்டாக ஸ்ப்ளிட் பண்ணி எழுதுகிற மாதிரி முதல்ல காரணத்தை எழுதி கமா போட்டு அதுக்கப்புறம் எழுதணும். எப்படின்னா ஆஸ் ஆஸ் போட்டு ஆஸ் ஐ ஆம் சஃபரிங் ஃப்ரம் ஃபீவர் அப்படின்னு நான் போட்டிருக்கேன். இப்போ உங்களுக்கு வயிறு வலினா ஸ்டமக் ஏக், தலைவலினா ஹெட்ஏக், அது என்ன உடம்பு சரியில்லையோ அதை எழுதிக்கலாம். போட்டு ஃபுல் ஸ்டாப் வைக்கக்கூடாது. இது காம்ப்ளெக்ஸ் சென்டென்ஸ், ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு கமா போட்டுட்டு ஆஸ் ஐ ஆம் சஃபரிங் ஃப்ரம் ஃபீவர் கமா ஐ ஆம் அனேபிள் டு அட்டன் த கிளாஸ் அனேபிள். சிலர் வந்து சில குழந்தைங்க ஐ கேனாட் அட்டன் த கிளாஸ் அப்படிம்பாங்க. கேனாட் என்பது என்னால் முடியாது அப்படிங்கிற ஒரு அர்த்தத்தை அது கொடுக்குது. அனேபிள்னாலும் அதே ஒரு அர்த்தம் இருந்தாலும் இது ஒரு பொலைட்டாக இருக்கணும். ஒரு நம்ம ஒரு ஆசிரியர்கிட்ட நம்ம கேட்கும்போது லீவ் கேட்கும்போது பொலைட்டாக எழுதணும். அதனால் ஐ ஆம் அனேபிள் டு அட்டன் த கிளாஸ் ஃபுல் ஸ்டாப் வச்சுக்கலாம். அடுத்தப்பில் என்ன எழுதுறது, கைண்ட்லி கிராண்ட் மீ லீவ் ஃபார் டுடே ஒன்லி. இன்னைக்கு மட்டும் போதும்னா நீங்கள் டுடேன்னு போட்டுக்கலாம். ப்ராக்கெட்டில் இன்னைக்கு டேட்டை போட்டுக்கலாம். இல்லை உங்களுக்கு ரெண்டு நாள் லீவ் தேவைப்படுற மாதிரி இருக்குது அப்படின்னா டுடேக்கு பதிலாக டூ டேஸ், மூணு நாள்னா த்ரீ டேஸ் போட்டுக்கலாம். நம்ம எத்தனை போடுறோமோ அதுக்கேற்றபடி இன்னையிலேருந்து டேட்டு, ஒரு வேளை த்ரீ டேஸ் போட்டிங்கன்னா இன்றைக்கி டேட்டு போட்டு சின்ன டேஷ் போட்டு என்றைக்கு தேவையோ மூணு நாள் கழித்து அந்த டேட்டையும் போட்டு அந்த இதை க்ளோஸ் பண்ணிடணும். அதுக்கு கீழே தேங்கிங் யூ நடுவில் வர மாதிரி எழுதணும். மிடில் தேங்கிங்யூன்னு போட்டு ஃபுல் ஸ்டாப் வச்சுட்டு அதுக்கு அடுத்த லைனில் ரைட் சைடு ஓரத்துக்கு போயிடணும். யுவர்ஸ் ஒபீடியன்ட்லி அப்படின்னு போட்டு உங்கள் பேரை போடுங்க. முடிஞ்சிச்சு, அவ்வளோதான். ரொம்ப ஈஸியாக படிச்சிட்டிங்களா இன்னைக்கு? ஓகே, தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.

இன்றைய ஆங்கிலம் அறிவோம் நிகழ்ச்சியில் பயனுள்ள ஆங்கில சொற்கள், எளிய வாக்கியங்கள், இப்படி நடைமுறை பயன்பாடுகளை ஒவ்வொரு நாளும் கேட்டுட்ருக்குறீங்க. இன்னைக்கு சில விஷயங்களை கேட்டீங்க. நிகழ்ச்சியை விளங்கினாங்க தூத்துக்குடி பிரபாவதி, அவங்களுக்கு மனமார்ந்த நன்றிகளை சொல்லிக்கலாம். ஒரு மொழியை கற்றுக்கிறது அப்படிங்கிறது ஒரே நாளில் நடக்காதுங்க, ஆனால் கொஞ்சம் நேரம் ஒதுக்கி தொடர்ந்து நம்ம பயிற்சி பண்ணோம் அப்படின்னா ஆங்கிலத்தில் பேசுகிறது எழுதுறது ரொம்பவே எளிமையான விஷயமாயிரும். எப்போவுமே நம்ம ஒரு விஷயத்தை கற்றுக்கும் போது முயற்சி செய்ய தயங்கக்கூடாது, அதில் தவறு வரும், அப்பவும் நம்ம வந்து தயங்காமல் அந்த செயலை வந்து செஞ்சுட்டே இருக்கணும். ஒவ்வொரு நாளும் ஒரு புதிய சொல்லை கற்றுக்குவோம், ஒரு புதிய முன்னேற்றத்தை அடைவோம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நிகழ்ச்சியில் உங்களுக்காக பாடல் வந்துட்டே இருக்க. சிவப்பு மஞ்சள் பச்சை திரைப்படத்திலிருந்து பாடல் வந்துட்டே இருக்கு. ஸ்ரீகாந்த் ஹரிஹரன் எல்லாம் பாடியிருக்கிறாங்க. பாடலை கேளுங்க, தொடர்ந்து இணைஞ்சிருங்க.

0: மக்கள் தொகை கணக்கெடுப்பின் முதல் கட்டத்தில் ஹவுஸ் லிஸ்டிங் மற்றும் ஹவுசிங் சென்சஸ், அதாவது உங்கள் வீடுகள் கணக்கிடப்படும். வாருங்கள், உங்கள் பங்கேற்புடன் இதை வெற்றி பெற செய்வோம் மற்றும் வளர்ந்த இந்தியா 2047 நோக்கி மற்றொரு அடியை எடுத்து வைப்போம்.
1: வர்ணஜாலமாய் இது உங்கள் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6.

வணக்க பரணி நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கிறீங்க. நிகழ்ச்சியில் அடுத்ததாக தெரிஞ்சுக்க போகிறீங்க, சில இடங்களெல்லாம் மின் விநியோகம் இருக்காது, மின்சாரம் சார்ந்த மாதாந்திர பராமரிப்பு காரணமாக அப்படின்றத சொல்லியிருக்கிறாங்க. பழையபேட்டை மற்றும் பொருட்காட்சி திடல் துணை மின் நிலையத்தில் இன்றைக்கி மாதாந்திர பராமரிப்பு பணிகள் நடைபெற இருக்கிறதுனால காலையில் 9 மணிலிருந்து சாயங்காலம் 5 மணி வரைக்கும் மின் விநியோகம் இருக்காது அப்படின்றத சொல்லியிருக்கிறாங்க. திருநெல்வேலி டவுன் மேலரத வீதி மேல் பகுதிகள், தெற்கு ரத வீதி தெற்கு பகுதிகள், வடக்கு ரத வீதி வடக்கு பகுதிகளையும், பழையபேட்டை, காந்திநகர், திருப்பணி, கரிசல்குளம், வாகைக்குளம், குன்னத்தூர், அதே போல் பேட்டை, தொழிற்பேட்டை, கோட்டீஸ்வரன் நகர், சாஸ்திரி நகர், தீன் நகர், திருமங்கை நகர், செந்தமிழ் நகர், பாட்டப்பத்து, அபிஷேகப்பட்டி, பொருட்காட்சி திடல், திருநெல்வேலி டவுன், எஸ்என் ஹை ரோடு, பூம்புகார், ஸ்ரீபுரம், சிவந்தி ரோடு, சுந்தரபத் தெரு, பாரதியார் தெரு, சிஎன் கிராமம், குறுக்குத்துறை, கருப்பன் துறை, டவுன், கீழரத வீதி, போஸ்ட் மார்க்கெட், ஏபி மாட தெரு, சாமி சென்னை தெரு, அம்மன் சென்னை தெரு, மேலமாட வீதி, கள்ளத்தி முடுக்கு தெரு, நயினார்குளம் ரோடு, சத்தியமூர்த்தி தெரு, போத்தீஸ் நயினார்குளம் மார்க்கெட், வவுசி தெரு, வையாபுரி நகர், பாரத் இந்துஸ்தான் பெட்ரோலியம், சிவன் கோயில், தெற்கு தெரு, இதை சுற்றி இருக்கக்கூடிய பகுதிகளில் இன்றைக்கி காலையில் 9 மணிலிருந்து சாயங்காலம் 5 மணி வரைக்கும் மின் விநியோகம் இருக்காது அப்படின்ற சொல்லியிருக்கிறாங்க. அதே போல் புளியங்குடி மற்றும் வீரசிகாமணி துணை மின் நிலையங்களிலிருந்து மாதாந்திர பராமரிப்பு பணிகள் இன்றைக்கி நடைபெற இருக்கிறதுனால அங்கேயும் சில இடங்களில் காலை 9 மணிலிருந்து பிற்பகல் 2 மணி வரைக்கும் மின் விநியோகம் இருக்காதுன்னு சொல்லியிருக்கிறாங்க. எங்கெல்லான்னு கேட்டிங்கன்னா புளியங்குடி, சிந்தாமணி, ஐயாபுரம், ராஜகோபாலபேரி, ரத்தனபுரி, இந்திரா நகர், புன்னையாபுரம், காடுவெட்டி, சிங்கிலிப்பட்டி, சங்கனாபேரி, சிதம்பரப்பேரி, சுந்தரேசபுரம், திருவேட்டநல்லூர், கவுண்டன்பட்டி, வீரசிகாமணி, பாட்டடைக்கட்டி, அருணாச்சலபுரம், அரியநாயகபுரம், பாம்பு கோயில், வென்றிலிங்கபுரம், திருவேட்டநல்லூர், இதை சுற்றி இருக்கக்கூடிய பகுதிகளையும் இன்றைக்கி மின் விநியோகம் இருக்காதுன்னு சொல்லியிருக்கிறாங்க. இன்றைக்கி இப்போது நிகழ்ச்சியில் பாடல் வந்துட்டே இருக்குது. அசுரன் திரைப்படத்திலிருந்து வேல்முருகன் ராஜலட்சுமி பாடியிருக்கிறாங்க. பாடலை கேளுங்க, தொடர்ந்து இணைஞ்சிருங்க.

0: சைவாரின் இன்று ஒரு தகவல்.
1: தினமும் காலை 8:50 ஒலிபரப்பாகும் தென்கட்சிக்கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
2: 80 வருடங்களாக சைபால்.

7:42 ஆயிட்டு நேர்கள் கேட்டுட்டு இருக்கிறீங்க. வணக்கம் பரணி நிகழ்ச்சியில் அடுத்ததாக சங்கரன் கோயில் கோட்ட செயற்பொறியாளர் வந்து தெரிவிச்சிருக்கிறாங்க. சங்கரன் கோயில் பெருமாள்பட்டி உவமை நிலையத்தில் இன்றைக்கி காலையில் 9 மணியிலிருந்து சாயங்காலம் 5 மணி வரைக்கும் மதாந்திர பராமரிப்பு பணிகள் வந்து நடைபெற இருக்கிறதுனால சங்கரன் கோயில் நகர்பகுதி, என்ஜிஓ காலனி, கலப்பாக்குளம், புளியம்பட்டி, வாடிக்கோட்டை, பெரியூர், அதே போல் மணலூர், பெரும்பத்தூர், ராமலிங்கபுரம், வடக்குப்புதூர், நகரம், முள்ளிக்குளம், சிவலராயநேந்தல், பெருங்கோட்டூர், அழகாபுரி, இந்த ஊர்களுக்கும் பெருமாள்பட்டி, மாங்குடி, இனாம் கோவில்பட்டி, அருகன்குளம், புதூர், செந்தட்டியாபுரம் இதை சுற்றியுள்ள பகுதிகளுக்கும் இன்றைக்கி காலையில் 9 மணியிலிருந்து சாயங்காலம் 5 மணி வரைக்கும் மின் விநியோகம் இருக்காது அப்படின்ற சொல்லியிருக்கிறாங்க. இதே போல் கல்லடைக்குறிச்சி கோட்டம், ஓத்துலுக்கப்பட்டி, வீரமநல்லூர், அம்பாசமுத்திரம், மணிமுத்தாறு, கடையம் இந்த துணை மின் நிலையத்திலையும் இன்றைக்கி மாதாந்திர பராமரிப்பு பணிகள் செய்திட உத்தேசிக்கப்பட்டிருக்கிறதால இங்கேயும் சில இடங்களில் மின் விநியோகம் இருக்காது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. எங்கெல்லாம் கேட்டிங்கன்னா ஆழ்வான் துலுக்கப்பட்டி, ஓத்துலுக்கப்பட்டி, செங்குளம், பாப்பாக்குடி, கபாலிப்பாறை, இடைக்கால் அணைந்த நாடார்பட்டி, அதே போல் தாழையத்து, பனையங்குறிச்சி

நாலாங்கட்டளை, கீழக்குத்தப்பாஞ்சான், காசி தர்மம், முக்கூடல், சிங்கம்பாறை, மணிமுத்தாறு, ஜமீன் சிங்கம்பட்டி, அயன் சிங்கம்பட்டி, வைராவிக்குளம், பொன்மாநகர், தெற்கு பாப்பான்குளம், மூலச்சி, கல்லடைக்குறிச்சி, வீரநல்லூர், சாட்டுப்பத்து, அரிகேசவநல்லூர், கடையம், கட்டையரிப்பட்டி, முதலியார்பட்டி, பண்டாரகுளம், பொட்டல் புதூர், இதை சுற்றி இருக்கக்கூடிய பகுதிகளையும் மின் விநியோகம் இருக்காது அப்படின்றத சொல்லியிருக்கிறாங்க. அதனால் மின்சாரம் சார்ந்த வேலைகள்லாம் இருந்ததுன்னா காலையில் கொஞ்சம் சீக்கிரமே முன்கூட்டியே பிளான் பண்ணி முடிச்சு வச்சுக்கோங்க. இப்போ வருது பாடல் உங்களுக்காக. கூலி திரைப்படத்திலிருந்து பாடல் வந்துட்டே இருக்குது, பாடலை கேளுங்க, தொடர்ந்து இணைஞ்சிருங்க.

காலையில் கொஞ்சம் சீக்கிரமே முன்கூட்டியே பிளான் பண்ணி முடிச்சு வச்சுக்கோங்க. இப்போ வருது பாடல் உங்களுக்காக. கூலி திரைப்படத்திலிருந்து பாடல் வந்துட்டே இருக்குது, பாடலை கேளுங்க, தொடர்ந்து இணைஞ்சிருங்க.

அப்படின்ற சொல்கிறோம். கிலோ ஒன்றுக்கு நோட் பண்ணிக்கோங்க. தக்காளி கிலோ ஒன்றுக்கு 25 ரூபாயில் கிடைக்குது. கத்திரிக்காய் 46 ரூபாயில் கிடைக்குது. வெண்டைக்காய் 40 ரூபாய். புடலங்காய் 24 ரூபாய். சுரைக்காய் 12 ரூபாய். பீர்க்கங்காய் 40 ரூபாய். பூசணிக்காய் கிலோ ஒன்றுக்கு 14 ரூபாய். தடியங்காய் 16 ரூபாய். அவரைக்காய் 75 ரூபாய். பாகற்காய் 65 ரூபாய். முருங்கைக்காய் 20 ரூபாய். பெரிய வெங்காயம் கிலோ ஒன்றுக்கு 38 ரூபாய். சின்ன வெங்காயம் 65 ரூபாய். தேங்காய் கிலோ ஒன்றுக்கு 62 ரூபாயில் கிடைக்குது. இஞ்சி கிலோ ஒன்றுக்கு 200 ரூபாயில் கிடைக்குது. முள்ளங்கி 40 ரூபாய். உருளைக்கிழங்கு 26 ரூபாய். கேரட் 86 ரூபாய். ரிங் பீன்ஸ் 110 ரூபாய். சௌ சௌ 38 ரூபாய். முட்டைக்கோஸ் 36 ரூபாய். பீட்ரூட் 48 ரூபாய். வெள்ளைப்பூண்டு கிலோ ஒன்றுக்கு 280 ரூபாயில் கிடைக்குது. சேனைக்கிழங்கு 45 ரூபாய். சீனிக்கிழங்கு 45 ரூபாய். சேம்பு 50 ரூபாயில் கிடைக்குது. பழ வகைகள் வாழைப்பழம் செவ்வாழையாக இருந்தால் 100 ரூபாயில் கிடைக்குது. நாட்டு வாழைப்பழமாக இருந்தால் 60 ரூபாயில் கிடைக்குது. எலுமிச்சைப்பழம் 60 ரூபாய். 50 ரூபாயில் இருக்குது. ஆப்பிள் 260 ரூபாய் கிலோ ஒன்றுக்கு கிடைக்குது. திராட்சை 120 ரூபாய். சீதாப்பழம் 100 ரூபாய். கிருணிப்பழம் 50 ரூபாய். மாம்பழம் கிலோ ஒன்றுக்கு 80 ரூபாயில் கிடைக்குது. ஆரஞ்சு பழம் வந்து 180 ரூபாயில் கிடைக்குது. காய்கறி பழங்கள்லாம் சாப்பிட்டு ஆரோக்கியமாக இருங்க. இப்போ வருது பாடல் உங்களுக்காக. எதற்கும் துணிந்தவன் திரைப்படத்திலிருந்து பாடல் வந்துட்டே இருக்குது. அர்மான் மாலிக், நிக்கிதா காந்தி, டி இமான் இவங்கெல்லாம் பாடியிருக்கிறாங்க. பாடல் கேளுங்க, தொடர்ந்து இணைஞ்சிருங்க. டி இமான் இசையில் பாடல்.

மணி 48 நிமிஷம் ஆயிட்டுருக்கு. கேட்டுட்ருக்குறீங்க வணக்க பரணி நிகழ்ச்சி. ஊத்துமலை, ஆலங்குளம் மற்றும் கீழப்பாவூர் உபமின் நிலையத்தில் இன்றைக்கி மாதாந்திர பராமரிப்பு பணிகள் செய்திட உத்தேசிக்கப்பட்டிருக்கிறதால இன்றைக்கி அங்கேயும் சில இடங்களில் மின் விநியோகம் இருக்காது அப்படின்ட்டு சொல்லியிருக்கிறாங்க. காலை 9 மணிலேருந்து பிற்பகல் 2 மணி வரைக்கும் எங்கெல்லாம்னு கேட்டிங்கன்னா, ஊத்துமலை, கீழே கலங்கல், குறிஞ்சான்குளம், மேலே மருதபுரம், சோலைச்சேரி, கருவந்தா, அமுதாபுரம், மாவிலியூத்து, கள்ளத்திக்குளம், கங்கணாங்கிணறு, ருக்மணியம்மாள்புரம், அத்தியூத்து, குத்தப்பாஞ்சான், மாயமான் குறிச்சி, கழநீர்குளம், அடைக்கலப்பட்டினம், பூலான்குளம், முத்துகிருஷ்ணபேரி இந்த இடங்கள்லையும், அதே போல் பணக்குடி துணை மின் நிலையத்திலையும் இன்றைக்கி மாதாந்திர பராமரிப்பு பணிகள் நடைபெற இருக்கிறதுனால காலையில் 9 மணிலிருந்து பிற்பகல் 2 மணி வரைக்கும் பணக்குடி, லெப்பை குடியிருப்பு, புஷ்பவனம், குமந்தான், காவல் கிணறு, சிவகாமிபுரம், தலவாய்புரம், பாமன்குளம், கலந்தப்பனை, கடமன்குளம் இந்த பகுதிகளில் மின் விநியோகம் இருக்காது அப்படின்ற சொல்லியிருக்கிறாங்க. அதனால் இங்கேயும் மின்சாரம் சார்ந்த வேலைகளை கொஞ்சம் முன்கூட்டியே திட்டமிட்டு முடிச்சு வச்சுக்கோங்க. அடுத்ததாக காய்கறி பழங்கள்லாம் சந்தையில் என்னென்ன விலைக்குது விற்குது.

வணக்க பரணி நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கிறீங்க. நிகழ்ச்சியில் எடுத்ததா தகவல் என்னன்னு கேட்டிங்கன்னா, சதக்கத்துல்லா அப்பா கல்லூரியிலையும் சிலவச தொழில் வழிகாட்டுதல் நேர்முக திறன் மற்றும் சர்வதேச மாண்டசேரி இந்த ஆசிரியர் பயிற்சி கருத்தரங்கம் வந்து நடக்க இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. திருநெல்வேலி மாவட்ட மைய நூலகம், சதக்கத்துல்லா அப்பா கல்லூரி மற்றும் ஐக்யூ குளோபல் ஸ்கில்ஸ் ட்ரைனிங் இவங்க எல்லாம் சேர்ந்து நடத்துகிறாங்க. அதாவது நாளைக்கு ஞாயிற்றுக்கிழமை 2ஆம் தேதி அன்னைக்கு காலையில் 10 மணிக்குலேருந்து 12:30 வரைக்கும் சொல்லியிருக்கிறாங்க. இலவச தொழில் வழிகாட்டுதல் நேர்முக தேர்வு திறன் சர்வதேச மாண்டசேரி ஆசிரியர் பயிற்சி கருத்தரங்கம் வந்து நடக்க இருக்குது. இந்த நிகழ்ச்சியில் தொழில் வழிகாட்டுதல் நேர்முக திறன் தேர்வுகள், அதே மாதிரி சர்வதேச மாண்டசேரி இந்த ஆசிரியர் பயிற்சியும், அதே மாதிரி நிறைய அம்சங்கள் குறித்து நிபுணர்களால் ரொம்ப விளக்கமாக சொல்கிறாங்க. ஆசிரியர் பணியில் ஆர்வம் இருக்கக்கூடிய இளைஞர்கள், பெண்கள், கல்லூரி மாணவர்கள், இல்லத்தரசிகள், கல்வித்துறையில் சாதிக்க விரும்பக்கூடிய எல்லாருமே இந்த இலவச நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டு பயன்பெறலாம். நிகழ்ச்சியில் பங்கேறதுக்கு முன்னாடி முன்பதிவு அவசியமாக பண்ணணும் அப்படின்றதையும் சொல்லிக்கிறாங்க. முன்பதிவு மற்றும் உங்களுக்கு ஏதாவது கூடுதல் விவரம் தேவைப்பட்டால் என் நம்பர் இருக்குது, நீங்கள் வந்து கான்டாக்ட் பண்ணிக்கலாம். 8939966506 மறுபடியும் சொல்கிறேன், 8939966506 அல்லது திருநெல்வேலி மாவட்ட மைய நூலகத்தை நேரில் போயிட்டு நீங்கள் தொடர்பு கொண்டு முன்பதிவும் செஞ்சுக்கலாம் அப்படின்றத சொல்லிக்கிறாங்க. திருநெல்வேலி மற்றும் அதை சுற்றி இருக்கக்கூடிய பகுதிகளை சேர்ந்த பொதுமக்கள், மாணவர்கள், பெண்கள், ஆசிரியர் பணியில் ஆர்வம் இருக்கக்கூடிய எல்லாருமே இந்த அரிய வாய்ப்பை நீங்கள் பயன்படுத்திக்கலாம். இப்போ வருது பாடல் உங்களுக்காக. ஆரம்பலை திரைப்படத்திலிருந்து பாடலை கேளுங்க, தொடர்ந்து இணைஞ்சிருங்க.

நேர்கள் கேட்டுட்டு இருக்கிறீங்க ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6 MHz ஒளிபரப்பு. வணக்க பரணி நிகழ்ச்சி உள்ளனரே.

கேட்டுட்டு இருந்தீங்க. நிறைய பயனுள்ள தகவல்களும் பாடல்களும் கேட்டு ரசிங்க. நிகழ்ச்சி பயனுள்ள வகையில் அமைஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நிகழ்ச்சியில் இவ்வளோ நேரம் உங்க கூட பேசிட்டு இருந்தேன், உங்க பிரியமான தோழி ஸ்ரீ வைகோமதி. நேர்களே, அடுத்ததாக 8:02 வழக்கென்று வந்தால் நேரலை நிகழ்ச்சி இருக்குது. அதனை தொடர்ந்து 8:15 வேதமும் நாதமும் உரை வழங்குறாங்க. தொடர்ந்து நிகழ்ச்சிகளை கேளுங்க. இப்போ இன்னும் சில நொடிகளில் கேட்கலாம் 8:00 செய்தி சுருக்கம் சென்னை இந்தலாக.

வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் மிருதுளா. வன்முறையும் வெறுப்பும் எந்த பிரச்சினைக்கும் தேர்வாகாது என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் எஸ் ஜெய்சங்கர் நேற்று மாலை ஈரானிய வெளியுறவுத்துறை அமைச்சர் அப்பாஸ் அராக்ஷியை தொலைபேசியில் தொடர்பு கொண்டு பேசினார். வெளிநாடுகளில் இருந்து இந்தியாவிற்கு வரும் நன்கொடைகளை கட்டுப்படுத்த வகை செய்யும் திருத்த மசோதாவை அடுத்த வாரம் மக்களவையில் தாக்கல் செய்ய அரசு திட்டமிட்டுள்ளது. அரசு பள்ளிகளில் விளையாட்டு ஆசிரியர் பணியிடங்கள் 50% காலியாக இருப்பதாகவும் அவை விரைவில் நிரப்பப்படும் என்றும் பள்ளிக் கல்வித்துறை அமைச்சர் திரு ராஜ்மோகன் தெரிவித்துள்ளார். நாமக்கல் மாவட்டம் பள்ளிப்பாளையத்தில் சட்டவிரோதமாக தடையை மீறி செயல்பட்டு சாய ஆலைகள் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் என்று பால்வளத்துறை அமைச்சர் திரு விஜயலட்சுமி கூறியுள்ளார். தமிழகத்தில் உள்ள தொழிற்பயிற்சி நிறுவனங்களில் மாணவர்களின் நேரடி சேர்க்கைக்கான கால அவகாசம் வரும் 14 வரை நீட்டிக்கப்பட்டுள்ளதாக மாநில அரசு அறிவித்துள்ளது. சென்னை துறைமுகத்தில் இருந்து கனிமங்களை ஒரே நாளில் அதிக அளவில் ஏற்றுமதி செய்து சாதனை படைக்கப்பட்டுள்ளது. போதைப்பொருள் இல்லாத இந்தியாவை உருவாக்கும் நோக்கில் தூத்துக்குடியில் நேற்று விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடைபெற்றது. கள்ளக்குறிச்சி மாவட்டம் சின்னசேலத்திற்குட்பட்ட பல்வேறு பகுதிகளில் நேற்று பலத்த காற்றுடன் கூடிய மிதமான மழை பெய்தது. ஈரானின் எரிசக்தி இலக்குகளை குறிவைத்து அமெரிக்கா மீண்டும் தாக்குதல் நடத்தக்கூடும் என்று அந்நாட்டு ஊடகங்கள் தெரிவித்துள்ளன. பலூசிஸ்தானில் போராட்டம் நடத்தி வரும் நபர்களை பாகிஸ்தான் ராணுவம் கைது செய்து மறைவிடத்தில் கொண்டு சென்று துன்புறுத்துவதாக சர்வதேச பொது மன்னிப்பு சபை குற்றம் சாட்டியுள்ளது. யுக்ரைன் பேட்ரியாட் இடைமறிப்பு ஏவுகணைகளை தயாரிக்க அனுமதிப்பது தொடர்பான திட்டங்களில் அமெரிக்கா எச்சரிக்கையுடன் செயல்பட வேண்டியுள்ளது என்று அந்நாட்டு அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் தெரிவித்துள்ளார். காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டியில் ஈட்டி எறிதலில் இந்தியாவின் நீரஜ் சோப்ரா வெள்ளிப்பதக்கமும் யஷ்வந்த் சிங் வெண்கலப் பதக்கமும் வென்றனர். பதக்கப்பட்டியலில் இதுவரை இந்தியா 5 12 வெள்ளி மற்றும் 6 வெண்கலம் என 23 பதக்கங்களை வென்றுள்ளது. செய்தி சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: 102.6 இசையோடு என்றும் நீங்கள்.
1: அன்பு சொந்தங்கள் அனைவருக்கும் அன்பான காலை வணக்கம். இது ஆகாஷ்வாணி நிலை பண்பலை 102.6, உங்கள் அன்பின் அலைவரிசை. நேர்கள் இப்போது கேட்கவிருப்பது வழக்கென்று வந்தால் நேரில் நிகழ்ச்சி. பங்கேற்பவர் திருநெல்வேலி மாவட்ட அரசு சிறப்பு வழக்கறிஞர் ஐ முருகேசன் அவர்கள்.
2: நேயர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். நாம் வருவாய்த்துறை சம்பந்தப்பட்ட விஷயங்களை கேட்டுக்கொண்டிருக்கிறோம். அந்த வகையில் நத்தம் என்பது பற்றி பார்த்து கொண்டிருக்கிறோம். அந்த நத்தம் என்பதின் தொடர்ச்சியாக நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய சங்கதிகள் என்னவென்றால், 1920 பிரிட்டிஷ் அரசு மெட்ராஸ் நகர் ஊரமைப்பு சட்டம் என்ற சட்டத்தை கொண்டு வந்தது. அதன்படி குடியிருப்பு

0: மனைகளுக்கு புதிய நிபந்தனைகளை உருவாக்கியது. தமிழக அரசு 1971 அந்த சட்டத்தை ரத்து செய்து தமிழ்நாடு நகர் ஊரமைப்பு சட்டம் 1971 என்ற சட்டத்தை அமலுக்கு கொண்டு வந்தது. இந்த சட்டம் அமலுக்கு வந்து குடியிருப்பு மனைகளை நவீன முறையில் வரன்முறைக்கு உட்படுத்தியது. இருந்தபோதிலும் நத்தம் என்பது கிராமப்புறங்களில் மாற்றமின்றி அதே நிலையில் இன்று வரையில் தொடர்கிறது. அதே மாதிரி இந்த வருவாய் ஆவணங்களில் இன்னொன்று நம்ம அதிகமாக பார்த்துருப்போம், அதை இனாம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இந்த இனாம் வருவாய்த்துறை ஆவணங்களில் இனாம் என்ற வார்த்தைகள் இடம்பெற்றிருப்பதை நாம் காணலாம். இனாம் என்ற வார்த்தை ஒரு அரபி சொல்லாகும். இனாம் என்றால் பரிசு அல்லது ஆதரவு அல்லது கொடை என்று பொருள்படும். இந்தியாவில் முகலாயர்கள் ஆட்சி செய்த காலத்தில் நிலச்சீர்திருத்தங்கள் பெருமளவில் ஏற்படுத்தப்பட்டன. அப்போது முகலாய மன்னர்களிடம் ஆற்றிய சேவைக்காக சேவை செய்த குடியானவர்களுக்கு ஊதியத்திற்கு பதிலாகவும் சில சூழ்நிலைகள் பரிசாகவும் நிலங்கள் வழங்கப்படுவது வழக்கமாக இருந்து வந்தது. இவ்வாறு வழங்கப்படுவதற்கு ஜாகீர் என்று அழைத்தனர். அதன் பின்னர் இந்த வார்த்தை சமஸ்கிருத மொழியில் மானியம், அதாவது மானியம் அப்படின்னு சொல்றது மானியம் என்று அழைக்கப்பட்டது. இனாம் என்பது முகலாயர் காலத்தில் படையினர், அலுவலக ஊழியர்கள், கோயில் மற்றும் அதன் பணியாளர்களுக்கு மற்றும் அறப்பண்பு நிறுவனங்களுக்கு கற்றறிந்தோர் மற்றும் ஆன்மீக குருமார்கள் போன்றவர்களுக்கு தீர்வை அற்ற, அதாவது வரி இல்லாத, நிலவரி நீக்கிய அல்லது மிக குறைந்த நில வரியுடன் கூடிய நிலங்களை உரிமை மாற்றி கொடுத்தது. இவ்வாறு வழங்கப்பட்ட நிலங்கள் இனாம் அல்லது மிக குறைந்த நிலவரியுடன் கூடிய நிலங்களை உரிமை மாற்றி கொடுத்து கொடை அல்லது பரிசு என்ற பெயரில் இன்னாருக்கு வழங்கப்பட்டது என்று பட்டயங்கள் அல்லது ஆவணங்கள் அல்லது சாசனங்கள் மூலமாக எழுதி வழங்கப்பட்டன. தீர்வையே இல்லாமல் பரம்பரை பரம்பரையாக அனுபவித்துக் கொள்ள நிலம் வழங்கப்பட்டால் அது சர்வ மானியம் அல்லது சர்வ தும்பல மானியம் என்றும், அந்த வழங்கப்பட்ட நிலத்திற்கு தீர்வை பாதி அளவில் மட்டும் செலுத்தினால் போதும் என்பதை குறிக்கும் சொல்லாக அர்த்த மானியம் என்றும், தீர்வை நான்கில் ஒரு பாகம் குறைக்கப்பட்டால் அது சதுர்பாகம் என்றும் அழைக்கப்பட்டது. இந்த வார்த்தைகள் அனைத்தும் சமஸ்கிருத வார்த்தைகளை சேர்ந்ததாகும். பிரிட்டிஷ் இந்திய ஆட்சியில் 1992 கர்னல் ரீட் என்பவர் முதன்முறையாக இனாம் திட்டத்தை ஆங்கிலேய ஆட்சிக்குட்பட்ட சேலத்தில் கொண்டு வந்தார். 1859 ஜி என் டெய்லர் என்பவரை ஆங்கிலேய அரசு சென்னை ராஜதானியின் இனாம் ஆணையராக நியமித்தது, அதாவது லேண்ட் கமிஷன் ஆஃப் இனாம். அவரது வழிகாட்டுதலின்படி இனாம் பற்றிய ஆய்வு நடத்தப்பட்டது. அதன்படி 50 இனாம் அனுபவத்தை வரைமுறை செய்து இனாம் செட்டில்மெண்ட் ஏற்படுத்தப்பட்டது. ஆவணமற்ற இனாம்களை செல்லாதவைகளாக விளம்புகை செய்யப்பட்டது. இனாம் எஸ்டேட்டுகள் இருப்பதால் அரசுக்கு வருவாய் கிடைக்காமல் போனது என்பதை அறிந்த ஆங்கிலேய அரசு இனாம் என்பதை ஒழித்து நிலவரியை வசூலிக்க நேரடியாக களம் இறங்கியது. அதனால் இனாமை ஒழித்து ரயத்துவாரி முறைக்கு மாற்றம் செய்ய திட்டமிட்டது. ரயத்துவாரி முறை என்பது பொதுமக்களிடமிருந்து அரசு நேரடியாக ஒரு பங்கு கோரும் முறை என்று பொருள்படும். இனாம் என்ற பெயரில் வழங்கப்பட்ட நில உரிமைகள் பல்வேறு மக்களுக்கு செல்வாக்கு மிக்கவர்களின் தகாநிலை செல்வாக்கின் மூலமாகவும் வஞ்ச கூட்டினாலும் வழங்கப்பட்டுள்ளது என்ற உண்மை அரசுக்கு தெரிய வந்தது, அதாவது ஆங்கிலேய அரசுக்கு தெரிய வந்தது. அதனால் அரசுக்கு அதிகமான வருவாய் இழப்பு இனாம் மூலம் ஏற்படுகிறது என்று அந்த ஆங்கிலேய அரசு கருதியது. அதனால் இனாம் என்பதை ரத்து செய்ய வேண்டும் என்று முடிவு செய்து அதன் காரணமாக 1948 சென்னை எஸ்டேட்டுகள் ஒழிப்பு மற்றும் ரயத்துவாரி மாற்று சட்டம் இயற்றியது. இந்த சட்டம் வந்து ஆங்கிலேயர் சுதந்திரத்தை கொடுத்து சென்ற பின்பு நமது அரசு இயற்றியது. இதன் மூலம் எஸ்டேட் நிலங்களின் உரிமையை பெற்றவர்களுக்கு இழப்பீடு வழங்கி நிலத்தின் உரிமையை அரசு கைப்பற்றியது. இந்த 1948 சட்டத்தை செம்மையாக்கி மேம்படுத்தி தமிழக அரசால் தமிழ்நாடு இனாம் எஸ்டேட்டுகள் ஒழித்தல் மற்றும் ரயத்துவாரி முறைக்கு மாற்றுதல் சட்டம் 1963 என்ற சட்டத்தை இயற்றியது. இந்த சட்டம் 1-7-1963 முதல் அமலுக்கு வந்தது. இப்போ வந்து இந்த இனாம் என்றால் என்ன என்பதை நாம் பார்த்திருந்தோம். பழைய டாக்குமெண்ட்டுகளில் இந்த இனாம் என்று ஒன்று இருந்தால் அந்த இனாம் என்ன அப்படிங்கிற விவரத்தை நாம் தெரிந்து கொண்டோம். நாளைக்கு இதை சம்பந்தப்பட்ட வேறு செய்திகளை நாம் கேட்கலாம். நன்றி, வணக்கம்.
1: நேர்கள் இதுவரை கேட்டது வழக்கென்று வந்தால் நேரல் நிகழ்ச்சி. பங்கேற்றவர் திருநெல்வேலி மாவட்ட அரசு சிறப்பு வழக்கறிஞர் ஐ. முருகேசன் அவர்கள்.

0: இணைந்திருக்கிறோம். இது நிலை பண்பலை 102.6 நேர்களை நீ கேட்கலாம். வேதமும் நாதமும் உரை வழங்குபவர் சுந்தரபாண்டியபுரம் சி சக்திவேல் அவர்கள்.
1: சரண சுரங்கள் இதில் நாட்டியத்தில் அலாரிப்பை தொடர்ந்து ஜதிஸ்வரம் என்ற உருப்படி ஆடப்படுகிறது. ஜதிஸ்வரம் என்பது அச்சொல்லை குறிப்பிடுவது போல தொடக்கத்தில் ஜதிகளையும் அதனை தொடர்ந்து சுரங்களுக்கு அமைக்கப்பட்ட கோர்வைகளையும் கொண்ட நாட்டிய உருப்படி. ஜதிஸ்வரத்தின் இசை அமைப்பு சுரங்கள் ஒரு குறிப்பிட்ட ராக தாளத்திற்கு அமைக்கப்பட்ட பல்லவி, பல்லவியை தொடர்ந்து 3 அல்லது 4 சரண சுரங்கள். இதில் சாகித்யம் கிடையாது. இத்தன்மையில் இது ஏனைய நாட்டிய உருப்படிகளினிடையே மாறுபடுகிறது. சத்தீஸ்வரத்தின் நாட்டிய அமைப்பு முறை முதல் வரி அல்லது பல்லவி பாடும்போது ஆடுபவர் அட்டமி அதாவது கழுத்தசைவு சுந்தரி கண்டம் என்பார்கள் தொடங்குகிறார். அதனைத் தொடர்ந்து மெய்யடவு, பிறகு ஆடுபவர் பாதத்தை தட்டுகிறார், ஜதி தொடங்குகிறது. ஜதி என்பது ஒரு குறிப்பிட்ட தாளத்தில் சொற்கட்டு அல்லது மிருதங்க சொல்லுக்கு அமைக்கப்பட்ட நாட்டிய தொடர்ச்சி ஆகும். ஜதிஸ்வரத்தின் ஜதி சிறிய குறிப்பிட்ட தாளத்தில் 2 ஆவர்த்தனத்திற்கு அமைக்கப்பட்டுள்ளது. ஜதிஸ்வரத்திற்கு நாட்டியம் அமைப்பதில் பொதுவாக 2 வகைகள் உள்ளன. அட்டமி மெய்யடவு பாதத்தை தட்டுதல், ஜதி கோர்வை. இது ஒரு முறை. அட்டமி பாதத்தை தட்டுதல், ஜதி கோர்வைகள். இது ஒரு முறை. ஜதிக்கு பிறகு பல்லவிக்கு அமைக்கப்பட்ட கோர்வைகள் ஆடப்படுகின்றன. பல கோர்வைகள் இருக்கலாம். நாட்டிய அமைப்பு, கோர்வைகளின் எண்ணிக்கை ஆகியவற்றை பொறுத்து பல்லவி மீண்டும் மீண்டும் பாடப்படுகிறது. கடைசி கோர்வை சரணத்திற்கு இட்டு செல்கிறது. பல்வேறுபட்ட கோர்வைகளும் சரணங்களும் நடையினால் இணைக்கப்படுகின்றன. இது பல்லவியின் சுர அமைப்பிற்கு ஆடப்படுகிறது. உதாரணத்திற்கு தஞ்சை நால்வர்களால் இயற்றப்பட்ட ஜதிஸ்வரம், ராகம் பைரவி, தாளம் திஸ்ர ஏகம்.

தொடர்ந்து இந்த பல்லவியை 4 முறை பாடுவார்கள். 5வது முறை பாடும் பொழுது ஜதியை இதில் இணைப்பார்கள். ச கரே க ம தளங்கு தக்கதி குத்தக்கத திங்கிண்ணதம் தக்கதி கதிஜம் தத்த தக்கதி கதிஜம் த தஜம் த தணம் த தரும் த த கிடத்தகதா கிடத்தக தருகிடதோம் தஜம் த தணம் த தரும் த த கிடத்தகதா கிடத்தக தருகிடதோம் தஜம் த தணம் த தரும் த த கிடத்தகதா கிடத்தக தருகிடதோம் ச

என்று பாடி பல்லவிக்கு 3 அல்லது 4 கூர்வைகளை அமைத்து கொள்வார்கள். இந்த பல்லவியை தொடர்ந்து அனுபல்லவியை பாடுவார்கள்.

0: என்று மீண்டும் பல்லவிக்கு வருவார்கள். தொடர்ந்து சிந்திப்போம்.
1: நேர்கள் இதுவரை கேட்டது வேதமும் நாதமும் முறை. வழங்கியவர் சுந்தரபாண்டியவரம் சி சக்திவேல் அவர்கள்.
2: பிஎம் ஜெய், அப் கரீபோ கி ஜெய் பன் கை ஹை.

0: Under the Ayushman Bharat Pradhan Mantri Jan Arogya Yojana, around 60 crore eligible beneficiaries are entitled to free health treatment worth 5 lakh rupees per family every year. So far, over 12 crore free treatments have been provided under the scheme, helping poor and vulnerable families save nearly 2 lakh crore rupees in out-of-pocket medical expenses. Download the Ayushman app today and create Ayushman card. For more information, call 14555.
1: நிலைப்பண்பலை 102.6 அடுத்ததாக பாடல் வருது ஆதவன் திரைப்படத்திலிருந்து. கார்த்திக் ஹரிணியோட குரலில் பாடல் இதோ காற்றலைகளில்.

0: இன்று ஒரு தகவல்.
1: தினமும் காலை 8:50 ஒலிபரப்பாகும் தென்கட்சிக்கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
2: 80 வருடங்களாக சைபால்.

மக்கள் தொகை கணக்கெடுப்பின் முதல் கட்டத்தில் ஹவுஸ் லிஸ்டிங் மற்றும் ஹவுசிங் சென்சஸ், அதாவது உங்கள் வீடுகள் கணக்கிடப்படும். வாருங்கள், உங்கள் பங்கேற்புடன் இதை வெற்றி பெற செய்வோம் மற்றும் வளர்ந்த இந்தியா 2047 நோக்கி மற்றொரு அடியை எடுத்து வைப்போம்.

0: and 6 bronze so far. With editor Swati Kapoor, producer Shahnawaz Khan, my co-host Anupam Pathak, it is me, Megha, signing off for now. We'd be back again tomorrow with our coverage of Day 10.
1: Glasgow. The Commonwealth Games.
2: நிலைப்பண்பலை 102.6 நேர்கள் இதுவரை கேட்டது கிளாஸ்கோவில் நடைபெற்று வரும் காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டிகள் 2026 அன்றாட நிலவரத்தை. இப்ப வாரணமாயிரம் திரைப்படத்திலிருந்து பாடல் வருது, பாடலை கேளுங்க, தொடர்ந்து நினைஞ்சிருங்க.

0: நேரம் 8:50 நேர்களை நீ கேட்கலாம். சைபால் வழங்கும் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல்.
1: சைபாலின் இன்று ஒரு தகவல்.
2: தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதார
3: சைபால்.
4: முகத்தில் பருவா சைபால், சொரியா திரங்கா சைபால், இதயில் படையா சைபால், சேத்து புண்ணா சைபால்.
3: சைபால்
5: சிகோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல். எமது ஒலி களஞ்சியத்திலிருந்து
6: ஒரு நண்பர் இருக்கார். எப்ப பார்த்தாலும் கையில் ஒரு புத்தகம் இருக்கும். புத்தகம் இல்லாமல் எங்கேயும் புறப்பட மாட்டார். எதுக்காக இப்படி எடுத்துட்டு போறீங்க அப்படின்னு கேட்டால், எனக்கு இது ஒரு நல்ல நண்பன் மாதிரி, இந்த காலத்தில் எங்கே போனாலும் காத்திருக்க வேண்டியிருக்கு, அது மாதிரி சமயத்தில் நான் வந்து நண்பன் கூட பேசிக்கிட்டு இருப்பேன் அப்படிம்பாரான். ஒருத்தர் ஒரு பெரிய அரச பதவியில் இருந்தார். அவர் பதவியிலிருந்து இறங்க வேண்டிய சூழ்நிலை. அரசு கொடுத்துருந்த வீட்டை விட்டுட்டு வெளியில் வர்றார். வரும்பொழுது ரெண்டு கையிலையும் ரெண்டு பெட்டி எடுத்துகிட்டு வந்தாராம். சார், உங்களுடைய உடைமைகள் அப்படின்னு கேட்குறாங்க அங்கே இருந்த ஊழியர்கள். இவர் தன்னுடைய கையில் இருக்கிற பெட்டியை காட்டி, இதுதான் என்னுடைய சொத்து அப்படின்னாராம். ஒரு பெட்டியில் அவருடைய உடைகள், இன்னொரு பெட்டியில் அவர் விரும்பி படிக்கிற புத்தகங்கள், அவ்வளவுதான். இதுதான் இருந்துதான். புத்தகம் படிக்கிறது வந்து மனசுக்கு நல்லதுங்கிறது நமக்கு தெரியும். புத்தக வாசிப்பு வந்து உடம்புக்கும் நல்லதுங்கிறாங்க. அது நமக்கு ஆச்சரியமாக தான் இருக்குது. ஒரு நபர் ஒரு வருஷத்தில் சராசரியாக 2000 பக்கங்களை படிச்சிருக்கணுமா, யுனெஸ்கோ பரிந்துரை. ஆனால் நம்ம நாட்டில் நாம் சராசரியாக படிக்கிறது 32 பக்கங்கள், அவ்வளவுதான். இவ்வளவுக்கு நம்ம நாட்டில் 6000 மேற்பட்ட நாளேடுகள், 2000 மேற்பட்ட இதழ்கள், மலர்கள், இவ்வளவு இருந்தும் சரியாக வரல. இந்த உலகத்தில் முதல் நூலகம் எங்கே எப்போ ஆரம்பமாச்சு தெரியுமா? கிமு 2500 ஆண்டில் அது ஆரம்பமாயிருக்குது. பாபிலோனியாவில் அமில் அணு அப்படிங்கிற அரசன் தான் நூலகத்தை உருவாக்கியிருக்கிறான். அப்போல்லாம் தாள் கிடையாது, களிமண் தான். களிமண் பலகைகளில் வந்து எழுதி அது தொகுத்து அப்படியே நூலாக்கி அதை நூலகத்தில் வச்சுருப்பாங்களாம். அரசருடைய நூலகத்தில் 1000 மேற்பட்ட நூல்கள் இருந்ததாக வரலாற்று குறிப்பு இருக்குது. அது மட்டும் இல்லை, அந்த நூலகத்தில் வந்து பொருள் வாரியாக, அதாவது சப்ஜெக்ட் வாரியாக புத்தகங்களை வந்து வகைப்படுத்தி வச்சுருந்தாங்களாம். அதில் மிச்சம் இருந்த ஒரு 25 களிமண் பலகை புத்தகங்கள் இன்றைக்கும் பிரிட்டிஷ் அருங்காட்சியகத்தில் இருக்குதான். அச்சு தாள் இதெல்லாம் ஏற்பட்டதுக்கப்புறம் அமைக்கப்பட்டது தான் ஃப்ரான்ஸில் இருக்கக்கூடிய பாரிஸ் நூலகம். 1480 பிரெஞ்சு மன்னர் 11 லூயி இந்த நூலகத்தை அமைச்சாராம். ஆனால் அப்போல்லாம் அரசர்கள் மட்டும்தான் நூலகத்தை பயன்படுத்த முடியுமா. அதுக்கப்புறம் 17 இந்த முறை மாறி பொதுமக்கள் அங்கே போகலாம், படிக்கலாம் அப்படிங்கிற நிலைமை வந்து தான். போட்லியன் நூலகம் அப்படின்னு அதுக்கு பேர், பாரிஸ் நகரத்தில் இருக்குது. அங்கே தான் நூல்களின் பட்டியல் தயாரிப்பு பணி ஆரம்பமாச்சு. கல்வி வளர்ச்சியையும் நூலகத்தையும் இணைச்சவர் வந்து நெப்போலியன் போனபார்ட். முன்பணம் செலுத்தி புத்தகத்தை படிக்கிற முறையையும் அவர் தான் கொண்டுகிட்டு வந்தாராம். மக்கள்கிட்ட வசூலிக்கிற வரியின் ஒரு பகுதியை நூலகத்துக்கு பயன்படுத்தினவரும் அவர் தானா. நெப்போலியன் நூலகத்தில் உலகத்தில் உள்ள எல்லா மொழி நூல்களும் இருக்குதான். அங்கே ஒரு தமிழ் நூலும் இருந்திருக்குது, அது என்னென்னா கம்பராமாயணம். சோவியத் யூனியனுக்கு படையெடுத்து போனப்போ அங்கேருந்து லட்சக்கணக்கான புத்தகங்களை இந்த பனிச்சறுக்கு வாகனங்கள் இருக்குல்ல, அதில் கொண்டுகிட்டு வந்ததாக வரலாறு. அடுத்தபடியாக குறிப்பிட்டு சொல்லத்தக்க நூலகம் எதுன்னா பிரிட்டிஷ் நூலகம். மிக பழைய கையேட்டு பிரதியெல்லாம் கூட அங்கே இருக்குது. 1753 ஆரம்பமாச்சு. அதில் உள்ள நூல்களை வந்து வரிசையாக அடுக்கினா 180 நீளத்துக்கு வருமா. மிகப்பெரிய நூலகம் அமெரிக்க தலைநகர் வாஷிங்டனில் இருக்குதான். இந்தியாவை பொறுத்த வரைக்கும் பெரிய பழைய நூலகம் எதுன்னா கல்கத்தா நூலகம். எல்லா இந்திய மொழி நூல்களும் இங்கே உண்டு. மகாகவி பாரதியார் நடத்தின இந்தியாங்கிற இதழின் எல்லா பிரதிகளும் அங்கே பாதுகாப்பாக இருக்குது. படிக்கும் பழக்கம் வந்து இங்கே வளர வேண்டியிருக்குது. ஒருத்தர்கிட்ட ஒரு புஸ்தகத்தை கொடுத்து விமர்சனம் எழுத சொல்லியிருந்தாங்க. கொஞ்ச நாள் கழித்து அவரை போய் பார்த்து, என்னங்க புஸ்தகத்தை படித்து பார்த்தீங்களா அப்படின்னு கேட்டாங்களாம். இதுக்கு அவர் சொல்லியிருக்கிறார், இன்னும் நான் படித்து பார்க்கலிங்க,

0: இப்போ தானே விமர்சனமே எழுதி முடிச்சிருக்கிறேன், இனிமே தான் படிக்கணும் அப்படின்னாரா.
1: நேர்கள் இதுவரை எமது ஒலி களஞ்சியத்திலிருந்து தென்கட்சிக்கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல் கேட்டீர்கள்.
2: சைபாலின் இன்று ஒரு தகவல்,
3: தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதார
4: சைபால்
5: முகத்தில் பருவா சைபால்
6: அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும்.
7: 80 வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்.
8: இணைந்திருக்கிறோம் நிலைப்பண்பலை 102.6 நேர்களை கேட்கலாம். பாடல் வினை தாண்டி வருவாயா திரைப்படத்திலிருந்து.

செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் மிருதுளா. வன்முறையும் வெறுப்பும் எந்த பிரச்சினைக்கும் தீர்வாகாது என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். கலாச்சார விழிப்புணர்வு மூலம் மக்களிடம் தேசிய உணர்வை ஏற்படுத்தியவர் பால கங்காதர திலகர் என்று அவரது நினைவு நாளில் உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா புகழாரம் சூட்டியுள்ளார். மேற்காசியாவில் எந்த சூழ்நிலையிலும் வணிக கப்பல்களும் மற்றும் மாலுமிகள் மீதான தாக்குதல்கள் தவிர்க்கப்பட வேண்டும் என்று வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் எஸ் ஜெய்சங்கர் வலியுறுத்தியுள்ளார். வெளிநாடுகளில் இருந்து இந்தியாவிற்கு வரும் நன்கொடைகளை கட்டுப்படுத்த வகை செய்யும் திருத்த மசோதாவை அடுத்த வாரம் மக்களவையில் தாக்கல் செய்ய அரசு திட்டமிட்டுள்ளது. விளையாட்டுத் துறையை மேம்படுத்தும் வகையில் கேலோ இந்தியா திட்டம் மற்றும் தேசிய விளையாட்டு கூட்டமைப்புகளுக்கான நிதியுதவியை நீட்டிக்க மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது. சமூக வலைதள நிறுவனமான மெட்டாவின் உலகளாவிய குழுவை மத்திய அரசு நேரில் அழைத்து விசாரணை நடத்தவுள்ளது. அரசு பள்ளிகளில் விளையாட்டு ஆசிரியர் பணியிடங்கள் 50% காலியாக இருப்பதாகவும் அவை விரைவில் நிரப்பப்படும் என்றும் பள்ளிக் கல்வித்துறை அமைச்சர் திரு ராஜ்மோகன் தெரிவித்துள்ளார். நாமக்கல் மாவட்டம் பள்ளிப்பாளையத்தில் சட்டவிரோதமாக தடையை மீறி செயல்பட்டு சாய ஆலைகள் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் என்று பால்வளத்துறை அமைச்சர் திரு விஜயலட்சுமி கூறியுள்ளார். தமிழகத்தில் உள்ள தொழிற்பயிற்சி நிறுவனங்களில் மாணவர்களின் நேரடி சேர்க்கைக்கான கால அவகாசம் வரும் 14 வரை நீட்டிக்கப்பட்டுள்ளதாக மாநில அரசு அறிவித்துள்ளது. சென்னை துறைமுகத்தில் இருந்து கனிமங்களை ஒரே நாளில் அதிக அளவில் ஏற்றுமதி செய்து சாதனை படைக்கப்பட்டுள்ளது. போதைப்பொருள் இல்லாத இந்தியாவை உருவாக்கும் நோக்கில் தூத்துக்குடியில் நேற்று விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடைபெற்றது. கள்ளக்குறிச்சி மாவட்டம் சின்னசேலத்திற்குட்பட்ட பல்வேறு பகுதிகளில் நேற்று பலத்த காற்றுடன் கூடிய மிதமான மழை பெய்தது. காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டியில் ஈட்டி எறிதலில் இந்தியாவின் நீரஜ் சோப்ரா வெள்ளிப்பதக்கமும் யஷ்வீர் சிங் வெண்கலப்பதக்கமும் வென்றனர். பதக்கப்பட்டியலில் இதுவரை இந்தியா 5 தங்கம், 12 வெள்ளி மற்றும் 6 வெண்கலம் என 23 பதக்கங்களை வென்றுள்ளது. செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: 92.6 இசையோடு என்றும் நீங்கள்.
1: அன்பு சொந்தங்களுக்கு இனிய காலை வணக்கம். இது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் நிலைப்பண்பலை 102.6. உங்கள் அன்பின் அலைவரிசையில் நீங்கள் கேட்கவிருக்கும் இந்த நிகழ்ச்சி நேயர்களின் கருத்துகள் காற்றலிகளில் சங்கமிக்கும் நேரம். இது ஆனந்த பூங்காற்று. இன்றைய ஆனந்த பூங்காற்றின் தலைப்பு, குழந்தைகளிடம் நல்ல பழக்க வழக்கங்களை கற்றுக் கொடுப்பது எப்படி? இந்த தலைப்பில் நேயர்கள் கலந்து கொண்டு தங்களது கருத்துக்களை தெரிவிக்கலாம். அதற்கான எண்கள் 0462251132 மற்றும் ஒரு இலக்கம் 2561133. நிகழ்ச்சியில் முதலாவதாக வரும் நேயர் வருக. வணக்கம். வணக்கம்.
2: வணக்கம்.
1: வணக்கம். யார் பேசுறீங்க, எங்க இருந்து பேசுறீங்க?
2: வணக்கம். இனிய சகோதரருக்கு உற்சாகமான இனிய காலை வணக்கம். நாகர்கோயில் கலில் ரமன் சகோதரர், நல்லா இருக்கீங்களா?
1: நலமா இருக்கிறேன் சகோதரரே, சொல்லுங்க. குழந்தைகளிடம் நல்ல பழக்க வழக்கங்களை
2: கற்றுக் கொடுப்பது எப்படி? ஒரு அருமையான தலைப்பு. காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, குழந்தைகள்ட்ட சின்ன வயசுல இருந்து நாம எப்படி வீட்டுல பேசுறோங்கறதுதான் அந்த புள்ள மனசுல அப்படியே பதியும். நம்ம வீட்டுல உள்ளவங்கள்ட்ட அன்பா பேசி, வந்தவங்கள்ட்ட அன்பா பேசும் போது, ஓஹோ இப்படித்தான் நம்ம எல்லாமே பேசணுங்கிற மாதிரி ஒரு கத்துக்கிற மாதிரி ஒரு தகுதி அவங்களுக்கு வந்துடும். அதே மாதிரி நம்ம குழந்தைகள்ட்ட நம்ம அன்பா இருக்கிற மாதிரி பிற ஆளுகளுக்கு நம்ம அன்பா நடந்துக்கலான்னு, நம்ம அன்பா தான் நம்ம எல்லாத்துக்கிட்டையும் நடந்துக்கிடங்கிற மாதிரி ஒரு எண்ணங்கள் வரும். ஆகையினால குழந்தைகள் மனசு வந்து ரொம்ப ஒரு பிஞ்சு மனசு. முதல்ல

0: என்ன விதைக்கிறோமோ அதுதான் கடைசி வரைக்கும் இருக்கும். அதனால இனிமையா பேசி இன்பமா இருந்து குழந்தைகள்ட்ட நல்ல அறிவுரைகளை சொல்லி அப்படியே வளர்த்த நம்மளும் அது மாதிரி நடக்கணும். நம்மளை பார்த்து பிள்ளைகள் படிக்குங்கிறதையா என்னுடைய கருத்து. வாய்ப்பளித்து
1: அடுத்த நேயர் வருக. வணக்கம்
2: ஐயா. வணக்கம். நான் வேலூர் மாவட்டம் கட்படியில் இருந்து சந்திரசேகர் பேசுறேன். நலமா இருக்கீங்களா?
1: நலமா இருக்கிறேன் சந்திரசேகர் சார், சொல்லுங்க.
2: மகிழ்ச்சி. ஐயா, குழந்தைகள் அப்படின்னு எடுத்துக்கிட்டாவே பெற்றோர்கள் எப்படி நடந்துக்கிறாங்களோ அதை பார்த்துதான் வளர்றாங்க. இப்போ குழந்தைகளுக்கு முன்னாடி நல்ல வார்த்தைகள் அப்படிங்கறது பேசி பிறருடைய உணர்வுகளுக்கு மதிப்பு கொடுக்கற மாதிரி பெற்றோர்கள் நடந்து சிறந்த உதாரணமாக காட்டணும். அதை பார்த்து அவங்களே பழகுவாங்க. அது ஒண்ணு. ரெண்டாவது, குழந்தைகளுக்கு விட்டு கொடுக்கல் அப்படிங்கிற ஒரு விஷயம் எப்படி இருக்கணும் அப்படிங்கறத மற்றவங்களுக்கு அவங்க விட்டு கொடுத்து அவங்களுக்கு காமிக்கணும். அதே மாதிரி சில சமயங்கள்ல அந்த குழந்தைகள் தவறா சில பேரை சின்ன பசங்களை அடிக்கிறாங்க, இல்லைன்னா ஏதாவது ஒரு சின்ன நாய் மேல தள்ள போடுறாங்க, கண்ணுக்குட்டிகளை தள்ள போடுறாங்கன்னா சரி, சின்ன குழந்தை தானே, என்ன பெருசா அடிச்சு வலிக்க போகுது, என்ன பெருசா பண்ண போகுதுன்னு இல்லாம இது பண்ணது தப்பு அப்படிங்கறத அந்தந்த தருணங்கள்ல அந்த குழந்தைகளுக்கு எது தப்பு அப்படின்னு சொன்னாவே அது வந்து நல்லது அப்படிங்கிற ஒரு விஷயம் கத்துக்குவாங்க.
1: எல்லாம் உடனே சுட்டிக்காட்டணும்னு சொல்றீங்க.
2: ஆமா, நிறைவா ஒன்னு சொல்லணும்னா, ஏதாவது குழந்தைகள் சில சமயங்கள்ல தவறான வார்த்தைகள் ஒரு இடத்துல பெரியவங்களை கூட நீ வா போன்னு உரிமையில பேசும் பொழுது அதுவெல்லாம் பண்ணக்கூடாது தப்பு அப்படின்ட்டு அங்கங்க அங்கங்க சுட்டி காமிச்சாவே பெற்றோர்கள் அவங்களுக்கு சிறந்த முன் உதாரணமா நடந்துகிட்டாவே நல்ல விஷயங்கள் கத்துக்குவாங்க. ஐயா
1: சரிங்க ஐயா, சிறப்பா சொன்னீங்க. நன்றி நிகழ்ச்சியில கலந்துக்கிட்டு.
2: நன்றி ஐயா.
1: குழந்தை வளர்ப்பு அப்படிங்கிறது மிகப்பெரிய கலை அப்படின்னே சொல்லுவாங்க. பொதுவாக குழந்தைகளை பொறுத்த வரைக்கும் இந்த இரண்டு நேயர்களும் சொன்ன கருத்தில் நம்ம எடுத்துக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம எப்படி நடந்துக்கிறோமோ அதை பொறுத்து தான் குழந்தைகளும் நடந்துக்குவாங்க அப்படிங்கிறத. சரி, வரக்கூடிய அடுத்த நேர் என்ன சொல்கிறாங்கன்னு கேட்கலாம். வருக. வணக்கம். வணக்கம். வணக்கங்க.
3: வணக்கம்.
1: யார் பேசுகிறீங்க, எங்கேருந்து பேசுகிறீங்க? பேர் என்ன? நிகழ்ச்சியவே நீங்க கேக்கலையா எழில் அமுதன்? இன்னைக்கு நிகழ்ச்சியில, ஆனந்த பூங்காற்று நிகழ்ச்சியில, குழந்தைகளிடம் நல்ல பழக்க வழக்கங்களை கற்றுக் கொடுப்பது எப்படி அப்படின்னு கேட்டு இருக்கோம். எழில் அமுதன், இது சம்பந்தமா பேசுறீங்களா? சொல்லுங்க. சரிங்க, அடுத்த நேரம் சந்திக்கலாம். வருக. வணக்கம். வணக்கம். வணக்கங்க. வணக்கம். இணைப்பில் வந்துட்டீங்க, யார் பேசுறீங்க, எங்கேருந்து பேசுறீங்க? வணக்கம். வணக்கம். வணக்கம். யார் பேசுறீங்க, எங்கேருந்து பேசுறீங்க?
4: சத்தியமங்கலம் கேஎன் பாளையம் பேச்சுமுத்து.
1: சொல்லுங்க சார்.
4: குழந்தைகளிடம் நல்ல பழக்க வழக்கங்களை கத்துக் கொடுக்க நாம முதல்ல ஃபர்ஸ்ட் பெரியவங்க முன் உதாரணமா இருக்கணும் சார். அதாவது குழந்தைகள் வந்து கெட்ட வார்த்தைகளை பேசாது, கேட்ட வார்த்தைகளை தான் பேசும். அப்ப அது நம்ம தவறான பேச்சு பேசினாலும் அது நம்மள்கிட்ட இருந்து தான் பழகிக்குமே தவிர அதுங்களுக்கு எந்த தவறான வார்த்தைகளை பத்தி தெரியாது. அதுக்கப்புறம் நம்ம குழந்தைகள்ட்ட வந்து நம்ம உறவு முறைகளை பத்தி சொல்லி கொடுக்கணும். நிறைய பேருக்கு தாத்தா பாட்டி மாமா சித்தப்பா சித்தி அப்படிங்கறத தெரிய மாட்டேங்குது. நம்ம உறவு முறைகளை ஃபர்ஸ்ட் சொல்லி கொடுக்கணும் சார். அப்பா நல்ல நல்ல பழக்க வழக்கங்களை அது அவங்க ஃபாலோ பண்ணுவாங்க. முதல்ல வர்றவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா தண்ணி முக்கியம் வந்து கொடுக்கணும். நல்லா இருக்கீங்களா அப்படின்னு ஒரு வார்த்தை கேட்கட்டாவே போதும். அதே நல்ல ஒரு குட் கேரக்டர்னு நான் சொல்லுவேன்.
1: சரிங்க சார், ரொம்ப அருமையா சொன்னீங்க. நன்றி நிகழ்ச்சியில கலந்துக்கிட்டது.
4: தேங்க்யூ.
1: கேட்டுட்ருக்கீங்க ஆனந்த பூங்காற்று நிகழ்ச்சி. நேர்கள் எல்லாருமே குழந்தைகளிடம் இப்படி நடந்துக்கணும் அப்படிங்கிறத ரொம்ப சிறப்பாக சொல்கிறாங்க. முதல்ல குழந்தைங்கக்கிட்ட நம்ம எப்படி நடந்துக்கிறோமோ அதை தான் குழந்தைங்க பார்த்து நடந்துக்குவாங்க. அது மட்டும் இல்லை, தவறுகளை உடனே தன்மையாக சுட்டி காட்டணும் அப்படிங்கிறதையும் நேர்கள் சொல்கிறாங்க. இன்னும் பேசலாம். இப்போ பாடல் வருது பள்ளிக்கூடம் திரைப்படத்துலேருந்து. பாடலை கேளுங்க, தொடர்ந்து நினைஞ்சிருங்க.

0: இன்றைய ஆனந்த பூங்காற்று நிகழ்ச்சியில் குழந்தைகளிடம் நல்ல பழக்க வழக்கங்களை கற்றுக் கொடுப்பது எப்படி அப்படின்னு தான் பேசிட்டு இருக்கோம் நேயர்கள்கிட்ட. நேயர்கள் இணைப்பில் வரும்போது இந்தந்த கருத்துக்களையும் கூட நீங்கள் சேர்த்து சொல்லலாம். உங்கள் குழந்தைக்கு நீங்கள் கற்றுக் கொடுத்து நல்ல பழக்க வழக்கம் என்ன அப்படிங்கிறத கூட நீங்கள் பகிர்ந்துக்கலாம். அது மட்டும் இல்லை, நல்ல பழக்க வழக்கங்களை நம்ம கற்றுக் கொடுக்கும்போது இருக்கக்கூடிய சவால்கள் என்ன அப்படிங்கிறத குறித்தும் நீங்கள் பேசலாம். அடுத்து வரக்கூடிய நேயர் வருக, வணக்கம். வணக்கம், இணைப்புல வந்துட்டீங்க, யார் பேசுறீங்க, எங்க இருந்து பேசுறீங்க?
1: இனிய காலை வணக்கம்ப்பா.
0: வணக்கங்க. வணக்கங்க, யாருங்க?
1: சின்னமனூர் இருந்து சசிகலா பேசுறேன்ப்பா.
0: தேனி சின்னமனூராங்க?
1: ஆமா ஆமா.
0: சொல்லுங்கம்மா.
1: நம்ம மனசு வந்து, குழந்தைகளுடைய மனசு வந்து கண்ணாடி மாதிரிப்பா. நம்ம என்ன செய்யறோமோ அது அப்படியே பிரதிபலிக்கும்ப்பா. அப்ப நம்மதான்ப்பா கேர்ஃபுல்லா நடந்துக்கிறோம்ப்பா குழந்தை முன்னாடி. நம்ம காலையில எந்திரிச்சோன்னப்பா குட் மார்னிங், இனிய காலைவன குட் மார்னிங் சொல்லி பழகணும்ப்பா. இரவு தூங்கும் போல வந்து குட் நைட் சொல்லி பழகணும்ப்பா. ஏன்னு சொல்லி கேட்டா, காலையில் எந்திரிச்சோன்னா சந்தோஷமாக அனைவரையும் உற்சாகப்படுத்த வேண்டும் என்ற என்ன அதுக்கு தோணுப்பா. நான் பொதுவாப்பா என் பேத்தில 3 வயசு, அப்ப பேரெல்லாம் 9 வயசு. நான் வாங்க போங்கன்றப்ப பேசுவேன், எப்பயுமே வந்தாங்களா போனாங்களா பேசுவேன். அது வந்து நம்ம மரியாதையை கொடுக்கின்ற பண்பு. குழந்தைகளை 3 வயசுல இருந்தே கற்றுக் கொடுத்தா அது பிற்காலத்தை நம்ம சொல்லித்தர வேண்டிய அவசியமே இல்லப்பா.
0: சரிங்கம்மா.
1: மூணாவதுப்பா, எந்த ஒரு பொருளை வாங்கினாலும் கொடுத்தாலும் வந்து நம்ம வந்து தேங்க்ஸ் சொல்லி பழக, நன்றின்னு சொல்லி பழகணும்ப்பா. சின்ன தவறு செஞ்சா கூட சாரி சொல்லி பழக சொல்லணும்ப்பா. ஸ்கூல் விட்டு வந்த உடனேப்பா என்ன நடந்துச்சு போச்சுன்னு சொல்லி அது கேட்டா பகிரக்கூடிய பண்பு இருக்குப்பா. எந்த எதையும் மறைக்காதுப்பா. கணவன் முன்னாடி மனைவி முன்னாடிப்பா ரெண்டு பேருமே ஒரு வரவு செலவுல அம்மா வந்து ஏதாச்சும் ஒரு பொருளை வாங்கினா அப்பாட்ட சொல்லாத அப்படின்னு சொல்லி பொய் சொல்லி பழக்கத்தை வந்து பிள்ளைகளுக்கு முன்னாடி சொல்லக்கூடாப்பா. நிறைவாகப்பா குட் டச் பேட் டச் இதுதான் ரொம்ப முக்கியமானது.
0: ஏன்னா
1: வெளியூர்ல போகுது, படிக்க வருது, பஸ்ல போகுது, எல்லாம் வருது. அப்ப யாரு தொடுதல் சொல்லி பார்க்கும் போல எது குட் டச் பேட் டச்னா அது பிற்காலத்துல வந்து தன்னுடைய பிள்ளைகளுக்கும் சொல்லிக் கொடுக்கக்கூடிய அந்த பண்பு வளரும்ப்பா. வாய்ப்புக்கு நன்றி.
0: நன்றி, வணக்கம்.
2: பெருமாள்பத்துல இருந்து கோமதி நமச்சிவாயம் பேசுறேன்.
0: சொல்லுங்கம்மா.
2: அதாவது இந்த கால பிள்ளைங்களுக்கு எப்படி சொல்லி கொடுக்கணும்னா, கம்பேரிசன் இப்ப நிறைய இடங்கள்ல இருக்கு, அது வேண்டாம். அவனை போல நீ பண்ணுவ, அவனே மாதிரி நீ பண்ணுன்னு சொன்னா அந்த புள்ள விட அவனை விட ஜாஸ்தி பண்ணுச்சுன்னா அது மனசு சந்தோஷப்பட்டுக்கணும், நம்மளால முடியும்னு ஒரு தன்னம்பிக்கை வரும். கம்மியா பண்ணுனா அந்த ஏமாற்றம் அந்த பிள்ளைக்கு வராது. அவனுக்கு ஈக்குவலா தான் நம்ம பண்ணணும், ஏதோ ஒரு இடத்துல சொதப்பிட்டோன்னு இருக்கும். அந்த முதலே அந்த பிள்ளைகிட்ட அவனளவு நீ பண்ண மாட்ட, அவனை விட நீ கம்மியா தான் பண்ணுவேன்னு சொன்னா அந்த முயற்சி அந்த இடத்துல முடங்கிரும். நீ அவனை விட நல்லா பண்ணுவேன் நீ பண்ணுங்கும் போது அதோட உடல்,
0: ஒரு குழந்தையோட இன்னொரு குழந்தைய ஒப்பிடுவது
2: சரி, உடல் பலத்தை விட்டு மனத்துல உள்ள அந்த திறமையும் கூட்டணும்னு சொல்லி இருக்கதெல்லாம் கொலாசாயி ரொம்ப கீழே. அவனை மாதிரி நீ எல்லாம் சமம் சமம்னு சொன்னா கூட இருந்தா சந்தோஷம், குறைய இருந்தா வருத்தம் வராது.
0: அதுலதான் ஒரு சந்தேகம், இன்னொரு குழந்தையோட ஒரு குழந்தை ஒப்பிடும் போது அது சரியா இருக்குமா?
2: இல்ல, ஒப்பிடுங்க. அவனை மாதிரி நீ பண்ணுவேன்னு சொல்லுங்க, அவனை விட நீ ஜாஸ்தி பண்ணணும், அவனை விட நீ கம்மியா பண்ணுவேன்னு இந்த பேதங்கள் வேண்டாம், ஈக்குவலா சொல்லுங்க. நீ அவனை மாதிரி நீ பண்ணுவே நீ பண்ணுன்னு சொல்லுங்க. அவனை மாதிரி 3/4 குழந்தைகள் அவனை மாதிரியே பண்ணிரும். அவனை விட கூட பண்ணுச்சுன்னா அந்த பிள்ளைங்களுக்கு ஒரு சந்தோஷம் கிடைக்கும், நம்ம நம்ம அந்த தன்னம்பிக்கை வளரும்.
0: நன்றி, நன்றி.
2: குறைய பண்ணும் போது அது முயற்சி கூடும்.
0: நன்றி, நன்றி, வணக்கம்.
3: காலை ஒரு பணிவான வணக்கம் சார். முளரட்டில இருந்து ரவி குமுதாஸ் சார்.
0: வணக்கம் சார், நல்லா இருக்கேன் சார். மூளைக்கரைப்பட்டி,
3: நீங்களே ஒரு குழந்தை மாதிரி அழகா. முளரட்டில இருந்து ரவி குமுதாஸ் சார், மாங்கனூர் தாலுகா.
0: சொல்லுங்க சார, சொல்லுங்க சார்.
3: சார், பிள்ளை எல்லாம் 4 வயசுக்கு அப்புறம் வந்து அம்மா கண்ட்ரோல்ல இருக்கும். அப்பா வந்து 5 வயசுக்கு அப்புறம் இந்த பிள்ளை சாப்பிடும் போது பாக்கணும். கையை விரிச்சு சாப்பிட்டா எங்க அப்பா மண்டையில கொட்டிடுவாப்புல, அது உறவுக்கு ஆகாதுன்னு பாப்புல. அடுத்த சாப்பிடும் போது கொஞ்சம் சவுண்ட் வரக்கூடாது. அப்பங்களும் அவங்க வாழ்க்கையில நிறைய பாடங்கள் கத்திக்கிட்டே இருப்பாங்க. அப்ப அவங்களும் ஓட விட்டுதான் நம்ம சாப்பாடு ஊட்டணும், உட்கார வச்சியும் ஊட்டிக்கிட்டு இருக்க கூடாது. அப்ப அந்த பிள்ளைங்க கொஞ்சம் சுறுசுறுப்பா மாதிரி பள்ளியில சேர்க்கும் போது ஒரு வாரத்துல 2 வாட்டியான பாத்து வருவேன். அவனை பாப்பா, ஆனா சாரடிக்கிற சார் வேலை சார், அவங்க பையில நல்லா வளர்த்துருக்கீங்க, அதோட ஒரு சொத்து. அது மாதிரி என்ன சும்மா

0: இடத்துல விளையாட்டு பயிற்சி சொல்லி கொடுப்பேன்.
1: சரி சரி.
0: அம்மானுக்கு சிலம்பாட்டை தெரியும், நீச்சல் தெரியும், பைக்கு இந்த மாதிரி இருக்கும் பயிற்சி நம்ம கொடுத்துக்கிட்டே இருப்போம். பொது இடங்கள்ல போகும்போது எப்படி பேசணும், சார் வராங்கன்னு டக்குன்னு நினைச்சு கீழே இறங்கி சைக்கிள் போயிட்டு சார், குட் மார்னிங் சார், சாரே இறங்கிடுவாப்ல நல்லா கேப்பா அப்படிங்கும் போது. அப்படிங்கும் போது என்னன்னா குடும்பத்துக்கு எந்த ஒரு நல்ல ஒரு பேர் எடுத்து கொடுப்போம் நம்ம பிள்ளைங்க.
1: சரிங்க.
0: நம்ம ஆரம்பத்திலேயே அவங்கள வந்து படுக்க வச்சு செலவு நினைச்சாங்க, பெட்ல படுக்க வச்சு சாப்பாடு கொடுக்காங்க. அந்த பிள்ளைக்கு வந்து வெளியே வர்றவங்க அனுபவம் தெரியும், அப்ப சொந்தக்காரங்க வராங்கன்னா கூட மாட்டாங்க, பிள்ளைகள் விளாண்டுகிட்டு தான் இருக்கும்.
1: சரிங்க சார், நல்ல பழக்க வழக்கங்களை
0: சொல்லிட்டேன் சார்.
1: சரிங்க சார், நன்றி சார், நன்றி நன்றி. குழந்தைகளுக்கு நல்ல பழக்கங்களை கற்றுக் கொடுப்பது எப்படிங்கிறதுல நேயர்கள் அவங்க கருத்தை சொல்லிக்கிட்டே இருக்காங்க. இப்போ நிகழ்ச்சியில் ஒரு பாடல் வருது, பாடலை கேளுங்க, தொடர்ந்து இணைந்திருங்கள். பாடல் வருது அழகி திரைப்படத்திலிருந்து.

0: நேரம் 9:26 இணைந்திருக்கிறோம், ரசித்துக் கொண்டிருக்கிறோம். இது ஆனந்த பூங்காற்று. அன்பான நேயர்களுடைய கருத்துக்கள் சங்கமிக்கும் நேரமாய் ஒலித்துக் கொண்டிருக்கிறது. நேர்கள் எல்லாருமே குழந்தைக்கு நல்ல பழக்க வழக்கத்தை கற்றுக் கொடுப்பது எப்படி குழந்தைகளுக்கு அப்படிங்கிறத ஷேர் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. ஆனால் இதில் இருக்கக்கூடிய சிக்கல்கள் அப்படிங்கிறது, அது ஒரு ஒரே நாளில் நடக்கக்கூடிய விஷயம் இல்லை, அது ஒரு ப்ராசஸ், அது தொடர்ச்சியாக அதை நம்ம செய்யணும். ஏன் அப்படின்னா, ஒரு நாளைக்கு நம்ம பொறுமையாக சொல்லலாம், ஒரு இரண்டாவது நாள் பொறுமையாக சொல்லலாம், ஆனால் மூணாவது நாள் நம்ம கோபப்பட்டுருவோம் நம்ம குழந்தைங்கக்கிட்ட. அப்போது இந்த ப்ராசஸை தொடர்ச்சியாக செய்கிற இருக்கக்கூடிய சவால்களையும் நேர்கள் பேசலாம். ஏன்னா குழந்தைங்க முன்னாடி சண்டை போடக்கூடாது, குழந்தைங்க முன்னாடி கெட்ட வார்த்தைகள் பேசக்கூடாது, இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே இருக்குது. ஆனால் என்ன இருந்தாலும் வீட்டில் இருக்கக்கூடிய நாம் எல்லாம் ஒரு சாதாரண மனிதர்கள் தான். அப்படி இருக்கும்போது ஒரு சாமானியனால் இத்தனை விஷயங்களையும் பாதுகாத்து அப்படி ஒரு ஷெல்லுக்குள்ளே வச்சு, நம்ம குழந்தை இருக்குது, நம்ம இதெல்லாம் பண்ணக்கூடாது, நம்ம குழந்தை இருக்குது, இது முன்னாடி இதெல்லாம் பேசக்கூடாது அப்படிங்கிற ஒரு தாட்டு எல்லா நேரமும் நம்ம முன்னாடி வந்துட்டு போகுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதுவும் ஒரு சவாலான விஷயந்தான். சரி, இது சம்மந்தமாகவும் நேர்கள் பேசலாம். வருக, வணக்கம். வணக்கம். வருக, வணக்கம். வணக்கங்க.
1: வணக்கம்.
0: யார் பேசுறீங்க?
1: தூத்துக்குடி மாவட்டம் சிவகலையில் இருந்து கே.கே. தாமஸ் பேசுறேன்.
0: நலமா இருக்கிறேன் சார், சொல்லுங்க சார்.
1: குழந்தைகளுக்கு நல்ல பழக்க வழக்கம் கற்பிப்பது எப்படி? சார், கற்பிக்கவே வேண்டாம், நம்ம நல்ல பழக்க வழக்கம் பண்ணாலே அதே தன்னால நல்ல பழக்கம் ஆகிருமே. அதாவது உதாரணமா, நம்ம கை கழுவிட்டு தான் சாப்பிடணும்னு ஒரு பழக்கத்தை வைக்கிறோம் வைங்க, பிள்ளைகளும் கை கழுவிட்டு தான் சாப்பிடும், சாப்பிட்ட தட்டை நம்மளே கழுவி அதமா பண்றோம் வைங்க, பிள்ளைகளும் நல்ல அத மாதிரி செய்யும். எப்படி அவன் வந்தா நான் இல்லைன்னு சொல்லி போய் சொல்லிடு, வச்சுக்கிட்டே இல்லைன்னு சொல்லி போய் சொல்ல வைக்கிறாங்க பாத்தீங்களா. அப்படிலாம் சில பழக்க வழக்கங்களை வந்து பிள்ளைகளுக்கு சொல்ல கூட, நம்ம வந்து நல்ல பழக்கம் நம்ம பண்ணினாலே நம்ம பிள்ளைகள் தன்னால நல்ல பழக்கம் ஆகிற பிற. இன்னொன்னு வந்து பிள்ளைகளை வந்து நம்ம பாராட்டணும். அதாவது ஒரு கெட்ட பழக்கம் ஒரு பையன் செஞ்சுட்டான்னு அதை வச்சு அவனை திட்டிக்கிட்டே இல்லாம திடீர்னு ஒரு நல்ல பழக்கம் செஞ்சான்னு அதை பாராட்டணும். ஆகா, நம்ம நல்ல பழக்கம் செஞ்சதுக்கு நல்ல பாராட்டு கிடைக்க அப்படின்னு நம்ம நல்லாவே இருப்போம்னு சொல்லி நம்ம அந்த பிள்ளைகள் வந்து நம்ம ரொம்ப நல்ல பழக்கங்களா ஆயிருவாங்க. அதனால நல்ல பழக்கம் பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுக்கறது ரொம்ப எளியது. நல்ல பழக்கம் கற்றுக் கொடுப்போம், நல்ல சமுதாயத்தை வளர்ப்போம்.
0: நன்றி, நன்றி, நன்றி. வணக்கம்.
2: வணக்கம் சார்.
0: வணக்கங்க. யார்
2: பேசுறீங்க? குழந்தைகளுக்கு நல்ல பழக்கம் வழக்கம் முதலில் உறவு முறைகளை சொல்லி கொடுக்க வேண்டும். இப்ப எக்ஸாம்பிளுக்கு நான் பேசிட்டு இருக்கேன், என் பின்னால வந்து ஒரு பையனே முதுகுல அடிக்கான். அப்ப என் மகன் கேக்கான், எம்மா இது யாருமாங்க எனக்கு? அதாவது நான் அப்படி சொல்லி கொடுக்கல, உனக்கு இந்த அவன் பேர் சேக்கு, சேக்கு யாருன்னு எனக்கு மாமா மகன் தான் அவன். அப்ப நான் சொன்னேன், இதே இதுதான் எனக்கும், எனக்கு எங்க எனக்கு மாமா மகன் அப்படின்னு சொல்லி விவரமா சொல்லி. ஏன்னா இப்ப உள்ள பிள்ளைக்கு தெரியாது, உறவு முறையே தெரிய மாட்டேது. காலையில் எந்திக்கிற பழக்கத்தை கொடுக்கணும். அதுல எங்க எங்களுக்கு வந்து கடமை காலையில் எந்திரிக்க தொலை போகணுங்கிறது. அப்ப அந்த குழந்தைகளை நாங்க 5 மணிக்கே எழுப்பி விடுவோம். எப்படினாலும் அந்த பிள்ளை 5 மணிக்கு இல்லாட்டாலும் சில சமயம் மேலுக்கு சோம்புறாங்க, 6 மணிக்காவது எந்திக்கத்தான் செய்யும்.
0: சரிங்க,
2: அதுக்கு அந்த பழக்கம் வந்துடும்.
0: சரிங்க.
2: வேற என்னைக்குமே ஸ்கூல்ல இருந்து ஒரு சின்ன பென்சில் கொண்டு வரும்,

0: கொண்டு வருங்க. அத நம்ம சொல்லி கொடுக்கணும், இது யாரு குலது, நீ கொண்டு குடுத்துட்டு வந்துடணும். அதே மாதிரி ஸ்கூல்ல ப்ரோக்ராம் நடக்கும், வந்த உடனே எனக்கு எல்லாம் என் சின்ன பேரன் எல்லாத்தையும்
1: ஒப்படைச்சிருவான்.
0: யார் வந்தாலும் நானும் சொல்லுவேன் அவங்ககிட்ட, யார் வந்தாலும் நீனும் பேசணும். எங்களுக்கு இன்னைக்கு எம்எல்ஏ வந்திருக்காங்க, இன்ஸ்பெக்டர் வந்திருக்காங்க, நீ சொல்லு. அவன் ஆனா எந்த போலீஸாக சல்யூட் அடிப்பான். அவன் அதுல கொஞ்சம் எக்ஸ்பெக்ட் நல்லா எல்லாம் செய்வான். அப்படி நீ ஸ்கூலையும் நல்லா எந்த பெரிய தலைவர்கள் வந்தாலும் நீனும் அவங்கள ஹலோ சொல்லணும், பேசணும்ங்கிற ஒரு இதை நான் சொல்லி
1: கொடுக்குறேன்.
0: வேற படி படி படி படிங்க, படிக்க கூடாது. அதாவது இப்ப மார்க்கு குறையதுடா, நீ அடுத்தால நல்ல மார்க் எடுக்கல. இப்ப நீ 10 ரேங்க்னா அடுத்தால எனக்கு நீ 5 ரேங்க்ல எடுத்து காமிக்கணும். இப்படிதான் சொல்லி கொடுப்பேன்.
1: சரிங்கம்மா.
0: ஒவ்வொரு ஜாமானும் குடுக்கும் போதும் அவன் கேப்பான், அம்மா எனக்கு வேற மெயின் வந்த இந்த கணவன் மனைவி தயவு செய்து இந்த குழந்தைகள் முன்னாலே சண்டை போடாதீர்கள்,
1: ஏர்வாடி சுல்தானி வந்து ரொம்ப உணர்ச்சி பொங்க பேசியிருக்காங்க. சரி, அடுத்து வரக்கூடிய நேர் யாருங்க கேட்டலாம் பாருங்க. வணக்கம்.
2: வணக்கம், நான்
1: நெல்லையிலிருந்து
2: கண்ணம்மா.
1: நெல்லை கண்ணம்மா, சொல்லுங்கம்மா.
2: அதாவது 6 மாச குழந்தைக்கு செல்ல கொடுத்துதானே சாப்பாடு ஊட்டுறாங்க. 6 மாசத்துல இருந்து இந்த குழந்தைக்கு செல்ல கொடுத்தாச்சுன்னா உலக அனுபவம் எப்படி கிடைக்கும்? சும்மா செல்லுல பாக்குறதுதான் பார்க்கும்.
1: நல்ல பழக்க வழக்கங்களை, நல்ல பழக்க வழக்கங்களை எப்படி கத்து கொடுக்கலாம்? இது போன் குடுக்குறாங்க, இப்ப போன் குடுக்குறாங்க, இந்த போனுக்கு மாற்றா என்ன செய்யலாம்?
2: போனுக்கு மாற்றா தான் சொல்றேன், வெளி உலகத்தை நம்ம காட்டி கொடுக்கணும். குழந்தைகளை அக்கம் பக்கங்கள்ல விளையாட விடணும். வீட்டுக்குள்ள வச்சே செல்ல குடுத்துட்டு இருந்தா குழந்தைகள் விளையாடாது. பறவைகள், காட்சிகள், மரங்கள், செடிகள் எல்லாம் பார்த்தாதான் குழந்தைகளுக்கு கலைத்தன்மை வரும், கற்பனை தன்மை வரும்.
1: சரிங்க.
2: சும்மா அதையும் இதையும் நம்ம சொல்லி கொடுத்தோம்னா குழந்தைகளுக்கு எப்பவும் நம்ம சொல்லி கொடுத்துட்டு இருக்க முடியாது. தானே தான் அக்கம் பக்கம் விளையாடி நல்லது கெட்டது தெரிஞ்சுண்டு நல்ல விஷயங்களை கத்துக்கணும் அப்படின்னு அதுகளுக்கு தெரியணும். சொல்லி கொடுத்து வராது இதெல்லாம். அளவும் கற்றுமதம் சொல்றாங்க இல்லையா, அத மாதிரி நாம கத்துதான் எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கணும்.
1: சரிங்கம்மா.
2: அது நல்லதோ உள்ளதோ எல்லாம் கற்று தெரிஞ்சுக்கிறது இல்லையா. நான் குழந்தைகள் வளரணுமே தவிர அந்த கம்யூனிகேஷன் ஸ்கில்ங்கிறதே இந்த காலத்துல இருக்கவங்க குறைஞ்சு போயிருக்கு.
1: சரிங்க.
2: வச்சுட்டே ரூமுக்குள்ளதான உட்காந்து இருக்காங்க. அதனால போன 6 மாசத்துல இருந்தே குடுக்காம 15 வயசுக்கு மேலதான் போன குடுக்கணுங்கிறத வழக்கமா வச்சுக்கணும்.
1: சரிங்கம்மா, நன்றி மானேஷா கலந்துகிட்டது. நன்றி. ஆனால் எல்லா வீடுகள்லையும் இருக்கக்கூடிய ஒரே ஒரு தொந்தரவு என்னன்னா இந்த மொபைல் ஃபோன் தான். ஏன்னா எல்லா குழந்தைகளும், முக்கால்வாசி குழந்தைகள் இந்த மொபைல் ஃபோனுக்கு கிட்டத்தட்ட அடிக்டாக இருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். குழந்தைகளை வளர்க்குறதுல இருக்கிறதுல மிகப்பெரிய சவால் அப்படிங்கிறதும் இந்த மொபைல் ஃபோனாக தான் இருக்குது. சரி, இன்னும் பேசலாம். அதற்கு முன்பாக சிறிய விளம்பர இடைவெளி, அதனை தொடர்ந்து கேட்கலாம் பாடல்.
3: தென் தமிழகத்தில் முதல் முறையாக ரோபோட்டிக் மூலம் துல்லியமா முழுமையான மூட்டுவலி நிவாரணம், அதுவும் குறைவான கட்டணத்தில்.
4: ஸ்ரீநிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை, தேரேகால்புதூர், நாகர்கோவில்.

0: நேரம் 9:40. இணைந்திருக்கிறோம் ஆனந்த பூங்காற்று நிகழ்ச்சியில் உங்க கூட பேசிட்டு இருக்கிறேன். நான் உங்கள் அன்பு தோழன் மணிமுத்தாறு கணேஷ். குழந்தைகளிடம் நல்ல பழக்க வழக்கங்களை கற்றுக் கொடுப்பது எப்படி அப்படின்னு குறித்து தான் இன்னைக்கு ஆனந்த பூங்காற்று நிகழ்ச்சியில் பேசிட்டு இருக்கிறோம். குழந்தை வளர்ப்பே ஒரு சவாலாக இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் நல்ல பழக்க வழக்கங்களை மட்டும் கற்றுக் கொடுக்கறது அப்படிங்கிறதும் எந்த மாதிரியான சவால்? நேர்கள் இன்னும் பேசலாம். 0462-256-1132 மற்றும் ஒரு இலக்கம் 256-1133. வருக, வணக்கம். வணக்கங்க.
1: தமிழ் சொல்லுக்கு சுவைபல ஒட்டி அமுத தமிழை இனிதே பொழிந்து தமிழோடும் தமிழ் சொல்லோடும் ஆனந்த பூங்காற்றே எனும் அற்புதமான நிகழ்ச்சியை உறவுகளோடு கலந்து சிறப்பிக்கும் அன்பு அறிவிப்பாளருக்கு வணக்கம், வாழ்த்துக்கள், பாராட்டுக்கள். குமரி மாவட்டம் இரணியல் எம் ஜெகதீசன் ஐயா.
0: வணக்கம் ஐயா. இன்னைக்கு நிகழ்ச்சியில் உங்களுக்கான கருத்தை சொல்லுங்க ஐயா.
1: சார், அதாவது தாய், அதாவது தாயை போல பிள்ளை, நூலை போல சேலைன்னு சொல்லுவாங்க. இப்போ நமக்கு பசங்க ரெண்டு பேர் இருக்கிறாங்க, இருந்தாலும் நாம வந்து வளர்க்குற விதத்துல இருக்கு. நம்ம வந்து வீட்டுக்கு போற உடனே அவன் குற்றம் குறைகளை தாயார்கிட்ட கேட்டு, அது என்ன, அவன் எங்க போனா என்ன ஏது, அதை கேட்டு நம்ம அதை தெளிவுபடுத்தி அவனை கூப்பிட்டு நம்ம விசாரிக்கணும். ஒண்ணு. ரெண்டாவது வந்து, இப்ப வந்து நான் வானொலியில பேசுறேன், என் பையன்ட்ட நான் வானொலியில பேச சொல்லல. அவன் வந்து குமரி பண்பலையில பேசும்போது வந்து பாத்தீங்கன்னா சிறப்பா பேசுவான். பாடல் கேட்டாலும் ஒரு முகவரையோட தான் வருவான். நம்ம மாதிரி அழகு தமிழுக்கு அழகு சேர்த்துன்னு சொன்னோம்னா ஜெகதீசனுக்கு பையன் அவங்களுக்கு தெரியும். அறிவிப்பாளர் என்னன்னா என்ன, என் பாணி, என்னுடைய அப்பா வானொலியில பேசினாரு, இலங்கை வானொலியோடே இணைந்து பயணித்தாரு. அதுக்கு பின்ன அதுக்கு அவரே போல நான் இப்ப வானொலியில பேசுறேன், நிறைய புத்தகங்கள் படிக்கிறேன். இதே போல என்ன பையனுக்கும் புத்தகங்கள் படிக்கிற ஒரு ஆர்வம் உண்டு. அது போல நான் என்ன சொல்றேன்னா, நம்மளுடைய எந்த விதா இருந்தாலும் ஒரு உறவு சொன்னாங்க, சொந்த பந்தங்கள் எல்லாம் சொல்லி கொடுத்து வளர்க்கணும். உண்மைதான், ஒரு கல்யாண வீட்டுக்கு நம்ம போகும்போது இது நம்ம மாமா, இது நம்ம அத்தை, இது பாட்டி, அவங்க அந்த வழியில உள்ள சொந்தம், இந்த வழியில உள்ள சொந்தம் சொல்லும் போது அவனுக்கு புரியும். ஆமா, இந்த காலத்து அதன் சொந்த பந்தங்களை யாருமே சொல்லி கொடுக்கறது இல்ல. இது வரி இல்ல, என்னுடைய கணக்குக்கு நான் இந்த மாதிரிதான் அவனை சொல்லி, ரெண்டு வரையுமே அப்படிதான் நான் வளர்த்துருக்கேன்.
0: நன்றி, நன்றி, நன்றி,
1: நன்றி சார்.
0: வணக்கம்.
2: வணக்கம்.
0: வணக்கம். யார் பேசுறீங்க, எங்க இருந்து பேசுறீங்க?
2: புதுக்கோட மாவட்டம் கொனாபட்டில இருந்து.
0: உங்க ஊர் பேர் ஒரு முறை சொல்லிருங்க.
2: புதுக்கோட மாவட்டம் திருமைய வட்டம் கோனாப்பட்டு செட்டிநாடு.
0: கோனாப்பட்டு, சொல்லுங்கம்மா.
2: அதாவது குழந்தைகளிடம் நல்ல பழக்க வழக்கங்களை கற்றுக் கொடுப்பது எப்படி அப்படின்னு கேட்டீங்க. அதுக்கு வந்து நம்ம வந்து முன்னுதாரணமா நம்ம இருக்கணும். ஃபர்ஸ்ட் பெற்றோர்கள், ஆசிரியர் ரெண்டு, ஏன்னா பாதி நேரம் நம்மகிட்ட இருக்கு, பாதி நேரம் பள்ளிக்கூடத்துல இருக்குது பிள்ளைங்க, குழந்தைகள். அதுக்கு வந்து நம்ம வந்து முன்னுதாரணமா ஃபர்ஸ்ட் இருக்கணும். ஏன்னா நம்ம குழந்தைகளை வச்சுட்டு நம்ம வீட்டுல கணவன் மனைவி எல்லாம் சண்டை போட்டு மூஞ்சி தூக்கி வச்சிருந்தோம்னா, ஏன்னா நம்மளை பார்த்தா நம்ம பிள்ளைங்க வளருது. அதுக்கு ஃபர்ஸ்ட் நம்ம முன்னுதாரணமா இருக்கணும். நம்ம வந்து கரெக்டாகவும் அந்த பிள்ளைகளுக்கு முன்னாடி நல்லா நம்ம சந்தோஷமா மகிழ்ச்சியா நம்ம எப்படி நல்ல பழக்க வழக்கங்களோட நம்ம இருக்கிறோமோ அதை கற்றுக்கிறோங்க. நம்ம கற்றுக் கொடுக்கறது குழந்தைகளுக்கு எப்படின்னு கேட்டீங்கன்னா, அதாவது ஒரே நாள்ல நம்ம கற்றுக் கொடுக்க முடியாது. மொத்தமா நம்ம சொன்னோம்னா அதுக்கு ஒண்ணுமே புரியாது. ஒவ்வொரு நாளும், ஒவ்வொரு நாளும் இந்த மாதிரி இருக்கணும். ஒரு படிச்சமா இருக்கட்டும், அதோட ஒழுக்கா இருக்கட்டும், மற்ற நண்பர்களோட படிக்கிற இருக்கட்டும், ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நாளும் சிரிச்சுக்கிட்டே அதுகிட்ட புரியுற மாதிரி நம்ம வந்து தீமைகள் நடக்கும் நடந்திருக்கும் வாழ்க்கையில வரவே கூடாது அப்படின்னா, அது ஒரு நாளைக்கு நம்ம சொல்லி கொடுக்கணும்.
0: சரிங்கம்மா.
2: இப்படி ஒவ்வொரு விஷயத்தையும் நம்ம பிள்ளைகளுக்கு புரியுற மாதிரி கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா நம்ம எடுத்து சொன்னோம்னா அதுகளுக்கு புரிஞ்சிடும். அதுகளுக்கு கற்றுக் கொடுக்கணுங்கிற பேர்ல ஒரே நல்ல அத்தனையும் நம்ம சொன்னோம்னா அதுகள் பண்டிகையில ஏறாது.
0: சரிங்கம்மா, நன்றி, நன்றி.
2: அதனால நம்ம குழந்தைகளுக்கு நம்ம நம்ம பெற்றோர்களுக்கும் ஆசை.
0: வணக்கம். நேர்கள், உங்களுடைய கருத்துக்களை கொஞ்சம் சுருக்கமா சொன்னீங்க அப்படின்னா நல்லா இருக்கும். வருக, வணக்கம். அடுத்த நேயர், வணக்கங்க.
3: வணக்கம் சார். வணக்கம் சார், நான் ரெட்டியாபுரி செல்வம் பேசுறேன் சார். நல்லா
0: இருக்கீங்களா? நல்லா இருக்கேன் செல்வம் சார், சொல்லுங்க சார்.
3: சார், குழந்தைகள் முன்னாடி வந்து நம்ம வந்து கொஞ்சம் கவனமா பேசணும். முதல்ல நான் வந்து அனுபவப்பட்டது என்னன்னா, ஒரு ட்ரிப் போன் வந்தது எனக்கு. அப்போ கடை வீட்ல இருந்தேன். அப்போ போன்ல, நான் கடையில இருக்கேன், நான் பிராட்டி வரேன், கொஞ்சம் வேலை பார்த்துட்டு இருக்கேன் அப்படின்னு.

0: இப்ப என் பையன் வந்து என்ன எப்போ வீட்டு தானே இருக்கீங்க அப்புறம் கடையில இருக்கீங்கன்னு சொன்னீங்க இல்ல இல்ல ஒரு சின்ன ஒரு எமர்ஜென்சி கடையில இருந்தா கொஞ்சம் கொஞ்சம் இதா இருக்கும் அதனாலதான் கொஞ்சம் மாத்தி சொல்லிட்டேன் அப்படின்னா. இப்படி இதுல நிறைய இடங்கள்ல சார் இப்படி நம்ம நிறைய இடங்கள்ல சொந்த பந்தங்க முன்னாடியும் சரி ஒரு போன் வந்தாலும் சரி நிறைய இடங்கள்ல வந்து பொய்கள் சொல்லிருந்தோம் பிளேல் மாதிரி.
1: சரி,
0: அவங்க உண்மையா வந்து கவனிச்சு கேக்காங்க, இதனால நம்ம கொஞ்சம் கவனிச்சு கேக்காங்கன்னீங்களேன். பொதுவாவே குழந்தைகளை வந்து நம்ம மாத்தி நினைக்க வேண்டாம். நம்ம வந்து வீட்டுல பிள்ளைகள்ல கூட முன்னாடி இருக்கும் போது எந்த இடத்துல போனாலும் சரி வந்தாலும் சரி ஒரு தெளிவான ஒரு பேச்சு இருக்கணும் சார். கண்டிப்பா பிள்ளைகள வந்து உத்து கவனிக்காங்க, ஏன்னா அவங்களுடைய மனநிலை வந்து ஒரு ஒரு ஃப்ரெஷ்ஷா இருக்கும்
1: நீங்களா.
0: அப்படிங்கும் போது அதை உத்து கவனிக்கும் போது நம்ம வந்து எப்பவுமே கரெக்டா தெளிவா அவங்க முன்னாடி பேசிக்கிட்டோம்னா அவங்க தன்னாக தெரிஞ்சிருவாங்க சார்.
1: நன்றி நன்றி சார், நன்றி
0: நன்றி சார்.
1: குழந்தைகளுக்கு நல்ல பழக்க வழக்கங்களை கற்றுக் கொடுப்பது எப்படின்னா ஆனந்த பூங்காற்று நிகழ்ச்சியில் பேசிகிட்டு இருக்கோம். நேர்கள் எல்லாருமே ரொம்ப அழகாக அவங்களுடைய கருத்துக்களை சொல்லிட்டு இருக்காங்க. பொதுவாக குழந்தைங்க இருக்கும்போது இவர்

குழந்தைகளுக்கு நல்ல பழக்கவழக்கங்களை கற்றுக் கொடுப்பது எப்படின்னா ஆனந்த பூங்காற்று நிகழ்ச்சியில் பேசிகிட்டு இருக்கோம். நேர்கள் எல்லாருமே ரொம்ப அழகாக அவங்களுடைய கருத்துக்களை சொல்லிட்டு இருக்காங்க. பொதுவாக குழந்தைங்க இருக்கும்போது இவர் சார் எடையார்பட்டி செல்வம் சார் சொன்ன மாதிரி குழந்தைங்க இருந்தாங்க அப்படின்னா நம்ம கொஞ்சம் கவனமாக பேசிக்கிறது நல்லது அப்படின்னு. ஆனால் இதை எவ்வளவு தூரம் நம்ம அது கான்சியஸாக ஞாபகம் வச்சு குழந்தைங்க இருக்காங்க, நமக்கு வரக்கூடிய ஃபோன், அன்னைக்கு இருக்கக்கூடிய சூழ்நிலை, இதையெல்லாம் வச்சு நம்ம அதை தகுந்து குழந்தையும் இருக்கான் அப்படிங்கிற சிச்சுவேஷனையும் புரிஞ்சுக்கிட்டு தன்னுடைய கோபதாபங்களையோ இல்லை அந்த சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி நம்ம நடந்துக்கிறதையோ எப்படி மாற்றலாம் அப்படிங்கிறதையும் நம்ம யோசிக்க வேண்டிய ஒரு சூழலில் இருக்கோம். இன்னும் பேசலாம். இப்போது பாடல் வருது சைவம் திரைப்படத்திலிருந்து. பாடலை கேளுங்க, தொடர்ந்து இணைந்திருங்கள். இது ஆனந்த பூங்காற்று நிகழ்ச்சி.

0: Under the Ayushman Bharat Pradhan Mantri Jan Arogya Yojana, around 60 crore eligible beneficiaries are entitled to free health treatment worth 5 lakh rupees per family every year. So far, over 12 crore free treatments have been provided under the scheme, helping poor and vulnerable families save nearly 2 lakh crore rupees in out-of-pocket medical expenses. Download the Ayushman app today and create Ayushman card. For more information, call 14555.
1: ஆனந்த பூங்காட்டு கேட்டிருக்கீங்க நிலைப்பண்பலை 102.6 ஆனந்த பூங்காட்டில் இன்றைக்கி குழந்தைகளுக்கு நல்ல பழக்க வழக்கங்களை கற்றுக் கொடுப்பது எப்படி அப்படின்னு தான் பேசிட்டு இருக்கிறோம். அடுத்து வரக்கூடிய நேர் வருக வணக்கம். வணக்கங்க, சுருக்கமாக உங்களுடைய கருத்தை சொல்லுங்க. யார் பேசுறீங்க, எங்கேருந்து பேசுறீங்க?
2: எல்லா நேர்களுக்கும் புருஷோத்தம் ஐயா
1: சொல்லுங்க சார்.
2: அதாவது குழந்தைகளுக்கு வந்து இப்ப வந்து நிறைய வந்து கற்றுக் கொடுக்கறதுக்கு வந்து டெக்னிக்கல் மூலமா வந்து நிறைய வளர்ந்துருக்கு, விஞ்ஞானம் வளர்ந்துருக்கு. அது போக வந்து என்ன குழந்தைகள்ட்ட இப்ப பாத்துட்டு இருக்கேன் பேசிட்டு இருக்கேன் அப்படின்னா அவங்க வந்து முன்ன அட்வான்டேஜா இருக்காங்க. அது போக அவங்களுக்கு வந்து அவங்க வீட்டில் உள்ள பெரியவங்க பழைய திரைப்படங்கள், பழைய இதிகாசங்கள், பழைய ஒரு நல்ல கருத்துக்கள் உள்ள நூல்கள்ல உள்ள படிப்புகள் எல்லாம் சொல்லி கொடுக்குறாங்க.
1: நன்றி, நன்றியா, நன்றி. வணக்கம்.
3: ஹலோ,
1: வணக்கங்க.
3: வணக்கம் சார், வணக்கம். நல்லா இருக்கீங்களா?
1: நல்லா இருக்கிறேங்க. யார் பேசுறீங்க, எங்க இருந்து பேசுறீங்க?
3: குமரி மாவட்டம்.
1: சொல்லுங்க சார், பேர் ஒரு முறை சொல்லுங்க சார். பேர்
3: என்னன்னா
1: சார், உங்களோட பேர் ஒரு முறை சொல்லிருங்க.
3: கேக்குறதா?
1: கேக்குது சார், சொல்லுங்க.
3: சிறந்த தலைப்பு, வாழ்த்துக்கள் உங்களுக்கு. காரணம் என்னன்னா, சிறு குழந்தைகள் பக்கத்துல வச்சு அவங்க கேட்கும்போது நல்ல விஷயங்கள் பேச பாருங்க. பிள்ளைகளுக்கு இந்த அளவுக்கு நம்பிக்கை இல்லை. அது நேரத்துல வருங்கால பிள்ளைகளா நம்ம எல்லாம் வாழ வைக்கணும் ஆசை இருக்குதுல. தலைமையில பழக்க சின்ன பிள்ளைகளை கொண்டு வரணும்னு சொல்லி விவேக்க வேண்டிய பொறுப்பு நமக்கு உள்ள ஒரு சொல்லி
1: கொண்டு.
3: நன்றி, நன்றி, நன்றி.
1: இன்றைய ஆனந்த பூங்காற்று விடைபெற காத்திருக்கிறது. குழந்தைகளிடம் நல்ல பழக்க வழக்கங்களை கற்றுக் கொடுப்பது எப்படி அப்படின்னு, குழந்தைகளிடம் நல்ல பழக்க வழக்கங்களை கற்றுக் கொடுப்பது அப்படிங்கிறது இட்ஸ் எ ப்ராசஸ். அது வந்து ரொம்ப நாளாக தொடர்ச்சியாக செய்ய வேண்டிய ஒரு விஷயம். குழந்தைகள் இளம் பருவத்திலேருந்து அவர் வளரிளம் பருவம் வர வரைக்கும் நீங்கள் அவங்களுக்கு தொடர்ச்சியாக இந்த பழக்க வழக்கங்களை நீங்கள் ஒன்று சொல்லிக் கொடுக்கணும், அப்படி இல்லைனா நீங்கள் செய்து காட்டணும். இது ரெண்டும் இருந்துச்சு அப்படின்னா அவங்க வாழ்க்கையில் நல்ல பழக்க வழக்கங்களை அவங்க கடைப்பிடிப்பாங்க. குழந்தைகளுக்கு நம்ம விட்டு செல்லக்கூடியது அப்படிங்கிறது பெரிய சொத்து, பணம், காசு இதெல்லாம் இல்லை, நல்ல பழக்க வழக்கங்கள் தான். இன்றைக்கி நாம் விதைக்கக்கூடிய அந்த நல்ல பழக்க வழக்கங்கள் நாளைக்கு நல்ல சமுதாயத்தை உருவாக்கும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இன்றைக்கி நிகழ்ச்சி நிறைவு பெறுது. நிறைவான பாடல் வருது வெயில் திரைப்படத்துலேருந்து.

0: நேர்களை இன்னும் சில நொடிகள் கேட்கலாம் செய்தி சுருக்கம்.
1: உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா புகழாரம் சூட்டியுள்ளார். மேற்காசியாவில் எந்த சூழ்நிலையிலும் வணிக கப்பல்கள் மற்றும் அலுமிகள் மீதான தாக்குதல்கள் தவிர்க்கப்பட வேண்டும் என்று வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் எஸ் ஜெய்சங்கர் வலியுறுத்தியுள்ளார். வெளிநாடுகளில் இருந்து இந்தியாவிற்கு வரும் நன்கொடைகளை கட்டுப்படுத்த வகை செய்யும் திருத்த மசோதாவை அடுத்த வாரம் மக்களவையில் தாக்கல் செய்ய அரசு திட்டமிட்டுள்ளது. சமூக வலைத்தள நிறுவனமான மெட்டாவின் உலகளாவிய குழுவை மத்திய அரசு நேரில் அழைத்து விசாரணை நடத்தவுள்ளது.

பள்ளிகளில் விளையாட்டு ஆசிரியர் பணியிடங்கள் 50% காலியாக இருப்பதாகவும் அவை விரைவில் நிரப்பப்படும் என்றும் பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் திரு ராஜ்மோகன் தெரிவித்துள்ளார். காவிரி பிரச்சினை தொடர்பாக விவாதிக்க தமிழக அரசு அனைத்துக் கட்சிக் கூட்டத்தை கூட்ட வேண்டும் என்று திமுக வலியுறுத்தியுள்ளது. தமிழகத்தில் உள்ள தொழிற்பயிற்சி நிறுவனங்களில் மாணவர்களின் நேரடி சேர்க்கைக்கான கால அவகாசம் வரும் 14 வரை நீட்டிக்கப்பட்டுள்ளதாக மாநில அரசு அறிவித்துள்ளது. சென்னை துறைமுகத்தில் இருந்து கனிமங்களை ஒரே நாளில் அதிக அளவில் ஏற்றுமதி செய்து சாதனை படைக்கப்பட்டுள்ளது. சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 280 ரூபாய் குறைந்து 105,760 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டியில் ஈட்டி எறிதலில் இந்தியாவின் நீரஜ் சோப்ரா வெள்ளிப்பதக்கமும் யஷ்வந்த் சிங் வெண்கலப்பதக்கமும் வென்றனர். பதக்கப்பட்டியலில் இதுவரை இந்தியா 5 தங்கம், 12 வெள்ளி மற்றும் 6 வெண்கலம் என 23 பதக்கங்களை வென்றுள்ளது. காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டியில் பதக்கம் வென்ற இந்திய வீரர் வீராங்கனைகளுக்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளார். செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: எஃப்எம் ரெயின்போ 102.6 இசையோடு என்றும் நீங்கள்.
1: அன்பு நேர்களுக்கு மீண்டும் ஒரு இனிய காலை வணக்கம். நேர்கள் கேட்டுட்டு இருக்கிறீங்க ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6 MHz ஒளிபரப்பு. மனம் விரும்புதி நிகழ்ச்சி கேட்க போறீங்க. உங்க மனசுக்கு விருப்பமான பாடல்களோட நிகழ்ச்சியில உங்க கூட பேசிட்டு இருக்கிறேன் உங்க பிரியமான தோழி ஸ்ரீவை கோமதி. நேர்களே, நிகழ்ச்சியில் உங்களுக்கு விருப்பமான பாடலையும் நீங்கள் கேட்டு ரசிக்கணும் அப்படின்னா நீங்கள் கால் பண்ணலாங்க. 0462-256-1133 இந்த எண்ணுக்கும், 256-1132 இந்த எண்ணுக்கும் அழைக்கலாம். நிகழ்ச்சியில் இணையக்கூடிய முதல் நேயருக்கான கேள்வி என்ன அப்படின்றத சொல்லிடலாம். பூமியிலேயே மிக அதிகமாக சத்தம் எழுப்பக்கூடிய உயிரினம் எது? வணக்கம். வாங்க, யார் எங்கேருந்து பேசுகிறீங்க?
2: என்ன
1: பாடல் வேணும் உங்களுக்கு
2: இன்னைக்கு?
1: பாடல் சொல்லுங்க.
2: ராஜா கையாச்சாபுரத்திலிருந்து மழை வருது மழை வருது கொடை கொண்டு வந்த பாட்டு.
1: கண்டிப்பா கொடுத்துடலாம். அப்படியே கேள்விக்கு பதில் கண்டுபிடிச்சிங்களா?
2: சொல்லுங்க.
1: பூமியிலேயே மிக அதிகமா சத்தம் எழுப்பக்கூடிய உயிரினம் எது? யானை, நீல திமிங்கலம்.
2: யானை
1: யானன்னு சொல்றீங்களா? ஸ்பெம் திமிங்கலம் இல்லட்டா நீல திமிங்கலம் சொல்லலாம். சரிங்களா, நன்றி நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டதுக்கு. இந்த திமிங்கலங்கள் வந்து எழுப்பக்கூடிய ஒளி வந்து சுமார் 230 டெசிபல் அப்படின்னு சொல்றாங்க. இதுல ஜெட் விமானத்தோட சத்தம் 140 டெசிபல் தானா? 150 டெசிபலுக்கு மேல மனிதனோட செவிப்புறையே நமக்கு வந்து கிழிஞ்சிருமா. இதோட ஒளி வந்து ஒளி அலைகள் வந்து கடலுக்குள்ள நூற்றுக்கணக்கான மைல்கள் தூரம் வரைக்கும் பயணிக்கக்கூடிய அளவுக்கு வந்து இதோடைய சத்தம் இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. இப்போ நிகழ்ச்சியில் வருது பாடல், கேளுங்க, தொடர்ந்து இணைஞ்சிருங்க.

0: மனம் விரும்புதி நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கிறீங்க. 10:09 ஆயிட்டு இருக்கு. நிகழ்ச்சியில் இணையக்கூடிய அடுத்த நேயருக்கான கேள்வி என்ன அப்படின்ற சொல்லிடலாம். உலகத்திலேயே மிகப்பெரிய பாலைவனம் எது? இதுதான் கேள்வி. வணக்கம். வணக்கம். வாங்க சந்திரசேகர் சார், சொல்லுங்க நிகழ்ச்சியில் எனக்கு என்ன பாடல் வேணும் உங்களுக்கு?
1: படம் என்றென்றும் காதல்ங்க. காஷ்மீர் ரோஜா
0: கண்டிப்பா கொடுத்துடலாம். அப்படியே கேள்விக்கு பதில் கண்டுபிடிச்சிங்களா? உலகத்துல மிக பெரிய குளிர் பாலைவனம் எது அப்படின்ட்டு?
1: குளிர் பாலைவனம், தார் பாலைவனம்,
0: ஓ ஏதாவது ஒன்று சொல்லுங்க. அதாவது அண்டார்டிகா குளிர் பாலைவனம் அப்படின்னு சொல்லுவாங்க, சரிங்களா? அதாவது அண்டார்டிகாவில் ஒரு குளிர் பாலைவனம் இருக்கிறதுனால அதை தான் உலகத்தில் மிகப்பெரிய பாலைவனம் அப்படின்னு சொல்லிடுவாங்க. சஹாரா அப்படின்றது வெப்ப பாலைவனமாக சொல்லப்படுது. சூப்பர் சூப்பர், நன்றி நிகழ்ச்சியில் கலந்துட்டதுக்கு. இப்போ நீங்கள் கேட்ட பாட்டு வருது, கேட்டிருச்சிங்க.
1: நன்றி.
0: பாலைவனம் அப்படின்னா மணல் மட்டுமே இருக்கணும் அப்படின்றது கிடையாது. வருஷத்துக்கு அதாவது 250 மில்லிமீட்டருக்கு குறை

குறைவாக மழை பனி பொழியக்கூடிய இடம்தான் பாலைவனம் அப்படின்னு சொல்கிறாங்க. அண்டார்டிகா சுமார் 14 மில்லியன் சதுர கிலோமீட்டர் பரப்பளவு கொண்ட உலகத்தில் மிகப்பெரிய குளிர் பாலைவனமாக சொல்லப்படுது. மணல் நிறைந்த வெப்பமண்டல பாலைவனங்களில் மட்டுமே சஹாரா வந்து முதலிடம் பிடிக்குது. இப்போ வருது பாடல், கேளுங்க தொடர்ந்து.

0: 10:16 ஆயிட்டு இருக்கு. கேட்டுட்டு இருக்கிறீங்க மனம் பெருமிதி நிகழ்ச்சி, ஆகாஷ்வாணி நிலைப்பண்பலை 102.6 இருந்து. நிகழ்ச்சியில் இணையக்கூடிய அடுத்த நேருக்கு கேள்வி என்ன அப்படின்றத சொல்லிடலாம். தன் உடலை விட 50 மடங்கு அதிக எடையை சுமக்கக்கூடிய உயிரினம் இது. வணக்கம்.
1: ஹலோ.
0: வணக்கம், யார் எங்கேருந்து பேசுறீங்க? மாரியம்மா சொல்லுங்க, நிகழ்ச்சியில் இன்னைக்கு என்ன பாட்டு வேணும் உங்களுக்கு? கண்டிப்பா கொடுத்துடலாம். கேள்விக்கு பதில் கண்டுபிடிச்சிங்களா? தன்னுடைய உடலை விட 50 மடங்கு அதிக எடையை சுமக்கக்கூடிய உயிரினம்
1: எதுன்னு?
0: யானைன்னு சொல்றீங்களா? எறும்பு சரிங்களா? ஆமா, அது குட்டியா தான் இருக்கும், ஆனா 50 மடங்கு அதிக எடையை சுமக்கிறதுக்கான தகுதிகள் அதுக்கு இருக்குதான். சரி, சூப்பர் சூப்பர், நன்றி நிகழ்ச்சியில் கலந்துட்டதுக்கு. இதோடைய எறும்புகளோட உடலமைப்பு, தசைகளோட தடிமன், அதோட எடையை ஒப்பிடும்போது ரொம்ப வலிமையானதாக இருக்குதாம். அது மட்டும் இல்லாமல் ஒரு மனுஷன் தன்னோட எடையை விட 50 மடங்கு எடையை தூக்கினா அது சுமார் 3 டன் எடை இருக்கக்கூடிய ஒரு காரை தூக்குறதுக்கு சமமாக. எறும்புகள் அவங்களுடைய வலிமையான தாடைகள் மூலமே இந்த எடையை வந்து தூக்கிட்டு போகிறதுக்கான வாய்ப்புகளை பண்ணும் அப்படின்னு சொல்லப்படுது. இப்போ வருது பாடல் உங்களுக்காக, கேளுங்க, தொடர்ந்து இணைஞ்சிருங்க.

0: ஆகாஷ்வாணி நிலைப்பண்பலை 102.6 கேட்டுட்ருக்கிறீங்க. மனம் விரும்பி நிகழ்ச்சி, உங்கள் மனசுக்கு விருப்பமான பாடல்களோட நிகழ்ச்சியில் இணையக்கூடிய நேயருக்கு அடுத்த நேயருக்கான கேள்வி என்ன அப்படின்றத சொல்லிடலாம். மனித உடலில் இரண்டாவது மூளை அப்படின்னு அழைக்கப்படக்கூடிய உறுப்பு எது? வணக்கம்.
1: வணக்கம் மேடம்.
0: வாங்க, யார் எங்கேருந்து பேசுகிறீங்க?
1: நாங்குநேரிலிருந்து கணேசன் பேசுகிறேன்.
0: கணேசன் சார், சொல்லுங்கள், நிகழ்ச்சியில் இன்றைக்கி என்ன பாட்டு வேணும் உங்களுக்கு?
1: பூமலை பொழியுதுங்கிற படத்துல நதியா நதியாங்கிற பாடல் கொடுங்க மேடம்.
0: கண்டிப்பா கொடுத்துடலாம். அப்படியே கேள்விக்கு பதில் கண்டுபிடிச்சீங்களா? மனித உடல்ல இரண்டாவது மூளை அப்படின்னு அழைக்கப்படக்கூடிய உறுப்பு எதுன்னு?
1: கல்லீரல் தானே மேடம்.
0: குடல். சரிங்களா, சூப்பர் சூப்பர், நன்றி நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டதுக்கு. குடலில் 100 மில்லியனுக்கும் அதிகமான நரம்பு செல்கள் வந்து அமைஞ்சிருக்குதான். நாம் பயப்படும் போதோ அல்லது பதற்றமடையும் போதோ வயிற்றில் ஒரு மாதிரியாக உணர்வு வரும் இல்லையா, இது வந்து இந்த நரம்பு மண்டலமே காரணம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க உணர்ச்சிகள் தொடர்பாக. அது மட்டும் இல்லாமல் மனநிலையும் மகிழ்ச்சியாக வைக்கக்கூடிய செரோட்டோனின் அந்த ஹார்மோனும் வந்து 90% குடலில் தான் உருவாகக்கூடியதாக இருக்குது. இப்போ வருது நிகழ்ச்சியில் பாடல், கேளுங்க, தொடர்ந்து இணைஞ்சிருங்க.

0: 10:30 ஆயிட்டு இருக்கு. கேட்டுட்டு இருக்கிறீங்க ஆகாஷ்வாணி நல்லை பண்பலை 102.6 இருந்து மனம் விரும்புதி நிகழ்ச்சி. உங்க மனசுக்கு விருப்பமான பாடல்களோட நிகழ்ச்சியில் இணையக்கூடிய அடுத்த நேருக்கான கேள்வி என்ன அப்படின்றத சொல்லலாம். தன் உடல்ல தோளால மட்டுமே தண்ணீர் குடிக்கக்கூடிய விசித்திரமான தவளையோட பெயர் என்னது? இதுதான் கேள்வி. வணக்கம். வணக்கம்.
1: வணக்கம்.
0: வாங்க.
1: உற்சாகமான எண்ணு. வணக்கம். நான் தர்மபுரி ராஜாபேட்டையிலிருந்து வாசிக்கடக்கிற விஜயன் மேடம். நல்லா இருக்கிறீங்களா?
0: நல்லா இருக்கிறோம் விஜயன் சார். சொல்லுங்க, நிகழ்ச்சியில் இன்னைக்கு என்ன பாட்டு வேணும் உங்களுக்கு?
1: படம் அண்ணாமலை.
0: நன்றி.

இந்த தவளைகள் வந்து தண்ணீரை மனிதர்கள் மாதிரி வாயால் குடிக்கிறது கிடையாதான். இதில் இதோட தோலில் நுண் குழாய்கள் இருக்குமா, இதோட தோலில் இருக்கக்கூடிய அந்த நுண்ணிய வெடிப்புகள் மூலமாக பனித்துளியை உறிஞ்சி நேரடியாக உடலுக்குள்ளே செலுத்துமா. அது மட்டும் இல்லாமல் வறண்ட பாலைவனத்தில் வாழ்கிறதுக்கு இது பெற்றிருக்கக்கூடிய அற்புதமான இயற்கை வடிவமைப்பு இது அப்படின்னு கூட சொல்லப்படுது. இப்போ வருது பாடல்.

0: 10:36 ஆயிட்டுருக்க மனம் விரும்புது நிகழ்ச்சி கேட்டுட்ருக்கிறீங்க. நிகழ்ச்சியில் இணையக்கூடிய அடுத்த நேயருக்கான கேள்வி என்ன அப்படின்ற சொல்லிடலாம். கணினியில் நம்ம பயன்படுத்தப்படும் பக் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அப்படின்ற வார்த்தை வந்து எப்படி உருவாச்சு, இதுதான் கேள்வி. தெரியுதான் பாப்போம். வணக்கம்.
1: நெல்லை பண்பலை நேயர்களுக்கும் அறிவிப்பாளர் சீவை கோமதி அம்மா அவர்களுக்கும் உற்சாகமான காலை நேர வணக்கங்கள் அம்மா.
0: வாங்க, யார் இங்கிருந்து பேசுறீங்க?
1: நான் குரு தஞ்சாவூர் சாத்தூர் சத்திரப்பட்டி விருதுநகர் மாவட்டத்தில் இருந்து மனம் விரும்புதே நிகழ்ச்சியில் மனம் விரும்புதே பாடலை கேட்க வந்திருக்கிறேன் அம்மா.
0: கண்டிப்பா கொடுக்கலாம். என்ன பாடல் உங்களுக்கு வேணும்?
1: மனம் எல்லாம் செம்பெல்லாம் குங்குமப்பூ, நாடோடி பாட்டுக்காரன் கார்த்தி பாட்டு போடுங்கம்மா.
0: கண்டிப்பா கொடுத்துடலாம். அப்படியே நீங்க கேள்விக்கு பதில் கண்டுபிடிச்சிங்களா, கணினியில பயன்படுத்தக்கூடிய பக் அப்படின்ற வார்த்தை எப்படி உருவாச்சு அப்படின்னு?
1: சிலந்தி வலை போல் உருவாக்குது அப்படின்னு என்னுடைய கணிப்புமா.
0: சரி, நான் சொல்றேன். நன்றி நிகழ்ச்சியில கலந்துட்டதுக்கு.
1: நன்றிங்கம்மா.
0: ஒரு வண்டு வந்து, நிஜமான ஒரு வண்டு வந்து அந்த கணினிக்குள்ளே புகுந்ததால் இந்த பக் அப்படின்ற சொல்லக்கூடிய வார்த்தை வந்து உருவாச்சு. 1947 ஹார்வர்ட் பல்கலைக்கழகத்தோட மார்க் 2 கணினி திடீர்னு வேலை செய்யாமல் நின்றுச்சான். அப்போ கிரேஸ் ஹாப்பர் அப்படின்ற ஒரு பெண் விஞ்ஞானி வந்து சோதனை பண்ணி பார்க்கும்போது கணினியோட சுவிட்சுக்குள்ளே ஒரு நிஜமான ஒரு வண்டு சிக்கி இறந்து கிடக்கிறத வந்து பார்த்துருக்குறாங்க. அந்த பூச்சியை எடுத்து டைரியில் ஒட்டி ஃபஸ்ட்டு ஆக்சுவல் கேஸ் ஆஃப் பக் பீயிங் ஃபவுண்ட் அப்படின்னு எழுதுனாங்களாம். அன்னையிலேருந்து தான் கணினி ஏதாவது ரிப்பேர் ஆச்சு அப்படின்னா பக் அப்படின்னு பெயர் வந்து சொல்லப்படுது. ஓகே, நிகழ்ச்சியில் இப்போ பாடல் வந்துட்டே இருக்குது, கேளுங்க, தொடர்ந்து இணைஞ்சிருங்க.

0: 10:43 ஆயிட்டிருக்கு. மனம் விரும்ப நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கிறீங்க. நிகழ்ச்சியில் இணையக்கூடிய அடுத்த நேயருக்கான கேள்வி என்ன அப்படின்ற சொல்லிடலாம். அதாவது மனித உடலில் தன்னைத்தானாகவே ஏதாவது பிரச்சனை அப்படின்னா சரி செய்து கொள்ள முடியாத ஒரு பகுதி அப்படின்னா எந்த பகுதி? வணக்கம்.
1: வணக்கம் மேடம்.
0: வாங்க, யார் எங்கேருந்து பேசுறீங்க? முருகன் சார், சொல்லுங்க. நிகழ்ச்சியில என்ன பாட்டு வேணும் உங்களுக்கு?
1: எனக்கு வந்து கிழக்கு வாசல் படத்துல இருந்து பச்சைமாலா பூ அந்த பாட்டு கொடுத்துருங்க மேடம்.
0: கண்டிப்பா கொடுத்துடலாம். அப்படியே நீங்க கண்டுபிடிச்சீங்களா, மனித உடல்ல ஏதாவது பிரச்சனை அப்படின்னா தன்னைத்தானே சரி பண்ண முடியாத ஒரு உறுப்பு அப்படின்னா எந்த உறுப்புன்ட்டு? எந்த பகுதி?
1: பற்கள்.
0: பற்கள். சூப்பர் சூப்பர், நன்றி நிகழ்ச்சியில கலந்துட்டதுக்கு. பற்களோட வெளிப்புறத்தில் இருக்கக்கூடிய எனாமல் வந்து உயிருள்ள திசுக்களால், அதாவது லிவிங் டிஷ்யூஸ் அப்படின்னு சொல்கிறாங்க, அதால் ஆனது கிடையாதான். பிற உறுப்புகளில் காயம் ஏற்பட்டால் புதிய செல்கள் வந்து உருவாகி அது தானாகவே ஹீல் ஆயிரும். ஆனால் பற்களில் மட்டும் சொத்தை விழுந்துச்சு அப்படின்னா அது தானாகவே ஆறவே செய்யாது. அதனால தான் நம்ம வந்து பற்களை வந்து ரொம்பவே பாதுகாக்கிறது அவசியமான ஒன்றாக கருதுகிறோம். வாழ்நாள் பராமரிப்பு அதுக்கு அவசியம் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ வருது பாடல், உங்களுக்காக கேளுங்க, தொடர்ந்து இணைஞ்சிருங்க.
2: பச்சமலப்பூவு நீ உச்சி மலத்தேன்,

0: 10:49 ஆயிட்டு இருக்கு. மனம் விரும்புது நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கிறீங்க. நிகழ்ச்சியில் இணையக்கூடிய நேருக்கு அடுத்த நேருக்கான கேள்வி என்ன அப்படின்ற சொல்லிடலாம். உலகத்திலேயே மிக விரைவா வளரக்கூடிய தாவரம் எது? இதுதான் கேள்வி. வணக்கம். வணக்கம், யார் எங்கிருந்து பேசுறீங்க? வாங்க வசந்தாம்மா, எப்படி இருக்கிறீங்க? ஆமா, ரொம்ப நாள் ஆச்சு. சரி, அப்படியே பாடல் இன்னைக்கு நிகழ்ச்சியில என்ன பாட்டு வேணும்? கண்டிப்பா கொடுத்துடலாம். அப்படியே கேள்விக்கு பதில் கண்டுபிடிச்சிங்களா? உலகத்திலேயே மிக விரைவா வளரக்கூடிய தாவரம் எதுன்னு? சூப்பர்மா, சூப்பர். நன்றி நிகழ்ச்சியில கலந்துட்டதுக்கு.
1: நன்றி மேடம், நன்றி.
0: சில வகை மூங்கில்கள் ஒரே நாளில் சுமார் 90 சென்டிமீட்டர், அதாவது 3 அடி வரைக்கும் வளரக்கூடிய திறன் வந்து அந்த மூங்கிலுக்கு வந்து இருக்குதாம். இப்போ நிகழ்ச்சியில் வருது பாடல், கேளுங்க, தொடர்ந்து இணைஞ்சிருங்க.

0: ஆகாஷ்வாணி நிலைப்பண்பலை 102.6லேருந்து கேட்டுட்ருக்கிறீங்க. மனம் பெறுமதி நிகழ்ச்சி. நிகழ்ச்சியில் இணையக்கூடிய நிறைவான நேயருக்கான கேள்வி என்ன அப்படின்ற சொல்லிடலாம். உலகத்திலேயே மிகச்சிறிய பறவை எது? வணக்கம்.
1: வணக்கம்.
0: வாங்க யாருங்க?
1: நல்ல பெருமாள்.
0: வாங்க நல்ல பெருமாள் சார், நிகழ்ச்சியில் எனக்கு என்ன பாட்டு வேணும் உங்களுக்கு?
1: எனக்கு சிறையில் பூத்த சின்னமலர்லிருந்து வாச கருவே பாடம்
0: கண்டிப்பாக கொடுத்துடலாம். அப்படியே கண்டுபிடிச்சிங்களா உலகத்திலேயே மிகச்சிறிய பறவை எதுன்னு? ஒரு ரூபாய் நாணயத்தை விட குறைவான ஒரு பறவை அப்படின்னா உலகத்துல இருக்குதுன்னா இதுதான் சொல்றாங்க. கியூபாவில் வளரக்கூடிய தேனி ஹம்மிங் பேர்டு, இது வந்து வெறும் 2 கிராம் எடை தான் இந்த பறவைக்கு வந்து இருக்குதாம். அது மட்டும் இல்லாமல் ரொம்பவே குட்டியான பறவை. வினாடிக்கு 80 முறை வரைக்கும் இறகுகளை அசைச்சு ஹெலிகாப்டர் மாதிரியான ஒரே இடத்துல மிதந்து பறக்கக்கூடிய அற்புத திறனும் இந்த ஹம்மிங் பேர்டுக்கு இருக்குதுன்னு சொல்றாங்க. இப்போ வருது பாடல், நிறைவான பாடல் கேளுங்க, தொடர்ந்து இணைஞ்சிருங்க நிகழ்ச்சியில். இன்னைக்கு கலந்துக்க முயற்சி இதை கேட்டு சீதாத்தனை நெஞ்சங்களுக்கும் நன்றி சொல்லி நிறைவேச்சுக்கலாம். மனம் பெறுமதி நிகழ்ச்சியே இவ்வளோ நேரம் உங்க கூட பேசிட்டு இருந்தேன், உங்க பிரியமான தோழி ஸ்ரீ வைகோமதி. நேரிலே அடுத்ததா 11:02 மணித்திறன் நாடு நிகழ்ச்சியில் லட்சத்தீவுகள் பற்றிய தகவல்கள் வளமுறை காத்துட்டே இருக்குது. நிகழ்ச்சிகளை தொடர்ந்து கேளுங்கள்.

வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். விவசாயிகளின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்த வேண்டும் என்பதில் தமது அரசு உறுதியுடன் உள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். தூய எரிசக்தி பயன்பாட்டிற்கு மத்திய அரசு உத்வேகம் அளித்து வருவதாக உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார். இளையோர் மேம்பாட்டில் மத்திய அரசு கூடுதல் கவனம் செலுத்தி வருவதாக பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் கூறியுள்ளார். காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டிகளில் இந்தியா பதக்கங்களை வென்று புதிய சாதனை படைத்து வருவதாக மத்திய அமைச்சர் திரு ஜே பி நட்டா தெரிவித்துள்ளார். உள்நாட்டில் எண்ணெய் உற்பத்தியை அதிகரிக்க மத்திய அரசு நடவடிக்கை எடுத்து வருவதாக தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார். டிஜிட்டல் பண பரிவர்த்தனை கடந்த மாதம் 22% வளர்ச்சி கண்டுள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. புத்தக வாசிப்பு பழக்கத்தை மாணவர்களிடையே ஏற்படுத்த வேண்டியதன் அவசியத்தை பள்ளி கல்வித்துறை அமைச்சர் திரு ராஜ்மோகன் வலியுறுத்தியுள்ளார். மின் கட்டணங்கள் முறையாக கணக்கிடப்படவில்லை என்று திமுக குற்றஞ்சாட்டியுள்ளது. திருப்பூர் மாவட்டம் பல்லடம் அருகே விளைநிலங்கள் வழியாக எண்ணெய் குழாய் பதிக்கும் திட்டத்திற்கு எதிராக போராடிய விவசாயிகளை தமிழக அரசு கைது செய்துள்ளது கண்டிக்கத்தக்கது என்று அஇஅதிமுக கூறியுள்ளது. தேனி மாவட்டம் சுருளி அருவியில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளதால் சுற்றுலாப் பயணிகள் குளிப்பதற்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது. அசர்பைஜானின் பாக்குவில் நடைபெற்று வரும் 17 வயதுக்குட்பட்டோருக்கான உலக மல்யுத்த சாம்பியன் போட்டியில் இந்தியா 2 வெள்ளி 2 வெண்கலப் பதக்கங்களை வென்றது. தைப்பே ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் தன்வி ஷர்மா இறுதியாட்டத்திற்கு முன்னேறியுள்ளார். காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டிகளில் இந்தியா இதுவரை

5 தங்கம், 12 வெள்ளி, 6 வெண்கலப் பதக்கங்களை வென்று பதக்கப்பட்டியலில் 10வது இடத்தில் உள்ளது. காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டிகளில் இந்தியா சார்பில் பதக்கம் வென்றவர்களுக்கு குடியரசுத் தலைவர், குடியரசு துணைத் தலைவர், பிரதமர் மற்றும் மத்திய அமைச்சர்கள் பலர் வாழ்த்து தெரிவித்துள்ளனர். செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது.

0: இசையோடு என்றும் நீங்கள்.
1: அன்பர்களுக்கு இனிய வணக்கங்கள். இது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6 MHz ஒலிபரப்பு. நேர்கள் கேட்கவிருக்கும் இந்த நிகழ்ச்சி இந்திய திருநாட்டின் சிறப்பான இடங்களை உங்களுக்கு காட்சிப்படுத்தும் மணி திருநாடு நிகழ்ச்சி. இந்தியா அப்படின்னாலே நம்ம நினைவுக்கு முதல்ல வர்றது இமயமலை, கங்கை, தாஜ்மஹால், பாலைவனம், மேற்கு தொடர்ச்சி மலை அப்படின்னு பல இயற்கை அதிசயங்கள் தான் நம்ம கண்ணு முன்னாடி வரும். ஆனால் இதுக்கெல்லாம் அப்பால் அரபிக்கடலோட நீல பரப்பில் மரகத மணிகள் போல மின்னி கொண்டிருக்கும் ஒரு தீவு கூட்டம் தான் இந்தியாவினுடைய பெருமைக்குரிய அடையாளமாக விளங்குது. அதுதான் லட்சத்தீவுகள். கடல், வானம், வெண்மணல், பவளப்பாறைகள், தென்னை மரங்கள் இவை அனைத்தும் ஒன்றிணைந்த ஒரு இயற்கை வரைந்த ஒரு அற்புத ஓவியம் தான் லட்சத்தீவுகள். சுற்றுலா பயணிகளுடைய பார்வையில் இது ஒரு சொர்க்க பூமியாக இருந்தால் கூட அறிவியலாளர்களுடைய பார்வையில் அரிய உயிரியல் வளங்களினுடைய களஞ்சியம் தான் இந்த லட்சத்தீவுகள். இந்தியாவினுடைய பார்வையில் முக்கியமான கடல்சார் எல்லைப்பகுதி அதுவும் லட்சத்தீவுகள் தான். இயற்கை, வரலாறு, பண்பாடு, தேசிய முக்கியத்துவம் ஆகிய அனைத்தையுமே தன்னகத்தை தாங்கி நிற்கக்கூடிய இந்த தீவு கூட்டத்தை பற்றி தெரிந்து கொள்ள தான் இன்றைக்கு மணித்திருநாடு காத்திருக்கு. இன்னும் பேசலாம், தொடர்ந்து இணைந்தேருங்கள் மணித்திருநாடோடு. நிகழ்ச்சியில் இப்போ பாடல் வருது, உன்னை வாழ்த்தி பாடுகிறேன் திரைப்படத்திலிருந்து. பிரைசுடன் வரிகளில் இளையராஜாவின் இசையில் கே.ஜே. யேசுதாஸ், கே.சித்ரா கதல்களில்

நேரம் 11:10 கேட்டுட்டு இருக்கிறீங்க மணி திருநாடு நிலைப்பந்தலை 102.6 உங்க கூட பேசிட்டு இருக்கிறேன் நான் உங்கள் அன்பு தோழன் மணிமுத்தாறு கணேஷ். இன்னைக்கு மணி திருநாடு நிகழ்ச்சியில லட்சத்தீவுகள் குறித்து தான் தெரிஞ்சிட்டு இருந்தோம். அரபிக்கடலில் இருக்கக்கூடிய இந்த லட்சத்தீவுகள் இந்தியாவினுடைய மிகச்சிறிய ஒன்றிய பிரதேசம். மொத்தம் இதில் 36 தீவுகள் இருக்குது. இந்த தீவில் மொத்தம் 10 தீவுகளில் மட்டும்தான் மக்கள் வசிக்கிறாங்க. இதனுடைய நிர்வாக தலைமையகம் அப்படிங்கிறது கவரத்தி. கேரள கடற்கரையிலேருந்து சுமார் 200-400 கிலோமீட்டர் தொலைவில் தான் இந்த தீவுகள் அமைஞ்சிருக்கு. இந்தியாவோட ஒரே பவளத்தீவு கூட்டம் அப்படிங்கிற சிறப்பும் லட்சத்தீவுகளுக்கு இருக்குது. லட்சத்தீவுகளுடைய வரலாறு அப்படிங்கிறது ரொம்ப சுவாரஸ்யமானது. பல நூறாண்டுகளுக்கு முன்னாடியே அங்கே அரபு வணிகர்கள் இந்த தீவுகளுக்கு வந்து வணிகம் செஞ்சதாக வரலாற்று தகவல்கள் எல்லாமே நமக்கு குறிப்பிடுதாங்க. அதே நேரத்தில் சேர மன்னர்கள், குலத்திரி அரசர்கள், அரக்கல் அரசர் குடும்பம் அப்படிங்கிற எல்லாருடைய ஆட்சியின் கீழே தான் இந்த பிரதேசம் அப்படிங்கிறது இருந்திருக்கு. ஆங்கிலேயர் ஆட்சி காலத்துக்கு அப்புறமா இந்தியா விடுதலை பெற்றதுமே லட்சத்தீவுகள் இந்தியாவோட ஒருங்கிணைக்கப்பட்டுச்சு. 1956 இந்தியாவுடைய ஒன்றிய பிரதேசமாக இது அறிவிக்கப்பட்டுச்சு. இங்கே வாழக்கூடிய வாழ்க்கையினுடைய மக்களுடைய வாழ்க்கை அப்படிங்கிறது எளிமையும் ஒற்றுமையும் நிறைஞ்சது அப்படின்னே சொல்லலாம். ஏன் அப்படின்னா இங்கே பெரும்பாலான மக்கள் மலையாளம் பேசுகிறாங்க. மினிகாய் அப்படிங்கிற தீவில் மட்டும் மகள் அப்படிங்கிற ஒரு மொழியை பேசுகிறாங்க. கடலையே வாழ்வாதாரமாக கொண்ட இந்த மக்கள் மீன் பிடித்தல், தேங்காய் சாகுபடி,

கொயர் பொருட்கள் தயாரித்தல் போன்ற தொழில்களில் ஈடுபட்டு வராங்க. இயற்கையோடு இணைந்து வாழக்கூடிய இந்த வாழ்க்கை முறையும் மரபுகளை மதித்து பாதுகாக்கக்கூடிய பண்பும் லட்சத்தீவு மக்களுடைய தனிச்சிறப்பாக பார்க்கப்படுது. சிறிய நிலப்பரப்பில் வாழ்ந்தால் கூட தங்களோட கலாச்சார அடையாளத்தையும் இயற்கை வளங்களையும் தலைமுறை தலைமுறையாக பாதுகாத்துட்டு வரக்கூடிய மக்களாக இந்த லட்சத்தீவில் இருக்கக்கூடிய மக்கள் இருக்காங்க. இப்போ பாடல் வருது சிகரம் திரைப்படத்திலிருந்து.

கேட்டுட்ருக்கிறீங்க மணி திருநாடு நிகழ்ச்சி. நெல்லை பண்பலை 102.6 இல்.

0: மாமா என்னாச்சு?
1: மூட்டு வலி தாங்க முடியலம்மா, ஆபரேஷன் பண்ணனும் சொல்றாங்க.
0: அப்ப உடனே நம்ம ஸ்ரீனிவாசா மருத்துவமனைக்கு போகலாம். குறைந்த கட்டணத்துல ரோபோட்டிக் மூலமா துல்லியமான முறையில மூட்டு மாற்றுக்கான சிகிச்சை கொடுக்கறாங்க. ஒரே நாளே நீங்க நடந்துடலாம்னா பாருங்களேன்.
2: ஸ்ரீனிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை, தேரேகால் புதூர், நாகர்கோவில்.
3: இலவச ஆலோசனைகளுக்கு 8903000909.

0: மக்கள் தொகை கணக்கெடுப்பின் முதல் கட்டத்தில் ஹவுஸ் லிஸ்டிங் மற்றும் ஹவுசிங் சென்சஸ், அதாவது உங்கள் வீடுகள் கணக்கிடப்படும். வாருங்கள், உங்கள் பங்கேற்புடன் இதை வெற்றி பெற செய்வோம் மற்றும் வளர்ந்த இந்தியா 2047 நோக்கி மற்றொரு அடியை எடுத்து வைப்போம்.
1: மணித்திருநாடு கேட்டிருக்கீங்க நிலை பண்பலை 102.6 லட்சத்தீவுகள் குறித்து தான் தெரிஞ்சிட்டு இருக்கோம் நேர்களே. லட்சத்தீவோட மிக முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பவளப்பாறைகள் தான். இந்த பவளப்பாறைகள் தான் இந்த தீவோட அடித்தளம் அப்படின்னே சொல்லலாம். இது மூலமாக தான் உலகின் முக்கியமான பவளத்தீவு கூட்டங்களில் லட்சத்தீவு ஒன்றாக கருதப்படுது. அது மட்டும் இல்லை, இங்கே இருக்கக்கூடிய கடல் அப்படிங்கிறது தெளிவாக இருக்கிறதுனால கடலுக்கு அடியில் இருக்கக்கூடிய வண்ணமயமான மீன்கள், பவளப்பாறைகள், கடல் ஆமைகள் போன்ற உயிரினங்களை எளிதாக பார்க்க முடியுது. இது சுற்றுலா பயணிகளை உலக நாடுகளிலிருந்து ஈர்க்கக்கூடிய வண்ணம் இருக்கிறதுனால இங்கே வரக்கூடிய சுற்றுலா பயணிகள் ஸ்கூபா டைவிங், ஸ்னோர்கலிங் போன்ற கடல் விளையாட்டுகளில் ஈடுபடுறாங்க. இங்கே இருக்கக்கூடிய தீவுகள்லேயே அகட்டி, பங்காரம், கட்மத், மினிகாய் போன்ற தீவுகள் தான் சுற்றுலா பயணிகளை அதிகமாக ஈர்க்கக்கூடிய வகையில் இருக்குது. லட்சத்தீவுகளுடைய பொருளாதாரம் அப்படிங்கிறதே இந்த சுற்றுலா பயணிகளை வச்சு தான் இருக்குது. அதே நேரத்தில் இயற்கை பாதிக்கப்படாமல் இருக்கக்கூடிய வகையில் சுற்றுலா பயணிகளுக்கு சில கட்டுப்பாடுகளும் விதிக்கப்பட்டிருக்கு. சுற்றுச்சூழல் பாதுகாப்பும் சுற்றுலா வளர்ச்சியும் சமநிலையில் இருக்கணும் அப்படின்னு அரசு தொடர்ந்து நடவடிக்கைகளையும் மேற்கொண்டு வருது. இயற்கை வளங்கள் நிறைந்த இந்த தீவில் இந்தியாவினுடைய கடல் உயிரியல் ஆய்வுகளுக்கும் முக்கியமான பகுதியாக இது விளங்குறதுனால கடலோட வளங்களை பாதுகாக்கிறதுலையும் பவளப்பாறைகளை அடுத்த தலைமுறைக்கு காப்பாற்றுறதுலையும் லட்சத்தீவுகள் இந்தியாவினுடைய சுற்றுச்சூழல் பாரம்பரியத்தை தனித்துவமான இடத்தை பெற்றிருக்கு அப்படின்னே சொல்லலாம். இன்னும் தெரிந்து கொள்ளலாம். சூப்பரான பாடல் வருது செந்தமிழ். செந்தமிழ் பாட்டு திரைப்படத்தில் இருந்தேன்.

0: தென் தமிழகத்தில் முதல் முறையாக ரோபோட்டிக் மூலம் துல்லியமா முழுமையான மூட்டுவலி நிவாரணம், அதுவும் குறைவான கட்டணத்தில்.
1: ஸ்ரீநிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை, தேரேகால் புதூர், நாகர்கோவில்.
2: கேட்டுட்டு இருக்கீங்க ஆகாஷ்வாணி நிலைப்பண்பலை 102.6 மணித்திருநாடு நிகழ்ச்சி. லட்சத்தீவுகள் குறித்து தான் தெரிஞ்சிட்டு இருக்கீங்க. நேர்களே, சரியாக 11:30 வலம் வர காத்திருக்கிறது ஸ்டம்ப்டு சீசன் 7. லட்சத்தீவுகளில் முக்கியமான விஷயம் அப்படிங்கிறது இயற்கை அழகு மட்டும் கிடையாது, இந்தியாவிற்கு வழங்கக்கூடிய பொருளாதாரம் மற்றும் பாதுகாப்பு முக்கியத்துவம் அப்படிங்கிறதும் லட்சத்தீவுடைய முக்கியத்துவமாக இருக்குது. இங்கே தேங்காய் சாகுபடி அப்படிங்கிறது முக்கியமான தொழிலாக இருக்குது. தேங்காயிலேருந்து தயாரிக்கப்படக்கூடிய கொப்பரை, தேங்காய், அப்புறம் கொப்பரை தேங்காய் எண்ணெய், அப்புறம் கோயர் கயிறுகள் மற்றும் பல்வேறு கைவினைப் பொருட்கள் மக்களுடைய வருமானத்திற்கு ஆதாரமாகவும் இருக்குது. அதே போல் சூறை மீன்பிடி அப்படிங்கிறது லட்சத்தீவினுடைய முக்கியமான வாழ்வாதாரமும் இருக்குது. இங்கிருந்து பிடிக்கக்கூடிய அந்த சூறை மீன்கள் அப்படிங்கிறது உள்நாடு மட்டுமல்ல வெளிநாடுகளுக்கும் ஏற்றுமதி செய்யப்படுது. லட்சத்தீவுகள் இந்திய

0: கடல் எல்லையில் இருக்கிறதுனால நாட்டோட கடல்சார் பாதுகாப்புலையும் முக்கிய பங்கு வகிக்குது. இந்திய கடற்படை மற்றும் இந்திய கடலோர காவல் படை இந்த பகுதிகளில் தொடர்ந்து கண்காணிப்பு பணிகளை மேற்கொண்டு வராங்க. இதன் மூலமாக இந்தியாவினுடைய கடல் எல்லையும் கடல் வளங்களும் பாதுகாக்கப்படுது. அதே நேரத்தில் லட்சத்தீவுகள் சில சவால்களையும் எதிர்கொண்டுட்டு தான் வருது. பருவநிலை மாற்றத்தால் ஏற்படக்கூடிய அந்த கடல் மட்டம் உயர்றது, பவளப்பாறைகள் பாதிக்கப்படுறது, கடல் மாசுபாடு அதிகரிக்கிறது போன்றவை இங்கே கவலைக்குரிய விஷயமாக பார்க்கப்படுது. இயற்கை வளங்களை பாதுகாக்கிறதுக்காகவே அரசு மற்றும் பொதுமக்கள் இணைந்து பல்வேறு நடவடிக்கைகளை மேற்கொண்டு தான் வராங்க. சிறிய நிலப்பரப்பை கொண்டிருந்தால் கூட இயற்கை வளம், கடல் வளம், பொருளாதாரம், சுற்றுச்சூழல் மற்றும் தேசிய பாதுகாப்பு இவை எல்லாத்துலேயுமே இந்தியாவிற்கு வலிமை சேர்க்கக்கூடிய ஒரு முக்கியமான பகுதியாக லட்சத்தீவு இருக்குது. அரபிக்கடல் நீலப்பரப்பில் முத்துக்களை போல மிளிரும் லட்சத்தீவுகள் இந்தியாவின் மிகச்சிறிய ஒன்றிய பிரதேசமாக இருந்தாலும் அதன் சிறப்புகள் அளவிட முடியாதவை.
1: உங்கள் மூட்டு வலிக்கு
0: இன்னும் தெரிந்து கொள்ளலாம், இணைந்திருங்கள். இது ஆகாஷ்வாணி நிலை பண்பலை 102.6.

0: in 2030, and looking forward to seeing you all in Los Angeles in 2028, which could be very interesting, and we would imagine that we'll get good weather for that. Well, that's all we've got time for on this week's Stumped on Akashvani. Don't forget, you can follow us on X. We are at @BBCWSSport and use the hashtag BBCStumped. And check us out on YouTube too. Go to BBC World Service YouTube. My thanks to Charu Sharma and to Jim Maxwell and to all of you for listening. Speak to you soon. Goodbye.
1: Dumped is a BBC Sport production for the BBC World Service in association with ABC and Akashvani.
2: நேர்களி தோரை கேட்டீர்கள் ஸ்டம்ப்ட் சீசன் 7 கிரிக்கெட் பற்றிய வாராந்திர நிகழ்ச்சி. இப்போ பாடல் வந்துட்டே இருக்கு என் ஆசராசாவை திரைப்படத்திலிருந்து. ஸ்வர்ணலதா மற்றும் எஸ்பிபி

நேர்கள் இதுவரை கேட்டீர்கள் ஸ்டம்ப்டு சீசன் 7 கிரிக்கெட் பற்றிய வாராந்திர நிகழ்ச்சி. இப்போ பாடல் வந்துட்டே இருக்கு என் ஆசராசாவே திரைப்படத்திலிருந்து. ஸ்வர்ணலதா மற்றும் எஸ்பிபி குரல்ல தேவா இசையில பாடலை கேளுங்க, தொடர்ந்து இணைஞ்சிருங்க.

நேயர்கள் கேட்டுட்ருக்கிறீங்க ஆகாஷ்வாணி நிலை பண்பலை 102.6. 11:33 ஆயிட்டுருக்கு. பாடல் கேட்க போகிறீங்க, என் புருஷன் எனக்கு மட்டும்தான் திரைப்படத்திலிருந்து. ஜெயச்சந்திரன் மற்றும் சுனந்தா பாடியிருக்கிறாங்க. பாடலை கேளுங்க, தொடர்ந்து இணைஞ்சிருங்க.

11:58 ஆயிட்டிருக்கு. நேர்கள் கேட்டுட்ருக்கிறீங்க ஆகாஷ்வாணி நிலைப்பண்பலை 102.6. நிகழ்ச்சியில் எடுத்த பாடல் வந்துட்டே இருக்கு, தேவர் மகன் திரைப்படத்திலிருந்து பாடல்.

வணக்கம். செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். விவசாயிகளின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்த வேண்டும் என்பதில் தமது அரசு உறுதியுடன் உள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். தூய எரிசக்தி பயன்பாட்டிற்கு மத்திய அரசு உத்வேகம் அளித்து வருவதாக உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார். இளையோர் மேம்பாட்டில் மத்திய அரசு கூடுதல் கவனம் செலுத்தி வருவதாக பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் கூறியுள்ளார். காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டிகளில் இந்தியா பதக்கங்களை வென்று புதிய சாதனை படைத்து வருவதாக மத்திய அமைச்சர் திரு ஜே பி நட்டா தெரிவித்துள்ளார். உள்நாட்டில் எண்ணெய் உற்பத்தியை அதிகரிக்க மத்திய அரசு நடவடிக்கை எடுத்து வருவதாக தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார். டிஜிட்டல் பண பரிவர்த்தனை கடந்த மாதம் 22% வளர்ச்சி கண்டுள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. சரக்கு மற்றும் சேவை வரி வருவாய் கடந்த மாதம் 211,000 கோடி ரூபாயை எட்டியதாக மத்திய அரசு கூறியுள்ளது. மேகதாது பிரச்சினையில் உச்சநீதிமன்றத்தை நாடுவதே தமிழகத்திற்கான ஒரே வழி என்று மாநில அமைச்சர் திரு நிர்மல்குமார் கூறியுள்ளார். புத்தக வாசிப்பு பழக்கத்தை மாணவர்களிடையே ஏற்படுத்த வேண்டியதன் அவசியத்தை பள்ளிக் கல்வித்துறை அமைச்சர் திரு ராஜ்மோகன் வலியுறுத்தியுள்ளார். மின் கட்டணங்கள் முறையாக கணக்கிடப்படவில்லை என்று திமுக குற்றஞ்சாட்டியுள்ளது. திருப்பூர் மாவட்டம் பல்லடம் அருகே விளைநிலங்கள் வழியாக எண்ணெய் குழாய் பதிக்கும் திட்டத்திற்கு எதிராக போராடிய விவசாயிகளை தவேக அரசு கைது செய்துள்ளது கண்டிக்கத்தக்கது என்று அஇஅதிமுக கூறியுள்ளது. தங்கம், 12 வெள்ளி, 6 வெண்கலப் பதக்கங்களை வென்று பதக்கப்பட்டியலில் 10வது இடத்தில் உள்ளது. காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டிகளில் இந்தியா சார்பில் பதக்கம் வென்றவர்களுக்கு குடியரசுத் தலைவர், குடியரசு துணைத் தலைவர், பிரதமர் மற்றும் மத்திய அமைச்சர்கள் பலர் வாழ்த்து தெரிவித்துள்ளனர். நிறைவு பெற்றது செய்திச் சுருக்கம்.

0: நேரம் 12:03. நேர்கள் இணைந்திருப்பது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6. இனி கேட்கலாம் நிகழ்ச்சி குறிப்புகள்.
1: இந்த அறிவிப்பினை தொடர்ந்து 12:10 சிநேகிதியே, உங்கள் பயத்தை வென்ற தருணம். ஒரு மணிக்கு நலம் தானா, கண்களை காப்போம். குழந்தைகளின் கண்களில் ஏற்படும் பிரச்சனைகள் குறித்த ஆலோசனைகள் வழங்குபவர் கண் மருத்துவ நிபுணர் டாக்டர் பாத்திமா அவர்கள். 1:05 நலம் தானா, உலக தாய்ப்பால் வாரம். தலை சிறந்த அமுது தாய்ப்பால் அமுது. தாய்ப்பாலின் முக்கியத்துவம் குறித்து குழந்தைகள் நல மருத்துவர் டாக்டர் அஜய் பிரகாஷ் அவர்கள் வழங்கும் ஆலோசனைகள். 1:10 நலம் தானா, செரிமானத்தை மேம்படுத்தும் உணவுகள். பிற்பகல் 2:00 குக்கு, 3:02 திரையருவி, மாலை 4:02 பொதிகை தும்பி, 5:02 ஞாபகம் வருதே முதியோர்களுக்கான நிகழ்ச்சி, 6:02 பக்தி மாலை, 6:30 சேவை செய்திகள், 6:55 நிகழ்ச்சி குறிப்புகள், 7:00 அறிவியல் தகவல்கள், 7:30 ஆசை அஞ்சல், 8:05 இளம் காற்று, வேலை வரும் வேலை, வேலைவாய்ப்பு செய்திகள், 9:00 இடைவிடா இசைமழை, 9:30 இலக்கிய சாரல், சங்க இலக்கியத்தில் இயற்கை வழிபாடு, 10:00 சுகமான ராகங்கள். நேர்கள் தொலைபேசி வழியே கலந்து கொண்டு விருப்ப பாடல்களை கேட்கும் நிகழ்ச்சி. நேர்கள் இதுவரை கேட்டது ஆகாஷ்வாணி நிலைப்பண்பலை 102.6. இனி இடம்பெறவுள்ள நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பினை.
2: PM जय अब गरीबों की जय बन गई है।

0: Under the Ayushman Bharat Pradhan Mantri Jan Arogya Yojana, around 60 crore eligible beneficiaries are entitled to free health treatment worth 5 lakh rupees per family every year. So far, over 12 crore free treatments have been provided under the scheme, helping poor and vulnerable families save nearly 2 lakh crore rupees in out-of-pocket medical expenses. Download the Ayushman app today and create Ayushman card. For more information, call 1455.
1: Mama, innaachu?
2: Mootu vali thaanga mudiyalamma. Operation pananum solranga.
1: Appo உடனே நம்ம ஸ்ரீனிவாச மருத்துவமனைக்கு போகலாம். குறைந்த கட்டணத்துல ரோபோட்டிக் மூலமா துல்லியமான முறையில மூட்டு மாற்றுக்கான சிகிச்சை கொடுக்கறாங்க. ஒரே நாளே நீங்க நடந்துடலாம் பாருங்களேன்.
3: ஸ்ரீனிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை, தேரேகால்புதூர், நாகர்கோவில்.
4: இலவச ஆலோசனைகளுக்கு 8903000909.

0: நேரம் 12:11. நேர்கள் இணைந்திருப்பது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6. நீங்க கேட்கவிருக்கும் இந்த நிகழ்ச்சி ஸ்நேகிதியே. இன்னைக்கு நம்ம ஸ்நேகிதே நிகழ்ச்சி வழங்குறதுக்காக உங்களுடன் இணைந்திருப்பது உங்கள் பிரியமான பிரேமி மற்றும்
1: நான் உங்கள் அன்பு தோழன் மணிமுத்தாறு கணேஷ்.
0: இன்னைக்கு நம்ம ஸ்நேகிதே நிகழ்ச்சியில பேச இருக்கிற தலைப்பு என்ன அப்படின்னா,
1: உங்கள் பயத்தை வென்ற தருணம்.
0: ஆமாம், நிறைய அனுபவங்கள் இருந்திருக்கும். நிறைய தருணங்களில் வந்து தனியாக இருக்கும்போது பயம் வந்திருக்கும். அதை எப்படி அவங்க சமாளித்து வெளியே வந்தாங்க அப்படிங்கிற மாதிரியான அவங்களுடைய கருத்துக்களை நம்ம கேட்கலாம். இந்த நிகழ்ச்சியில் நீங்கள் கலந்துக்க கால் பண்ணுங்க 0462-256-1132 அல்லது 0462-256-1133 என்ற எண்களுக்கு. நம்ம நிகழ்ச்சியில் பேச போகிற முதல் அன்பு தோழி, வணக்கம்.
2: வணக்கம்
0: வணக்கம், யார் இங்கிருந்து?
2: வணக்கம், எங்க அம்மா பிரியமான பிரேமியமா இருக்கும், எங்க அன்பு தோழ மணிமுத்தார் கணேசா வணக்கம் சொல்றது கடையினோட தீமா.
1: அம்மா வணக்கம், அம்மா நல்லா இருக்கீங்களா?
2: வணக்கம், எவ்வளவு
1: மகிழ்ச்சி மகிழ்ச்சிமா,
2: ரெண்டும் நல்லா இருக்கியா?
0: நலமா இருக்கோம் சொல்லுங்க.
2: நல்ல தலைப்பு, அதாவது பயத்துல தான் விழுந்தது எப்படின்னு கேட்டீங்களா?

0: போன் பேசும்போது அந்த பெண்ணு போவும், பெண்ணு போகும்போது
1: சரிங்கம்மா, மகிழ்ச்சிமா, நன்றி நிகழ்ச்சியில கலந்துகிட்டதுக்கு.
0: நன்றி, வணக்கம், தேங்க்யூ,
1: வாழ்த்துக்கள். பொதுவா ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு பயம் இருக்கும். ஆனா பொதுவா நம்ம பெண்கள் சில நேரங்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு வானொலியில் பேசுறதுக்கு, இந்த தொலைக்காட்சி நிகழ்ச்சிகள்,
2: அதாவது முதல் முதல்லா நீங்க பேசுங்கன்னு சொல்லி மேடையில கூப்பிட்டு பேச சொன்னாலும்,
1: இந்த மாதிரி சமயத்துலலாம் அந்த பயம் வந்து இருக்கும்.
2: ஆனா
1: அதையும் வென்று எடுத்துட்டேன்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து வரக்கூடிய நேரம் என்ன சொல்றாங்கன்னு பார்க்கலாம். வருக, வணக்கம்.
2: வணக்கம், சொல்லுங்க, யாரு?
1: பொதுவாகவே வானொலியில் பேசும்போது ஒரு நிறைய பேர் வந்து பதட்டத்தோடையே பேசுவாங்க. நேயர்கள்
2: லைன் கிடைக்காதான்னு முதல்ல ட்ரை பண்ணுவாங்க, கிடைச்சதுக்கப்புறம் ஐயோ என்ன பேசுறது தெரியலையே,
1: ஐயோ ஃபோன் அட்டன் ஆயிடுச்சு, ஐயோ நம்ம பேச வேண்டியதெல்லாம் அந்த நேரத்துக்குள்ளேயே சொல்லி முடிக்கணுமே.
2: ஆமாம்,
1: அப்புறம் சிலர் ஃபோனை வச்சதுக்கப்புறம் இதெல்லாம் சொல்ல மறந்துட்டோமே அப்படின்னு கூட நினைப்பாங்க.
2: பதட்டத்தில் வந்து என்னெல்லாம் சொல்ல வந்தாங்களோ அதை கூட மறந்துருப்பாங்க.
1: சரி, அடுத்து வர நேயர் என்ன சொல்கிறார் அப்படிங்கிறத கேட்டலாம். நேர்கள் அழைக்கலாம் இந்த எண்களில் 0462256113 மற்றும் ஒரு இலக்கம் 2561133.
2: அடுத்த நேயர் யார் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி ஒரு அழகான பாடல் உங்களுக்காக வந்துட்டே இருக்கு. உன்னருகே நான் இருந்தால் திரைப்படத்திலிருந்து கிருஷ்ணராஜ் கே எஸ் சித்ரா பாடிய பாடல் கேட்டுட்டே நினைஞ்சிருங்க. இது உங்கள் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6.

0: நிறம் 12:21 இணைந்திருக்கிறோம், ரசித்துக் கொண்டிருக்கிறோம். இது ஆகாஷ்வாணி நிலை பண்பலை 102.6 ஸ்நேகிதியே நிகழ்ச்சி. ஸ்நேகிதிகளே, பயத்தை வென்ற தருணம் இந்த தலைப்பில் தான் நீங்கள் பேசியிருக்கிறீங்க. அழைக்கலாம் இந்த எண்களில் 0462-256-1132 மற்றும் ஒரு இலக்கம் 256-1133. பொதுவாகவே இந்த பயம் அப்படிங்கிறத வென்றுட்டோம் அப்படின்னா எல்லாமே நமக்கு வெற்றியாக தான் கிடைக்கும். அந்த வகையில் அடுத்து வரக்கூடிய நேர் என்ன அப்படி சொல்கிறாங்க அப்படிங்கிறத கேட்டலாம். வருக, வணக்கம்.
1: வணக்கம் வணக்கம்
2: வணக்கம்.
1: சொல்லுங்க, யார் இங்க இருந்து பேசுறீங்கம்மா?
2: நான் திருச்செந்தூர்ல இருந்து ராதா பேசுறேன்.
1: சொல்லுங்க.
2: நான் என் பையன 3 வயசுல பண்ண போன் சேர்த்துட்டு பயத்தே இருந்தேன். ஐயோ, சாப்பிட்டானா என்னமோ தெரியலையே.
1: சரி, அதுக்கப்புறம் அந்த பயம் எப்படி உங்களுக்கு இருந்து போச்சு?
2: அப்புறம் டீச்சர்ட்ட போன் போட்டு கேட்டேன், உங்க பையன் சாப்பிடவே செய்யல, ஒரு சம்சம் வாங்கி கொடுத்தோம், அதுவும் சாப்பிட்டு பையன் அப்படியே உட்காந்து அழுதுட்டே தான் இருந்தான்.
1: இருக்கக்கூடிய ஒரு பொதுவான பயம், பதட்டம் எல்லாமே இருக்கும்.
0: ஒரு தவிப்பு. சரிங்கம்மா, நன்றிமா நிகழ்ச்சியில கலந்துகிட்டதுக்கு.
1: நன்றி. வணக்கம். வணக்கம்
3: வணக்கம் பிரேமி மேடம். வணக்கம்.
1: சொல்லுங்க.
3: கணேஷ்க்கு வணக்கம். நான் வாசுதேவனூர்ல இருந்து ஆனந்தி பேசுறேன்.

0: நலமா இருக்கீங்களா?
1: நலமா இருக்கும், சொல்லுங்கம்மா.
2: நீங்க நல்லா இருக்கீங்களா?
0: ரொம்ப நலமா இருக்கேன். பயங்கிறத ஒரு உணர்வு தான் எல்லாத்துக்கும் பொதுவா. சில அது வந்து பல வகை, பேய பார்த்தா சில பேருக்கு பயமா இருக்கும், பேய நினைச்சா பயமா இருக்கும், இருட்ட பார்த்தா பயமா இருக்கும், சில பேருக்கு வாழ்க்கையை நினைச்சாலே பயமா இருக்கு அப்படிம்பாங்க. அது ஏன்னா அது ஓவர் திங்கிங், அதிகமா சிந்திக்க கூடாது. இப்ப நம்ம வந்து தடிக்கு விழுந்தா தாங்கி பிடிக்க ஆள் இருக்கிற உடனே அவங்க ரொம்ப சலுகை எதிர்பார்ப்பாங்க. அதே ஒரு பெரிய பள்ளத்துல விழுந்தா கூட நம்மள நம்மதான் காத்துக்கணும் அப்படிங்கிற ஒரு உணர்வு வரும்போது அதுல இருந்து நம்ம சீக்கிரமா மீண்டு வந்துடலாம்.
1: கண்டிப்பா
0: அந்த மாதிரிதான். அந்த மாதிரி நம்ம மனசை வந்து தயார்
2: பண்ணிக்கிறதா, நீங்கள் பயத்தை வென்ற தருணம், பயத்தை உடைத்த தருணம், பயத்தை ஒழித்து கட்டிய தருணம்.
0: வாழ்க்கையில நமக்கு நிறைய கஷ்டங்கள் வந்திருக்கும், அது எல்லாத்தையும் சொல்ல முடியாது. அப்ப வந்து நம்மள வந்து நம்மதான் பாத்துக்கணும் அப்படிங்கிற ஒரு உணர்வு வரும்போது, பொதுவாவே இப்ப பெண்களுக்கு வந்து திருமணமான வீடே புது வீடுதான் இல்லையா?
1: கண்டிப்பா.
0: அப்பவே ஒரு பயத்தோட போயிருக்கும் போது அதையே வெந்துட்டு வந்துடும் நம்ம.
1: ஆமா, அதுக்கப்புறம் வரதெல்லாம் என்னங்க பிரச்சனை அப்படிங்கிறீங்களா?
0: ஆனா அந்த பயத்தை சில பேரு நிரந்தரமா, சில குழந்தைகள் பாத்தீங்கன்னா எப்போதும் காமா இருப்பாங்க, ஒரு பய உணர்வோட இருப்பாங்க. அந்த மாதிரி இருந்தா கண்டிப்பா மருத்துவரை கலந்து ஆலோசிக்கணும், ஏன் அப்படிங்கறத அதுல இருந்து அவங்களை வெளிக்கொண்டு வரணும்.
1: நன்றி, நன்றி நிகழ்ச்சியில
2: கலந்து.
1: நன்றிம்மா. வணக்கம். வணக்கம்
2: மருக, வணக்கம். இணைப்புல வந்துட்டீங்க, யார் பேசுறீங்க, எங்க இருந்து பேசுறீங்க? யாருங்க?
3: புதுக்குடியில இருந்து சிதாலட்சுமி பேசுறேன்.
2: புதுக்குடி
3: சிதாலட்சுமி.
1: சீதாலட்சுமி,
2: சீதாலட்சுமி
1: சொல்லுங்கம்மா.
2: அம்மா, பயத்தை வென்ற தருணம், நீங்க வந்து ஒரு பயந்துட்டே இருந்திருப்பீங்க, ஆனா அதை ஒரு நொடியில தூக்கி போட்டுட்டு அந்த வேலையை செஞ்சிருப்பீங்க. அப்படி செஞ்ச வேலை என்ன, அந்த பயத்தை வென்ற தருணம் என்ன, அதை சொல்லுங்க. பயத்தை வென்ற தருணம், இதுதான் தலைப்பு. நிகழ்ச்சி கேட்டுட்டு
3: இருக்கீங்களா?
2: சரிங்கம்மா, தொடர்ந்து நிகழ்ச்சியை கேளுங்க. அடுத்த
1: நிகழ்ச்சியில கலந்துகிட்டதுக்கு ரொம்ப நன்றி. நம்ம கூட பேச போற அடுத்த அன்பு தோழி யாருன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி ஒரு அழகான பாடல்களுக்காக வந்துட்டே இருக்கு. சமுத்திரம் திரைப்படத்துல இருந்து ஹரிஹரன் ஹரிணி பாடிய பாடல் கேட்டுட்டு நினைஞ்சிருங்க. இது உங்கள் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6.

மக்கள் தொகை கணக்கெடுப்பின் முதல் கட்டத்தில் ஹவுஸ் லிஸ்டிங் மற்றும் ஹவுசிங் சென்சஸ், அதாவது உங்கள் வீடுகள் கணக்கிடப்படும். வாருங்கள், உங்கள் பங்கேற்புடன் இதை வெற்றி பெற செய்வோம் மற்றும் வளர்ந்த இந்தியா 2047 நோக்கி மற்றொரு அடியை எடுத்து வைப்போம்.

0: எஃப்எம் ரெயின்போ 102.6 இசையோடு என்றும் நீங்கள்.
1: பனிரெண்டு மணி 31 நிமிடத்துல நீங்க நினைந்திருக்கக்கூடிய இந்த நிகழ்ச்சி ஸ்நேகிதியை நம்ம நிகழ்ச்சியை பேச போற இடத்து அன்பு தோழி வணக்கம். இன்னைக்கு நம்ம ஸ்நேகிதிய நிகழ்ச்சியில உங்கள் பயத்தை வென்ற அனுபவம் அப்படிங்கிற தலைப்புல தான் பேசிருக்கிறோம். இந்த நிகழ்ச்சியில் நீங்கள் கலந்துக்க கால் பண்ணுங்க 04-2-2-5-6-1-1-3-3 அல்லது 04-2-2-5-6-1-1-3-3 என்ற எங்களுக்கு நம்ம நிகழ்ச்சியை பேச போகிற அடுத்த அன்பு தோழி வணக்கம். வணக்கம்
2: வருக. வணக்கம்
1: வணக்கம்
2: வணக்கம்.
1: லைனில் இருக்கீங்க, பேசுங்க.
2: பயத்தை வென்ற அனுபவம், இது குறித்து வந்து தோழிகள் பேச வரலாம். ஆனால் ஃபோன் பண்ணும்போதே சில நேரங்களில் கட்டாயிருமோன்னு ஒரு பயம் இருக்குமோ?
1: வணக்கம்
2: வணக்கம், இனிப்பில் வந்துட்டீங்க.
3: ஹலோ.

0: பேசுறேன், தாழைக்கோடு.
1: தாழையூத்து லலிதா.
2: சொல்லுங்கம்மா.
0: ஆமா ஆமா, ஒவ்வொருத்தருக்கும் ஒரு பயம் இருக்கதான் செய்யுது.
2: கண்டிப்பா.
0: ஆமா, ரெண்டு பெண் குழந்தைகளும் இருக்கும் போது நல்ல இடமா இருக்குமே ஒரு பயம் இருந்தது. அவங்க ரெண்டு பேரும் நல்ல இடத்துக்கு போயிட்டாங்க.
1: பயத்தை உங்கள் தனிமை வென்றது. சரிங்கம்மா, வாழ்த்துக்கள்மா. நன்றி நிகழ்ச்சியில் கலந்துகிட்டதுக்கு.
2: வணக்கம். வணக்கம். வணக்கம்.
3: ஹலோ.
1: வணக்கம், இணைப்புல வந்துட்டீங்க.
3: ஹலோ,
1: இணைப்புல வந்துட்டீங்கம்மா. யார் பேசுறீங்க, எங்க இருந்து பேசுறீங்க?
3: வந்துட்டேன் சார். புதுக்குடி இருந்த அனுராதா பேசுறேன்.
1: புதுக்குடி அனுராதா, சொல்லுங்கம்மா.
3: ஆமா,
1: பின்னாடி தரி சத்தம் கேக்குது.
3: ரொம்ப ரொம்ப பயப்படுவேனே.
1: சரி.
3: அப்புறம் கொஞ்சம் என் ஃப்ரெண்ட் இருக்கா அனுஷியா.
1: சரி.
3: அவ ரொம்ப பயப்படாது.
1: அனுபவம்
2: கிடைச்சதும் அந்த பயம் போயிருச்சா?
3: அது பயம்னா என்னன்னு தெரியாது இப்போ. ஆமா, வயசு 45 வயசு இருக்கு. அது போகும்போது பயம் என்னன்னு எனக்கு இப்போ தெரிய மாட்டேங்குது.
1: நம்ம
2: கூட பேச போற அடுத்த அன்பு தோழி யாரும் தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி பாடலை கேட்டு வந்துடலாம். உள்ளம் கொலை போகுதே திரைப்படத்துல இருந்து SPB சுஜாதா பாடிய பாடல் உங்களுக்காக வந்துட்டே இருக்கு. கேட்டுட்டே நினைச்சிருங்க. இது உங்கள் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6.

0: 12:41 நீங்கள் நினைந்திருக்கக்கூடிய இந்த நிகழ்ச்சி ஸ்நேகிதியே நம்ம நிகழ்ச்சி பேச போற அடுத்த அன்பு தோழி யாருன்னு கேட்டுடலாம். வணக்கம்,
1: வருக. வணக்கம், யார் பேசுறீங்க, எங்க இருந்து பேசுறீங்க?
0: லைன் கிடைச்சதும் பேசுறதுக்கு பயந்து லைனே கட் பண்ணிட்டு போயிட்டாங்கன்னு நினைக்கிறேன்.
1: நேர்களே, நினைவூட்டுகிறோம், 1-5 கிடம்பர் இருக்கிறது நலம் தானா? உலக தாய்ப்பால் வாரம், தலை சிறந்த அமுது தாய்ப்பால் அமுது. தாய்ப்பாலின் முக்கியத்துவம் குறித்து குழந்தைகள் நல மருத்துவர் டாக்டர் அஜய் பிரகாஷ் அவர்கள் வழங்கும் ஆலோசனைகளை கேட்கலாம்.
0: வணக்கம், வணக்கம், சொல்லுங்க, யார் இங்க இருந்து பேசுறீங்க?
1: யார் இந்த குட்டி?
0: சின்ன குழந்தைங்களை பேச வச்சிருக்கீங்களா?
1: வணக்கங்க, யார் பேசுறீங்க, உங்க பேரை சொல்லுங்க.
0: ஆதி, உங்களுக்காக ஒரு நிகழ்ச்சி இருக்கு சண்டே தோறும்.
1: சரியா, அரும்பு மொழிகள்ல நீங்க பேசலாம். சரியா,
0: இப்ப அம்மா கிட்ட கொடுங்க. அம்மா கிட்ட கொடுங்க.
1: அம்மா கிட்ட கொடுங்க. தங்கம்,
0: நீங்க பேசுங்கம்மா.
1: யாருமா பேசுறீங்க?
0: வணக்கம், வணக்கம்.
2: ஹலோ, வணக்கம்மா.
0: சொல்லுங்க, யார் இங்க இருந்து பேசுறீங்கம்மா?
2: ஹலோ.
0: ஆ, சொல்லுங்க.
1: வணக்கம், இணைப்புல வந்துட்டீங்க. யார் பேசுறீங்க, இங்க இருந்து பேசுறீங்க?
2: லட்சுமி.
1: சொல்லுங்க லட்சுமி அம்மா, பயத்தை வென்ற அனுபவம், அந்த தருணம் எப்படி இருந்துச்சு?
2: நான் என் பொண்ணு 4th ஸ்டாண்டர்ட் படிக்கும்

0: வந்து எட்டுப்பட்டி ராசா படம் பார்த்துட்டு பஸ் ஏறதுக்கு அப்போ வந்து மினி பஸ் வசதி கிடையாது, சாத்தூர் டவுன் பஸ் ஏறி எங்க ஸ்டாப் வேளாங்கிபுரத்துல இறங்கணும்.
1: சரி,
0: ஏறிட்டோம் பஸ்ல. பஸ்ல ஏறினோடனே அவன் டிக்கெட் கேட்டோம், இது வேளாங்கிபுரம் போகாதுமா, 7000 பண்ண போற பஸ் போர்டு மாத்த போறோம் நாங்க இப்பதான் அப்படின்னு சொல்லிட்டான். என் பொண்ண ஒரு தாத்தா ஒரு மூடையை முன்னால வச்சு அது மறைக்கிறபடி மடியில வச்சுட்டாரு. நாங்க எல்லாம் இறங்கிட்டோம். ஹவுஸ் ஓனர் பொண்ணு பிரியாமா பிரியா இறங்கல அப்படின்னா உடனே பஸ்ஸை இழுத்துட்டான். பஸ் டக்கு டக்கு டக்குன்னு தட்டி பாக்குறோம், பஸ் போய போயிட்டு உள்ள உட்காந்துருக்கா. அப்புறம் ஒரு 5 நிமிஷம் கழிச்சு ஐயனேரி அப்பனேரி ஸ்டாப் தாண்டின உடனே அவ எந்திரிச்சு பாத்துருக்கா, அம்மாவை காணும். உடனே கண்டக்டர்ட கும்பிட்டு அழுதுருக்கா, இந்த மாதிரி எங்க அம்மா இறங்கிட்டாங்க, என்ன தயவு செய்து என்ன இறக்கி விட்டுருங்க, எனக்கு வீட்டு அட்ரஸ் தெரியணும், ஆட்டோமேன்ட்ட சொல்லி வீட்டுக்கு போயிருவேன் அப்படின்னு சொல்லியிருக்கா.
1: சரி,
0: அப்ப போன் நம்பர் எல்லாம் கிடையாது, செல் எல்லாம் கிடையாது. உடனே சரின்னு சொல்லி அவ கண்டக்டர் இறக்கப்பட்டு அவன் தனியா அனுப்பக்கூடாது குழந்தையன்ட்டு அவருக்கு தெரிஞ்ச ஒரு பையனை அனுப்பி கொண்டு வீட்டுல விட்டுருங்கப்பா அப்படின்னு சொல்லி ஒரு திலகராஜ் ஜவுளி கடைக்காரனோட அண்ணன் பையனை இறக்கி
1: சரி
0: அனுப்பிட்டாரு. நாங்க கேடிசி டிப்போல போன் பண்ணி 7000 மணிக்கு இந்த மாதிரி மை கலர்ல ஒரு பட்டு பாவாடை போட்டு ரெண்டு போனி டெயில் போட்டு பிரியான்னு ஒரு பொண்ணு வருது, அந்த பொண்ணை நீங்க பிடிச்சு வச்சுருந்து டிப்போல போன் பண்ணிட்டு 7000 மண்ணம் பஸ் ஏறிட்டோம்.
1: சரி,
0: அதுமா வீட்டுக்கு வந்துட்டேன் ஆட்டோ.
1: உங்களுக்கு முன்னாடி அவங்க வீட்டுக்கு வந்துட்டாங்க.
0: ஆமா வீட்டுக்கு வந்துட்டா. வீட்டுல வந்து இவர் ஸ்வீட் பாக்ஸ் கேக்கு அது இதுன்னு வாங்கி கொடுத்துருக்காரு, ஒரே அழுக அம்மா காணோம்னு. அப்புறம் நாங்க அங்க இருந்து இங்க வந்து பார்த்தா ஏமா என்ன விட்டுட்டு இறங்கினேன்னு ஒரே அழுக. அப்புறம் நான் நினைச்சேன் நம்ம பொண்ணு 4th ஸ்டாண்டர்ட் படிச்சாலும் விவரமா கண்டக்டர்ட சொல்லி இறங்கி வீட்டுக்கு சேஃபா வந்து சேர்ந்துட்டா அப்படிங்கிற மாதிரி ஒரு அவ்வளவு நேரம் எவ்வளவு பயத்துல இதயம் துடிச்சிட்டு இருந்தா அவ்வளவு சந்தோஷமா இருந்தது அவளை பார்த்த உடனே.
1: இடைப்பட்ட தருணங்கிறது உண்மையிலேயே ரொம்ப கடினமான தருணங்கள் இல்லையா?
0: ஆமா, ரொம்ப
2: வரைக்கும் உயிர் போய் உயிர் வந்த மாதிரி இருக்கும் இல்லையா? நன்றிம்மா, ரொம்ப அருமையா சொன்னீங்க.
1: நன்றி நிகழ்ச்சியில கலந்துகிட்டதுக்கு.
0: வாய்ப்புக்கு நன்றி.
1: வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள்.
2: வணக்கம்.
3: ஹலோ.
2: வணக்கம், சொல்லுங்க, யார் இங்க இருந்து?
3: ஹலோ,
2: வணக்கம்மா, சொல்லுங்க.
3: வணக்கம், மேட்டூர்ல இருந்து தானிகி பேசுறேன்.
2: சொல்லுங்கம்மா.
1: மேட்டூர்ல இருந்தாமா? ஆமா, எங்க இந்த ஊர்ல இருந்து பேசுறீங்க?
2: என்னாச்சு, லைன் கிடைச்சி ரொம்ப அழகா அவங்களுடைய பேரை சொன்னாங்க.
1: ஆமா, ஊர் பேரை சொல்றதுக்கு பயந்துட்டாங்க தெரியல. பயத்தை பயத்தை வென்ற அனுபவம் குறித்து தான் நேர்கள் அழகாக சொல்லிகிட்டே இருக்காங்க. பொதுவாக இந்த மாதிரி பேருந்தில் பொருளை தவற விட்டாலே நம்ம கொஞ்சம் பயமாக இருக்கும்.
2: ஆமாம், திரும்ப கைக்கு வருமா கிடைக்காதா அப்படின்ற மாதிரி. வணக்கம்.
1: வருக, வணக்கம், இணைப்பில் வந்துட்டீங்க.
2: என்னாச்சு, பேசணுமா வேண்டாமான்னு யோசிக்கிறீங்களா?
1: வணக்கங்க.
2: சரி, நம்ம கூட பேச போற அடுத்த அன்பு தோழி யாருன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி பாடலை கேட்டு வந்துடலாம். துளுவதோ இளமை திரைப்படத்திலிருந்து பாடல் வந்துட்டே இருக்கு. ஸ்ரீனிவாஸ் ஹரிணி பாடிய பாடல் கேட்டுட்டே நெஞ்சிருங்க. இது உங்கள் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6.

0: மக்கள் தொகை கணக்கெடுப்பின் முதல் கட்டத்தில் ஹவுஸ் லிஸ்டிங் மற்றும் ஹவுசிங் சென்சஸ், அதாவது உங்கள் வீடுகள் கணக்கிடப்படும். வாருங்கள், உங்கள் பங்கேற்புடன் இதை வெற்றி பெற செய்வோம் மற்றும் வளர்ந்த இந்தியா 2047 நோக்கி மற்றொரு அடியை எடுத்து வைப்போம்.
1: நீங்க கேட்டுட்டு இருக்கீங்க நிலைப்பண்பலை 102.6.

0: நேரம் 12:52 இணைந்திருக்கிறோம். இது ஆகாஷ்வாணி நிலைப்பண்பலை 102.6 ஸ்நேகிதியை நிகழ்ச்சி தான் கேட்டுட்டுருக்கிறீங்க. ஸ்நேகிதை நிகழ்ச்சியில் இன்றைக்கி வந்து பயத்தை வென்ற தருணம், இதை பற்றி தான் நம்ம பேசிகிட்டு இருக்கோம். அடுத்து வரக்கூடிய நேயர் யார் அப்படிங்கிறத கேட்டலாம். வருக, வணக்கம். பொதுவாக இந்த பயம் அப்படிங்கிறது எல்லாரையுமே பிடிக்கக்கூடிய ஒரு விஷயம். சரி, நேர் வந்துட்டாங்கன்னு நினைக்கிறேன். வருக, வணக்கம்.
1: வணக்கம், சொல்லுங்கம்மா, யார் இங்க இருந்து பேசுறீங்க?
2: நான் பரமக்குடியிலிருந்து ராஜேஸ்வரி பேசுறேங்கம்மா.
1: சொல்லுங்கம்மா.
2: அதாவது பயத்தை வென்ற இடம் வந்து என்னன்னா, திருநெல்வேலி மாவட்டம் இருக்கு பாத்தீங்களா, மணிமுத்தாறு டேம் மேல பேருந்துல போயிட்டோம்.
0: சரி,
2: காலையில போயிட்டோம். காலையில சாயந்தரம்
0: தானே பஸ்
2: போய் மாஞ்சோலைக்கு போய் இறங்கி மேல கோதையாறு வரைக்கும் போய் சுத்தி பார்த்துட்டு வந்தோம்.
0: சரி,
2: அப்ப இந்த குதிரை ஓட்டில இறங்கிட்டோம், சாப்பாட்டுக்காக இறங்கிட்டோம்.
0: சரி,
2: இறங்கி என்ன செஞ்சோம், இங்க ஒரு கடையில சாப்பிட்டுட்டு நல்லா வயிறு நிறைய சாப்பிட்டுட்டு நல்லா சுத்தி பார்த்துட்டு அந்த இடத்த போறாமே நல்லா இருந்துச்சு. அந்த குதிரை ஓட்டி பார்க்கவே ரொம்ப அருமையா, பசுமையான இடம், தேயிலை தோட்டம், அத்தனை எல்லாத்தையுமே நல்லா சுத்தி பார்த்துட்டு வந்தோம். 6 மணி ஆயிருச்சு. சரி, கிளம்புவோம்னா எங்க மச்சான்

0: பொண்டாட்டி நான், எங்க அக்கா நான், அவங்களுக்கு ரெண்டு பொண்ணு குழந்தைங்க, எங்களுக்கு மூணு பெண் குழந்தைங்க. இத்தனை பேர் அங்க நிக்கிறோம். அட்டை வேற கடத்திருச்சு மச்சா பிள்ளைய.
1: சரி,
0: அவளுக்கு ரத்தம் வேற வருது. அதுக்கு ஒரு துணியினி கொண்டுட்டு போகல. அப்புறம் கைக்குட்டையை கிழிச்சு அதை வச்சு அதை தொடச்சி விட்டுட்டு அதை பாத்துக்கிட்டு இருக்கையில, அப்ப அவர் மேல காட்டிலாக அதிகாரி மட்டும் ஒருத்தர் அங்கே கச்சிருக்கிற கட்டடமா இருக்கும். அங்க இருந்து சத்தம் போடுறாரு, ஏமா 6 மணிக்கு இங்க நிக்கிறிய, பஸ் வராது, ஒண்ணு வராது, ஏமா போய் சேர்ற வழிய பாருங்க அம்மான்னு சத்தம் போடுறாரு அங்க இருந்து. ஆத்தாடி என்ன பண்ண போறோமோன்னு வயிற்றுல புளிய கரைச்சிருச்சு. அம்பிட்டு கேட்டுக்கோ, எப்படி நம்ம வீடு போய் சேர போறோமே தெரியலையேன்னு. எங்கேயாவது போகும்போது வர முடியாத சூழ்நிலையில ஒரு பயம் வருது பாருங்க. அது ஆத்தாடி சொல்லவே முடியாது, வார்த்தைகளால அளவிட முடியாது. அப்படி ஒரு பயம் பிடிச்சுக்கிறது, எப்படி வரப்போறோமோன்னு என்னால மயக்க நிலையில எல்லாரும் எப்படி என்ன செய்ய
1: போறோம்னு
0: கேட்டுக்கிட்டே இருக்கோம். கடவுளை வேடிக்கிட்டே இருக்கும் போது ஒரு வேனு மேல உச்சிக்கு போயிட்டு வந்துச்சு. காட்டிலாகா வேணுதே உள்ள வேலை ஆக்குற ஃபாரஸ்ட் அதிகாரினா மேல போயிட்டு ஒரு வேனு வந்துட்டு அதுல தெரம் அதிகாரிய பூரா உட்கார்ந்து இருந்தாங்க. அந்த பக்கம் எங்களை கடந்து போகும்போது அந்த இடத்துல ஸ்டாப் நிப்பாட்டிட்டாங்க. ஏமா இங்க நிக்கிறிய, இருட்டுல பொம்பளை குள்ளையெல்லாம் நிக்கிறிய, இல்ல என்ன செய்வீ அப்படிங்கும் போது, இல்ல இல்ல எங்களுக்கு பயமா இருக்கு, வண்டி வராதான், நாங்க தெரியாதனமா சுத்தி பாத்துக்கிட்டு வந்துட்டோம் உள்ள போய் அப்படின்னு சொல்லுவாங்க. வேற ஏறுங்கம்மா எல்லாரும், இடம் தான் பத்தாது, எப்படியாவது முண்டி எடுத்து ஏறுங்க, கொண்டு இறங்கி விடுறேன் கீழே. ஆத்தாடி அப்பத்தான் உசுர் வந்துச்சுப்பா, எல்லாரும் இருகளால இடந்தேன், மூச்சு தேவர இருந்தேன், அவங்க மட்டும் பேர் ஏறிட்டான். ஏறி கொண்டது கீழே இறக்கணும்னா உசுரே வந்துச்சு எங்களுக்கு. அந்த பயத்தை வென்று ஆனா தைரியமா இருந்தா, எப்படி போயிருவா, கடவுள் காப்பாத்திடுவாருன்னு. ஆனா கடவுள் உண்மையிலேயே இருக்காருப்பா, அந்த இடத்துல காப்பாத்திட்டாரு அந்த அதிகாரிகள் மூலமா.
2: நன்றி நன்றி, நிகழ்ச்சியில கலந்துகிட்டதுக்கு
1: நன்றிமா. நன்றி.
2: இன்னைக்கு நம்ம சிநேகிதி நிகழ்ச்சியில தோழிகள்லாம் ரொம்பவே அட்டகாசமா கலந்துகிட்டு அவங்களுடைய பயத்தை வென்ற அனுபவத்தை நம்ம கூட பகிர்ந்துகிட்டாங்க. நிகழ்ச்சியில கலந்துகிட்ட அத்தனை அன்புள்ளவங்களுக்கும் எங்களுடைய நன்றி. வரப்போற பாடலோட இந்த நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது. இதுவரை உங்களுடன் இணைந்திருந்தது உங்கள் பிரியமான பிரேமி மற்றும்
1: நான் உங்கள் அன்பு தோழன் மணிமுத்தாறு கணேஷ்.

0: 2.6 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் 1:01. நேர்கள் இணைந்திருப்பது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6. நீங்க கேட்கவிருக்கும் இந்த நிகழ்ச்சி நலம் தானா? உலக கண்களை காப்போம். குழந்தைகளின் கண்களில் ஏற்படும் பிரச்சனைகள் குறித்த ஆலோசனைகள் வழங்குபவர் கண் மருத்துவர் நிபுணர் டாக்டர் ஃபாத்திமா அவர்கள்.
2: நலம் தானா? நாள்தோறும் நலம் சொல்லும் நிகழ்ச்சி. கண்களை காப்போம். குழந்தைகளின் கண்களில் ஏற்படும் பிரச்சனைகள் குறித்த ஆலோசனைகள் வழங்குபவர் கண் மருத்துவ நிபுணர் டாக்டர் ஃபாத்திமா அவர்கள்.
3: குழந்தைகளுக்கு அதிகமாக வரக்கூடிய கண் பிரச்சனை என்ன என்ன அப்படின்னு நம்ம யோசித்தோம்னா, கண்ணாடி அணியிற ப்ராப்ளம், அதாவது கிட்ட பார்வை, தூர பார்வை, சிலிண்ட்ரிக்கல் ஆஸ்டிக்மடிசம், சமச்சீரற்ற பார்வைன்னு சொல்லுவோம், அது மாதிரியான பிரச்சனைகள் அதிகமாக காணப்படுகிறது. அதுக்கப்புறம் மார்கன் போன்ற பிரச்சனைகள். அதுக்கப்புறம் பார்த்தோன்னா நம்மளுக்கு தசைகள் கோளாறு, கண்ணோட அசைவை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய தசைகளின் கோளாறு, இதெல்லாம் ரொம்ப அதிகமாக காணக்கூடியது. அரிதா, அதாவது அவ்வளவு அதிகமாக இல்லாட்டியும் அரிதா காணக்கூடிய கண் பிரச்சனைன்னு பார்த்தேன்னா, பெரியவங்க மாதிரி சின்ன குழந்தைங்களுக்கு கூட கண் புரைகள் வரலாம், கண்ணில் கண்ணீர் அழுத்த நோய் வரலாம், கண் கருவிழி பிரச்சனை, நரம்பு பிரச்சனை, எல்லாமே வரலாம். குழந்தைகளுக்கும் பெரியவங்களுக்கும் கண் பிரச்சனையை பொறுத்தவரையில் எந்த வகையில் வித்தியாசம் அப்படின்னு நம்ம பார்த்தா, அறிகுறியிலேயே வித்தியாசத்தை சொல்லலாம். அதாவது குழந்தைகளால் நம் கண் பிரச்சனை இருக்குங்கிறத உணர முடியாது, அவங்க வந்து அவங்களுக்கு சொல்ல தெரியாது. ஒரு எடுத்துக்காட்டாக, ஒரு கண்ணில் கண்ணாடி பவர் அணிய வேண்டிய சூழ்நிலை இருக்குது, பார்வை கம்மியாக இருக்குது, அடுத்த கண் நல்லா இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. குழந்தைங்களுக்கு ஒரு கண் குறைவாக இருக்கிறது ஒரு அசாதாரணம், ஒரு அப்னார்மலிட்டி.

0: அப்படின்னு அவங்களுக்கு அதை உணர தெரியாது. அவங்க அதை வீட்டில் வந்தே சொல்ல மாட்டாங்க. அவங்க அடுத்த கண்ணு நல்லா தெரியுது அப்படிங்கிற காரணத்தினாலே சில குழந்தைகள்லாம் நாங்கள் கவனிச்சிருக்கிறோம். என்ன சொல்லுவாங்கன்னா, எல்லாருக்குமே இப்படி தான் தெரியும்னு நாங்கள் நினச்சிட்டு இருந்தோம், அதனால தான் நாங்கள் வீட்டில் வந்து சொல்லலை. இதிலேருந்தே நம்ம தெரிஞ்சுக்கலாம் எந்த அளவுக்கு குழந்தைங்க வந்து அவங்க கற்பனை பண்ணிக்குவோம். ஏன்னா ஆரம்பத்திலேருந்தே ஒரு அமைப்பு இருக்கும்போது அது அப்னாமலானது, அது சரியாக இல்லை அப்படிங்கிறதே அவங்களால அதை உணர முடியாது, அவங்களுக்கு சொல்ல தெரியாது. அப்போ இதை வந்து நம்ம எப்படி கண்டுபிடிக்கலாம்னா, நம்ம பெரியவங்க தான், வீட்டில் இருக்கிற பெற்றோர்கள், அப்புறம் ஸ்கூலில் இருக்க ஆசிரியர்கள், இவங்கெல்லாம் தான் இந்த கண் பிரச்சனை குழந்தைக்கு இருக்குங்கிறத ஒரு சந்தேகப்பட்டு கண் டாக்டர் பார்க்கறதுக்கு நம்ம ஏற்பாடு செய்யணும். எந்த மாதிரியான அறிகுறியெல்லாம் நம்ம பெரியவங்க கவனிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குழந்தைங்க பக்கத்தில் போய் எல்லாம் டிவியை பார்த்துட்டு இருப்பாங்க. நம்ம நினைப்போம் அந்த குழந்தைங்க அந்த ஒரு டிவியில் உள்ள அந்த ப்ரோக்ராமோட அட்ராக்ஷனால் பக்கத்தில் போய் பார்க்குறாங்கன்னு நினச்சிட்டு சொல்லிவிட்டு, ஆனால் அவங்களுக்கு தூரத்துலேருந்து பார்த்தா கிளியராக தெரியாதனால பக்கத்துலேருந்து பார்ப்பாங்க. அது அவங்களுக்கு சொல்லவும் தெரியாது, நம்ம தள்ளிப்போன்னு சொன்னால் போக மாட்டாங்களே தவிர, எனக்கு தூரத்தில் இருந்தால் சரியாக தெரியல அதனால தான் நான் பக்கத்தில் பார்க்குறேன் அப்படின்னு அவங்களுக்கு சொல்ல தெரியாது. அப்போ நம்ம தான் பெரியவங்க தான் குழந்தைங்க பக்கத்தில் போய் பார்க்குறாங்களே, அப்போ கண்ணில் பிரச்சனை எதுவும் இருக்குதா அப்படிங்கிறத நம்ம கண் செக்கப் செய்து பார்க்கணும் அப்படிங்கிறத நம்ம தான் கவனிக்கணும். அது தவிர கண்களை சுருக்கி பார்க்குறது, அங்கங்கே இடிச்சுக்கிறது, வேறு மாறுகன் மாதிரியான தொந்தரவு தெரிகிறது, ஆர்வம் இல்லாமல், படிப்பில் ஒரு ஆர்வம் இல்லாமல் இருக்குதுன்னா ஒருவேளை அது கண் பார்வை குறைவினால கூட இருக்கலாம். ஆனால் அந்த குழந்தைக்கே சொல்ல தெரியாது, எனக்கு சரியாக போர்டில் உள்ளது தெரியல அதனால தான் நான் எழுத மாட்டேன்றேன்னு சொல்ல தெரியாது. நம்ம சந்தேகப்படும் போது தான் அது கண் பிரச்சனை இருக்குதாங்கிறத நம்ம உறுதி செய்ய முடியும் கண் மருத்துவமனையில் போய் பார்க்கும்போது. அது முக்கியமான விஷயம்.
1: நலம் தானா, நாள்தோறும் நலம் சொல்லும் நிகழ்ச்சி. கண்களை காப்போம். குழந்தைகளின் கண்களில் ஏற்படும் பிரச்சனைகள் குறித்த ஆலோசனைகள் கேட்டீர்கள். வழங்கியவர் கண் மருத்துவ நிபுணர் டாக்டர் ஃபாத்திமா அவர்கள்.

0: எஃப்எம் ரெயின்போ 102.6 இசையோடு என்றும் நீங்கள்.
1: உலக தாய்ப்பால் வாரம், தலை சிறந்த அமுது தாய்ப்பால் அமுது. குழந்தைகளின் ஆரோக்கியத்திற்கு உகந்த தாய்ப்பாலின் முக்கியத்துவம் குறித்து ஆலோசனை வழங்குகிறார் குழந்தைகள் நல மருத்துவ நிபுணர் டாக்டர் அஜய் பிரகாஷ் அவர்கள்.
2: ஒவ்வொரு குழந்தைக்கும் தாய்ப்பால் அப்படிங்கிறது வந்து ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். முன்னாடி காலகட்டங்களில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், பிறந்த குழந்தை அப்படின்னு சொன்னாலே கண்டிப்பாக தாய்ப்பால் மட்டும்தான் கொடுக்கணும் அப்படிங்கிறது வந்து எல்லாத்துக்குமே தெரியும். ஸோ இப்போ காலகட்டங்கள் மாற மாற தாய்ப்பாலுக்கு ஆல்டர்னேட்டிவாக நிறைய விஷயங்கள் இருக்குது அப்படிங்கிறதுனால மக்கள் வந்து அவங்களோட லக்ஸூரிக்காகவும் சில விஷயங்கள் வந்து மாறி இருக்குது. ஸோ குழந்தைக்கு வந்து முதல்ல தாய்ப்பால் மட்டும்தான் கொடுக்கணும். அண்ட் தாய்ப்பால் வந்து 2 வயசு வரைக்கும் கண்டினியூ பண்ணுறதுனால குழந்தைக்கு ஷார்ட் டேர்ம் மட்டும் இல்லை, லைஃப் டைமுக்கும் நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்கும். ஸோ சிம்பிளாக சொல்ல போனால், இப்போது காலகட்டங்களில் எத்தனை, இந்தியா வந்து டயபெட்டிக் கேபிட்டல் ஆஃப் த வேர்ல்டு அப்படின்னு சொல்கிற அளவுக்கு சுகர் நிறைய பேருக்கு இருக்குது. ஸோ இது வந்து தாய்ப்பால் 2 வயசு வரை குழந்தைங்க தொடர்ந்து எடுத்துக்கிட்டாங்க அப்படின்னு சொன்னால் ஒபீசிட்டி குறையிறதுனால குழந்தைங்களுக்கு வந்து ஃப்யூச்சரில் ஒரு ஹைப்பர் டென்ஷனோ பிபியோ சுகரோ இல்லாமல் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அவங்களுக்கு லைஃப் டைம் ஒரு பெனிஃபிட் வந்து கண்டிப்பாக அந்த தாய்ப்பால் வந்து கொடுக்கும் ஆகஸ்டில் வந்து. ஸோ எல்லா வருஷமும் உலக தாய்ப்பால் தினம் அப்படின்னு சொல்லி கொண்டாடுறோம். தாய்ப்பால் பெஸ்ட் அப்படிங்கிறது வந்து எல்லாத்துக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம்தான். இருந்தாலும் அதை வந்து இப்போ இருக்கிற புது தாய்மார்கள் எல்லாத்துக்குமே வந்து அதை ஸ்ட்ரெஸ் பண்ணி அதோட பெனிஃபிட்ஸு என்ன அட்வான்டேஜ் எல்லாமே மதருக்கும் இருக்குது பேபிக்கும் இருக்குது. ஸோ அது எல்லாத்தையுமே வந்து ஸ்ட்ரெஸ் பண்ணி எல்லாத்துக்கும் எடுத்து சொல்லணும் அப்படிங்கிறது வந்து எல்லா குழந்தைகள் நல மருத்துவர்களோட கடமையாக இருக்குது. கர்ப்ப காலத்தில் அவங்க எடுக்கிற டயட் வந்து குழந்தையோட வளர்ச்சியை வந்து டைரெக்டாக இம்பேக்ட் பண்ணும். ஸோ அவங்க கர்ப்ப காலத்தில் நிறைய ப்ரோட்டீன் எடுக்கிறதோ இல்லை வைட்டமின் நிறைஞ்ச ஆகாரங்கள் சத்துமாவு பழங்கள் அந்த மாதிரி எடுக்கும்போது குழந்தைங்களோட ஆரோக்கியம் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். தாய்ப்பாலுக்கு கர்ப்ப காலத்தில் என்ன மாதிரியான ஒரு

0: தேவை அப்படின்னு சொன்னால், டாக்டர்ஸ் கிட்ட வந்து ஆன்டிநேட்டல் விசிட் போகும்போது மதரை வந்து முன்னாடியே அவங்க வந்து ப்ரிப்பேர் பண்ணுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் தாய்ப்பாலோட பெனிஃபிட்ஸ் என்ன. ஸோ சில டைம் வந்து குழந்தை பிறந்த உடனே மதர் ஃபீட் பண்ண ஆரம்பிக்கும் போது சில நிப்பிள் இஷ்யூஸ்லாம் இருக்கும், இன்வெர்ட்டட் நிப்பிள், ரிட்ராக்டட் நிப்பிள். ஸோ இந்த மாதிரியான பிரச்சனைகள் எதுவும் இல்லாமல் இருக்கிறதுக்கு ஆன்டிநேட்டல் டைம்லேயே ஒரு எக்ஸாமினேஷன் பண்ணி மதரை வந்து ப்ரிப்பேர் பண்ணுறது. நிறைய மதர் ஆங்ஷியஸாக இருப்பாங்க, ஸோ ஃபீடிங் கொடுக்கும்போது பெயின் இருக்குமா, அந்த மாதிரி சில பயங்களும் உண்டு. ஸோ அந்த மாதிரி கொஞ்சம் ப்ரிப்பேர் பண்ணலாம். டயட் பொறுத்தவரை டைரக்டாக தாய்ப்பால் கொடுக்கறதுக்கு பேபி பிறந்ததுக்கு அப்புறம் தான் அந்த செக்ரீஷனே ஆரம்பிக்க போகுது. ஸோ அதுக்கப்புறம் அவங்க எடுக்கிற டயட் தான் ரொம்ப முக்கியமாக இருக்கும். தாய்ப்பால் பொறுத்தவரை இதில் ஒரு மேஜிக்கான விஷயம் என்ன அப்படின்னு சொன்னால், ஒவ்வொரு பேபியோட மதரோட மில்க் கண்டென்ட்டும் வேறு வேறு மாதிரி இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு குறை மாதத்தில் ஒரு 33 வாரம் அந்த மாதிரி பிறக்கிற குழந்தைகள் இருந்தால் அவங்களோட ப்ரெஸ்ட் மில்க் கண்டென்ட் வேறு. ஒரு நிறமாசத்தில் 40 வாரத்தில் பிறக்கிற ஒரு 3-3.5 கிலோவில் பிறக்கிற குழந்தையாக இருந்தால் அவங்களோட கண்டென்ட் வேறு. ஸோ அதனால தான் நம்ம வந்து ப்ரெஸ்ட் மில்க் வந்து மாற்றி கூட நம்ம இது பண்ண முடியாது. ஸோ அந்த பேபி ஸ்பெசிஃபிக்காக உள்ள ப்ரொடெக்ஷன்ஸ் இருக்கும்.
1: உலக தாய்ப்பால் வாரம், தலை சிறந்த அமுது தாய்ப்பால் அமுது. குழந்தைகளின் ஆரோக்கியத்திற்கு உகந்த தாய்ப்பாலின் முக்கியத்துவம் குறித்து ஆலோசனை வழங்கியவர் குழந்தைகள் நல மருத்துவ நிபுணர் டாக்டர் அஜய் பிரகாஷ் அவர்கள்.

நேரம் 1:10. நீங்கள் இணைந்திருப்பது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6. நீ கேட்கவிருக்கும் இந்த நிகழ்ச்சி நலம்தானா, இன்னைக்கு நம்ம நலம்தானா நிகழ்ச்சியில செரிமானத்தை மேம்படுத்தும் உணவுகள் பற்றி தான் தெரிஞ்சுக்க இருக்கிறோம். நாம என்ன சாப்பிட்றோம் அப்படிங்கிறத விட நம்ம சாப்பிட்ட உணவு எந்த அளவுக்கு நல்ல செரிமானம் ஆகுது அப்படிங்கிறது தான் நம்ம உடம்போட ஆரோக்கியத்தை தீர்மானிக்குது. குடல் ஆரோக்கியமாக இருந்தால் உடம்பும் மனசும் ஆரோக்கியமாக இருக்கும்னு ஆயுர்வேதத்தில் சொல்வாங்க. இன்னைக்கு இருக்கிற பரபரப்பான வாழ்க்கை முறையில் நெஞ்சரிச்சல், உப்புசம், மலச்சிக்கல், கேஸ் பிரச்சனைன்னு பல பேர் கஷ்டப்படுறாங்க. ஆனால் இதுக்கெல்லாம் மாத்திரை தேடி போகணும்னு அவசியமே இல்லை. நம்ம சமையலறையிலையும் இயற்கை கொடுத்த உணவுகள்லையும் இதற்கான தீர்வு இருக்குங்க. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது செரிமானத்தை சூப்பராக்கிற டாப் உணவுகள் என்ன அப்படிங்கிற. அதுக்கு முன்னாடி ஒரு பாடலை கேட்டு வந்துடலாம் தொடர்ந்து நீந்திருங்கள். இது உங்கள் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6.

11:15 நீங்க இருந்திருக்கக்கூடிய இந்த நிகழ்ச்சியின் நலம் தானா? இன்னைக்கு நம்ம நலம் தானா நிகழ்ச்சியில செரிமானத்தை மேம்படுத்தும் உணவுகள் பற்றி தான் தெரிஞ்சிட்டு இருக்கிறோம். செரிமானம் சரியாக நடக்கலை அப்படின்னா நாம் சாப்பிட்ற சத்துக்கள் உடம்புல சேராதுங்க. இதனால தான் சோர்வு, தோளில் பிரச்சனைகள், தூக்கமின்மை, ஏன் மன அழுத்தம் கூட வரலாம். நம்ம குடலை இரண்டாவது மூளை அப்படின்னே சொல்கிறாங்க. சரி, இப்போ எந்தெந்த உணவுகள் நம்ம குடலை ஆரோக்கியமாக வச்சுக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். செரிமானம் அப்படின்னாலே முதல்ல ஞாபகத்துக்கு வர வேண்டியது நார்ச்சத்து. இதில் கரையக்கூடிய நார்ச்சத்தும் இருக்குது, கரையாத நார்ச்சத்தும் இருக்குங்க. ரெண்டுமே நம்ம செரிமான மண்டலத்துக்கு ரொம்ப அவசியம். முழு தானியங்கள், பருப்பு வகைகள் மற்றும் கீரைகள். முழு தானியங்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டா பழுப்பரிசி, ஓட்ஸ், கேழ்வரகு, திணை உணவுகளில் நார்ச்சத்து அதிகமாக இருக்கு. இது குடலின் இயக்கத்தை சீராக்கி மலச்சிக்கல் வராமல் தடுக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பருப்பு வகைகள் மற்றும் கீரைகள். பாசிப்பயிறு, சுண்டல் மற்றும் கீரை வகைகளை தினமும் உணவில் சேர்த்துக்கணும். முக்கியமாக பாலக்கீரை மற்றும் சிறுகீரையில் இருக்கிற நார்ச்சத்து குடலை சுத்தமாக உதவும். இன்னொன்று என்னன்னு கேட்டிங்கன்னா, நார்ச்சத்துள்ள உணவுகளை எடுத்துக்கும் போது போதிய அளவு தண்ணீரும் குடிக்கணுங்க. இல்லைனா அதுவே மலச்சிக்கலை ஏற்படுத்திவிடும். இன்னும் கூட தெரிஞ்சுக்கலாம். இப்போ உங்களுக்காக பாடல் வந்துட்டே இருக்கு, கர்ணன் திரைப்படத்திலிருந்து. கேட்டுட்டே நினைச்சிருங்க. இது உங்கள் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6.

0: உங்க மூட்டு வலிக்கு முழுமையான நிவாரணம், அதுவும் குறைவான கட்டணத்தில். ரோபோட்டிக் மூலம் துல்லியமான சிகிச்சை பெற ஸ்ரீனிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை. இலவச ஆலோசனைகளுக்கு 8903000909.
1: ஸ்ரீனிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை, பேரேகால் புதூர், நாகர்கோவில்.

0: 2.6 இசையோடு என்றும் நீங்கள்.
1: ஒரு மணி 21 நிமிடத்தில் நீங்கள் இருந்திருக்கக்கூடிய இந்த நிகழ்ச்சி நலம்தானா. இன்னைக்கு நம்ம நலம்தானா நிகழ்ச்சியில் செரிமானத்தை மேம்படுத்தும் உணவுகள் பற்றி தான் தெரிஞ்சிட்டு இருக்கிறோங்க. அடுத்து நாம பார்க்க போறது நம்ம குடல்ல இருக்கிற நல்ல பாக்டீரியாக்களை அதிகப்படுத்துகிற ப்ரோபயாட்டிக் உணவுகள். தயிர் மற்றும் மோர். நம்ம இந்திய சமையலில் தயிரும் மோரும் வெறும் உணவு மட்டும் இல்லைங்க, அது ஒரு மருந்துன்னு சொல்லலாம். தயிரில் இருக்கிற லாக்டோபாலக்ஸ் பாக்டீரியா குடலுக்கு நன்மையை தரும். மதிய உணவில் கொஞ்சம் பெருங்காயம் இஞ்சி சேர்த்து மோர் குடிச்சு பாருங்கள், கேஸ் பிரச்சனையே இருக்காதுங்க. அதுக்கடுத்ததாக பார்த்திங்கன்னா பழைய சாதம். நாம் மறந்து போன ஒரு வைட்டமின் B12 களஞ்சியம் தான் பழைய சாதம். முதல் நாள் இரவே சாதத்தில் தண்ணி ஊற்றி வச்சு அடுத்த நாள் காலையில் சின்ன வெங்காயம் சேர்த்து சாப்பிட்டா அது குடலுக்கு தேவையான சிறந்த ப்ரோபயாட்டிக்காக செயல்படுங்க. அதுக்கடுத்ததாக பார்த்திங்கன்னா பாரம்பரிய முறையில் செய்யப்பட்ட ஊறுகாய். செயற்கை ரசாயனம் இல்லாத பாரம்பரிய ஊறுகாய்களும் குடலுக்கு நன்மை சேர்க்கும் பெர்ஃபெக்ட் உணவுகள் தான் அப்படின்னு சொல்லலாம். இன்னும் கூட தெரிஞ்சுக்கலாம். இப்போ உங்களுக்காக பாடல் வந்துட்டே இருக்கு. உரிமை குரல் திரைப்படத்தில் வந்து TMSP சுசிலா பாடிய பாடல் கேட்டுட்டே நெஞ்சிருங்க. இது உங்கள் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6.

0: மாமா என்னாச்சு?
1: மூட்டு வலி தாங்க முடியலமா, ஆபரேஷன் பண்ணனும்னு சொல்றாங்க.
0: அப்ப உடனே நம்ம ஸ்ரீனிவாச மருத்துவமனைக்கு போகலாம். குறைந்த கட்டணத்துல ரோபோட்டிக் மூலமா துல்லியமான முறையில மூட்டு மாற்றுக்கான சிகிச்சை கொடுக்கறாங்க. ஒரே நாளே நீங்க நடந்துடலாம் பாருங்களேன்.
2: ஸ்ரீனிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை, தேரேகால் புதூர், நாகர்கோவில்.
3: இலவச ஆலோசனைகளுக்கு 890-300-909.
4: ஒரு மணி 27 நிமிடத்தில் நீங்கள் இணைந்திருக்கக்கூடிய இந்த நிகழ்ச்சி நலம்தானா. இன்னைக்கு நம்ம நலம்தானா நிகழ்ச்சியில் செரிமானத்தை மேம்படுத்தும் உணவுகள் பற்றி தான் தெரிஞ்சிட்ருக்குறோங்க. நம்ம பாட்டி காலத்தில் இருந்தே வயிற்று பிரச்சனைக்கு கை வைத்தியமாக பயன்படுத்துறது நம்ம அஞ்சறைப்பட்டு தான். அதில் இருக்கிற சில அற்புத மூலிகைகள் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இஞ்சி, இதில் இருக்கிற ஜிஞ்சரோல் செரிமான நொதிகளை தூண்டி உணவை சீக்கிரமாக செரிக்க வைக்கும். சாப்பிட்ட அப்புறம் ஒரு சின்ன துண்டு இஞ்சியில் எலுமிச்சை சாறு தொட்டு சாப்பிட்டா செரிமானம் வேகமாகுங்க. அது மட்டும் இல்லாமல் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா சீரகம். சீரகம் அப்படின்னா சீரா

அகம் அப்படின்னு அர்த்தம். சீரக தண்ணீர் குடிக்கிறது வயிற்று உப்பு சத்தையும் கேஸ் பிரச்சனையையும் உடனே சரி பண்ணுங்க. அடுத்ததா பார்த்தீங்கன்னா பூண்டு மற்றும் பெருங்காயம். மந்தமான வயிற்று பிரச்சனை, வாயு தொல்லைக்கு இது ரெண்டுமே சிறந்த நிவாரணி. அடுத்ததா பார்த்தீங்கன்னா வெந்தயம். வயிற்று எரிச்சல் மற்றும் நெஞ்செரிச்சல் பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு வெந்தயம் ஒரு இயற்கை மருந்துன்னு சொல்லலாம். இன்னும் கூட தெரிஞ்சுக்கலாம். இப்போ உங்களுக்காக பாடல் வந்துட்டே இருக்குது. திரிசூலம் திரைப்படத்திலேருந்து பாடலை கேட்டுகிட்டே நெஞ்சிருங்க. இது உங்கள் ஆகாஷ்வாணி திறன்வெளி வானொலியின் பண்பலை 102.6.

6:34 நீங்கள் இருந்திருக்கக்கூடிய இந்த நிகழ்ச்சி நலம்தானா. இன்னைக்கு நம்ம நலம்தானா நிகழ்ச்சியில் செரிமானத்தை மேம்படுத்தும் உணவுகள் பற்றி தான் தெரிஞ்சிட்டு இருக்கிறோங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா, செரிமானத்தை தூண்டக்கூடிய பழங்கள் மற்றும் ஆரோக்கியமான பானங்கள் என்ன அப்படின்னா, பப்பாளி. பப்பாளி பழத்தில் பாப்பைன் அப்படிங்கிற என்சைம் இருக்குங்க. இது புரதச்சத்து நிறைந்த உணவுகளை எளிதாக செரிக்க வைக்கும். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா, அன்னாசி பழம். இதில் ப்ரோமைலைன் என்சைம் அப்படின்னு ஒரு அமிலம் இருக்குங்க. இது வயிற்று பொறுமலை தடுக்கும். அதுக்கப்புறமா முக்கியமாக பார்த்தா வாழைப்பழம், செவ்வாழை மற்றும் பூவன் வாழைப்பழம் குடல் புண்களை ஆற்றி மலச்சிக்கலை தடுக்குங்க. அடுத்ததாக பானங்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டால், இஞ்சி, எலுமிச்சை, தேன், காலையில் இதை குடித்தா வெறும் வயிறு லேசாகும். அது மட்டும் இல்லாமல் வெதுவெதுப்பான சீரக தண்ணீர், இரவு உணவுக்கு அப்புறமா வெதுவெதுப்பான சீரக தண்ணீர் குடிக்கிறது செரிமானத்தை மேம்படுத்தும். இன்னும் கூட தெரிஞ்சுக்கலாம். இப்போ உங்களுக்காக பாடல் வந்துட்டே இருக்குது, கேட்டுகிட்டே நெஞ்சிருங்க. இது உங்கள் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6.

1:42 நீங்க இணைந்திருக்கக்கூடிய இந்த நிகழ்ச்சி நலம்தானா. இன்னைக்கு நம்ம நலம்தானா நிகழ்ச்சியில செரிமானத்தை மேம்படுத்தும் உணவுகள் பற்றி தான் தெரிஞ்சிட்டு இருக்கிறோங்க. நல்ல உணவுகளை சாப்பிட்றது எந்த அளவுக்கு முக்கியமோ அதே அளவுக்கு செரிமானத்தை கெடுக்கிற சில உணவுகளையும் பழக்க வழக்கங்களையும் தவிர்க்கிறதும் ரொம்பவே முக்கியங்க. அந்த வகையில் நாம் தவிர்க்க வேண்டிய உணவுகள் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதிகப்படியான மைதா உணவுகள் மற்றும் பதப்படுத்தப்பட்ட உணவுகள், அதிக காரம் மற்றும் பொரித்த எண்ணெய் பலகாரங்கள், கார்பனேட்டட் கூழ்

ட்ரிங்க்ஸ், இது தற்காலிகமாக செரிமானமாகற மாதிரி தோணுனாலும் குடலுக்கு ரொம்பவே கேடுங்க. இன்னும் கூட தெரிஞ்சுக்கலாம். இப்போ உங்களுக்காக பாடல் வந்துட்டே இருக்கு, கேட்டுட்டே நினைச்சிருங்க. இது உங்கள் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6.

0: உங்க மூட்டு வலிக்கு முழுமையான நிவாரணம், அதுவும் குறைவான கட்டணத்தில். ரோபோட்டிக் மூலம் துல்லியமான சிகிச்சை பெற ஸ்ரீனிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை. இலவச ஆலோசனைகளுக்கு 8903000909.
1: ஸ்ரீனிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை, பேரேகால்புதூர், நாகர்கோவில்.

1:50 நீங்கள் இணைந்திருக்கக்கூடிய இந்த நிகழ்ச்சி நலம்தானா. இன்றைக்கி நம்ம நலம்தானா நிகழ்ச்சியில் செரிமானத்தை மேம்படுத்தும் உணவுகள் பற்றி தான் தெரிஞ்சிட்ருக்குறோங்க. வாழ்வியல் முறை வாழ்வியலுக்கான ஒரு சின்ன ஸ்டிப்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உணவை அவசரமாக விழுங்காமல் வாயில் நல்லா மென்று உமிழ்நீரோடு கலந்து சாப்பிடணுங்க. அது மட்டும் இல்லாமல் சாப்பிடும் போதே அதிகமாக தண்ணி குடிக்காதீங்க. சாப்பிட்டு ஒரு 30 நிமிஷம் கழித்து தண்ணி குடிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் தூங்குறதுக்கு 2 மணி நேரத்துக்கு முன்னாடியே சாப்பிட்டுடணுங்க. நம்ம உணவு முறையில் சின்ன சின்ன மாற்றங்களை செஞ்சாலே போதும், செரிமான பிரச்சனைகள் இல்லாத ஆரோக்கியமான வாழ்க்கையை வாழலாங்க. இப்போ உங்களுக்காக பாடல் வந்துட்டே இருக்குது, கேட்டுட்டே நெஞ்சிருங்க. பூவா தலையா திரைப்படத்திலேருந்து TMS பாடிய பாடல் கேட்டுட்டே நெஞ்சிருங்க. இது உங்களுக்கு ஸ்வானி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6.

ஒரு மணி 55 நிமிடத்துல நீங்க இணைந்திருக்கக்கூடிய இந்த நிகழ்ச்சி நலம்தானா. இன்னைக்கு நம்ம நலம்தானா நிகழ்ச்சியில செரிமானத்தை மேம்படுத்தும் உணவுகள் பற்றி தெரிஞ்சுக்கிட்டோம். வரப்போற பாடலோட இந்த நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது. சுமை தாங்கி திரைப்படத்திலிருந்து பி பி ஸ்ரீனிவாசன் மற்றும் ஜானகி பாடிய பாடல் உங்களுக்காக வந்துட்டே இருக்கு. கேட்டுட்டே நெஞ்சிருங்க. வரப்போற பாடலோட இந்த நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது. தொடர்ந்து இணைந்திருங்கள். இது உங்கள் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6.

0: எஃப்எம் ரெயின்போ 102.6 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேர்களுக்கு இனிய மதிய வணக்கம். இது ஆகாஷ்வாணி நிலை பண்பலை 102.6. நேர்கள் கேட்கவிருக்கும் இந்த நிகழ்ச்சி உங்கள் ஆசை பாடல்களின் அரங்கேற்றமாய் ஒலிக்க காத்திருக்கிறது. குக்கு வாட்ஸ்அப் சாய்ஸ் நிகழ்ச்சி. இந்த நிகழ்ச்சியில் உங்களது பாடலும் இடம்பெறும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் குறுஞ்செய்தி அல்லது குரல் பதிவு அனுப்பலாம் இந்த வாட்ஸ்அப் எண்களுக்கு 9443360794. நிகழ்ச்சியில் முதல் பாடல் யாருக்காக வர காத்திருக்கு அப்படின்னா நாசரேத் ராஜேஸ்வரன் அவருக்காக தான் வர காத்திருக்கு. தாலாட்டு கேட்குதமா திரைப்படத்திலிருந்து பாடல் இதோ கட்டளைகளில்.

நின்னச்சு மதுகட்டு பொண்ண சுட்டி சுட்டி பொண்ணுக்கு மெட்டி ஒண்ணு போடட்டா மெட்டி போட்டு கட்டி போடட்டா.

0: கேட்டுட்ருக்கீங்க நிலைப்பண்பலை 102.6 குக்கு நிகழ்ச்சியை. நிகழ்ச்சியில் அடுத்த பாடலுக்கு விருப்பம் தெரிவித்து காத்திருக்காங்க யார் அப்படிங்கிறத அவங்க குரல் பதிவு மூலமாகவே கேட்டலாமா?
1: மதிய வணக்கம், நல்ல எப்போ

கேட்டுட்ருக்கீங்க எஃப்எம் ரெயின்போ 102.6 குக்கு நிகழ்ச்சியே. நேர்களே, நீங்கள் வாட்ஸ்அப் வழியாக பாடல்களை விரும்பி கேட்கலாம், குரல் பதிவு அனுப்பலாம் அல்லது குறுஞ்செய்தி அனுப்பலாம். அதற்கான எண்கள், வாட்ஸ்அப் எண்கள் 944-33-60-7-9. நிகழ்ச்சியில் உங்கள் கூட பேசிகிட்ருக்கிறேன் நான் உங்கள் அன்பு தோழன் மணிமுத்தாறு கணேஷ். நேர்களே, அடுத்த பாடல் யாருக்கான விருப்பம் அப்படின்னா நெல்லை உமா இவங்களுக்கான விருப்பம் தான். பாடல் வருது காலமெல்லாம் காதல் வாழ்க திரைப்படத்திலிருந்தேன்.

0: நிலை பண்பலை 102.6 குக்கு நிகழ்ச்சி கேட்டுட்ருக்கீங்க. குக்கு நிகழ்ச்சியில் அடுத்த பாடலுக்கான விருப்பம் யார் அப்படிங்கிறது அவங்க குரல் பதிவு மூலமாகவே கேட்டுடலாமா?
1: வணக்கம், தாளத்திலிருந்து லட்சுமி நம்பேசன். எனக்கு சிம்மராசி படத்துலேருந்து கும்பகோணம் சந்தையில் பார்த்தேன் சின்னப்பன் தானா அந்த பாட்டு போட்டு விடுங்க.

நெல்லை பண்பலை 102.6 கேட்டுட்டு இருக்கிறீங்க. குக்கு நிகழ்ச்சி, வாட்ஸ்அப் சாய்ஸ் நிகழ்ச்சி. நிகழ்ச்சியில் அடுத்த பாடலுக்கான விருப்பம் தெரிவித்து காத்திருக்கும் அன்பான நேயர்கள் ஆரியங்காவூர் இந்திரா, பாக்கியலட்சுமி, இவங்களுக்காக பாடல் வருது வசந்த கால பறவை திரைப்படத்திலிருந்து.

ரசித்துக் கொண்டிருக்கிறோம். இது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6 மெகாஹெர்ட்ஸின் ஒலிபரப்பில் நேர்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி குக்கு. வாட்ஸ்அப் வழியா நேர்களுடைய விருப்ப பாடல்களை கேட்டு ரசிச்சிருக்கிறாங்க. உங்களது பாடலும் இந்த குக்கு நிகழ்ச்சியில் இடம்பெறணும்னு நினைச்சிங்கன்னா நீங்கள் குரல் பதிவு அல்லது குறுஞ்செய்தி அனுப்பலாம். 9443364 இந்த வாட்ஸ்அப் எண்களுக்கு. நிகழ்ச்சியில் அடுத்த பாடல் வர காத்திருக்கிறது வானரம்புட்டி நம்பிராஜ்காக. அம்மன் கோவில் வாசலிலே திரைப்படத்திலிருந்து பாடல் இதோ காற்றலைகள்ல.

மக்கள் தொகை கணக்கெடுப்பின் முதல் கட்டத்தில் ஹவுஸ் லிஸ்டிங் மற்றும் ஹவுசிங் சென்சஸ், அதாவது உங்கள் வீடுகள் கணக்கிடப்படும். வாருங்கள், உங்கள் பங்கேற்புடன் இதை வெற்றி பெற செய்வோம் மற்றும் வளர்ந்த இந்தியா 2047 நோக்கி மற்றொரு அடியை எடுத்து வைப்போம்.

0: 2.6 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் 2:34 ரசித்துக் கொண்டிருக்கிறோம் நெல்லை பண்பலை 102.6 குக்கு நிகழ்ச்சியை. குக்கு நிகழ்ச்சியில் அடுத்த பாடலுக்கு விருப்பம் தெரிவித்திருக்கோம் அன்பான நேயர்கள் சாயர்புரம் கண்ணன், ஆதிலட்சுமி, செல்வ கணபதி, முத்து மகேஸ்வரி. இவங்களுக்காக பாடல் வருது என் பொம்முக்குட்டி அம்மாவுக்கு திரைப்படத்திலிருந்து.

நிலைப்பண்பலை 102.6 குக்கு நிகழ்ச்சி தான் கேட்டுட்ருக்கீங்க. வாட்ஸ்அப் வழியாக நேர்களை அவங்க பிடித்த பாடல்களை கேட்டு ரசிச்சிட்ருக்கிறாங்க. அந்த வகையில் அடுத்ததான் அருண்மொழி சித்ரா பாடிய பாடல் பொங்கி வரும் காவேரி திரைப்படத்திலிருந்து விரும்பி கேட்டிருக்காங்க. வி எம் சத்திரம், சரண்யாநகர், உஷா லோகநாதன் அவங்களுக்காக பாடல் இதோ காற்றலைகளில்.

நேயர்களே, இப்போது ஆகாஷ்வாணியில் விளம்பர நிறுவனமாக நீங்களும் பதிவு செய்யலாம். விவரங்களுக்கு தொலைபேசி எண் 0442491648 விண்ணப்பங்களுக்கு மின்னஞ்சல் முகவரி AGNCHN1@gmail.com

0: இணைந்திருக்கிறோம் நிலைப்பண்பலை 102.6 கேட்டுட்ருக்கிறீங்க. குக்கு நிகழ்ச்சி
1: தென் தமிழகத்தில் முதல் முறையாக ரோபோட்டிக் மூலம் துல்லியமா முழுமையான மூட்டுவலி நிவாரணம், அதுவும் குறைவான கட்டணத்தில்.
2: ஸ்ரீனிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை, தேரேகால்புதூர், நாகர்கோவில்.

0: 2.6 இசையோடு என்றும் நீங்கள்.
1: இணைந்திருக்கிறோம் நிலைப்பண்பலை 102.6 குக்கு நிகழ்ச்சியோடு. நிகழ்ச்சியில் அடுத்த பாடலுக்கு விருப்பம் பாளையங்கோட்டை மேரி. அவங்களுக்காக பாடல் வருது பாண்டியன் திரைப்படத்திலிருந்து.

குக்கு நிகழ்ச்சியில் இணைஞ்சிருக்கீங்க. நிலைப்பண்பலை 102.6 நிகழ்ச்சியில் அடுத்த பாடலுக்கு விருப்பம் கயத்தார் பிரகாஷ் அவர்களுக்காக. இதோ தெய்வ வாக்கு திரைப்படத்திலிருந்து.

நிலை பண்பலை 102.6 குக்கு நிகழ்ச்சியுடைய நிறைவு பகுதிக்கு நம்ம வந்துட்டோம். நிறைவான பாடல் வர காத்திருக்குது. கோவிலாண்டனூர் தேவசகாயம் அவருடைய விருப்பத்தில் கட்டபொம்மன் திரைப்படத்தில் இருந்து இந்த பாடலோட நானும் கிளம்புறேனே. இதுவரை உங்களிடம் இணைந்திருந்தது நான் உங்கள் அன்பு தோழன் மணிமுத்தாறு கணேஷ். நன்றி நேர்களே, மீண்டும் சந்திப்போம்.

வணக்கம். செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். விவசாயிகளின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்த வேண்டும் என்பதில் தமது அரசு உறுதியுடன் உள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். தூய எரிசக்தி பயன்பாட்டிற்கு மத்திய அரசு உத்வேகம் அளித்து வருவதாக உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார். இளையோர் மேம்பாட்டில் மத்திய அரசு கூடுதல் கவனம் செலுத்தி வருவதாக பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் கூறியுள்ளார். உள்நாட்டில் எண்ணெய் உற்பத்தியை அதிகரிக்க மத்திய அரசு நடவடிக்கை எடுத்து வருவதாக தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். சரக்கு மற்றும் சேவை வரி வருவாய் கடந்த மாதம் 2,11,000 கோடி ரூபாயை எட்டியதாக மத்திய அரசு கூறியுள்ளது. டிஜிட்டல் பண பரிவர்த்தனை கடந்த மாதம் 22% வளர்ச்சி கண்டுள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. வணிக பயன்பாட்டிற்கான சமையல் எரிவாயு விலை சிலிண்டருக்கு 192 ரூபாய் குறைக்கப்பட்டுள்ளது. நாட்டின் எதிர்கால வளர்ச்சிக்கு இளைஞர்களின் பங்களிப்பு அவசியம் என்று தலைமை தேர்தல் ஆணையர் திரு ஞானேஷ்குமார் கூறியுள்ளார். இந்த ஆண்டு 5,90,00,000 பேர் தங்களது வருமான வரி கணக்குகளை சமர்ப்பித்துள்ளதாக வருமான வரித்துறை தெரிவித்துள்ளது. இந்திய கடற்படையின் துணை தளபதியாக வைஸ் அட்மிரல் ஏ என் பிரணாப் பொறுப்பேற்றுக் கொண்டார். இந்தியா ருவாண்டா இடையேயான இருதரப்பு வர்த்தகத்தை மேம்படுத்த இரு நாடுகளும் உறுதி பூண்டுள்ளன. நாத்துலா கணவாய் வழியாக இந்தியா சீனா இடையேயான எல்லை வர்த்தகம் 6 ஆண்டுகளுக்கு பின் இன்று மீண்டும் தொடங்கியது. மேகதாது பிரச்சினையில் உச்சநீதிமன்றத்தை நாடுவதே தமிழகத்திற்கான ஒரே வழி என்று மாநில அமைச்சர் திரு நிர்மல்குமார் கூறியுள்ளார். காவிரி பிரச்சினை குறித்து விவாதிக்க அனைத்துக் கட்சிக் கூட்டத்தை கூட்ட வேண்டுமென்று தமிழக அரசை திமுக தலைவர் திரு மு க ஸ்டாலின் வலியுறுத்தியுள்ளார். திருப்பூர் மாவட்டம் பல்லடம் அருகே விளைநிலங்கள் வழியாக எண்ணெய் குழாய் பதிக்கும் திட்டத்திற்கு எதிராக போராடிய விவசாயிகளை தாவேக அரசு கைது செய்துள்ளது கண்டிக்கத்தக்கது என்று அஇஅதிமுக கூறியுள்ளது. தேனி மாவட்டம் சுருளி அருவியில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளதால் சுற்றுலாப் பயணிகள் குளிப்பதற்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது. அஜர்பைஜானின் பாக்குவில் நடைபெற்று வரும் 17 வயதுக்குட்பட்டோருக்கான உலக மல்யுத்த சாம்பியன் போட்டியில் இந்தியா 2 வெள்ளி, 2 வெண்கலப் பதக்கங்களை வென்றது. தாய்பே ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் தன்வி சர்மா இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறியுள்ளார். காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டியில் இந்தியா இதுவரை 5 தங்கம், 12 வெள்ளி, 6 வெண்கலப் பதக்கங்களை வென்று பதக்கப்பட்டியலில் 10வது இடத்தில் உள்ளது. காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டியில் இந்தியா சார்பில் பதக்கம் வென்றவர்களுக்கு குடியரசுத் தலைவர், குடியரசு துணைத் தலைவர், பிரதமர் மற்றும் மத்திய அமைச்சர்கள் பலர் வாழ்த்து தெரிவித்துள்ளனர். இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: நேரம் 3:04. நேர்கள் இணைந்திருப்பது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6. நீங்க கேட்கவிருக்கும் இந்த நிகழ்ச்சி திரையருவி. இந்த நிகழ்ச்சியில திரைப்படத்தோட பாடல்களில் இடைப்பட்ட வரிகளை நான் சொல்வேன், அது என்ன பாடல் அப்படிங்கிறத நீங்கள் கண்டுபிடிக்கணும். அதே மாதிரி மியூசிக் ப்ளே பண்ணுவோம், அது என்ன பாடல், அது என்ன திரைப்படம் அப்படிங்கிறத நீங்கள் சொல்லலாம். இந்த நிகழ்ச்சியில் நீங்கள் கலந்துக்கிட்டு அசதனும் நினச்சிங்கன்னா கால் பண்ணுங்கள் 0462-256-1132 அல்லது 0462-256-1133 என்ற எண்களுக்கு. நம்ம நிகழ்ச்சியில் பேச போகிற முதல் அன்பினர் யார், இங்கேருந்து பேசுகிறாங்கன்னு கேட்டலாம். வணக்கம்.
1: வணக்கம்.
0: வணக்கம். யார், இங்க இருந்து?
1: குரும்பூர்ல இருந்து லூசியா பேசுறேன்.
0: சரிங்க, உங்களுக்கான பாடல் வரிகளை சொல்லவா?
1: சொல்லுங்க.
0: வாழ்ந்தவர் கோடி

0: மறைந்தவர் கோடி, மக்களின் மனதில் நிற்பவர் யார்? மாபெரும் வீரர், மானம் காப்போர், சரித்திரம் தனிலே நிற்கின்றார். இது என்ன திரைப்படத்தோட பாடல்? ஆமா, கரெக்டா கண்டுபிடிச்சிட்டீங்க, எம்ஜிஆர் பாடலே தான். என்ன பாடல் அப்படிங்கறத மட்டும் சொல்லிருங்க. என்னாச்சு? டிஎம்எஸ் பாடியிருப்பாங்க, கண்ணதாசன் வரிகள்ல.
1: படம் பார்த்திருக்கேன்,
0: வரலையா? சரி, அடுத்த நேயர் சொல்றாங்களான்னு பாத்திரலாமா?
1: நன்றி
0: மாணிக்க சில கலந்துட்டதுக்கு. வணக்கம். வணக்கம். வணக்கம்.
1: வணக்கம். பிரணியமா, எப்படி இருக்கீங்க?
0: நலமா இருக்கோம். யார் பேசுறீங்க, எங்க இருந்து பேசுறீங்கன்னு சொல்லிருங்க.
1: ஆறுமுகமடிதான், சாந்தி.
0: சரி சொல்லுங்க. இதுக்கு முன்னாடி ஒரு பாடலோட வரி
1: சொல்லியிருந்தேன்.
0: வாழ்ந்தவர் கோடி, மறைந்தவர் கோடி, மக்களின் மனதில் நிற்பவர் யார்? மாபெரும் வீரர், மானம் காப்போர், சரித்திரம் தனிலே நிற்கின்றார்.
1: இந்த விவசாயி என்ன பாட்டா?
0: இல்லையே. எம்ஜிஆர் பாடலாம் டக்கு டக்குன்னு ஞாபகம் வச்சிருப்பீங்க, சொல்லிருவீங்கன்னு பார்த்தா.
1: ஆமா, நானும் எம்ஜிஆர் பாடுதானா?
0: ஆமா, உங்களுக்காக தான் பழைய திரைப்படத்துல. சரி, கேட்டா கண்டிப்பா சொல்லிருவீங்க அப்படின்னு ரொம்ப நம்பிக்கையோட கேட்டிருந்தேன். கண்ணதாசன் அவர்கள் வரிகள்ல டிஎம்எஸ் பாடியிருப்பாங்க.
1: இப்படித்தான் இருக்க வேண்டும் பொம்பல அந்த பாட்டா?
0: இல்லையே, மன்னாதி மன்னன் திரைப்படத்துல இடம்பெற்ற திரைப்பாடல். சரிங்கம்மா, அடுத்த நேரம் சொல்றாங்களான்னு பாக்கலாம்.
1: ஒரு மணிக்கு போட்ட பாட்டு நல்லா பாட்டா இருந்தது.
0: அப்படியா?
1: ஆமா, அது வானம் அதுபடி ரொம்ப பிடிக்கும்.
0: ரொம்ப நன்றிம்மா, ரொம்ப அழகா நீ நிகழ்ச்சியும் கலந்துகிட்டீங்க, நன்றி. அடுத்த நேரம் சொல்றாங்களான்னு பாத்திரலாம். வணக்கம். வணக்கம். வணக்கம். வணக்கம்.
2: வணக்கம்மா.
0: சொல்லுங்க, யார் இங்க இருந்து? சூப்பரா கரெக்டிங்க, நிகழ்ச்சியில கலந்துட்டு ரொம்ப நன்றி. அதே திரைப்படம் தான்.
2: நன்றி.
0: நன்றி. நம்ம நிகழ்ச்சியில பேச போற அடுத்த மணி யாரும் தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி பாடல கேட்டு வந்துடலாம். ஆடு புலி திரைப்படத்தில் இந்த பாடல் வந்துட்டே இருக்கு, கேட்டுட்டே நினைச்சிருங்க. இது உங்கள் ஆகாஷ்வாணி திறன்வெளி வானொலியின் பண்பலை 102.6.

0: மூன்று மணி 12 நிமிடத்தில் நீங்கள் இணைந்திருக்கக்கூடிய இந்த நிகழ்ச்சி திரையருவி நம்ம நிகழ்ச்சி பேச போறாரு தன்பு நேயர். வணக்கம்.
1: வணக்கம்,
0: சொல்லுங்க, யாரீங்க இருந்து பேசுறீங்க? ஆ, சொல்லுங்க, உங்களுக்காக பாடல் வரிகளை சொல்லலாமா? என்ன பாடல்னு கேட்டுக்கிறீங்களா? நம்பிக்கை வைத்து கல்லையும் பார்த்தால் தெய்வத்தின் சாட்சியம்மா, அதுதான் உள்ளத்தின் சாட்சியம்மா, அதுதான் உண்மைக்கும் சாட்சியம்மா.
2: நல்லவர்கெல்லாம் காட்சிகள் ரெண்டு, ஒன்று தெய்வத்தின் சாட்சியம்மா.
0: சூப்பர் சூப்பர்.
2: நம்பிக்கை வைத்து கல்லையும் பார்த்தால் தெய்வத்தின் சாட்சியம்மா, அதுதான் உண்மையின் சாட்சியம்மா.
0: அருமை அருமை, நன்றி நிகழ்ச்சியில கலந்துகிட்டதுக்கு.
1: தேங்க்யூ,
0: நன்றி. வணக்கம். உங்களுக்காக இப்ப ஒரு பாடல் வரி சொல்றேன், அது என்ன பாடல் அப்படிங்கறத நீங்க சொல்லுங்க. ராசி உள்ள பக்கம் தினம் வெற்றி வந்து சேரும், காசு உள்ள பக்கம் வெறும் திமிரு வந்து சேரும், நேரம் கூடும் போது இந்த ஊரும் உன்னை பாடும், நெஞ்சுக்குள்ள நிம்மதி வரும். அதே பாடல் தான், சூப்பரா கண்டுபிடிச்சிட்டீங்க, நன்றி நிகழ்ச்சியில கலந்துகிட்டதுக்கு. நன்றி நன்றி. நம்ம கூட பேச போற அடுத்த அன்பு நேயர் யாருன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி பாடலை கேட்டு வந்துடலாம். மரியான் திரைப்படத்துல இருந்து விஜய் பிரகாஷ் ஸ்வேதா மோகன் பாடிய பாடல் உங்களுக்காக வந்துட்டே இருக்கு, கேட்டுட்டே நினைச்சிருங்க. இது உங்க ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6.

0: தென் தமிழகத்தில் முதல் முறையாக ரோபோட்டிக் மூலம் துல்லியமா முழுமையான மூட்டுவலி நிவாரணம், அதுவும் குறைவான கட்டணத்தில்.
1: ஸ்ரீனிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை, தேரேகால்புதூர், நாகர்கோவில்.

0: மக்கள் தொகை கணக்கெடுப்பின் முதல் கட்டத்தில் ஹவுஸ் லிஸ்டிங் மற்றும் ஹவுசிங் சென்சஸ், அதாவது உங்கள் வீடுகள் கணக்கிடப்படும். வாருங்கள், உங்கள் பங்கேற்புடன் இதை வெற்றி பெற செய்வோம் மற்றும் வளர்ந்த இந்தியா 2047 நோக்கி மற்றொரு அடியை எடுத்து வைப்போம்.
1: காற்றலைகளில் இசை சாமரம் வீசிக் கொண்டிருப்பது நெல்லையின் இசை களஞ்சியம், ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6.
2: மூன்று மணி 21 நிமிடத்தில் நீங்கள் இணைந்திருக்கக்கூடிய இந்த நிகழ்ச்சி திரையரவி நம்ம நிகழ்ச்சியில் பேச போற அடுத்த அன்பனேயர், வணக்கம். வணக்கம்.
3: ஹலோ,
2: வணக்கம். யார் இங்க இருந்து பேசுறீங்கம்மா?
3: பாடினது
2: அப்படிங்கறத நீங்க சொல்லுங்க.
3: பழைய பாட்டா போடுங்க.
2: பழைய பாட்டா?

0: என்ன திரு என்ன பாடல் அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிருப்பீங்களே. கண்டிப்பா தெரிஞ்சிருக்குமே,
1: தெரிஞ்ச பாட்டு தான், ஆனா வரமாட்டேங்குது.
0: உங்களுக்கு தெரிஞ்ச பாடலா தான் இப்போ பிளே பண்ணணும், கஷ்டமா இருக்க கூடாதுன்றதுக்காகவே இந்த பாட்டை நான் போட்டேன்.
1: நீங்க பாட்டு வரிகளை போட்டிருக்கலாம்ல,
0: பாடலோட வரிகளை போட்டா கண்டுபிடிச்சிருவீங்களா?
1: கண்டுபிடிச்சிருவேன்.
0: என்ன பாட்டு?
1: முகம் உன்முகம்
0: இன்று மறையாத
1: முதல் நாளி.
0: சூப்பர் சூப்பர். என்ன திரைப்படம், யார் பாடினது, யார் பாடினது தெரியுமா?
1: பாடினது யாரும் தெரியலையே.
0: சரி, என்ன படம்?
1: படம்
0: என்னாச்சு?
1: படம்,
0: ஆமா படத்தோட பெயரை சொல்லுங்க. நீங்க கேட்டீங்கன்னு பாடலோட வரிகளையும் ப்ளே பண்ணியாச்சு. தெரியலையா? அடுத்த நேருக்கு வாய்ப்பு அளிக்கலாமா? நன்றி நன்றி, நிகழ்ச்சியில கலந்துகிட்டதுக்கு. வணக்கம் வணக்கம்.
2: ஹலோ, வணக்கம் வணக்கம் மேடம்.
0: சொல்லுங்க, யார் இங்க இருந்து?
2: செங்காத்தில இருந்து ஷேக் முகமது சாபி பேசுறேன். நல்லா இருக்கீங்களா?
0: நலமா இருக்கும். சரி, இப்போ ஒரு பாடல் பிளே பண்ண, அது என்ன பாடல் அப்படிங்கறத சொல்லிட்டாங்க. அந்த பாடல் இடம்பெற்ற திரைப்படத்தோட பெயரையும் அந்த பாடலை பாடினது யாரையும் அப்படிங்கறத சொல்லுங்க.

0: அடுத்த முதல் நாள்.
1: ஆமா, யார் பாடினாங்க?
0: கமல்ஹாசன் நடிச்ச படம்.
1: சரி, என்ன திரைப்படம்? திரைப்படத்தோட பேரை சொல்லுங்க. முதல் எழுத்தா? இதே பெயர்ல வந்து பழைய திரைப்படமும் இருக்கு, எம்ஜிஆர் அவர்கள் நடித்த திரைப்படம்.
0: சரி, அடுத்த நேருக்கு வாய்ப்பு கொடுத்துறேன்.
1: சரி, நன்றி நன்றி. வணக்கம் வணக்கம். யார் இங்கிருந்து?
2: ஜெயக்குமார். படம் வந்து வேட்டையாடி விளையாடு.
1: சூப்பர் சூப்பர். அது பாடினது யாருங்கிறதையும் சொல்லிருங்களேன். சரி, பரவாயில்ல. திரைப்படம் திரைப்படத்தோட பேர் அழகா அருமையா வந்து சொல்லிட்டீங்க. நன்றி.
2: கூட பாடினது உண்மையான
1: சூப்பர் சூப்பரா.

0: ஜெயஸ்ரீ.
1: சூப்பர்
0: சூப்பர், அருமை அருமை, நன்றி நிகழ்ச்சியில கலந்துகிட்டதுக்கு. நன்றி. நம்ம கூட பேச போற அடுத்த அன்பனேயர் யாருன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி சிங்கம் 2 திரைப்படத்துல இந்த பாடலை கேட்டு வந்தெல்லாம் தொடர்ந்து இணைந்திருங்கள். இது உங்கள் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6.

0: Under the Ayushman Bharat Pradhan Mantri Jan Arogya Yojana, around 60 crore eligible beneficiaries are entitled to free health treatment worth 5 lakh rupees per family every year. So far, over 12 crore free treatments have been provided under the scheme, helping poor and vulnerable families save nearly 2 lakh crore rupees in out-of-pocket medical expenses. Download the Ayushman app today and create Ayushman card. For more information, call 14555.
1: காற்றலைகளில் இசை சாமரம் வீசிக் கொண்டிருப்பது நெல்லையின் இசை களஞ்சியம் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6.
2: மணி 30 நிமிடத்தில் நீங்க இணைந்திருக்கக்கூடிய இந்த நிகழ்ச்சி திரையருவி. நம்ம நிகழ்ச்சியில பேச போற அடுத்த அன்பனே ஏர், வணக்கம். வணக்கம் வணக்கம். யார் இங்கிருந்து யார் பேசுறீங்க?
3: சைபுன் மிஸ்ரா.
2: ஆ சொல்லுங்க, எங்க இருந்து பேசுறீங்க?
3: ஆராம்.
2: சரி, உங்களுக்காக பாடல் வரிகளை சொல்றேன். என்ன பாடல் அப்படிங்கறத நீங்க சொல்லுங்க. ஒரு நாள் ஒரு நாள் உன் பேரை நிலவில் நிலவில் வெட்டு, இனிமேல் உந்தன் புகழ் பாட இமயம்தானே கல்வெட்டு. விக்ரம் நடித்த திரைப்படம், நடிகர் விக்ரம் நடிச்சிருப்பாங்க. ஜோடியா வந்து லைலா நடிச்சிருப்பாங்க. தெரியலையா? சரி, அடுத்த நேருக்கு வாய்ப்பளிக்கலாமா? நன்றி. வணக்கம் வணக்கம். யார் இங்கிருந்து பேசுறீங்கம்மா? விஜயா பேசுறீங்களா? இப்போ ஒரு பாடல் வரி சொன்னேன், அது என்ன பாடல் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியுமா? ஒரு நாள் ஒரு நாள் உன் பேரை நிலவில் நிலவில் வெட்டு, இனிமேல் உந்தன் புகழ் பாட இமயம்தானே கல்வெட்டு. க்ளூ கூட கொடுத்துருந்தேன், விக்ரம் லைலா நடித்த திரைப்படம் அப்படின்னு. தெரியலையா? வித்யாசாகர் இசையில் கார்த்திக், திப்பு, சித்ரா பாடிய பாடல். விக்ரம் லைலா என்ன படத்தில் நடிச்சிருக்காங்க அப்படிங்கறத யோசிச்சாலே கண்டிப்பாக கண்டுபிடிச்சிடலாம். இரண்டு எழுத்தில் இரண்டே எழுத்து தான் படத்தோட பெயர். அதுல லைலா நடிச்சிருக்காங்களா? சரி, அடுத்த நேருக்கு வாய்ப்பளிக்கலாமா? நன்றி. வணக்கம். வணக்கம் வணக்கம். சொல்லுங்க, யார் இங்க இருந்து பேசுறீங்க? ஹேமா பேசுறீங்களா? என்ன படம்? வெரி குட், அருமை. அதே திரைப்படம் தான், என்ன பாடல் அப்படிங்கறத சொல்லிருங்க பாக்கலாம். அதுல இந்த வரி வருமா நீங்களே சொல்லுங்களேன். ஒரு நாள் ஒரு நாள் உன் பேரை ஃப்ரெண்டுக்காக ஃப்ரெண்டை பத்தி பாடுற மாதிரி இருக்கும். மறந்துருச்சா? சரி, திரைப்படத்தோட பேரை சொன்னனால நானே பாடல சொல்றேன். ஓ நண்பனி நண்பனி நண்பனி, நீ என்றுமே வெற்றியின் நண்பனி. ரொம்ப அருமையா நிகழ்ச்சியில கலந்துகிட்டீங்க, நன்றிமா. நன்றி. நம்ம நிகழ்ச்சியில பேச போறாரு தன்மனையர். யாரும் தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி பாடலை கேட்டு வந்துடலாம். இப்ப உங்களுக்காக ஒரு அழகான பாடல் என்றென்றும் காதல் திரைப்படத்திலிருந்து வந்துட்டே இருக்கு, கேட்டுட்டே நெஞ்சிருங்க. இது உங்கள் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6.

0: 3:39 நீங்கள் இணைந்திருக்கக்கூடிய இந்த நிகழ்ச்சி திரையருவி. நம்ம நிகழ்ச்சியில் பேச போற அடுத்த அன்பு நேயர், வணக்கம். வணக்கம்.
1: வணக்கம் மேடம். குறும்புலா பேரி சந்திரகலா.
0: குறும்புலா பேரி சந்திரகலா, சொல்லுங்க, உங்களுக்காக ஒரு பாடல் அப்ளை பண்றேன். அது என்ன பாடல் அப்படிங்கறத கண்டுபிடிக்கிறீங்களா?
1: போடுங்க.
2: சஹா

0: சூப்பர் சூப்பர், ரொம்ப பிடிச்ச பாடலாம் உங்களுக்கு.
1: இவர் விஜய் ஆண்டனி படம்,
0: ஆ
1: விஜய்
0: விஜய் ஆண்டனி,
1: படம் பேர் தான் டக்குனு ஞாபகம் வர மாட்டேங்குது.
0: பரவாயில்ல, அது யார் பாடியிருக்கானுங்கிறது தெரியுமா?
1: கார்த்திக் சாரா
0: இல்லையே. சரி, ரொம்ப அழகாக வந்து பாடலை கண்டுபிடிச்சிட்டீங்க, அதனால உங்களை விட்டுடலாம். நிகழ்ச்சியில் ரொம்ப அருமையாக வந்து கலந்துக்கிட்டீங்க. நன்றி
1: நன்றி
0: நன்றி நன்றி. வணக்கம் வணக்கம் வணக்கம், சொல்லுங்க, யார் இங்கேருந்து பேசுறீங்க?
2: வணக்கம் மேடம், டவுன் கல்லைத்தர் நடராஜன்.
0: சரி, இப்போ ஒரு பாடலை ப்ளே பண்ண, அது என்ன பாடல் அப்படிங்கறத கண்டுபிடிச்சிட்டாங்க. அந்த பாடல் இடம்பெற்ற திரைப்படத்தை மட்டும் நீங்க சொல்லுங்க, சரியா?
2: சரி மேடம்.

0: என்ன படம்?
1: அடிக்கடி கேட்ட படம் தான் இருக்கு. யார் நடிகர் மட்டும் சொல்லுங்க, நான் சொல்லிடுறேன்.
0: விஜய் ஆண்டனி நடிச்சிருப்பாங்க.
1: இன்னொரு படமா?
0: விஜய் ஆண்டனி நடிச்சிருப்பாங்க. விஜய் ஆண்டனி தான் இசை அமைச்சிருக்காங்க.
1: திமிர் பிடிச்சவனா என்னமோ?
0: இல்லையே இல்லையே இல்லையே இல்லையே.
1: சரி மேடம், அடுத்த நேரில்
0: கூட. இது வந்து இரண்டே எழுத்து திரைப்படம் தான். சரி, வணக்கம். வணக்கம்.
2: வணக்கம் மேடம்.
0: சொல்லுங்க, யார் இங்கேருந்து பேசுறீங்க?
2: கோவை சிறுவாணிச்சாரல், நரசிபுரம் என் கே கந்தசாமி.
0: சரிங்க சார், இந்த ஒரு பாடல் ப்ளே பண்ணியிருந்தேன் இல்லையா, அந்த பாடல் இடம்பெற்ற திரைப்படத்தோட பெயர் தெரியுமா?
2: ஆ, பழைய பாடலை பார்த்து போடுங்க.
0: பழைய திரைப்படம், அதாவது ஒவ்வொருத்தருடைய விருப்பத்திற்கும் போட்டால் கண்டிப்பாக வந்து நிகழ்ச்சி வந்து ரொம்ப லேட் ஆகிரும். இப்போ வந்து இப்போ ப்ளே பண்ண பாடல் என்ன திரைப்படம் மட்டும் சொல்லுங்க போதும். தெரியலையா? சரி பரவாயில்ல, ரொம்ப அருமையாக நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டீங்க, நன்றி. நம்ம கூட பேச போகிற அடுத்த அன்பினேர் யாருன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி பாடலை கேட்டு வந்துடலாம். இப்போ உங்களுக்காக சிவாஜி திரைப்படத்துலேருந்து பாடல் வந்துட்டு இருக்குது. உதித் நாராயணன் சின்மை பாடிய பாடல் கேட்டுகிட்டே நெஞ்சிருங்க. இது உங்கள் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6.

0: வணக்கம்.
1: வணக்கம் மேடம்.
0: சொல்லுங்க, யார் இங்க இருந்து பேசுறீங்க?
1: தென்காசி மாவட்டம் ஆலங்குளத்துல இருந்து சின்னதுரை பேசுறேன் மேடம்.
0: சின்னதுரை பேசுறீங்களா?
1: சின்னதுரை பேசுறேன் மேடம்.
0: சரிங்க, இதுக்கு முன்னாடி ஒரு பாடல் ப்ளே பண்ணியிருந்தேன், அது என்ன பாடல் அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிட்டாங்க. நான் அந்த பாடல் இடம்பெற்ற திரைப்படத்தோட பெயரை மட்டும் நீங்கள் சொல்ல முடியுமா? உங்களுக்காக திரும்ப ப்ளே
1: பண்ணுறேன்.
0: விஜய் ஆண்டனி. ஆமாம், அது என்ன திரைப்படத்தோட பெயர் மட்டும் சொல்லுங்கள்.
2: அரும்பே என்ன கடத்தி போ கரும்பே.
0: தெரிஞ்சுதா?
1: என்னாச்சு?
0: இல்லையே, அது நான் சொல்லியிருந்தேன், ஏற்கனவே க்ளூ கொடுத்துருந்தேன். இரண்டு எழுத்து, இரண்டு எழுத்து பெயர், திரைப்படத்தோட பெயர். நன்றிங்க, நன்றி. வணக்கம். சொல்லுங்க. சூப்பர், வெரி குட். யார் எங்க இருந்து பேசுறீங்கன்னு சொல்லாமலேயே ஆன்சரை சொல்லியாச்சு.
3: மகாலட்சுமி
0: பேசுறீங்க. மகாலட்சுமி, சூப்பரா ஆன்சர் பண்ணி கலக்கிட்டீங்க.
3: இன்னொன்னு
0: போடணுமா உங்களுக்காக? சரி.

0: ஆனா
1: நீங்க சொன்ன பாடல் இல்லையே. ஆமா, அந்த கேள்விக்கு சரியான விடை சொல்லியிருக்கீங்க, அதனால நீங்க வந்து ஜெயிச்சிட்டீங்க. நன்றி நிகழ்ச்சியில கலந்துகிட்டதுக்கு.
0: நன்றி
1: நன்றி. நம்ம கூட பேச போற அடுத்த மணியர் யாரும் தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி பாடலை கேட்டு வந்துடலாம். இப்ப உங்களுக்காக ஒரு அழகான பாடல் வந்துட்டே இருக்கு, கேட்டுட்டே நினைச்சிருங்க. இது உங்கள் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6.

3:54 நீங்கள் இருந்திருக்கக்கூடிய இந்த நிகழ்ச்சி திரையருவி. இன்றைக்கி நம்ம திரையருவி நிகழ்ச்சியில் நேர்கள்லாம் ரொம்பவே அட்டகாசமாக கலந்துக்கிட்டு அசத்தினாங்கன்னு தான் சொல்லணும். நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்ட அத்தனை அன்புகளுக்கும் எங்களுடைய நன்றி. கடைசியாக ஒரு பாட்டை ப்ளே பண்ணி அது என்ன பாடல் அப்படிங்கிறத கண்டுபிடிக்க சொல்லியிருந்தோம். வசந்த சேனா அப்படிங்கிற பாடல் ஸ்ரீ திரைப்படத்தில் இடம்பெற்ற பாடல் தான் அது. இன்னைக்கு நம்ம திரையரவி நிகழ்ச்சியில் கலந்துகிட்ட அத்தனை அன்புலங்களுக்கும் எங்களுடைய நன்றியை சொல்லிட்டு வரப்போற பாடலோட இந்த நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது. தொடர்ந்து இணைந்திருங்கள். இது உங்கள் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6.

வணக்கம். செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டியின் குத்துச்சண்டை பிரிவில் இந்தியாவின் பிரீத்தி பவார் தங்கப்பதக்கம் வென்றுள்ளார். நாட்டின் சிவில் விமான போக்குவரத்து துறை வளர்ச்சியடைந்துள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். தூய எரிசக்தி பயன்பாட்டிற்கு மத்திய அரசு உத்வேகம் அளித்து வருவதாக உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார். இளையோர் மேம்பாட்டில் மத்திய அரசு கூடுதல் கவனம் செலுத்தி வருவதாக பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் கூறியுள்ளார். உள்நாட்டில் எண்ணெய் உற்பத்தியை அதிகரிக்க மத்திய அரசு நடவடிக்கை எடுத்து வருவதாக தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். சரக்கு மற்றும் சேவை வரி வருவாய் கடந்த மாதம் 2,11,000 கோடி ரூபாயை எட்டியதாக

மத்திய அரசு கூறியுள்ளது. டிஜிட்டல் பணப்பரிவர்த்தனை கடந்த மாதம் 22% வளர்ச்சி கண்டுள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. வணிக பயன்பாட்டிற்கான சமையல் எரிவாயு விலை சிலிண்டருக்கு 192 ரூபாய் குறைக்கப்பட்டுள்ளது. வரும் 2030 ஆண்டுக்குள் தமிழகத்தின் பொருளாதாரத்தை 1.5 டிரில்லியன் டாலர் அளவுக்கு அதிகரிக்க இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளதாக மாநில அமைச்சர் திரு மதன் ராஜா தெரிவித்துள்ளார். இந்த ஆண்டு 5 கோடியே 90 லட்சம் பேர் தங்களது வருமான வரி கணக்குகளை சமர்ப்பித்துள்ளதாக வருமான வரித்துறை தெரிவித்துள்ளது. இந்திய கடற்படையின் துணை தளபதியாக வைஸ் அட்மிரல் ஏ.என். பிரணாப் பொறுப்பேற்றுக் கொண்டார். நாத்துலா கணவாய் வழியாக இந்தியா சீனா இடையேயான எல்லை வர்த்தகம் 6 ஆண்டுகளுக்கு பின் இன்று மீண்டும் தொடங்கியது. மேகதாது பிரச்சினையில் உச்சநீதிமன்றத்தை நாடுவதே தமிழகத்திற்கான ஒரே வழி என்று மாநில அமைச்சர் திரு நிர்மல்குமார் கூறியுள்ளார். காவிரி பிரச்சினை குறித்து விவாதிக்க அனைத்துக் கட்சிக் கூட்டத்தை கூட்ட வேண்டுமென்று தமிழக அரசை திமுக தலைவர் திரு மு க ஸ்டாலின் வலியுறுத்தியுள்ளார். திருப்பூர் மாவட்டம் பல்லடம் அருகே விளைநிலங்கள் வழியாக எண்ணெய் குழாய் பதிக்கும் திட்டத்திற்கு எதிராக போராடிய விவசாயிகளை தாவேக அரசு கைது செய்துள்ளது கண்டிக்கத்தக்கது என்று அஇஅதிமுக கூறியுள்ளது. தேனி மாவட்டம் சுருளி அருவியில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளதால் சுற்றுலாப் பயணிகள் குளிப்பதற்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது. காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டியில் இந்தியா சார்பில் பதக்கம் வென்றவர்களுக்கு குடியரசுத் தலைவர், குடியரசு துணைத் தலைவர், பிரதமர் மற்றும் மத்திய அமைச்சர்கள் பலர் வாழ்த்து தெரிவித்துள்ளனர். தாய்பே ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் தன்வி ஷர்மா இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறியுள்ளார். இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: எஃப்எம் ரெயின்போ 102.6 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் 4:03. நீங்கள் நேர்கள் இணைந்திருப்பது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6. நீங்க கேட்கவிருக்கும் இந்த நிகழ்ச்சி பொதிகை தும்பி. தினமும் பொதிகை தும்பி நிகழ்ச்சி எப்படி ஆடிட்டு இருக்கீங்க, கேட்டுட்டு இருப்பீங்க. நிகழ்ச்சி எப்படி அப்படிங்கறது உங்களுக்கே தெரியும்.
2: உங்கள் அன்பு ஷாயிரா பானு,
1: நான் உங்கள் பிரியமான பிரேமி.
2: நித்தமும் புத்தம் புது வடிவில் பொதிகை தும்பி உங்களுக்காக, இல்லையா?
1: ஆமா, அதாவது நாங்கள் ஒரு கேள்வி கேட்போம், நீங்க பதில் சொல்லணும். நீங்க கேட்கறதுக்கு நாங்களும் பதில் சொல்வோம். நிகழ்ச்சியில கலந்துக்க கால் பண்ணீங்க 0462-256-1132 அல்லது 0462-256-1133 என்ற எண்களுக்கு. நம்ம நிகழ்ச்சியில பேச போற முதல் அன்பு நேயர், வணக்கம்.
2: ஹலோ, வணக்கம். வணக்கம், யாரு, எங்க இருந்து பேசுறீங்கம்மா? பரமன்குறிச்சி சுகன்யா. எப்படி இருக்கீங்க? நல்லமா இருக்கோம். நீங்க எப்படி இருக்கீங்க?
3: நலமா இருக்கேன்.
1: சரி, முதல் கேள்வி என்ன கேக்குறீங்களா? நாங்க கேக்கவா?
3: நீங்க கேளுங்க.
1: நாங்களே கேக்கலாம்.
2: பிரேமி கேக்குறீங்களா? கேக்கட்டுமா?
1: கேளுங்க.
2: இப்போ ரொம்பவே ஈஸியான க்வெஸ்சன். கடல்னு வரக்கூடிய படங்கள் வந்து ஒரு 4 படங்கள் சொல்லுங்க. கடல்னு சினிமா படம்
3: எனக்கு வந்து சினிமா படம் கேட்கண்டா, விடுதலை. எனக்கு வந்து விடுதலை காலங்க.
1: இல்ல, அவங்க கேக்குறதுக்கு தான் நீங்க
2: பதில் சொல்லணும். இது ரொம்ப ஈஸியானது இல்லம்மா. கடல், கடல் காட்சி வரும். கடல்னு வரக்கூடிய படங்கள் 4 படங்கள் சொன்னா போதும். படம் பாப்பீங்களா? சினிமா படம்
3: படம் பார்க்கவே மாட்டேன்.
2: படம் பார்க்கவே மாட்டீங்க. அப்ப நான் உங்களுக்கு ஒரு வேற ஒரு க்வெஸ்சன் கேட்கட்டுமா? விடுகதை தான் கேட்கணும்னு சொல்றீங்களா?
3: ஏதாவது கேளுங்க.
2: சரி, விடுகதை கேட்க. மெல்லிய உடம்புக்காரன், பாரம் சுமப்பதில் கெட்டிக்காரன், அவன் யார்?

0: குழு கொடுங்க.
1: குழு கடலோர பகுதிகளில் கிடைக்கும்.
0: முத்து பவளம்
1: இல்லை.
0: மீன்
1: இல்லை.
0: நண்டு
1: மணல் கடல் ஈரம் இந்த மாதிரி இடங்கள்லாம் அது கிடைக்கும் சொல்லியிருக்கேன். அதுக்கு மேல சொன்னா கண்டுபிடிச்சிருங்க. கஷ்டப்பட்டு சொல்லுங்க. க்வெஸ்சன் ரொம்ப ஈஸி. மெல்லிய உடம்புக்காரன் பாரம் சுமப்பதில் கெட்டிக்காரன். பாரம் சுமப்பதில் சொல்லியிருக்கேன்.
2: வெளியே வர்றத பார்த்தாலே ரொம்ப வியப்பா இருக்கும் நமக்கு.
1: மணல் ஏரியால
2: தெரியலையா? சரி, மதிப்பெண் அவங்களுக்கு கொடுத்துருக்கலாம். கொடுத்துடலாமா?
1: என்ன தெரியுமா, மணல் பகுதிகளில் கடற்கரை மணல் இந்த மாதிரி ஏரியாக்களில் கிடைக்கும். அதாவது நத்தை பாரம் சுமப்பதில் கெட்டிக்காரன் சொல்லியிருக்கேன். அது நத்தை.
0: நத்தை தானே? நத்தை தானே.
2: ஆமாம், நீங்கள் அதை தவிர மற்ற எல்லாமே சொல்லிட்டீங்க. சரி, நீங்கள் இப்போ கேள்வி கேட்கலாம்.
1: நீங்கள் கேளுங்க.
0: நான் ஒரு கேள்வி கேட்குறேன்.
1: ம், கேளுங்க.
0: ஐயோ, கேள்வி ஏறிட்டு இருக்கேன். இந்தியாவில் எந்த பயிர் வகை மிகப்பெரிய பரப்பில் பயிரிடப்படுகிறது?
1: ஐயோ, இது கேம்ஸோ? சரி சொல்லுங்க.
2: இந்தியாவில்
0: யாரு கல்வி கேக்குறேன்? உடம்பில் உள்ள எலும்புகளில் மிக நீளமானது எது?
1: தொடை. தொடை எலும்பு. கால் இருக்கலாம். தொடை
0: கரெக்டா சொல்லிட்டீங்க.
1: அதுதான் ஸ்ட்ராங் ஆனது.
2: சரி, நன்றி மாணிகஷில.
1: நன்றி நன்றி
2: நன்றி. நம்ம கூட பேச போறாரு தன்மணியர். வணக்கம்.
1: ஹலோ. வணக்கம்.
3: ஹலோ. வணக்கம் மேடம். முகவர்ல இருந்து ஜோதி பேசுறேன்.
1: முகவர் ஜோதி.
2: சொல்லுங்கம்மா, உங்களுக்காக கேள்வி கேட்கலாமா? நீங்க கேக்குறீங்களா? நான் கேட்க வாமத
3: கேளுங்க மேடம். நீங்க பஸ்ட்.
2: நானே கேக்கட்டா? சரி. வெள்ளை வெள்ளை நிற பொருட்கள் ஒரு 10 டக்குன்னு சொல்ல முடியுமா? 40 செகண்டுக்குள்ள.
3: வீட்டில் யூஸ் பண்றதா? வெள்ளை
2: எதுனாலும் வெள்ளையா இருக்கக்கூடிய பொருட்கள். அது சாப்பிடறதா இருந்தாலும் பரவாயில்ல, எதுனாலும் வெள்ளையா இருக்கணும். உங்களுக்காக டைம் ஸ்டார்ட் ஆகுது. சொல்லுங்க.
3: நூலு.
1: சாப்பிடக்கூடிய பொருள்னாலும் சொல்லலாம்னு சொல்லியிருக்காங்க.
2: ஆமா,
1: ஈஸியா சொல்லிடலாமே.
2: எதுனாலும் சொல்லலாம். ஆ சரி.
3: தோசை.
2: சரி.
3: இட்லி.
2: ஆ, மூணு சொல்லிருக்கீங்க. ஒரு ஏழாவது சொல்லுங்க.
3: ஏழாவது சொல்லணும். உப்புமா.
2: உப்மா. என்ன உப்மா?
3: உப்மா.
2: சரி, நாலு சொல்லிட்டீங்க.
3: கொழுக்கட்டை.
2: முடிய போது பண்ணு. ஆறு. இன்னும் ஒண்ணுதான் டக்குன்னு
1: அழகா சொல்லிடலாமே. டெய்லி நம்ம பயன்படுத்த
3: பால்.
2: பா, சூப்பர். உங்கள் டைம் முடிகிறதுக்குள்ள 7 பொருட்கள் சொல்லிட்டீங்க. பால், தயிர், மோர், அரிசி, உப்பு, எவ்வளவோ இருக்குது. ஆனால் நம்ம கேட்கும் போது டக்கரி ஞாபகம் வருதில்லை. ஆனால் நீங்கள் தான் ஜெயிச்சு, நீங்கள் தான் ஜெயிச்சிருக்கீங்க. நன்றி நிகழ்ச்சியில் கண்டுகிட்டதுக்கு. ஆனால் நீங்கள் கேட்கவுமே, நீங்கள் கேள்வி கேளுங்க.
3: நான் ஒரு திடீரெனு கேட்பேன்.
2: ம், கேளுங்க.
3: எல் என்ற வாத்தியார்.
2: எல் என்ற வாத்தியாரா?
3: எம் என்ற பையனை.
2: ஆ,
3: கேள்வி கேட்டார், அட போட வழுக்கு தலையா.
2: தெரியலையே, நீங்களே சொல்லிருங்க.
3: எல்லா மூக்கு, வாய். எம் என்ற பையனா வாய். கேள்வி கேட்டானா காது, அட போட வழுக்கு தலையான தலை.
1: இவங்களே ஒரு கெஸ்டிங்ல வந்து எல்லா மூக்கு அப்படின்னு
2: நீங்களே தெரியல விடுக்கிறது.
1: இமேஜின் பண்ணி
2: நீங்களா யோகிச்சு கேட்ட மாதிரி இருக்கு. பரவாயில்ல, நிகழ்ச்சியில ரொம்ப அருமையா கலந்துகிட்டீங்க. நீங்க தான் ஜெயிச்சீங்க. நன்றி.
1: படிச்சீங்களா? சரி சரி,
2: நன்றி. நிகழ்ச்சியில
1: நிகழ்ச்சியில நன்றி.
2: நம்ம கூட பேச போகிற அடுத்த அன்பனேர் யாரும் தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி பாடலை கேட்டு வந்துடலாம். இப்போ உங்களுக்காக பாடல் வந்துட்டே இருக்குது. மழை மழை திரைப்படத்திலேருந்து கேட்டுகிட்டே நெஞ்சிருங்க. இது உங்கள் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6.

0: வணக்கம், யார் பேசுறீங்க?
1: வணக்கம், யார் பேசுறீங்க?
2: மீனாட்சி பேசுறேன். யாழினி பேசுறேன்.
0: யாழினி பேசுறீங்களா? சரி, உங்களுக்கான கேள்வி கேட்கலாமா?
1: நீங்க வந்து படிச்சிட்டு இருக்கீங்களா? சின்ன குழந்தை மாதிரி கேக்குதுல.
2: ஹலோ
1: ஹலோ, நீங்க ஸ்டூடண்டா?
2: இல்ல
1: இல்ல,
0: பரவாயில்லை.
1: படிக்கிறீங்க, ஓகே. அப்ப உங்களுக்கு இது கொஞ்சம் ஈஸியா சொல்லிடுவீங்க. க்வெஸ்சன் கேக்குறேன்,
2: சொல்லுங்க.
1: நம்ம வந்து விஐபின்னு சொல்றோம் இல்லையா, விஐபி, அது அதனுடைய அந்த ஃபுல் ஃபார்ம் விரிவு என்னன்னு சொல்லுங்க. படிச்சிட்டு இருக்கீங்க காலேஜ்ன்றீங்கல்ல, அதனால அந்த மாதிரி க்வெஸ்சன் கேட்டா சொல்லிடுவீங்க அப்படின்னு.
2: எனக்கு கொஞ்சம் அது தெரியலையே.
1: அது தெரியல. சரி, ஓடிபி. நம்ம வந்து எது பார்த்தாலும் ஓடிபி வருது சொல்லுங்க. இவன் ஒரு கேஸ் சிலிண்டர் வாங்கினா கூட அதுக்கு பதிகிறாங்க இல்லையா, ஓடிபி சொல்லுங்கன்னு தான் சொல்லி வாங்குறாங்க. அந்த ஓடிபி அதனுடைய விரிவு தெரியுமா, ஃபுல் ஃபார்ம்
2: தெரியல.
0: சரி, நீங்க கேள்வி கேட்கலாம் அவங்க கிட்ட.
1: சரி, நீங்க கேளுங்க.
2: இருக்கு. அப்போ எறும்பு வந்து டாக்டர் சொல்றது ரொம்ப அழைக்கிறது ரொம்ப கஷ்டம் அப்படின்ட்டு. அப்போ எறும்பு வந்து யானை காதுல போய் ஒண்ணு சொல்லிச்சான். அது கேட்ட உடனே யானை வந்து
0: என்ன
2: சொல்லிருக்கோம்,
1: என்ன சொல்லிருக்கோம்,
0: அது ரத்தம் குடுக்கட்டுமான்னு கேட்டுச்சா?
1: எறும்பு நாளே சுறுசுறுப்பு. என்ன சொல்லிருக்கோம்
2: சொல்லுங்க.
1: ஐயோ, எனக்கு தெரியலையே. சுறுசுறுப்பா, எறும்பு வந்து சுறுசுறுப்பா தானே இருக்கும், அதாவது சீக்கிரமா எந்திரிச்சிரு அப்படின்னு சொல்லிச்சா? சுறுசுறுப்பாட இருந்தா
2: இல்ல, மோட்டிவேஷன் தான் பண்ணல.
0: சரி, நீங்களே சொல்லிருங்க,
1: நீங்க சொல்லுங்க, எங்களுக்கு தெரியல.
2: நீங்க சொன்னீங்க, ஆனா நானே சொல்றேன்.
0: நன்றி, ரொம்ப அழகா நிகழ்ச்சியில கலந்துகிட்டீங்க. நன்றி
1: நன்றிமா.
0: நன்றி நன்றி
1: நன்றி.
0: வணக்கம்.
1: ஹலோ, வணக்கம்.
0: சொல்லுங்க, யார் இங்க இருந்து?
3: கோவில்பட்டி வட்டம் பாண்டவர் மங்கலம், கோவிந்தராஜன்.
0: கோவிந்தராஜன் சார், உங்களுக்கான கேள்வி கேட்கலாமா?
3: நான் கேக்குறேம்மா.
1: நீங்க கேக்குறீங்களா? சரி, கேளுங்க.
3: முதல் நாள் போன பேஷண்ட், ஹாஸ்பிட்டலுக்கு போன பேஷண்ட், டாக்டர் பார்த்து நேற்று வந்தீங்களே, கால்வழி தவளையா போச்சான்னு கேக்காரு டாக்டர். அவர் கால்வழி தவளையா போச்சு ஆனான்ட்டு ஒரு வார்த்தை வச்சிருக்காரு.
0: சரி, என்ன சொல்லிருப்பாங்க?
3: சிரிச்சாரு. அது என்ன சொல்லிருப்பாரு?
0: கால் வலி போய் மற்ற எல்லா வலியும் வந்துருச்சுன்னு சொல்லிட்டாரா?
1: தலைவலி
0: என்னாச்சு? சொல்லுங்க சொல்லுங்க
1: சொல்லுங்க.
3: கால் வலி தவளை முக்காவலி இருக்கு.
0: நன்றி, உங்களுக்கு தான் மதிப்பெண். அப்புறம் சரி, உங்களுக்கு நான் கேள்வி
3: கேக்குறேன்.
0: அதாவது நதியா வந்து ரஜினி அவர்கள் கூட கூட நடிச்ச திரைப்படத்தோட பெயர் ஒண்ணு இருக்கு, அது சொல்லுங்க.
3: நதியா
0: ரஜினி, ரஜினிகாந்த் அவர்கள் நடித்த திரைப்படத்தோட பெயர்.
1: ரொம்ப ஃபேமஸான படம்.
0: உங்க டைம் ஸ்டார்ட் ஆகுது.
3: தெரியலையே
0: தெரியலையேவா? எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச படமா இருக்குமே.
1: நல்ல பிடிச்ச படம், பாட்டுக்கள்லாம் நல்லா இருக்கும்.
0: எங்கிட்ட மோதாதே ராஜாதி ராஜனடா, அந்த பாட்டுலயே இருக்கு. அந்த பாட்டோட
1: குழு கொடுத்துட்டாங்க, பாட்டே பிடிச்சிட்டாங்க.
3: எனக்கு இந்த பாட்டு போகுது, ஆனா
0: இல்ல இல்ல, நான் இப்ப பாடின பாட்டுலயே படத்தோட பேரும் வந்துருச்சு. அதேதான், ரொம்ப அழகா சொல்லிட்டீங்க. நன்றி நிகழ்ச்சியில கலந்துகிட்டு. நீங்க தான் வின் பண்ணிருக்கீங்க, ரொம்ப சிறப்பா நிகழ்ச்சியில கலந்து.

0: கிட்ட வின் பண்ணிட்டீங்க. நன்றி
1: நன்றி
0: நிகழ்ச்சியில
1: நன்றி.
0: கலந்துகிட்டதுக்கு. நம்ம கூட பேச போற அடுத்த அன்பனையர் யாருன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி பாடலை கேட்டு வந்துடலாம். இப்ப உங்களுக்காக பாடல் வந்துட்டே இருக்கு. சுயம்பரம் திரைப்படத்துல இருந்து உன்னிகிருஷ்ணன் சுஜாதா பாடிய பாடல் கேட்டுட்டே நினைச்சிருங்க. இது உங்கள் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6 மற்றும்
1: 1197 கிலோஹெர்ட்ஸிலும்

0: நீங்கள் கேட்டுக்கிட்டு இருப்பது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியிலிருந்து 1197 கிலஹெர்ட்ஸிலும் 102.6 மெகா ஹெர்ட்ஸிலும் பொதிகை தும்பி ஜாய்ஃபுல் அண்ட் கலர்ஃபுல் கேம்ஸ் ஷோ.
1: இரண்டு மணி 4:27 நீங்கள் இணைந்திருக்கக்கூடிய இந்த நிகழ்ச்சி பொதிகை தும்பி. நம்ம நிகழ்ச்சியில் பேச போற அடுத்த அன்பு நேயர், வணக்கம்.
0: ஹலோ. வணக்கம். வணக்கம். ஹலோ
1: சொல்லுங்க, யார் இங்க இருந்து?
0: ஹலோ வணக்கம்.
2: வணக்கங்க.
0: யார் இங்க இருந்து பேசுறீங்க? நல்லா இருக்கோம்.
1: என்னாச்சு பேசுங்க, யார் இங்க இருந்து பேசுறீங்க
0: சொல்லுங்க, உங்க பேர் சொல்லுங்க.
2: லட்சுமி பேசுறேன்.
0: லட்சுமி, எந்த ஊரு?
1: முதல் முறையா பேசுறீங்களா?
2: இல்ல, ரெண்டாவது முறை.
1: ஆ சரி, சொல்லுங்க, எங்க இருந்து பேசுறீங்க?
2: கேஜிசி நகர்.
1: சரிங்கம்மா, உங்களுக்காக கேள்வி கேட்கலாமா?
2: கேளுங்க.
1: கேளுங்க சைரா.
0: திரும்ப திரும்ப சொல்றது ஒன்று சொல்லுங்க, ஈஸியான வார்த்தை தான் சொல்றேன், சரிங்களா?
2: சரிங்க.
0: வடக்கே வாரணாசி, தெற்கே தென்காசி, படபட பட்டாசுக்கோ சிவகாசி, சொல்லுங்க பார்க்கலாம்.
2: சொல்லுங்க.
0: வடக்கே வாரணாசி, தெற்கே தென்காசி, படபட பட்டாசுக்கோ சிவகாசி.
2: வடக்கே வாரணாசி, தெற்கே தென்காசி, படபட பட்டாசுக்கோ சிவகாசி. வடக்கே வாரணாசி, தெற்கே தென்காசி, படபட பட்டாசுக்கோ சிவகாசி. வாரணாசி, தெற்கே தென்காசி, படபட பட்டாசுக்கோ சிவகாசி.
0: சூப்பரா சொல்லிட்டீங்கம்மா, இப்ப நீங்க ஏதாவது கேளுங்க.
2: சிஎம் சவுந்தரராஜன் அவர்கள் ஜானகிமா கூட பாடின மூணு பாட்டு சொல்லுங்க.
1: டிஎம்எஸ்ஸும் ஜானகிமாவும் பாடின பாட்டு கேட்கறாங்க.
0: மூணு பாட்டு டிஎம்எஸ் நிறைய பாட்டு பிடிச்சிருக்காங்க, சடனாக ஞாபகம் வர மாட்டேக்க. டிஎம்எஸ் சவுந்தரராஜனோட என்ன பாட்டுலாம் நிறைய இருக்கும் எனக்கு ஞாபகம். விரைவில் உங்களுக்கு ஞாபகம் வருதா?
1: மலரே குறிஞ்சி மலரே, இது டாக்டர் சிவாவில் பாடினது. டிஎம்எஸ் ஏசுதாஸ்,
0: அது ஏசுதாஸ் பாடியது.
1: ஒரு நாளிலே இந்த சிவந்த மண்ணில்
0: சிவந்த
2: மண்
0: ராஜா ராணியிடம்
2: சுசிலா.
0: டிஎம்எஸ் சுசிலா, நீங்கள் ஜானகி அம்மாவோட கேட்கிங்க. நீங்கள் சொல்லுங்கள், எங்களுக்கு சடனாக ஞாபகம் வர
2: மாட்டேக்க.
1: நீரோடும் வைகையிலே பார்மகளை பாராது.
2: குங்குமம் படத்துல சின்னஞ்சீரிய வண்ண பறவை என்னதை சொல்லுதம்மா,
0: சூப்பர் பாட்டு.
1: வெளியே கதை எழுது,
0: அது ஜெயஸ்தாஸ்.
1: ஜெயஸ்தாஸ் பாடிய பாட்டு.
0: இவங்க சொல்றது சின்னஞ்சீரிய வண்ண பறவை, அது நல்ல பாட்டு அது.
2: ஆமா,
0: அது படிச்சிருக்காங்க.
2: அப்புறம் அந்த புறத்தில் ஒரு மகாராஜன் தீபம் படத்துல. அப்புறம் நீல நிறம் வானுக்கும் கடலுக்கும் நீல நிறம் என்னண்ணன் படத்துல.
1: நீலநிறம்
0: வானுக்கும் மண்ணுக்கும் நீல நிறம்.
1: அந்த பூரத்தில் ஒரு மகாராணி,
0: சொல்லிட்டாங்களா?
1: காதலின் பொன் வீதியில். இப்பதான் ஞாபகம்,
0: இப்பதான் ஞாபகம்
1: சொல்லிட்டீங்களா? அந்த விட்டக்கை சொல்லிட்டீங்க. சரிங்கம்மா, நீங்க தான் ஜெயிச்சீங்க. நீங்க சில கலந்துகிட்டு ரொம்ப நன்றி.
0: ரொம்ப நன்றிமா,
2: வாய்ப்புக்கு நன்றிமா.
0: அவங்க சொல்லிட்டாங்க.
1: நம்ம நிகழ்ச்சியில் பேச போற அடுத்த அன்பு நேயர், வணக்கம்.
0: ஹலோ வணக்கம்.
3: ஹலோ வணக்கம் மேடம், இருவருக்கும். ஏர்வாடியிலிருந்து ஜுனேதா பேசுறேன்.
1: ஏர்வாடியிலிருந்து பேசுறீங்களா? சரி சொல்லுங்க.
3: ஆமா ஆமா
0: சொல்லுங்க, எப்படி இருக்கீங்க?
3: நல்லா இருக்கேன். நீங்க நல்லா இருக்கீங்களா?
1: சரி, உங்களுக்கான கேள்வி கேட்கலாமா?

0: கனிகளை தொடுங்கள்.
1: கேள்வி கனிகளை தொடுத்தரலாம். அதாவது நான் பிறல் வாக்கியம் கேக்குறேன், அத திக்காம திணறாம சொல்றீங்களா? கருங்கல்லில் கருங்குருவி கற்களை கொத்த, கொத்திய கற்கள் கருங்கல்லில் குவிந்தது. ஆமா, கருங்கல்லில் கருங்குருவி கற்களை கொத்த, கொத்திய கற்கள் கருங்கல்லில் குவிந்தது. கற்களை கொத்திய கற்கள் கருங்கலில் குவிந்தது. கருங்கலில் குவிந்தது,
0: அவ்வளவுதான்.
1: ஒரே திருப்பு நான் சொல்றேன், நல்லா கேட்டுக்கோங்க. கருங்கல்லில் கருங்குருவி கற்களை கொத்த, கொத்திய கற்கள் கருங்கல்லில் குவிந்தது.
0: கருங்கல்லில் கருங்குருவி
1: கொத்திய கற்கள் கருங்கல்லில் குவிந்தது,
0: அவ்வளவுதான்.
1: ரெண்டே வரிதாமா இது? நீங்க நல்லா பாருங்க, ரெண்டு வரிதான். கருங்கல்லில் கருங்குருவி கற்களை கொத்த, கொத்திருச்சா? கொத்திய கற்கள் கருங்கல்லில் குவிந்தது,
0: அவ்வளவுதான்.
1: சூப்பர் சூப்பர் அருமை, என்ன சொல்லிட்டீங்களா? ரெண்டே வரிதான். நீ ஒன்னு சொல்றப்ப நிறைய இருக்கிற மாதிரி தெரியும், ஆனா ரெண்டே வரிகள் தான். ரொம்ப அருமையா சொன்னீங்க, முயற்சி பண்ணி நீங்க தான் ஜெயிச்சீங்க. நன்றி நிகழ்ச்சியில கலந்துகிட்டதுக்கு.
2: நன்றிமா.
1: நன்றி. நீங்க கேளுங்க கேளுங்க.
0: ஒரு காட்டுல மூணு பேர் நிக்காங்க.
1: ஒரு காட்டுல மூணு பேர் நிக்காங்களா?
0: அது யாருன்னு தெரியாது.
1: சரி,
0: என்னது? ஒரு மனுஷனா இல்லாட்ட மிருகமா? நாலு கொம்பு, ரெண்டு வாலு.
1: நாலு கொம்பா,
0: நாலு
1: கண்ணு, நாலு கண்ணு, நாலு கொம்பா,
0: மூணு தலை தானே இருக்கும். அது என்ன கண்டுபிடிச்சா பாப்போம்.
1: நாலு கொம்பு இருக்கா? நாலு கொம்பு, நாலு கண்களா?
0: ஆறு கண்ணு,
1: ஆறு கண்கள்,
0: ரெண்டு
2: வாலு,
1: வாளா,
0: பத்து கால்,
1: பத்து கால்,
0: மூணு தலை,
1: மூணு தலை.
0: என்ன வேற பக்கம் ஒரு காட்டுல?
1: நீங்களே சொல்லிருங்கம்மா.
0: நீங்க அந்த காலத்துல சின்ன பிள்ளை எப்பமாவது வயக்காட்டு பக்கம் போயிருக்கீங்களா?
1: போயிருக்கேன், ஆனா நீங்க சொன்ன மாதிரி எதையும் பார்த்த மாதிரி ஞாபகம்
0: இல்லையே. ஏறு உழுவுறதே பார்த்திருக்கேன். ஏறு உழுவுறது,
2: ஏறு ஏறு உழுவுறது, அது பார்த்திருக்கோம். ஏறு உழுவுறது என்ன, பத்து காலா? என்ன மூணு
0: மூணு
1: மாடு,
0: எட்டு காலு.
1: சரி,
0: ஒரு மனிதனுக்கு ரெண்டு காலு, பத்து காலு ஆயிட்டா?
1: ஓ சரி சரி.
0: ரெண்டு மாட்டுக்கு நாலு கொம்பா, ரெண்டு மாட்டுக்கு ரெண்டு வாதா,
1: சூப்பர் சூப்பர்.
0: மூணு மூணு தலையா?
1: ரொம்ப அழகா வித்தியாசமா யோசிச்சிருக்கீங்க. நன்றி நிகழ்ச்சியில கலந்துட்டு, நீங்க தான் வின் பண்ணிருக்கீங்க நிகழ்ச்சியில. நன்றி நன்றி
2: நன்றி.
1: நம்ம நிகழ்ச்சியில பேச போற அடுத்த அன்புநேயர் யாருன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி பாடலை கேட்டு வந்துடலாம். பார்வை ஒன்றே போதுமே திரைப்படத்திலிருந்து உன்னிகிருஷ்ணன் ஹரிணி பாடிய பாடல் உங்களுக்காக வந்துட்டே இருக்கு. கேட்டுட்டே நெஞ்சிருங்க. இது உங்கள் ஆகாஷ்வாணி திருநெல்வேலியான வானொலியின் பண்பலை
2: 102.6 மெகா ஹெட்ஸிலும், 1197 கிலோ ஹெட்ஸிலும் பொதிகை தும்பி ஜாய்ஃபுல் அண்ட் கலர்ஃபுல் கேம்ஸ் விளையாண்டுக்கிட்டு இருக்கீங்க. இப்போ பாடலை தொடர்ந்து நேயர்களை வரவேற்போம்.

0: 4:40 நீங்க இணைந்திருக்கக்கூடிய இந்த நிகழ்ச்சி பொதுகை தும்பி. நம்ம நிகழ்ச்சி பேச போற அடுத்த அன்பனேயர், வணக்கம்.
1: ஹலோ, வணக்கம்.
0: வணக்கம்.
1: வணக்கம்,
0: சொல்லுங்க. நலமா இருக்கீங்க? பேசுறீங்க?

0: மேலச்சவல் முருகன்.
1: மேலச்சவல் முருகன், எப்படி இருக்கீங்க சார்?
0: நல்லா இருக்கேன்
1: மேடம். ம்,
2: நீங்கள் கேட்குறீங்களா, நாங்கள் கேட்கட்டுமா? சரி,
1: நாங்கள் கேட்கணும்.
0: ஈஸியாக
1: கேட்கணும். கழுத்து உண்டு தலை இல்லை, அது என்ன குழு? இது நம்ம வந்து ஊருக்கு எங்கேயும் போகும்போது நம்ம தேவைக்கு நம்ம வந்து எடுத்துகிட்டு போவோம். தேவைக்கு எடுத்துட்டு போவோம்.
0: சட்டை? சட்டை மேடம்.
1: கழுத்து உண்டு தலை இல்லை, சட்டை இல்லை. நம்ம வந்து இது ஒரு பொருள், இது ஒரு பொருள். நம்ம டூர் போகும்போது எங்கேயாவது வெளியூர் போகும்போதெல்லாம் நமக்கு வந்து எடுத்துகிட்டு போவோம். தெரியலையோ? சரி, நாங்கள் சொல்லியிருந்தோம். பாட்டில், தண்ணி நிரப்பி கொண்டு போவோம்ல, பாட்டில். அது இப்போ நீங்கள் ஏதாவது கேளுங்க.
0: பூ பூக்கும் காய் காய்க்கும்.
1: பூ பூக்கும் காய் காய்க்கும்.
0: காய் வந்து உதவாது, எது உதவாது?
1: அது என்னது? பூ பூக்கும் காய் காய்க்கும், காய்
2: எதுக்குமே உதவாதா?
0: ஆமாம், அந்த காய் வந்து எதுவும் உதவாது.
1: ஊமத்தங்காய், அது பூக்கும் ஆனால் காய் உருண்டை உருண்டையாக இருக்கும்.
0: இல்லை இல்லை இல்லை.
1: ம், நெருஞ்சி, நெருஞ்சி, நெருஞ்சிக்காயின்னு சொல்லுவோம்ல, நெர் காலில் குத்தும்ல, அதுவும் இல்லை. ஏதாவது குழு சொல்லுங்க.
2: எருக்கு செடியா?
1: எருக்கு செடி.
2: தெரியல, நீங்களே சொல்லிருங்க.
1: சொல்லுங்க, டைம் ஆகுதா? நீங்க சொல்லுங்க. முடிய போது கண்டங்கத்திரி.
2: நீங்கள் தான் வின் பண்ணியிருக்கீங்க. நிகழ்ச்சியும் ரொம்ப அருமையாக வந்து கலந்துக்கிட்டீங்க. நன்றி,
0: நன்றி,
1: நன்றி, நன்றி.
2: வணக்கம், வணக்கம்.
1: ஹலோ, வணக்கம்.
2: சொல்லுங்க, யார் இங்கேருந்து பேசுறீங்க?
3: தூத்துக்குடி மாவட்டம் முள்ளக்காடு பாபு.
1: பாபு சார்
3: சொல்லுங்க,
2: உங்களுக்கான கேள்வி கேட்கலாமா?
3: கேளுங்க.
2: அதாவது நதியா நடித்த திரைப்படத்துல இருந்து ஒரு அஞ்சு பாடல் பாட முடியுமா?
3: நதியா நடித்த திரைப்படமா?
2: ம்,
3: நிறைய இருக்கு.
2: ஆமா இருக்கு, நான் கேட்டது அஞ்சே அஞ்சுதான்.
3: அஞ்சுதான் இருக்கு, வரல மேடம், கூகுள்ல பார்த்தா தெரியும்.
2: சும்மா ஞாபகத்துக்கு வரத சொல்லுங்க. பூவே பூச்சிடவா இருக்கு, மரகதவள்ளிக்கு மனக்கோலம், என்கிட்ட மோதாதே, மலையோரம் வீசும் காற்று, மனதோடு பாடும் பாடல்
3: கேக்குதா?
2: நாங்க பிரிப்பேர் ஆகி வந்தனாலதான் உங்ககிட்ட கேள்வி கேக்குறோம். சரி, நீங்க கேளுங்க. இப்போ
1: நீங்க
3: கேளுங்க.
2: கேக்க போறீங்களா? சரி சரி, கேளுங்க கேளுங்க.
3: ரொம்ப பெரிய உலகத்துல பெரிய பஸ்,
2: உலகத்திலேயே
1: பெரிய
3: பெரிய பஸ்.
2: பஸ்ஸா? உலகத்திலேயே பெரிய பஸ் எது? என்ன பஸ் அது? நீங்க சொல்லும் போதே தெரியுது ஏதோ விலங்கமா
3: கேக்குறீங்கன்ட்டு.
2: நீங்களே சொல்லிருங்க. ஓஹோ, பாருங்களேன், நான் சொன்னா அதான் எதுலயோ முடியற மாதிரி, பஸ்ன்னு முடியற மாதிரி ஏதோ சொல்ல போறீங்கன்னு
1: நினைச்சேன்.
2: அதே மாதிரி நன்றிங்க, ரொம்ப அருமையா நிகழ்ச்சி கலந்துட்டு ஜெயிச்சிருக்கீங்க. நன்றி,
1: நன்றி, நன்றிங்க சார்.
2: நம்ம கூட பேச போற அடுத்த அன்பனே யாருன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி, சுப்பிரமணியபுரம் திரைப்படத்துல இருந்து பாடல் வந்துட்டு இருக்கு, கேட்டுட்டே நினைச்சிருங்க. இது உங்கள் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6 மற்றும் 597 கிலோ ஹெர்ட்ஸ் கேட்டுட்டு இருக்கீங்க. தொடர்ந்து இணைந்திருங்கள்.

0: 4:51 நீங்க இருந்திருக்கக்கூடிய இந்த நிகழ்ச்சி பொதுகை தும்பி நம்ம நிகழ்ச்சி பேச போற அடுத்த அன்பு நேயர் வணக்கம்.
1: ஹலோ வணக்கம். ஹலோ வணக்கம். ஹலோ வணக்கம். யார் எங்கிருந்து பேசுறீங்க? சொல்லுங்க. வணக்கம். சொல்லுங்க அம்புஜா அம்மா.
0: வணக்கம் வணக்கம். சொல்லுங்க
1: கேள்வி. நீங்க கேக்குறீங்களா இல்ல நாங்க கேக்கட்டுமா? நாங்க கேக்கவா? சரி, ஒரு வார்த்தை படிப்பேன், அதுல வந்து ஒரு சென்ட ஒரு வாக்கியம் சொல்லுவேன், அதுல

0: வணக்கம் வணக்கம், சொல்லுங்க
1: கேள்வி. நீங்க கேக்குறீங்களா இல்ல நாங்க கேக்கட்டுமா? நாங்க கேக்கவா? சரி, ஒரு வார்த்தை படிப்பேன், அதில் வந்து ஒரு சென்ட ஒரு வாக்கியம் சொல்லுவேன், அதில் மறைந்திருக்கக்கூடிய படங்கள் என்னன்னு நீங்கள் கண்டுபிடிக்கணும், சரிங்களா? ஆசையில் ஓர் கடிதம் நீ எழுதிட, பாலைவன சோலையில் காத்திருக்கிறேன் நீ வருவாய் என, ராசாவே உன்னை நம்பி. இந்த வார்த்தைகளில் இந்த இதில் வந்து எத்தனை படங்கள் மறைஞ்சிருக்கு என்ன என்னன்னு சொல்லுங்க.
2: ஆசையில் ஓர் கடிதம்
1: நீ எழுதிட, ஆ சொல்லுங்க. ரெண்டு படம் கண்டுபிடிச்சிட்டீங்க, ரெண்டு கண்டுபிடிச்சிட்டீங்க. ஆசையில் ஓர் கடிதம் இருக்கு, ராசாவை உன்னை நம்பி சொல்லிட்டீங்க.
2: என்னது நீ வருவாய்
1: நீ வருவாய் என, கரெக்ட். மூணு படம் கண்டுபிடிச்சிட்டீங்க, என்ன ஒரே ஒரு படம் மறைஞ்சிருக்கு. வரலையோ? சரி சரி, ஓகே, பரவாயில்ல. மூணு படம் சொல்லிட்டீங்க, அது பாலைவன சோலையில் காத்திருக்கிறேன் அப்படி
2: சொன்னேன்,
1: ஞாபகம் இல்லை.
2: ஆ
1: சரி சரி, நீங்க என்ன கேள்வி கேக்குறீங்க?
2: அதாவது நிலவு வர்ற பாட்டை ஒரு ஆறு பாட்டு சொல்லுங்க.
1: என்னது? ஆறு பாட்டு சொல்லணுமா? நிலவை பார்த்து வானம் சொன்னது என்னை தொடாதே, நிலவு தூங்கும் நேரம் நினைவு தூங்கிடாது. அதுக்கப்புறம் நிலவே நிலவே மலர் நிலவே நிலவே சாரிக்கம்ம பாத நீ பாடு, நிலவே மலரே நிலவே மலரே அப்படி வரும். நதியா பாட்டு. அதுக்கப்புறம் நிலா காயும் நேரம் சரணம்.
0: எத்தனை கேட்டாங்க?
1: ஆறு கேட்டாங்க. அஞ்சு பிடிச்சிட்டேன், அஞ்சு பிடிச்சிட்டேன், அஞ்சு பிடிச்சிட்டேன். ஒண்ணு
0: நிலவும் மலரும் பாடுதுன்னு ஒரு பாட்டு.
1: ஆமா, நிலவு பாட்டு நிலவு பாட்டு, அது ஒரு பாட்டு இருக்குல்ல.
0: சூப்பர் சூப்பர்,
1: ஆறு சொல்லியாச்சு, ஆறு சொல்லிட்டேன்.
0: சரிங்க, ரொம்ப அருமையா நிகழ்ச்சியில கலந்துகிட்டீங்க.
1: மார்க்கு மார்க்கு எங்களுக்கு தானே மார்க்கு. நீங்க அந்த படத்துல சொன்னீங்க, படமும் மூணு படம் சொன்னீங்க.
0: யார் ஜெயிச்சாங்க? ஒரு முடிவுக்கு வாங்க. சரி, அம்புஜி அம்மா தான் ஜெயிச்சிருக்காங்களா?
1: அவங்களுக்கே கொடுத்துருவோம்.
0: சரி, நன்றி நிகழ்ச்சியில கலந்துகிட்டதுக்கு.
1: நன்றிமா.
0: வணக்கம்.
1: ஹலோ வணக்கம். ஹலோ வணக்கம்.
3: ஹலோ
0: சொல்லுங்க, யார் இங்க இருந்து?
1: மம்சாபுரம் அன்பு. எப்படி இருக்கீங்க?
0: நடுவெழுத்து எடுத்தா பாம்
1: பாசம். எம்ஜிஆர் நடிச்சதா அது?
3: சிம்பிளாக கொடுத்தா நீங்க சொல்ல முடியல.
1: ஆமா, எங்களுக்கு கண்டுபிடிக்க முடியல. மூன்று எழுத்துன்னு சொன்னே அந்த பாட்டு தான் ஞாபகத்துல வந்தது, எம்ஜிஆர் பாட்டு. மூன்று எழுத்தில் மூச்சு இருக்கும் ஒரு பாட்டு உண்டுல, அழகான பாட்டு. நீங்க படம் கேட்டீங்க. சரி சரி, ரொம்ப அழகா சொன்னீங்க சார், ரொம்ப அழகா சொல்லிட்டீங்க.
0: நன்றி.
1: இப்ப நம்ம கேள்வி கேட்கணும்ல உங்களுக்கு?
0: ஆமா, நாம கேட்கணும்ல,
1: நாங்க கேட்கணும்ல.
0: ஓடிடாதீங்க, இதோ உங்களுடைய கேள்வி. என்னை உடைத்தால் தான் பயன்படுத்த முடியும், நான் யார்?

0: சொல்லிரலாமே.
1: ஆமா சொல்லட்டும் சொல்லட்டும், லாஸ்ட் நேரா வந்திருக்காங்க, சொல்லட்டும்.
2: எண்ணெய்
1: உடைத்தால் தான் பயன்படுத்த முடியும். நான் யார்? முட்டையே தான். இன்னொன்னும்
0: இருக்கு,
1: பாருங்களேன் அடிக்காங்க. சூப்பர் சூப்பர், ரொம்ப அருமையா நிகழ்ச்சியில கலந்துகிட்டு அசத்திட்டீங்க. நன்றி நிகழ்ச்சியில
0: கலந்துக்கிட்டு வந்திருக்காங்க
1: இல்லையா. இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில நேர்கள்லாம் ரொம்பவே அட்டகாசமா கலந்துகிட்டு இன்னைக்கு அதிக மதிப்பெண்களை பெற்று வென்றிருக்கிறது யாருன்னு கேட்டா நேர்கள் தான்.
0: நேர்கள்
1: ஆமா, ரொம்ப அழகா அட்டகாசமா நிகழ்ச்சியில கலந்துகிட்டு அசத்தினாங்க. என்ன கேட்டாலும் பதில் சொன்னாங்க, ஆனா நாம தான் கொஞ்சம்
0: கஷ்டமா கேட்டாங்க.
1: நிகழ்ச்சியில கலந்துகிட்டு அத்தனை அன்புள்ளவங்களுக்கும் எங்களுடைய நன்றி. இன்னைக்கு புதுகை தும்பி நிகழ்ச்சியை வழங்கி உங்களுடன் சிறப்பித்தது நான் உங்கள் பிரியமான பிரேமி மற்றும்
0: உங்கள் அன்பு சாய்ரா பானு.
1: தொடர்ந்து இணைந்திருங்கள். இது உங்கள் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6 மற்றும் 597 கிலோ ஹெர்ட்ஸில் இணைந்திருக்கீங்க.

வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டியின் குத்துச்சண்டை பிரிவில் இந்தியாவின் பிரீத்தி பவார் மற்றும் ஜாஸ்மின் லம்பூரியா தங்கப்பதக்கம் வென்றனர். ட்ரிபிள் ஜம்ப் பிரிவில் பிரவீன் சித்திரவேல் வெள்ளிப்பதக்கத்தையும் செல்வப்பிரபு திருமாறன் வெண்கலப் பதக்கத்தையும் வென்றுள்ளனர். காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டியில் பதக்கம் வென்ற இந்திய வீரர்களுக்கு குடியரசுத் தலைவர், குடியரசு துணைத் தலைவர், பிரதமர் மற்றும் மத்திய அமைச்சர்கள் வாழ்த்து தெரிவித்துள்ளனர். நாட்டில் சிவில் விமான போக்குவரத்து துறை வளர்ச்சி அடைந்துள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். தூய எரிசக்தி பயன்பாட்டிற்கு மத்திய அரசு உத்வேகம் அளித்து வருவதாக உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார். இளையோர் மேம்பாட்டில் மத்திய அரசு கூடுதல் கவனம் செலுத்தி வருவதாக பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் கூறியுள்ளார். உள்நாட்டில் எண்ணெய் உற்பத்தியை அதிகரிக்க மத்திய அரசு நடவடிக்கை எடுத்து வருவதாக தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். நாட்டின் எதிர்கால வளர்ச்சிக்கு இளைஞர்களின் பங்களிப்பு அவசியம் என்று தலைமைத் தேர்தல் ஆணையர் திரு ஞானேஷ்குமார் தெரிவித்துள்ளார். தமிழகத்தின் பொருளாதாரத்தை வரும் 2030 1.5 trillion டாலர் அளவுக்கு அதிகரிக்க இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளதாக மாநில அமைச்சர் திரு மதன் ராஜா தெரிவித்துள்ளார். இந்த ஆண்டு 5,90,00,000 பேர் தங்களது வருமான வரி கணக்குகளை சமர்ப்பித்துள்ளதாக வருமான வரித்துறை தெரிவித்துள்ளது. இந்திய கடற்படையின் துணை தளபதியாக வைஸ் அட்மிரல் ஏ என் பிரணாப் பொறுப்பேற்றுக் கொண்டார். மேகதாது பிரச்சினையில் உச்சநீதிமன்றத்தை நாடுவதே தமிழகத்திற்கான ஒரே வழி என்று மாநில அமைச்சர் திரு நிர்மல்குமார் தெரிவித்தார்.

அறிவித்துள்ளார். காவிரி பிரச்சினை குறித்து விவாதிக்க அனைத்துக் கட்சி கூட்டத்தை கூட்ட வேண்டுமென்று தமிழக அரசை திமுக தலைவர் திரு மு க ஸ்டாலின் வலியுறுத்தியுள்ளார். திருப்பூர் மாவட்டம் பல்லடம் அருகே விளைநிலங்கள் வழியாக எண்ணெய் குழாய் பதிக்கும் திட்டத்திற்கு எதிராக போராடிய விவசாயிகளை தாவேக அரசு கைது செய்துள்ளது கண்டிக்கத்தக்கது என்று அஇஅதிமுக கூறியுள்ளது. தேனி மாவட்டம் சுருளி அருவியில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளதால் சுற்றுலாப் பயணிகள் குளிப்பதற்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது. அஜர்பைஜானின் பாக்குவில் நடைபெற்று வரும் 17 வயதுக்குட்பட்டோருக்கான உலக மல்யுத்த சாம்பியன் போட்டியில் இந்தியா 2 வெள்ளி, 2 வெண்கலப் பதக்கங்களை வென்றது. தாய்பே ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் தன்வி ஷர்மா இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறியுள்ளார். இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: 2.6 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் 5:03. நேர்கள் இணைந்திருப்பது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6. நீங்கள் கேட்க வரைக்கும் இந்த நிகழ்ச்சி ஞாபகம் வருதே. இன்னைக்கு நம்ம ஞாபகம் வருதே நிகழ்ச்சியில் பேச இருக்கிற தலைப்பு என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இன்று கிடைக்காத அன்றைய பழைய உணவு மற்றும் தின்பண்டங்கள் என்ன அப்படிங்கிற உங்களுடைய அனுபவ கருத்துக்களை இங்கே கூட பகிர்ந்துக்க கால் பண்ணுங்க. 0462-256-1132 அல்லது 0462-256-1133 என்ற எண்களுக்கு. நம்ம நிகழ்ச்சியில் பேச போகிற முதல் அன்பு நேர் யாருங்கிருந்து பேசுகிறாங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி, தர்மதுரை திரைப்படத்திலிருந்து SPB ஜானகி பாடிய பாடலை கேட்டு வந்துடலாம். தொடர்ந்து இணைந்திருங்கள். இது உங்கள் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6.

0: மணி 10 நிமிடத்தில் நீங்கள் இணைந்திருக்கக்கூடிய இந்த நிகழ்ச்சி ஞாபகம் வருதே. நம்ம நிகழ்ச்சியை பேச போகிற அடுத்த நேயர், வணக்கம். வணக்கம், யார் இங்கே இருந்து பேசுறீங்க?
1: இருக்கும் மாலை நேர வணக்கத்தோட சொல்லுவது வடக்கரம்பூர் மாணிக்கவாசன் பேசுறமா.
0: ம், சொல்லுங்க.
1: அம்மா, அந்த காலத்துல சிறுதானியங்கள் நிறைய இருந்தது, இந்த தோட்டம்லாம் விளையும்.
0: சரி,
1: சோளம், கேப்ப, காடைக்கண்ணி, குருதவாளி, சாமி இப்படின்னு நிறைய சிறுதானியங்கள்லாம் விளையும்.
0: சரிங்க.
1: ஆமா, பனங்கிழங்கு, சீனிக்கிழங்கு, ஏழை கிழங்கு எல்லாம் விளையும்.
0: சரி சரி,
1: அதெல்லாம் சாப்பிடுவோம். தாத்தா காலம், பாட்டி காலம், எங்க பெற்றோர் காலம்.
0: சரிங்க.
1: ஆமா, சோள சோறு, கழி கஞ்சி, அடுத்தால கேப்பையில வந்து கேப்பையில கருப்பட்டி போட்டு கேப் மாவுல கருவி போட்டு பணியாரம்லாம் சுடுவாங்க. சேர்ந்து மிட்டாய் மாதிரி இருக்கும். ஆமா, சோளத்துல பாத்துட்டீங்கன்னா சோளத்துல சோள தோசை.
0: இப்ப இந்த உணவு எல்லாம் கிடைக்கல அப்படின்னு சொல்றீங்களா? சாப்பிட முடியல, அதிகமா பாக்க முடியல.
1: ஆமா, அந்த மாதிரி எல்லாம் சோளத்துல சோள வடையும் போடுவாங்க.
0: சரி சரி.
1: ஆமா, இப்படி பல வெரைட்டிகள்லாம் சிறுதானியம் மற்ற கிழங்கு எல்லாம் சாப்பிட்டோம், இப்ப அதெல்லாம் கிடைக்கல.
0: சரிங்க.
1: கிடைச்சாலும் கிடைக்கு, அதை பயன்படுத்துறதுக்கு நம்ம வீட்டுல முடியல, இப்போ
0: செய்ய முடியல முன்னாடி மாதிரி
1: செய்ய முடியல.
0: சரிங்க. அதனால அப்ப உள்ள அப்ப சாப்பிட்டதை மட்டும் தான்
1: நினைச்சு இதெல்லாம் சாப்பிட்டோம்.
0: சரிங்க சரிங்க.
1: அது கிடைக்கல. மாடு, யார் மாடு எல்லாம் இருந்தது, காளை மாடு, பசு மாடு எல்லாம், ஆடு எல்லாம் இப்போ அது இல்ல.
0: சரிங்க,
1: பராமரிக்கவும் முடியல.
0: நன்றிங்க, நன்றி. நிகழ்ச்சியில ரொம்ப அருமையா வந்துட்டீங்க, நன்றி. வணக்கம்.

0: சொல்லுங்க, யார் இங்கிருந்து?
1: ஹலோ
0: சொல்லுங்க, யார் இங்கிருந்து பேசுறீங்க?
1: அஞ்சலேரி காயில இருந்து சிங்காரவேல் பேசுறேன். நலமா இருக்கீங்களா?
0: நலமா இருக்கும், சொல்லுங்க.
1: ஏமா, அந்த காலத்தை போல இந்த காலம் வராதுமா? ஹலோ
0: சொல்லுங்க, சொல்லுங்க, சொல்லுங்க.
1: ஏன்னா நாங்களும் அவ்வளவு தொலைவுக்கு எங்க வீட்டுல இயற்கையான உரத்துல சாப்பிட்டு ஆளுங்க.
0: சரி, இப்ப என்ன கிடைக்கலாங்கறீங்க?
1: இப்ப என்னன்னா, நவீன அரிசி மில்லு வந்துச்சு.
0: மாற்றங்கள்
1: வந்தாலும் நவீன உலகத்துல இயற்கை உரம் செயற்கை உரம் போட்டு எல்லாரும் இது பண்றாங்க. அந்த இயற்கை உணவுல வந்து சாப்பிட்ட அனுபவங்கள் எல்லாம் நீங்க கேட்கும் போது எங்க இதயத்துல அப்படியே பழைய நினைவுகள்
0: வருதா? நன்றிங்க, நன்றி, நன்றி. நேர்களா ரொம்பவே அட்டகாசமா கலந்துகிட்டு அவங்களுடைய அனுபவங்களை பகிர்ந்துட்டு இருக்காங்க. அடுத்த அன்பு நேர் யாருன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி பாடலை கேட்டு வந்துடலாம். உங்களுக்காக மூவேந்தர் திரைப்படத்திலிருந்து ஹரிஹரன் பாடிய பாடல் வந்துட்டே இருக்கு, கேட்டுட்டே நினைச்சிருங்க. இது உங்கள் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6.

மக்கள் தொகை கணக்கெடுப்பின் முதல் கட்டத்தில் ஹவுஸ் லிஸ்டிங் மற்றும் ஹவுசிங் சென்சஸ், அதாவது உங்கள் வீடுகள் கணக்கிடப்படும். வாருங்கள், உங்கள் பங்கேற்புடன் இதை வெற்றி பெற செய்வோம் மற்றும் வளர்ந்த இந்தியா 2047 நோக்கி மற்றொரு அடியை எடுத்து வைப்போம்.

0: 2.6 இசையோடு என்றும் நீங்கள்.
1: ஐந்து மணி 19 நிமிடத்தில் நீங்க நினைந்திருக்கக்கூடிய இந்த நிகழ்ச்சி ஞாபகம் வருதே, நம்ம நிகழ்ச்சியில பேச போற அடுத்த அன்பனே வணக்கம்.
2: அன்பு தோழி அவர்களுக்கு இனிய மாலை வணக்கம். ஆழ்வார் குறிச்சி பரமசிவானந்தம். நலம்
1: நலமா இருக்கும் சொல்லுங்க.
2: அதாவது முன்னாலெல்லாம் அது போல இப்ப எல்லாமே செஞ்சாலுமே பழைய மனங்கள் இல்லாமா
1: அந்த வாசம்.
2: ஆமா, அந்த வாசம் வந்து இன்னைக்கு அறவே கிடையாது.
1: சரிங்க,
2: பக்கத்து வீட்டுல ஒரு உளுந்த வடை சுட்டா கூட போய் சொல்ல முடியாது, வாடை வந்து
1: எட்டு வீடு கிடைக்கும். பலாப்பழம் வச்சிருந்தா எந்த வீட்டுல மறைச்சு வச்சாலும் கண்டுபிடிச்சிடலாம்.
2: முறுக்கு சுத்தினா கண்டுபிடிச்சிடலாம். எந்த ஒரு வாடையுமே இல்ல, கடையிலதான்.
1: அதுவும் இல்லாம இந்த தாளிக்கிற வாசத்தை பாத்தீங்கன்னா என்னமோ செய்யறாங்க அவங்க வீட்டுல அப்படின்ற மாதிரி நம்ம நினைப்போம்.
2: வீட்டுல வந்து பாத்தீங்கன்னா செய்யக்கூடிய பழக்கங்களே குறைஞ்சு போச்சு எல்லா உணவுகளும்.
1: கண்டிப்பா கண்டிப்பா.
2: அதுவும் பாத்தீங்கன்னா வீட்டுல கூட இந்த சீடை கொஞ்சம் விரும்பி சாப்பிடுவேன். அது பாத்தீங்கன்னா கடைகள்ல மைதா மாவுல தான் அரிசி உளுந்த மாவுல வீட்டுல செஞ்சு கேட்டா என்னன்னா, ஒரு வாரம் எங்க அம்மா வீட்டுக்கு நானும் போயிட்டு வரேன், சீடை செய்ய சொல்லுவாங்க. ஏன்னா அதுல அவ்வளவு பிரச்சனைகள் இருக்கு, பயமா பயமா இருக்கா வந்து
1: வெடிச்சிரும்
2: வெடிச்சிரும். இந்த மாதிரி பல பிரச்சனைகள் இருக்கு. அந்த பக்குவங்கள் வந்து இன்னைக்கு
1: வந்து ஒரு தைரியத்தோட செஞ்சு பாப்போம். கை நம்ம கையால செய்யறதுதான் அந்த வாசமும் ஆரோக்கியமும் இருக்கு அப்படின்னு மெனக்கிட்டு செய்வாங்க, மெனக்கிடுவாங்க.
2: இந்த ஆடி மாதம், ஆடி கடைசி வெள்ளிக்கிழமை பாத்தீங்கன்னா இந்த நவதானியங்கள்லாம் போட்டு ஒரு பாயசம் செஞ்சுருவோம்.
1: சரிங்க,
2: அதெல்லாம் இன்னைக்கு நிறைய வீடுகள்ல எங்க தெருவில் பார்த்தா நிறைய நடக்கும். இன்னைக்கு கொஞ்சம் வீடுகள்ல தான் அதே நடக்கும்.
1: அப்படி கம்மி குறைஞ்சிக்கிட்டே வருது.
2: அந்த அளவுக்கு ரொம்ப குறைஞ்சு போச்சுமா. அந்த பழைய இதுகள் செஞ்சாலுமே இந்த பொறி உருண்டை பாத்தீங்கன்னா அரிசி பொறி உருண்டை வந்து நெல்லு பொறி உருண்டை உண்டு. இன்னைக்கு அதெல்லாம் இல்ல, செவ்வரிசி பொருண்டு பொறி உருண்டைகளா இருக்கு.
1: சரிங்க,
2: இந்த சின்ன பிள்ளைகள் சாப்பிடுற பண்டங்கள் கூட இன்னைக்கு பழைய மாதிரி.
1: நீங்க சொன்ன பிறகு நிறைய ஞாபகத்துக்கு வருது.
2: எல்லாமே வீட்டுல செஞ்சு சாப்பிட்டா நல்லா இருக்கும். ஆனா அதை வந்து
1: சொன்னீங்க, எல்லாத்தையுமே ஞாபகப்படுத்தினீங்க. இதெல்லாம் இப்ப மாறி இருக்கு அப்படிங்கறத நிகழ்ச்சியில கலந்துகிட்டதுக்கு ரொம்ப நன்றி. நன்றி நன்றி. வணக்கம் வணக்கம்.

0: வணக்கம் வணக்கம், சொல்லுங்க, யார் இங்க இருந்து பேசுறீங்க?
1: மாலை வணக்கம்.
0: சொல்லுங்க.
1: என்னது அன்பானே, ஏர்த்தல் அம்பலவாணன்.
0: சீசன் எப்படி இருக்கு?
1: நல்லா இருக்குமா, கிளைமேட் நல்லா, குளிக்க விடல.
0: குளிக்க விடல?
1: ஆமா, குளிர்லவே குளிச்சுக்கலாம், அவ்வளவுதான்.
0: சரிங்க சரிங்க.
1: கூட்டம் நல்ல கூட்டமா இருக்கு, ஆடி மாசம்ல
0: பாருங்க. லைவ் அப்டேட் சொல்லிட்டு இருக்காங்க, குற்றாலம் எப்படி இருக்கு அப்படிங்கறத கேட்டுக்கோங்க. சனி ஞாயிறு வந்து எல்லாரும் இங்க போகலாம், அதுவும் சீசன் ஆரம்பிச்சுட்டே அப்படின்னு நினைக்கிறப்போ நீங்க சொல்ற இந்த தகவல் வந்து கண்டிப்பா பயனுள்ளதா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன்.
1: ஆமா, நாளைக்கு வெயில் அடிச்சு கண்டிப்பா குளிக்கலாம்.
0: கண்டிப்பா குளிச்சிடலாம். சரி
1: சரிம்மா, அந்த காலத்துலமா அந்த நெல்லுச்சோறு உண்டுமா
0: வீட்டுல?
1: நெல்லுச்சோறும் இந்த கத்திரிக்காய் வந்து மணக்கிற மாதிரியா
0: சாதம் கெட்டு போகாது. ஆனா இப்ப வந்து ஒரு
1: அதையும்
0: தாண்டி இப்ப மாவு பாக்கெட்ல வருது, இன்ஸ்டன்டா எல்லாமே வந்துருச்சு. ஆமா
1: புக் பண்ணி சாப்பிடுறாங்க.
0: ரொம்ப ரொம்ப ரொம்ப அருமையா சொன்னீங்க. அதுவும் இல்லாம இப்போ பாத்தீங்கன்னா மாலை நேரத்துல டீ வடை எல்லாம் சாப்பிட தோணும். யாரெல்லாம் இப்போ மிஸ் பண்றாங்களோ எல்லாருக்குமே நீங்க சொல்ற அந்த தின்பண்டங்கள் சாப்பாடுன்னு தோணும் போது கூட கொஞ்சம் வயிறு பசிக்கும். இப்ப எனக்கும் அப்படிதான் இருக்கு. ரொம்ப அருமையா நிகழ்ச்சியில கலந்துகிட்டீங்க. நன்றிங்க, நன்றி நிகழ்ச்சியில கலந்துகிட்டதுக்கு.
1: நன்றி.
0: நேர்களாக ரொம்பவே அட்டகாசமாக கலந்துக்கிட்டு ரொம்ப அருமையாக அவங்களுடைய அனுபவ கருத்துக்களை பகிர்ந்துட்டு இருக்காங்க. அடுத்த அன்பு நேயர் யாருன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி பாடலை கேட்டு வந்துடலாம். பெரியண்ணா திரைப்படத்திலிருந்து எஸ்பிபி கே சித்ரா பாடிய பாடல் உங்களுக்காக வந்துட்டே இருக்கு. கேட்டுட்டே இருந்துருங்க. இது உங்கள் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6.

காற்றலைகளில் இசை சாமரம் வீசிக் கொண்டிருப்பது நெல்லையின் இசை களஞ்சியம். ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6.

0: 5:29 நீங்க இணைந்திருக்கக்கூடிய இந்த நிகழ்ச்சி ஞாபகம் வருதே. நம்ம நிகழ்ச்சியை பேச போறாரு தன்மை நேயர். வணக்கம். வணக்கம்.
1: ஹலோ.
0: வணக்கம். யார் இங்க இருந்து சொல்லுங்க.
1: வணக்கம்மா. சங்கரங்கோயில இருந்து போட்டிட்டு இருந்தேன்.
0: நலமா இருக்கும் சொல்லுங்க.
1: அந்த காலத்துல இருந்துமா உணவுப் பொருள்கள் வந்து கொஞ்சம் இதாகவா இருந்தது. அதாவது காலையில வந்து ஏற்கனவே ரெண்டு வேளையும் சோறு தான் சாப்பிடுவாங்க.
0: சரிங்க.
1: டிஃபன் இப்போது உள்ள டிஃபன்லாம் அப்ப கிடையாது.
0: அப்படியே சேனாமிரதமா இருக்கும்.
1: ஆமா, நைட்டு பெரும்பாலும் நைட்டு உணவு வந்து இந்த காலத்துல கன்னடம் கொஞ்சம் பெரும்பாலுமே அந்த உணவு தான் நைட்ல இருக்கும். ஒரு சில நேரங்கள்ல தான் சோறு இருக்கும், மற்ற நேரங்கள்ல இந்த கேப்பக்களி வந்து உடம்பும் வச்சு சாப்பிடுவாங்க. அருமையா இருக்கும். ஆமா ஆமா. இப்படி அதே மாதிரி அந்த காலத்துல கருவாடு கருவாடு பொறிச்சு வச்சாங்கன்னா அப்படியே டேஸ்டா இருக்கும், அருமையா இருக்கும். இல்லைன்னா அப்படி சாப்பிட்டோம். இப்ப வந்து அது சைவம் சொல்லி ஒதுக்கிட்டோம். கருவாட்டு குழம்பு வச்சு அந்த கருவாடை வந்து பொறிச்சு சாப்பிடும் போது அந்த சோரை வந்து அப்படியே வாயை வந்து கொண்டா கொண்டான்னு கேக்குற மாதிரி அவளா இருக்கும்.
0: நீங்க அப்படியே உணர்ந்து அதை அனுபவிச்சு இப்ப சாப்பிடுற மாதிரியே சொல்றீங்களே, அந்த அங்க அந்த காலத்து ஞாபகத்தை இன்னைக்கு கொண்டு வந்த மாதிரி இருந்துச்சு. நன்றி, ரொம்ப அருமையா நிகழ்ச்சியில கலந்துகிட்டீங்க. நன்றி சார்.
1: நன்றி.
0: நன்றி. வணக்கம். வணக்கம்.
2: வணக்கம்மா.
0: சொல்லுங்க, யார் இங்க இருந்து?
2: மா ஊர் பெத்தாடர்பட்டி.

0: வைத்திலிங்கம்
1: சொல்லுங்க.
0: நல்லா இருக்கீங்களா?
1: நிலமா இருக்கும் சொல்லுங்க.
0: வணக்கம். அந்த காலத்துலமா பதனி இருக்குன்னா பதனி இருக்குதா?
1: ஆமா.
0: பதனி வந்து அதை நல்லா தெளிய வச்சு மாங்காய் கிளிமுக்கு மாங்கான்னு ஒன்று தொழில் சீட்டுக்குள்ள வெட்டி போட்டு தருவாங்க எங்க அம்மா எங்க பாட்டி.
1: சரிங்க.
0: அவ்வளவு ஒரு டேஸ்டா இருக்கும் சாப்பிடுறது. அது மட்டும் இல்லாம அதுல நொங்கு வெட்டி போட்டு தருவாங்க, அவ்வளவு அருமையாக இருக்கும் சாப்பிடுறது.
1: சரி.
0: அதை விடலாம் பாருங்க, அந்த பயணி வந்து அடுப்புல தாடியில போட்டு கூப்பனியா காய்ப்பாங்க. அப்ப தோட்டத்துல வந்து வேர்க்கல்ல எடுப்பாங்க பாத்துக்காங்க, அந்த வேர்க்கல்ல பச்சையா உடச்சி உள்ள போட்டு கிண்டி தருவாங்க பாருங்க. தேன் அமிர்தம்னா அமிர்தம், அப்படி ஒரு அமிர்தமா இருக்கும்
1: சாப்பிடுறது.
0: எங்க பேரம்பேத்தி பிள்ளைகள்லாம் அந்த இதை கண்ணை காமிக்கவே முடியும், ஒரு வார்த்தை அந்த நிறைய இருக்கும்.
1: கண்டிப்பா கண்டிப்பா
0: கால மாற்றங்கள்னு நினைக்கிறேன். அந்த கற்பட்டி காய்க்கிறது, அந்த பதநீர்ல நொங்கு போட்டு குடிக்கிறது, பதநீர்ல மாங்காய் போட்டு குடிக்கிறதா வந்து பிள்ளைகளுக்கு
1: இப்ப முன்னாடி மாதிரி இப்ப கிடைக்குது, ஆனா ரொம்ப அரிதா இருக்கு.
0: அருமையான ஒரு உணவு அது. இந்த உணவு நமக்கு இப்ப கிடைக்குமா கிடைக்காதுங்கிறது பெரிய வருத்தமா
1: இருக்கு. நன்றி. வணக்கம். வணக்கம். சொல்லுங்க, யார் இங்க இருந்து?
2: மாலை வணக்கம். அன்புடன் மாலை வணக்கம்.
1: சொல்லுங்க, யார்
2: பேசுறமா?
1: சொல்லுங்க.
2: இந்த நிகழ்ச்சி வந்து ரொம்ப சந்தோஷமா இருக்குமா? அதாவது நாங்க வயசானவங்கலாம் கொஞ்சம் அந்த காலத்துல வந்து சவுக்கு விட்டா நீங்க பொம்மை கீழே கொண்டு வருவாங்க.
1: ஆமா, வாட்ச்லாம் கட்டி
2: வருது.
1: அத வாட்ச் மாதிரி கட்டிட்டு அதை கையில வச்சு கடிச்சு அத எல்லாத்தையும் காமிச்சுக்கிட்டு
2: அது வந்து நீ நினைச்சா பாக்கணும் இருக்க இல்லாமல்ல.
1: கண்டிப்பா கண்டிப்பா
2: சூழா பங்குனு சூழா கொண்டு வருவாங்க.
1: ஆமா,
2: வாங்கிருக்கேன். அவ்வளவு கிடையாது, அப்ப பெண்கள் வருவாங்க.
1: கண்டிப்பா.
2: இப்ப இப்படி இந்த இடியாப்பான விஷயங்கள் அந்த மாதிரி தெருவுக்கு இப்ப அந்த இதெல்லாம் குறைஞ்சு போச்சு. பாரம்பரிய பண்டம் கொஞ்சம் ஜவு முட்டாயி அது நினைச்சம் பாக்கணும். அந்த விஷயம் வேற, அந்த ஊரில் வேற.
1: அப்ப உள்ள அப்ப வாழ்ந்த எல்லாருமே ஒரு அழகான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்திருக்காங்க. அனுபவம் கிடைச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். என்னைக்குமே மறக்க முடியாத ஒரு ஞாபகமா இருந்துட்டு இருக்கும். ரொம்ப அருமையா நிகழ்ச்சியில கலந்துகிட்டீங்க.
2: நமது இதுல வந்து அந்த இது வரைக்கும் கேட்கும் அந்த மனசு அடி அளவுடன் மனசு ரிலாக்ஸ் ஆயிரும். அந்த காலத்துக்கு போயிட்டு உடம்பு சந்தோஷமா இருக்கு.
1: நன்றி. அடுத்து நம்ம கூட பேச போற அன்பு நேர் யாரும் தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி பாடலை கேட்டு வந்துடலாம். ஜோடி திரைப்படத்துல இருந்து பாடல் வந்துட்டே இருக்கு, சிவ சிதம்பரம் பாடிய பாடல். கேட்டுட்டு நெஞ்சிருங்க. இது உங்கள் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6.

0: 5:40 நீங்க இணைந்திருக்கக்கூடிய இந்த நிகழ்ச்சி ஞாபகம் வருதே. நம்ம நிகழ்ச்சியை பேச போற அடுத்த அன்பனேயர், வணக்கம்.
1: வணக்கம்மா,
0: சொல்லுங்க, யாரீங்க இருந்து பேசுறீங்கம்மா?
1: மம்சாபுரத்திலிருந்து மீனா பேசுறேன். நல்லா இருக்கீங்களா?
0: நலமா இருக்கம், சொல்லுங்கம்மா.
1: அதான் வந்து எங்க வீட்டுல வந்து எங்க அம்மா வீட்டுல மாடு நிறைய வளர்ப்பாங்க.
0: ம், சரிங்க.
1: அந்த மாடு இதெல்லாம் வளர்ப்போம்மா. மாடு கண்ணு போச்சுன்னா இந்த ஸ்டீம் பால் கொடுப்பாங்க.
0: ஆமா,
1: பக்கத்துல எல்லார வீட்டுக்கும் போய் கொடுத்துட்டு வர சொல்லுவாங்க எங்க அம்மா. ரெண்டு நாளைக்கு அது சாப்பிட முடியாது, காய்ச்ச முடியாது அப்படின்னு.
0: சரிங்க.
1: அதுல கருப்பட்டி போட்டு சாப்பிட்டோம்னா இருக்கிற டேஸ்ட் அது. இப்ப காசு கொடுத்தா கூட கிடைக்க மாட்டேங்குமா அந்த மாதிரி.
0: அப்ப இருக்கு அந்த தின்பால், அந்த வாசமே தனி வாசனையா இருக்கும். அதுல செய்யற அந்த தின்பண்டங்கள் எல்லாமே ரொம்ப
1: தனி
0: அற்புதமா இருக்கும்.

0: அந்த நல்ல நல்ல வந்து இட்லிக்கு போட்டு மாவாட்டினா எங்க தெருவுல ஒரு 6-7 வீட்டுக்கு சேர்த்து மொத்தமா ஒரு உரல் இருக்கும், பெரிய உரலா இருக்கும். அதுல வருஷம் வச்சு ஆட்டுவாங்க நல்ல நாளைக்கு வந்து.
1: நீ கொஞ்ச நேரம் நான் கொஞ்ச நேரம் சொல்லி.
0: ஆமா, நீ ரெண்டாவது நான் மூணாவது அப்படின்னு சொல்லிட்டு அது ஒரு ஆள் அட்டை ஒரு ஆள் அந்த உரல் மேல ஒரு மூலையில உட்காந்துருக்கலாம், அவ்வளவு பெருசா இருக்கும்.
1: ஓ சரிங்க.
0: குரல்லையே ஆட்டி இட்லி அடிச்சோம்னா அந்த இட்லி சாப்பிட்டு இப்ப இட்லி இட்லி எதுவுமே வராது.
1: மல்லிகைப்பூ இட்லி அப்படிங்கறது அதை நீங்க அரைக்கிற அந்த இட்லி தானே? வயிறு பசிக்குது. நன்றிமா, ரொம்ப அருமையா நிகழ்ச்சியில கலந்துகிட்டீங்க. நன்றி
0: நன்றி.
1: வணக்கம் வணக்கம் வணக்கம். யார் இங்க இருந்து லைன்ல இருக்கீங்க, பேசுங்க.

0: இன்னைக்கு நம்ம ஞாபகம் வருது நிகழ்ச்சியில் பேசிட்டு இருக்கிற தலைப்பு என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இன்று கிடைக்காத அந்த பழைய உணவு மற்றும் தின்பண்டம் என்ன அப்படிங்கிறது தான் பேசிட்டு இருக்கிறோம். நம்ம கூட பேச போற அடுத்த அன்பு நேயர், வணக்கம். நலமா இருக்கோம், சொல்லுங்க.
1: அந்த வருஷத்துல எல்லாம் எங்க அம்மா இறந்து பத்தாண்டாயிட்டு, நாள் கருது அறுத்தாதான் வயலே அறுக்குமா.
0: சரிங்க.
1: அந்த நாள் கருது அறுத்து அந்த சாயந்தரம் அந்த அஞ்சே நெல்லுல அது உலக்கையில குத்தி அது பாயசம் செஞ்சு சாப்பிட சொல்ல, குடும்பத்தோட உட்காந்து சாப்பிட சொல்ல, அது வேற எவ்வளவு அருமையா இருக்கு. இப்ப எங்கம்மா நாள் கருது அறுக்கதே கிடையாது, ஒரே நாள்ல எல்லாம் வீட்டுக்கு வந்துருக்கு, வைக்கல் முதற்கொண்டு நெல் வீட்டுக்கு வந்துருக்கு. அதனால அந்த பொரி உருண்டையெல்லாம் முன்னாடி தெருவுலயே வந்து விற்பாங்க, அது அரிசி பொரி வேற நெல் பொரி வேற, அதெல்லாம் இப்ப யாரு அந்த பொரியெல்லாம் நம்ம பிள்ளைங்கெல்லாம் இல்லாம சரியான போச்சு. கடையில ஏற்றுக்கிற மாதிரி அது வேற அது அந்த மாதிரி எல்லாம் கேஸ் இருக்காதுமா.
0: கண்டிப்பா கண்டிப்பா.
1: அதே மாதிரி முன்னாடி வந்து நாங்க பையனை ஒருத்தர்கிட்ட குடிக்க போவாங்க, அப்படி அருமையா இருக்கும் சும்மா மீன் எல்லாம் இறக்கி இறக்கணும் அடுத்து அப்படி போய் குடிப்போம், அது அருமையா இருக்கும். இப்பவும் அது சுத்தமா குடுக்கறவங்க குடுக்கதான் செய்யறாங்க, பயணியில வந்து கருப்பட்டியும் அந்த பதினியும் வந்து சுத்தமா நேர்மையா பண்ணதவங்க பண்ணதான் நல்லதான்.
0: ஒரு சில பேர் கொண்டு வரதான் செய்யறாங்க. சரிங்க
1: சரிங்க,
0: நன்றி நன்றி நிகழ்ச்சியில கலந்துகிட்டதுக்கு. நம்ம கூட பேச போற அடுத்த அன்பனையர் யாருன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி பாடலை கேட்டு வந்துடலாம். ஷாஜகான் திரைப்படத்துல இருந்து உதித் நாராயணன், கவிதா சுப்பிரமணியன் பாடிய பாடல் உங்களுக்காக வந்துட்டே இருக்கு, கேட்டுட்டே நினைச்சிருங்க. இது உங்கள் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6.

மக்கள் தொகை கணக்கெடுப்பின் முதல் கட்டத்தில் ஹவுஸ் லிஸ்டிங் மற்றும் ஹவுசிங் சென்சஸ், அதாவது உங்கள் வீடுகள் கணக்கிடப்படும். வாருங்கள், உங்கள் பங்கேற்புடன் இதை வெற்றி பெற செய்வோம் மற்றும் வளர்ந்த இந்தியா 2047 நோக்கி மற்றொரு அடியை எடுத்து வைப்போம்.

0: இசையோடு என்றும் நீங்கள்.
1: நான்கு மணி 50 நிமிடத்தில் நீங்க இணைந்திருக்கக்கூடிய இந்த நிகழ்ச்சி ஞாபகம் வருது. என்ன நிகழ்ச்சி பேச போற அடுத்த நேயர்? வணக்கம்.
2: வணக்கம்,
1: சொல்லுங்க, யார் இங்க இருந்து பேசுறீங்க?
2: நான் சித்தாவரத்துல இருந்து ராசாச்சி பேசுறேன்.
1: சொல்லுங்க சொல்லுங்க.
2: ஏமா, இப்பவும் தோசை இட்லி சாப்பிடத்தான் செய்யும்.
1: ஆனா அப்போ உள்ள டேஸ்ட் வரலங்கீங்களா? அப்போ உள்ள அந்த சுவை இல்ல அப்படிங்கறீங்களா?
2: அப்போ உள்ளது நார் பெட்டி. அந்த நார் பெட்டியில தோசை சுட்டு வைப்பாங்க, நார் பெட்டியில இட்லி வைப்பாங்க.
1: சரிங்க.
2: நாங்க எல்லாம் 11 பேர் பிள்ளைகள்.
1: சரி.
2: பின்ன அப்பா அம்மா தாத்தா பாட்டி 15 பேர். அப்ப பெரிய பெட்டியில அவிச்சு அவிச்சு 12 மணிக்கே அவிச்சிருவாங்க.
1: சரி.
2: இட்லி வேற தோசை வேற.
1: சரிங்க.
2: தோசை கிடைச்சது பெரிய பிரம்மாண்டம்.
1: ஆமா ஆமா.
2: அப்போ காலையில இப்படி எல்லாம் தட்டுல வச்சா சாப்பாடு கிடையாது.
1: சரிங்க.
2: இலை எடுத்துக்கிட்டு வந்து அந்த மட்டும் எல்லாரும் ஒண்ணு ஒண்ணு உட்காந்து சாப்பிடுறது. அந்த ஒரு தடவை பெட்டி இட்லியும் தோசையும் போன இடம் தெரியாது.
1: கண்டிப்பா
2: அவ்வளவு ருசி,
1: அவ்வளவு ருசியா இருக்கும்.
2: சரிங்க.
1: ரொம்ப

0: கண்டிப்பா கண்டிப்பா.
1: அப்பா அம்மா எல்லாம் எல்லாரும் ஒன்னு சேர்ந்து அப்பா அம்மாவுக்கு
0: அப்போ எல்லாரும் சேர்ந்து செய்யும்போது ஒரு அது ஒரு சந்தோஷமான அனுபவமா இருந்திருக்கும். இன்னைக்கும் ஞாபகம் வச்சுக்கக்கூடிய ஒரு சந்தோஷத்தை கொடுத்துருக்கு. கண்டிப்பா கிடைக்காது. ரொம்ப அழகா சொல்லிட்டீங்க, நிகழ்ச்சியில ரொம்ப அருமையா வந்து கலந்துகிட்டீங்க. நன்றிமா.
1: நன்றி.
0: வணக்கம். வணக்கம். சொல்லுங்க, யார் இங்கிருந்து சொல்லுங்க, யார் பேசுறீங்க, இங்கிருந்து பேசுறீங்க? ஆ சொல்லுங்க. நலமா இருக்கம்மா, சொல்லுங்க.
2: அப்போ பண்ட என்ன பண்றதுமே கிடையாது மேடம்.
0: ஆ சரிங்க.
2: மொச்சக்கொட்டை சோளம் இதான் அவிச்சு சாப்பிடுறது.
0: சரி சரி.
2: அப்பொழுது வந்து இப்ப யோகப்படுத்திட்டீங்க, இந்த மழை தண்ணி வேறோம்.
0: சரி.
2: சோளத்தை வறுத்து சாப்பிட்டா அது நல்லா இருக்கும். இப்பமெல்லாம் அதை பார்க்கவே முடியல, விலைக்கு வாங்க முடியல, வெளியில கிடைக்காது.
0: கண்டிப்பா கண்டிப்பா.

0: சோளம் இதான் அவிச்சு சாப்பிடுறது.
1: சரி சரி.
0: அப்பொழுது இப்ப யோகப்படுத்திட்டீங்க இந்த மலகண்ணுகாரம்.
1: சரி,
0: சோளத்தை வறுத்து சாப்பிட்டா அது நல்லா இருக்கும். இப்பமெல்லாம் அது பார்க்கவே முடியல, விலைக்கு வாங்க முடியல, வெளியில கிடைக்காது.
1: கண்டிப்பா கண்டிப்பா. நீங்கலாம் நல்லா சாப்பிட்டு நல்லா
0: நினைச்சு பார்த்தாலும் ரொம்ப நல்லா இருக்கு.
1: சரிங்க சரி.
0: ஆனா அதை பார்த்து நம்மளால சாப்பிடுது டைம் கிடைக்க முடியாது.
1: கண்டிப்பா கண்டிப்பா. ரொம்ப ரொம்ப
0: அருமையா வாங்கி சாப்பிட அதால முடிச்சிடறேன். அப்படியே
1: சரிங்க, ரொம்ப அழகாக பகிர்ந்துக்கிட்டீங்க. நன்றி நிகழ்ச்சியில் கலந்துட்டு.
0: நன்றி மேடம்.
1: நன்றி. வணக்கம்.
2: ஹலோ,
1: வணக்கம். சொல்லுங்க, யார் இங்க இருந்து? சிநேகிதில வந்தீங்களா? பாருங்க, உண்மையே சொல்லி சொல்லுங்க.
2: கலந்துட்டதுக்கு
1: நேர்களை இப்போது ஆகாஷ்வாணியில் விளம்பர நிறுவனமாக நீங்களும் பதிவு செய்யலாம். விவரங்களுக்கு தொலைபேசி எண் 0442498648 விண்ணப்பங்களுக்கு மின்னஞ்சல் முகவரி agnchn1@gmail.com. இன்றைக்கி நம்ம ஞாபகம் வருதே நிகழ்ச்சியில் நேர்கள்லாம் ரொம்பவே அட்டகாசமாக கலந்துக்கிட்டு அன்றைய சாப்பாடு எப்படிலாம் இருந்துச்சு அப்படின்னு அவங்களுடைய ஞாபகங்களையும் அவங்களுடைய அனுபவங்களையும் எங்கள் நம்ம கூட ரொம்ப அழகாக அருமையாக பகிர்ந்துக்கிட்டாங்க. கண்ணாடி கொண்டு வந்தாங்க எல்லாருமே பேசும்போது. நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்ட அத்தனை அன்புள்ளவங்களுக்கும் எங்களுடைய நன்றி. வரப்போகிற பாடலோட இந்த நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது. தொடர்ந்து இணைந்திருங்கள். இது உங்கள் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6.

வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் சித்ரா பாலசுப்ரமணியன். காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டிகளில் இந்தியா இன்று 3 தங்கப்பதக்கங்களை வென்றுள்ளது. குத்துச்சண்டை பிரிவில் பிரீத்தி பவார், ஜாஸ்மின் லம்பூரியாவும், பாராகுண்டு எறிதல் பிரிவில் சோமன் ராணாவும் தங்கப்பதக்கங்களை வென்றிருக்கிறார்கள். காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டிகளில் இந்தியா சார்பில் பதக்கம் வென்றவர்களுக்கு குடியரசுத் தலைவர், குடியரசு துணைத் தலைவர், பிரதமர் மற்றும் மத்திய அமைச்சர்கள் பலர் வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளனர். தூய எரிசக்தி பயன்பாட்டிற்கு மத்திய அரசு உத்வேகம் அளித்து வருவதாக உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார். உள்நாட்டில் எண்ணெய் உற்பத்தியை அதிகரிக்க மத்திய அரசு நடவடிக்கை எடுத்து வருவதாக தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். நாட்டின் எதிர்கால வளர்ச்சிக்கு இளைஞர்களின் பங்களிப்பு அவசியம் என தலைமை தேர்தல் ஆணையர் திரு ஜானேஷ்குமார் கூறியுள்ளார். வரும் 2030 ஆண்டுக்குள் தமிழகத்தின் பொருளாதாரத்தை 1.5 டிரில்லியன் டாலர் அளவிற்கு அதிகரிக்க இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளதாக மாநில அமைச்சர் திரு மதன் ராஜா தெரிவித்துள்ளார். இந்த ஆண்டு 5,90,00,000 பேர் தங்களது வருமான வரி கணக்குகளை சமர்ப்பித்திருப்பதாக வருமான வரித்துறை கூறியிருக்கிறது. தூத்துக்குடி மாவட்டத்தில் நீர்வழி தடங்களை பாதுகாக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என மாநில மீன்வளத்துறை அமைச்சர் திரு ஸ்ரீநாத் கூறியுள்ளார். மேகதாது பிரச்சினையில் உச்சநீதிமன்றத்தை நாடுவதே தமிழகத்திற்கான ஒரே வழி என மாநில அமைச்சர் திரு நிர்மல்குமார் கூறியிருக்கிறார். காவிரி பிரச்சினை குறித்து விவாதிக்க அனைத்துக் கட்சிக் கூட்டத்தை கூட்ட வேண்டும் என தமிழக அரசை திமுக தலைவர் திரு மு க ஸ்டாலின் வலியுறுத்தியுள்ளார். அதிக முதலீடுகளை ஈர்க்கும் மாநிலங்களின் பட்டியலில் தமிழகம் 10வது இடத்திற்கு தள்ளப்பட்டிருப்பது அதிர்ச்சி அளிப்பதாக பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் தெரிவித்துள்ளார். கோவை மாவட்டத்தின் மலைப்பகுதிகளில், நீலகிரி மற்றும் தேனி மாவட்டங்களில் அடுத்த 24 மணி நேரத்தில் கனமழை பெய்யக்கூடும் என வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: எஃப்எம் ரெயின்போ 102.6 இசையோடு என்றும் நீங்கள்.
1: அன்பு நேயர்களுக்கு இனிய மாலை வணக்கம். நேரம் மாலை 6:03. பொன்னான மாலை வேளையில் பக்தி மனம் பரப்ப வருகிறது பக்தி மாலை.

நேரம் மாலை 6:15. எஃப்எம் ரெயின்போ 102.6 பக்தி மாலை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். நாளை எல்லாம் மாறும் என்று நமக்குள்ளே ஆறுதல் சொல்வதை விடுத்து இன்று என்ற நிஜ உலகினில் நாம் முயற்சியை கையாள பழகிக்கொள்ள வேண்டும்.

பக்தி மாலை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். நெல்லை பண்பலை 102.6. முல்லை முள்ளால் தான் எடுக்க முடியும் என்பது போல் அன்பை அன்பால் தான் வெல்ல முடியும். எதுவாக இருந்தாலும் கடந்து பழகினால் சிறிது காலத்தில் அது நிறைவாகிவிடும்.

0: எஃப்எம் ரெயின்போ 102.6 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் மாலை 6:30. நேர்கள் கேட்கவிருப்பது நெல்லை பண்பலை 102.6 சேவை செய்திகள். சேவை செய்திகளில் இன்றைக்கி என்னென்ன தகவல்லாம் இருக்குது அப்படிங்கிறத தெரிந்துக்கலாம். அதுக்கு முன்னாடி ஒரு பாடல், மண்ணுக்குள் வைரம் திரைப்படத்திலிருந்து கேட்டுகிட்டு இணைந்திருப்போம்.

நேரம் 6:36. சேவை செய்திகளில் முதல் செய்தி என்ன அப்படின்னா, பயிர் காப்பீட்டு திட்டத்தின் கீழ் வருகின்ற செப்டம்பர் மாதம் 15 வரை வாழைப்பயிருக்கு பயிர் காப்பீடு செய்து கொள்ளலாம் என்று திருநெல்வேலி மாவட்ட ஆட்சித்தலைவர் திரு ஆனந்த் மோகன் அவர்கள் தெரிவிச்சிருக்கிறாங்க. இயற்கை சீற்றங்களால் ஏற்படக்கூடிய பயிர் இழப்பிலிருந்து விவசாயிகளின் நலன் மற்றும் வாழ்வாதாரம் பாதுகாக்கப்படுவதை உறுதிப்படுத்தும் வகையில் பிரதம மந்திரியின் பயிர் காப்பீட்டு திட்டம் செயல்படுத்தப்பட்டு வருகிறது. தற்போது நிலவும் எல் நினோ நிகழ்வின் தாக்கத்தால் தென்மேற்கு பருவமழை இயல்பை விட குறைவாக இருக்கக்கூடும் என எதிர்பார்க்கப்படுவதால் குறுவை மற்றும் மானாவாரி பயிர்கள் பாதிக்கப்பட வாய்ப்பு இருக்கிறது. இதனை கருத்தில் கொண்டு விவசாயிகளின் வாழ்வாதாரத்தை பாதுகாக்கும் வகையில் திருநெல்வேலி மாவட்டத்தில் 2025 குறுவை பருவத்தில் வாழைப்பயிர்களுக்கு பிரதம மந்திரி பயிர் காப்பீட்டு திட்டத்தின் கீழ் அறிவிக்கை செய்யப்பட்டிருக்கிறது. அதன்படி விவசாயிகள் தேசிய பயிர் காப்பீட்டு இணையதளத்தில் குறுவை வாழைப்பயிருக்கு வருகின்ற செப்டம்பர் மாதம் 15 வரை காப்பீடு செய்து கொள்ளலாம். இந்த திட்டத்தின் கீழ் மாவட்டங்களில் பரிந்துரைப்படி மகசூல் இழப்பு, விதைப்பு நடவு செய்ய இயலாத நிலை, விதைப்பு நடவு பொய்த்தல்,

பகுதி சார்ந்த மற்றும் பயிர் வளர்ச்சி கால இடர் நிகழ்வுகளால் ஏற்படும் இழப்பு மற்றும் அறுவடைக்கு பின் ஏற்படக்கூடிய இழப்பு போன்ற இனங்கள் காப்பீடு செய்யப்படுகிறது. கடன் பெறும் விவசாயிகள் அறிக்கை செய்யப்பட்ட பயிர்களை தொடக்க வேளாண்மை கடன் கூட்டுறவு சங்கங்கள் மற்றும் தேசிய மயமாக்கப்பட்ட வங்கிகள் மூலம் காப்பீடு செய்து கொள்ளலாம். கடன் பெறாத விவசாயிகள் இ சேவை மையங்கள் அல்லது தேசிய பயிர் காப்பீடு இணையதளத்தின் முகவரி www.pmfby.gov.in இந்த இணையதளத்தில் உள்ள விவசாயிகள் கார்னரில் வாயிலாக நேரடியாகவோ பதிவு செய்து கொள்ளலாம். காப்பீடு செய்வதற்கு இறுதி தேதி எக்காரணத்திற்காகவும் நீட்டிக்கப்பட மாட்டாது. அந்த இறுதி தேதி என்னவென்றால் 9வது மாதம் 15ஆம் தேதி, செப்டம்பர் 15ஆம் தேதி சொல்லியிருக்கிறாங்க. விவசாயிகள் இந்த திட்டத்தின் கீழ் பதிவு செய்யும் போது முன்மொழிவு விண்ணப்பத்துடன் பதிவு விண்ணப்பம், கிராம நிர்வாக அலுவலர் வழங்கக்கூடிய அடங்கல், விதைப்பு அறிக்கை, கணக்கு புத்தகத்தின் அதாவது பேங்க் பாஸ்புக்கின் முதல் பக்க நகல், ஆதார் அட்டையின் நகல் அனைத்தையும் இணைத்து கட்டணத்தொகையை செலுத்திய பிறகு அதற்கான ரசீதை பெற்றுக்கொண்டு அதில் தாங்கள் காப்பீடு செய்த பயிர் மற்றும் அதற்கான கிராமம், குறுவட்டம் உள்ளிட்ட விவரங்கள் தெளிவாக பதிவேற்றம் செய்யப்பட்டுள்ளதா என்பதை உறுதி செய்ய அறிவுறுத்தப்படுகிறது. மேலும் விவரங்களுக்கு வட்டார தோட்டக்கலை உதவி இயக்குநரையோ, தோட்டக்கலை அலுவலரையோ, உதவி தோட்டக்கலை அலுவலரையோ, வங்கி கிளைகளையோ அணுகுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறது என்று திருநெல்வேலி மாவட்ட ஆட்சித்தலைவர் திரு ஆனந்த மோகன் அவர்கள் தெரிவிச்சிருக்கிறாங்க. நேர்களே, சின்ன கவுண்டர் திரைப்படத்திலிருந்து ஒரு பாடலை கேட்டு இணைந்திருக்கலாம்.

நேரம் 6:44. கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள் நெல்லை பண்பலை 102.6 சேவை செய்திகள். சேவை செய்திகளில் அடுத்த தகவல் என்ன அப்படின்னா, போதைப் பொருட்களை பயன்படுத்துவோர் விற்பனை செய்வோர் குறித்து ட்ரக் ஃப்ரீ தமிழ்நாடு என்ற செயலியில் தகவல்கள் தெரிவிக்கலாம் என்று திருநெல்வேலி மாவட்ட ஆட்சித்தலைவர் திரு ஆனந்த மோகன் அவர்கள் தெரிவிச்சிருக்கிறாங்க. போதைப் பொருட்களை பயன்படுத்துவோர் மற்றும் விற்பனை செய்வோர்கள் குறித்து அரசுக்கு எளிதாக தகவல் தெரிவிப்பதற்கு தமிழ்நாடு அரசால் ட்ரக் ஃப்ரீ தமிழ்நாடு என்ற செயலி உருவாக்கப்பட்டிருக்கிறது. இந்த செயலியினை பிளேஸ்டோரின் மூலம் பதிவிறக்கம் செய்து கொள்ளலாம். தடை செய்யப்பட்ட போதைப் பொருட்களான புகையிலை கலந்த உணவுப் பொருட்கள், நிக்கோட்டின் கலந்த மெல்லும் வாய் புகையிலை பொருட்கள், கூலிப், குட்கா, பான் மசாலா, கள்ளச்சாராயம் போன்றவை தங்கள் பகுதிகளில் பயன்படுத்தப்பட்டாலோ, விற்பனை செய்யப்பட்டாலோ அல்லது பதுக்கி வைக்கப்பட்டாலோ, மற்றும் பிற மாநில மதுபான வகைகள் விற்பனை செய்தாலோ இந்த செயலியின் மூலம் பொதுமக்கள் புகார் தெரிவிக்கலாம். இந்த செயலியில் போதைப் பொருட்கள் விற்பனை குறித்த விவரங்கள் தெரிவிப்பவரின் தகவல்கள் ஏதும் கேட்கப்பட மாட்டாது. இந்த செயலி மிகவும் பாதுகாப்பானது. மேலும் இது தொடர்பாக கட்டணமில்லாத தொலைபேசி எண்ணான 10581 மீண்டும் ஒரு முறை, கட்டணமில்லாத தொலைபேசி எண்ணான 10581 மற்றும் வாட்ஸ்அப் எண்ணான 9498110581 இதன் மூலம் தகவல் தெரிவிக்கலாம். போதையில்லா திருநெல்வேலி மாவட்டத்தினை உருவாக்க பொதுமக்கள் ஒத்துழைப்பு வழங்குமாறு மாவட்ட ஆட்சித்தலைவர் திரு ஆனந்த மோகன் அவர்கள் தெரிவித்திருக்கிறார். நேர்களை நம்ம நிகழ்ச்சியில் அடுத்த ஒரு பாடல் அதர்மம் திரைப்படத்திலிருந்து ஒலிக்கிறது, கேட்டு இணைந்திருங்கள்.

0: பார்க்கும்.
1: நேரம் 6:50. சேவை செய்திகள் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். திருநெல்வேலி மாவட்ட மைய நூலகம், சதக்கத்துல்லாப்பா கல்லூரி மற்றும் ஐக்யூ குளோபல் ஸ்கில் ட்ரைனிங் சென்டர் இணைந்து நாளை ஞாயிற்றுக்கிழமை காலை 10:00 முதல் 12:30 இலவச தொழில் வழிகாட்டுதல் நேர்முக தேர்வு திறன் மற்றும் சர்வதேச மாண்டிசோரி ஆசிரியர் பயிற்சி கருத்தரங்கம் சதக்கத்துல்லாப்பா கல்லூரியில் நடத்தப்பட இருக்கிறது. இந்த நிகழ்ச்சியில் தொழில் வழிகாட்டுதல் நேர்முக தேர்வு திறன்கள் சர்வதேச மாண்டிசோரி ஆசிரியர் பயிற்சி உள்ளிட்ட பல்வேறு அம்சங்கள் குறித்த நிபுணர்களால் விரிவாக விளக்கப்பட உள்ளது. திருநெல்வேலி மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளை சார்ந்த பொதுமக்கள், மாணவர்கள், பெண்கள் மற்றும் ஆசிரியர் பணியில் ஆர்வமுள்ள அனைவரும் இந்த அரிய வாய்ப்பை பயன்படுத்தி கொள்ளுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறது. மேலும் இந்த செய்தி கேட்டுக்கொள்ளப்படுகிறது என்று திருநெல்வேலி மாவட்ட மைய நூலக அலுவலர் திரு கணேசன் அவர்களால் தெரிவிக்கப்படுகிறது. நிகழ்ச்சியில் அடுத்ததாக சாமுண்டி திரைப்படத்திலிருந்து பாடல்.

0: இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் 6:55. நிகழ்ச்சி குறிப்புகள் கேட்கலாம். இன்று இனியும் நாளையும் நமது நிலையத்தில் என்னென்ன நிகழ்ச்சிகள் பலம் வர காத்திருக்கிறது என்பது பற்றி தெரிந்து கொள்ளலாம். இன்று 7 அறிவியல் தகவல்கள், 7:30 ஆசை அஞ்சல், இன்றிரவு 8:05 இளங்காற்று, இதில் வேலை வரும் வேலைவாய்ப்பு குறித்த தகவல்கள் தெரிந்து கொள்ளலாம். 9:00 இடைவிடாத இசைமலை, 9:30 இலக்கிய சாரல். இன்றைய இலக்கிய சாரலில் சங்க இலக்கியத்தில் இயற்கை வழிபாடு, இது பற்றி தெரிந்து கொள்ளலாம். 10:00 சுகமான ராகங்கள், நேர்கள் தங்களுக்கு பிடித்த மெலடி பாடல்களை தொலைபேசி வழியே கேட்டு மகிழும் நிகழ்ச்சி. நேர்கள் கேட்டது இன்று இனி நமது நிலையத்தில் என்னென்ன நிகழ்ச்சிகள் வலம் வர காத்திருக்கிறது என்பது பற்றி கேட்டீர்கள். இனி நாளை நமது நிலையத்தில் என்னென்ன நிகழ்ச்சிகள் வலம் வர காத்திருக்கிறது என்பது பற்றி தெரிந்து கொள்ளலாம். நாளை காலை 6:02 நிகழ்ச்சியும் நேரமும், 6:10 இணைத்தானும் நல்லவை கேட்க உரையினை வழங்குகிறார் இதய கீதம் ராமானுஜம் அவர்கள். 6:15 வணக்கப்பூக்கள், 6:45 உழவர்களுக்கான தகவல், 6:55 சூழல் காப்பது சுகம், இதில் சூழல் ஒளி சூழல் துளி வழங்குவோர் அரியப்பபுரம் ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப்பள்ளி மாணவர்கள். அதனைத் தொடர்ந்து சூழல் ஒளி வழங்குபவர் முனைவர் எழில் ராமராஜ் அவர்கள். நாளை காலை 7:00 வணக்கம் பரணி, இதில் தொழில் தொடங்குவோம் நேரலை நிகழ்ச்சியில் கலந்து கொள்கிறார் தொழில் ஆலோசகர் எழுத்தாளர் ஞானசேகர் அவர்கள். 7:15 தமிழே அமுதே உரை வழங்குகிறார் திருவருள் லத்தீப் அவர்கள். 7:30 ஆங்கிலம் அறிவோம் வழங்குகிறார் தூத்துக்குடி பிரபாவதி அவர்கள். நாளை காலை 8:02 வழக்கென்று வந்தால் நேரலை நிகழ்ச்சியில் பங்கேற்கிறார் திருநெல்வேலி மாவட்ட சிறப்பு அரசு வழக்கறிஞர் முருகேசன் அவர்கள். 8:15 வேதமும் நாதமும் உரையினை வழங்குகிறார் சுந்தரபாண்டியபுரம் சி சக்திவேல் அவர்கள். 8:30 இங்கிலாந்து கிளாஸ்கோவில் நடைபெற்று வரும் 2026 காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டிகள் குறித்த அன்றாட முக்கிய நிகழ்வுகள் தெரிந்து கொள்ளலாம். 8:50 சைப்பால் வழங்கும் தென்கச்சிக்கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல், அதனைத் தொடர்ந்து திரையிசை. 9:02 ஆனந்த பூங்காற்று, எது சிறந்தது இணையவழி கல்வியா வகுப்பறை கல்வியா என்ற தலைப்பில் பேசலாம். 10:02 சட்டம் மற்றும் நீதி அமைச்சகத்தின் நீதித்துறையால் பிரத்யேகமாக முன்னெடுக்கப்படும் நிதியுதவி பெறும் நிகழ்ச்சி. நாளை காலை 10:17 மனம் விரும்புதே நேர்விருப்ப பாடல், முற்பகல் 11:00 அஞ்சல் பெட்டி எண் 111. பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் நாட்டு மக்களுடன் வானொலி மூலம் உரையாடிய மனதின் குரல் நிகழ்ச்சிகள் பற்றிய நேயர்களின் கருத்துக்கள் இடம்பெற கேட்கலாம். 12:02 நிகழ்ச்சி குறிப்புகள், 12:10 சிநேகிதியே. நாளைய சிநேகிதியின் தலைப்பு

பிள்ளைகளுக்கு பணத்தின் அருமையை சொல்லிக் கொடுப்பது எப்படி? நண்பகல் ஒரு மணிக்கு நலம் தானா, இதில் கண்களை காப்போம். குழந்தைகளின் கண்களில் ஏற்படும் பிரச்சனைகள் குறித்த ஆலோசனைகள் வழங்குகிறார் கண் மருத்துவ நிபுணர் டாக்டர் ஃபாத்திமா அவர்கள். 1:05 தொடர்ந்து நலம் தானாவில் உலக தாய்ப்பால் வாரம். தலை சிறந்த அமுது தாய்ப்பால் அமுது. தாய்ப்பாலின் முக்கியத்துவம் குறித்து குழந்தைகள் நல மருத்துவர் டாக்டர் அஜய் பிரகாஷ் அவர்கள் வழங்கும் ஆலோசனைகள். அதனைத் தொடர்ந்து இரும்பு சத்து மிகுந்த உணவுகள் குறித்த தகவல்களோடு பாடல்கள் கேட்கலாம். 2 மணிக்கு குக்கு நேர்விருப்ப பாடல், 3:02 மணித்திருநாடு, நாளைய மணித்திருநாடில் முகலாயர்களின் கட்டடக்கலை, 4:02 பொதிகை தும்பி, 5:02 அரும்பு மொழிகள், 6:02 பக்தி மாலை, நாளை மாலை 6:30 சேவை செய்திகள், 6:55 நிகழ்ச்சி குறிப்புகள், 7:00 அறிவியல் தகவல்கள், 7:30 உழவர் உலகம். நாளைய உழவர் உலகத்தில் பண்ணையிலிருந்து நகரம் வரை விளம்பரதாரர் நிகழ்ச்சி, 8:05 இளங்காற்று, இதில் வாராந்திர நடப்பு நிகழ்வுகள் தெரிந்து கொள்ளலாம், 9:00 இடைவிடாத இசைமலை, 9:30 இலக்கிய சாரல். நாளைய இலக்கிய சாரலில் திருக்குறளில் மேலாண்மை செய்திகள், 10:00 சுகமான ராகங்கள். தொலைபேசி வழி நேர்கள் தங்களுக்கு விருப்பமான பாடல்களை கேட்டு வரும் நிகழ்ச்சி அது. நேர்கள் கேட்டது இன்றும் நாளையும் நமது நிலையத்தில் என்னென்ன நிகழ்ச்சிகள் வலம் வர காத்திருக்கிறது என்பது பற்றிய நிகழ்ச்சி குறிப்புகள் கேட்டீர்கள்.

0: இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேயர்களுக்கு மீண்டும் ஒரு மாலை வணக்கம். நேர்மறிவு 7 மணி 1 நிமிடம். கேட்டுவிருக்கும் இந்த நிகழ்ச்சி அறிவியல் தகவல்கள். அறிவியல் என்பது எப்போதும் ஒரு சுவாரஸ்யமானதுங்க. நம்மை சுற்றியுள்ள இயற்கைகளிலும் பிரபஞ்சத்திலும் பல ஆச்சரியங்கள் மறைந்துள்ளன. உங்கள் சிந்தையை தூண்டக்கூடிய சில வியக்கத்தக்க அறிவியல் தகவல்கள் பற்றி பார்க்கலாம். நிகழ்ச்சியில் முதல் பாடல் படிக்காதவன் திரைப்படத்திலிருந்து.

0: நேரம் 7:06. ஆனந்தம் அமர்களம் அட்டகாசமான பாடல்கள் கேட்டுட்டு இருக்கிறீங்க. எஃப்எம் ரெயின்போ 102.6. அறிவியல் தகவல்கள். இதில் முதல் தகவல் என்ன அப்படின்னா, சமீபத்திய அறிவியல் மற்றும் தொழில்நுட்ப கண்டுபிடிப்புகள் வேகமாக வளர்ந்து வருகின்றன. குறிப்பாக மின்சார வாகனங்களுக்கு பயன்படுத்தப்படக்கூடிய சோடியம் அயன் பேட்டரிகள் வெகுஜன உற்பத்தியை எட்டியிருக்கிறது. மேலும் மூளையின் நரம்பு செல்களில் உள்ள நுண்கூடுகள் அல்சைமர் நோயை கண்டறிய உதவுவதாக கண்டறியப்பட்டுள்ளது. நேர்களே, மேலும் தெரிந்து கொள்ளலாம், தொடர்ந்து இணைந்திருங்கள். நிகழ்ச்சியில் அடுத்ததாக அபூர்வ சகோதரர்கள் திரைப்படத்திலிருந்து பாடல் ஒலிக்கிறது.
1: துப்பிரி தரமா பேசிக்கிட்டு இருந்தா துண்ட சோத்துக்கு தாழ தாண்டா போடணும். இன்னாரா சொல்லிக்கிட்டு இருக்க, தாழமா போடுற?
2: சொன்னத கேட்டுதான் தாளம் போடுறேன்.
1: கண்ண வரைக்கும் கீழிது, வாய் துடுக்கு,
2: இன்னும் கூட கீழியும் காது தடுக்கு.
1: புரியாம பேசாத, பல தட்டுவேன்.
2: பேசுறதே புரியாது, பொக்கே ஆயிடுவேன்.
1: ஆற பார்த்து பேசுறேன்னு நினைப்பிக்குதா?
2: தேர் வச்ச ஆத்தாவ பரப்பனா
1: பம்பு பண்ணுன பொண்ணு
2: புடுவேன். நீ வளர்த்தது அப்படி, நான் என்ன பண்ணுவேன்?
1: ராங்க பண்ணாத, என் கையில ராங்க காட்டினா எல்லாமே ராங்க போடும்.
2: அது எப்படி போவோம்? ராஜா கைய வச்சா அது ராங்க போடுமாடாச்சி. நான் பூடுன்றீங்களா? போதுன்றீங்களா? அப்படி சொல்லு. ராஜா கைய வச்சா அது ராங்க போனதில்ல.

போயிடும் அக்கு அக்கா அழகு விட்டு போயிடும் தெரிஞ்சவதான்.

நேயர்களே, நீங்களும் ஆகாஷ்வாணியில் விளம்பர நிறுவனமாக பதிவு செய்யலாம். இதற்கான கூடுதல் விவரங்களுக்கான தொலைபேசி எண் 044249864458. உங்களது விண்ணப்பங்களுக்கான

ஆனந்தம் அமர்களும் அட்டகாசமான பாடல்கள் கேட்டுட்டு இருக்கிறீங்க. நெல்லை பண்பலை 102.6 அறிவியல் தகவல்களில் அடுத்த தகவல் என்ன அப்படின்னா, நாசாவின் பேஸ் அதாவது PACE பேஸ் செயற்கைக்கோள் வந்து கருங்கடலில் ஏற்பட்ட பைட்டோ பிளாங்டன் மலர்ச்சியால்

கடல் நீரை பளபளப்பான டர்காய்ஸ் நிறமாக மாற்றியதை படம் பிடித்து அனுப்பியிருக்கிறது. மேலும் பூமிக்கு அருகில பிரகாசமான சிவப்பு குள்ள நட்சத்திரங்கள், அருகில மறைந்திருந்த 4 புதிய வெண்குள்ளன் நட்சத்திரங்களும் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறதாம். நேரம் 7:23. விடுதலை திரைப்படத்திலிருந்து பாடல் விளிக்கிறது.

நேரம் 7:28. அறிவியல் தகவலில் நிறைவான தகவல். பூமியிலிருந்து அதிக தூரத்தில் சூரியன் இருக்கிறது. சூரியனை நீள்வட்ட பாதையில் பூமி சுற்றி வருகிறது. அதன்படி பூமி சூரியனுக்கு அருகிலும் தொலைவிலும் கடக்கும் நிகழ்வு கடந்த மாதம் 6ஆம் தேதி அமைந்தது. பூமி சூரியனை ஒரு முறை சுற்ற 365 நாட்கள் ஆகின்றன. ஆண்டுதோறும் ஜூலை மாதம் 6ஆம் தேதி இது நடைபெறும். பூமி சூரியனுக்கு தொலைவில் இருக்கக்கூடிய நிகழ்வு அது. இதனால் பூமியிலிருந்து சூரியனை பார்க்கும்போது அது வழக்கத்தை விட சற்று சிறியதாகவே தெரியும். ஆண்டுதோறும் ஜனவரி மாதத்தில் சூரியனுக்கு அருகில் பூமி கடந்து செல்லும்போது பார்ப்பதற்கு சற்று பெரியதாக தோன்றும். நேர்களே, நிறைவு பெற்றது அறிவியல் தகவல்கள். இனி கேட்கலாம் ஆசை அஞ்சல்.

0: 6 இசையோடு என்றும் நீங்கள்.
1: மீண்டும் ஒரு வணக்கம் நேர்களே. நேரம் 7:30 நிமிடம். நேர்கள் கேட்கவிருக்கும் இந்த நிகழ்ச்சி ஆசை அஞ்சல்.
2: ஒரு கடிதம் எழுதினேன், அதில் என் உயிரை அனுப்பினேன்.
1: ஆமாங்க, ஒரு கடிதம் எழுதி அதில் உங்களுக்கு விருப்பமான பாடலை கேட்டிருக்கீங்க. யார் யாரெல்லாம் கேட்டிருக்கீங்க, என்னென்ன பாடலெல்லாம் கேட்டிருக்கீங்க அப்படிங்கிறத தொடர்ந்து கேட்கலாம். நிகழ்ச்சியில் உங்கள் கூட இணைஞ்சிருக்கிறேன் நான், உங்கள் இம்சை அரசன் முத்துக்குமார். நிகழ்ச்சியில் முதல் பாடல் என்ன பாடல் யார் விரும்பி கேட்டிருக்கிறாங்க அப்படின்னா, ரோஜா திரைப்படத்திலிருந்து வருகிறது பாடல். மஞ்சள் நீர் காயலிலிருந்து எம் சிங்காரவேல், சுரேஷ் முருகன், மம்சாபுரத்திலிருந்து மீனா, குளையன் கரிசலிலிருந்து சந்திரபோஸ், சுஜன் ஆகியோர் விரும்பி கேட்டிருக்கிறாங்க. இவர்கள் விரும்பி கேட்ட பாடல் இடம்பெற்ற திரைப்படம் ரோஜா.

0: மனதிற்கு இனிய கீதங்களை கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறீர்கள். ஆசை அஞ்சல் நிகழ்ச்சியில் நெல்லை பண்பலை 102.6 நம்ம நிகழ்ச்சியில் அடுத்து வரக்கூடிய பாடல் என்ன பாடல், யார் விரும்பி கேட்டிருக்கிறாங்க, முதல்ல யார் விரும்பி கேட்டிருக்கிறாங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்குவோம். எப்போதும் வென்றான்லிருந்து தெய்வேந்திர பிரபு, மணி, காந்தாரி, சுகன்யா மற்றும் கயத்தாரிலிருந்து காந்தி, மருது, மகேஸ்வரி, முனிசாமி, பாலசுப்ரமணி ஆகியோர் விரும்பி கேட்டிருக்கிறாங்க. எங்களுக்காக இந்த பாடலை ஒளிபரப்புங்கள், மிக்க நன்றி என்று நன்றியெல்லாம் சொல்லியிருக்கிறாங்க. நன்றி சொல்லின மகானுக்காக ஒரு பிரபு, மகாபிரபு திரைப்படத்திலிருந்து ஒரு பாடல் வந்து கொண்டிருக்கிறது, கேட்டு இணைந்திருங்க. நெல்லை பண்பலை 102.6
1: கோடையிடி ராசப்பா குத்து ரொம்ப டக்கரப்பா, இந்த ரவுடி சரோஜா உடல நான் தொடல தொடல.

நேரம் 7:42. ஆசை அஞ்சல் நிகழ்ச்சி கேட்டுட்ருக்கிறீங்க. நெல்லை பண்பலை 102.6. நிகழ்ச்சியில் வரக்கூடிய அடுத்த பாடல் என்ன பாடல் அப்படிங்கிறத தெரிந்து கொள்ளலாம். ரயில் பயணங்களில் திரைப்படத்திலிருந்து பாடல் ஒலிக்க இருக்கிறது. இந்த பாடலை யார் விரும்பி கேட்டிருக்கிறாங்க அப்படிங்கிறத தெரிந்து கொள்ளலாம். இளையான்குடியிலிருந்து இக்பால், சித்தி கஜீதா, அப்துல் மஜீது, ரிபாயா, முகமது அசன், நூருல் ஃபாதிமா இவர்கள் விரும்பி கேட்டிருக்கிறாங்க. ரயில் பயணங்களில் திரைப்படத்திலிருந்து வசந்த காலங்கள் இசைந்து பாடுங்கள், இந்த பாடலை எங்களுக்கு தாருங்கள் என்று அடுக்கு மொழியிலே எழுதியிருக்கிறாங்க. இருந்தாலும் நாமளும் கொடுத்துடுவோம். ஓகேயா?

இனிமையான கீதங்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். ஆசை அஞ்சல் நிகழ்ச்சியில் உங்கள் நெல்லை பண்பலை 102.6 நேரம் 7:47. நிகழ்ச்சியில் அடுத்து வரக்கூடிய பாடல், இந்த பாடலை விரும்பி கேட்டிருக்கிறாங்க. திருநெல்வேலி டவுன் மேலரத வீதியில் கருப்பசாமி வசந்தி கருப்பசாமி முத்து சௌமியா மற்றும் சென்னை வில்லிவாக்கம் குபேந்திரன் மகேஸ்வரி வாகையூர் ராமசாமி சரோஜாதேவி திருமலைசை மணிவண்ணன் ராணி சங்கராபுரம் மேட்டுத்தெரு பொன் சீனிவாசமூர்த்தி ஆகியோர் இவர்கள் விரும்பி கேட்ட பாடல் இடம்பெற்ற திரைப்படம் வண்ண வண்ண பூக்கள்.

மற்றும் மதுரை வாயிலிருந்து சரஸ்வதி, சென்னை கூடப்பாக்கத்திலிருந்து கஜேந்திரன், தனலட்சுமி, சந்தியா, மணிகண்டன், மதுரை மணிகண்டன், குமரன், மற்றும் தூத்துக்குடி மாவட்டம் முள்ளக்காடு எஸ்பி பாபு, சரஸ்வதி, பாலமுருகன், உடன்குடி செல்வன், ராஜபூபதி, ஸ்பிக்நகர் ராஜேஷ், திருநெல்வேலி டவுன் கல்லணை நடராஜன். இவர்கள் விரும்பி கேட்ட பாடல் இடம்பெற்ற திரைப்படம் வேட்டையாடு விளையாடு.

நேரம் இரவு 7:53 ஆகிக்கொண்டிருக்கிறது. கேட்டுக்கொண்டு இருக்கிறீர்கள் நெல்லை பண்பலை 102.6 ஆசியஞ்சல் நிகழ்ச்சியில். நிறைவாக ஒலிக்கவிருக்கும் பாடலை விரும்பி கேட்டிருக்கும் நேயர்கள் செய்யார் வட்டம் செருங்காட்டூரிலிருந்து ராஜேந்திரன், தனலட்சுமி, சந்தியா, மணிகண்டன்,

0: கேட்ட பாடலுடன் நிறைவு பெற்றது ஆசை அஞ்சல். இனி 8 மணிக்கான செய்தி அறிக்கையை சென்னையிலிருந்து அஞ்சலாக கேட்கலாம்.
1: வணக்கம். செய்திகள் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். நாட்டின் இளைஞர்கள் உலகளாவிய வளர்ச்சிக்கு பங்களிப்பதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். கர்நாடக மாநிலம் மைசூரில் சுவாமி விவேகானந்தர் கலாச்சார இளையோர் மையத்தை இன்று திறந்து வைத்து பேசிய அவர், சுவாமி விவேகானந்தர் நாட்டின் ஆன்மீக வளர்ச்சிக்கு பெரும் பங்காற்றியவர் என்று கூறினார். அமெரிக்காவின் சிகாகோவில் நடைபெற்ற உலக ஆன்மீக மாநாட்டில் பங்கேற்பதற்கு முன்னதாக சுவாமி விவேகானந்தர் மைசூர் சென்றதை நினைவுகூறும் வகையில் இந்நிகழ்ச்சி நடைபெற்றது. அரசு பணியாளர்கள் மற்றும் ஓய்வு பெற்றவர்களுக்கான கர்ஜீவி வீட்டு வசதி திட்டம் சிறப்பாக செயல்படுத்தப்பட்டு வருவதாக மத்திய வீட்டு வசதித்துறை அமைச்சர் திரு மனோகர்லால் தெரிவித்துள்ளார். தில்லியில் இத்திட்டத்தின் கீழ் கட்டப்பட்டுள்ள வீடுகளை ஆய்வு செய்த பின் சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில், பாதுகாப்பான தரமான வீடுகளை வழங்க உறுதி பூண்டிருப்பதாக தெரிவித்துள்ளார். இந்த வீட்டு வசதி வளாகங்களில் தோட்டங்கள், குழந்தைகளுக்கான விளையாட்டுத் திடல், சமூக நல மையங்கள், வாகன நிறுத்துமிடம், தடையின்றி குடிநீர் மற்றும் மின்சார விநியோகம் உள்ளிட்டவை அமைக்க அலுவலர்களிடம் அமைச்சர் உத்தரவிட்டுள்ளார். மத்திய அரசு 1,09,19 கோடி ரூபாய் மாநில அரசுகளுக்கு வரி வருவாய் பங்குத் தொகையை கூடுதல் நிதியாக விடுவித்துள்ளது. இதுகுறித்து மத்திய நிதி அமைச்சகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில், வரும் 10ஆம் தேதி வரி வருவாய் விடுவிக்கப்பட உள்ள நிலையில் முன்கூட்டியே இது இன்று விடுவிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழகத்திற்கு 4,466 கோடி ரூபாயும், உத்தரப்பிரதேசத்திற்கு 19,208 கோடி ரூபாயும், பீகாருக்கு 10,845 கோடி ரூபாயும், மத்திய பிரதேசத்திற்கு 8,010 கோடி ரூபாயும் விடுவிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. நாட்டில் 5,90,00,000 பேர் வருமான வரி கணக்குகளை தாக்கல் செய்துள்ளனர். இது தொடர்பாக வருமான வரித்துறை வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், நாட்டின் வளர்ச்சிக்கு இது பெரிதும் உதவிகரமாக இருக்கும் என்று கூறியுள்ளது. வருமான வரி செலுத்திய அனைவருக்கும் நன்றி தெரிவிப்பதாக அந்த பதிவில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழகத்தில் குடும்ப அட்டைதாரர்களுக்கான கைவிரல் ரேகை பதிவு சிறப்பு முகாம் நாளை நடைபெறுகிறது. இது தொடர்பாக மாநில அரசு வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், மாநிலம் முழுவதும் உள்ள நியாய விலைக் கடைகளில் பொது விநியோக திட்டத்தின் கீழ் அத்தியாவசியப் பொருட்கள் அளிக்கப்பட்டு வரும் குடும்ப அட்டைகளில் உள்ள உறுப்பினர்கள் அனைவரும் EKYC கைவிரல் ரேகை பதிவை செய்ய வேண்டும் என்று அறிவுறுத்தப்பட்டுள்ளது. பணி நிமித்தமாக வேறு இடங்களுக்கு சென்றுள்ளவர்கள் அருகில் உள்ள எந்தவொரு நியாய விலைக் கடையிலும் குடும்ப அட்டை எண்ணை குறிப்பிட்டு கைவிரல் ரேகை பதிவை மேற்கொள்ளலாம் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தொகுதி மறுவரையறை தமிழகத்தை கடுமையாக பாதிக்கும் என்று மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் திரு ராகுல்காந்தி தெரிவித்துள்ளார். சென்னையை அடுத்த மாமல்லபுரத்தில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், தொகுதி மறுவரையறையால் மக்களின் உரிமைகள் பறிக்கப்படும் என்று குற்றம் சாட்டினார். தொகுதி மறுவரையறைக்கு எதிராக அரசியல் கட்சிகள் ஒன்றிணைந்து குரல் கொடுக்க வேண்டும் என்றும் திரு ராகுல்காந்தி கேட்டுக் கொண்டார். அதிக முதலீடுகளை ஈர்க்கும் மாநிலங்களின் பட்டியலில் தமிழகம் 10வது இடத்திற்கு தள்ளப்பட்டிருப்பது அதிர்ச்சி அளிப்பதாக பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், மாநிலத்தில் ஆளும் தாவேக அரசு கடந்த ஆட்சியை குறை கூறாமல் ஆக்கப்பூர்வமான நடவடிக்கைகளில் ஈடுபட்டு புதிய முதலீடுகளை ஈர்க்க உறுதியான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று வலியுறுத்தியுள்ளார். பரந்தூர் விமான நிலையம் உள்ளிட்ட பல்வேறு வளர்ச்சித் திட்டங்களுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் போக்கை கைவிட வேண்டும் என்றும் அவர் கூறியுள்ளார். தமிழகத்தில் முதலீடு செய்ய வரும் நிறுவனங்களுக்கு இணைப்பு வசதிகள், உட்கட்டமைப்பு, கடன் வசதிகள், மானியங்கள், சட்ட அனுமதி ஆகியவற்றை எளிதாக்க வேண்டும் என்றும் திரு நயினார் நாகேந்திரன் கேட்டுக் கொண்டுள்ளார். கபினி அணை நிரம்பும் தருவாயில் உள்ளதால் காவிரியில் உபரிநீர் திறந்துவிடப்பட உள்ளதாக கர்நாடக முதலமைச்சர் திரு DK சிவக்குமார் தெரிவித்துள்ளார். மைசூர் விமான நிலையத்தில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், கபினி அணை முழு கொள்ளளவை எட்டும் நிலையில் நீரை தேக்கி வைக்க இயலாத நிலை உள்ளதாக தெரிவித்தார். மாநிலத்தில் போராடி வரும் விவசாயிகள் மற்றும் கண்டன அமைப்பினர் போராட்டத்தை கைவிட வேண்டும் என்றும் திரு DK சிவக்குமார் கேட்டுக் கொண்டுள்ளார். இதனிடையே காவிரி நீர்பிடிப்பு பகுதிகள்

கேரள மாநிலம் வயநாடு உள்ளிட்ட பகுதிகளில் கனமழை பெய்து வருவதால் கபினி அணைக்கு நீர்வரத்து வினாடிக்கு 40,000 கனஅடியாக உயர்ந்துள்ளது. இதனிடையே காவிரியில் நீர்வரத்து படிப்படியாக அதிகரிக்கும் என்ற எதிர்பார்ப்பில் விவசாயிகள் உள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். இந்தியா சீனா இடையே சிக்கிம் நாதுல்லா கணவாய் வழியாக 6 ஆண்டுகளுக்கு பிறகு இன்று வர்த்தகம் மீண்டும் தொடங்கியுள்ளது. இரு நாடுகளுக்கு இடையேயான பொருளாதார மேம்பாட்டுக்கு இது முக்கிய பங்கு வகிக்க உள்ளது. இந்திய சீன அதிகாரிகள் எல்லைப் பகுதியில் இன்று காலை கூடி வர்த்தகம் மீண்டும் தொடங்கியதாக அறிவித்தனர். 1962 இந்தியா சீனா போருக்கு பிறகு இந்த வழியான வர்த்தகம் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்தது. கடந்த 2006 மீண்டும் தொடங்கப்பட்ட எல்லை வர்த்தகம் கோவிட் பெருந்தொற்று காரணமாக 2020 நிறுத்தி வைக்கப்பட்டது. பின்னர் இன்று மீண்டும் தொடங்கப்பட்ட இந்த வர்த்தகத்தின் மூலம் பதிவு செய்யப்பட்ட வணிகர்கள் நாள்தோறும் 2,00,000 ரூபாய் மதிப்பிலான வர்த்தகம் செய்ய அனுமதி அளிக்கப்பட்டுள்ளது. காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டியில் இந்தியா இன்று 3 தங்கப்பதக்கங்களை வென்றுள்ளது. காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டியில் பதக்கங்களை வென்ற இந்திய வீரர்களுக்கு குடியரசுத் தலைவர், குடியரசு துணைத் தலைவர், பிரதமர் மற்றும் மத்திய அமைச்சர்கள் பலர் வாழ்த்து தெரிவித்துள்ளனர். கிருஷ்ணகிரி மாவட்ட உள் விளையாட்டு அரங்கில் மாநில அளவிலான இறகுப்பந்து போட்டி மற்றும் டேபிள் டென்னிஸ் போட்டி இன்று தொடங்கியது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.

0: எஃப்எம் ரெயின்போ 102.6 இசையோடு என்றும் நீங்கள்.
1: வணக்கம் வணக்கம் வணக்கம், மீண்டும் ஒரு இரவு வணக்கம் நேர்களே. நேரம் 8:06 ஆகி கொண்டிருக்கிறது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது இந்த நிகழ்ச்சி இளங்காற்று. இன்னைக்கு சனிக்கிழமை அப்படிங்கறதுனால இன்றைய இளங்காற்றில் வேலை வரும் வேலை, வேலைவாய்ப்பு குறித்த தகவல்கள் தெரிந்து கொள்ளலாம். நிகழ்ச்சியில உங்க கூட இணைஞ்சிருக்கிறேன் நான், உங்கள் இம்சை அரசன் முத்துக்குமார். நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது இளங்காற்று.

நிகழ்ச்சியின் ஆரம்பமே ஒரு அதிரடியான ஒரு பாடலை கேட்டு ரசித்தோம். சந்திரமுகி திரைப்படத்திலிருந்து. நேரம் 8:12. இளங்காற்று நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கிறீர்கள். இளங்காற்றில் வேலை வரும் வேலை வேலை வாய்ப்பு குறித்த தகவல்கள் தெரிஞ்சுக்கலாம். இதில் முதல் தகவல், இந்திய ரயில்வே ரெக்ரூட்மெண்ட் போர்டானது ஜூனியர் இன்ஜினியர் ரெக்ரூட்மெண்ட் 2026 ஒரு ஷார்ட் நோட்டீஸை ரிலீஸ் பண்ணியிருக்கிறாங்க. என்னென்னு கேட்டிங்கன்னா, ஜூனியர் இன்ஜினியர் போஸ்ட்டுக்கு சுமார் ஒரு 4098 பேர் தேவை. அந்த அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறாங்க. 18 வயதிலிருந்து 33 வயது வரை உள்ளவங்க இந்த போஸ்ட்டுக்கு விண்ணப்பிக்கலாம். கல்வி தகுதியாக பிஎஸ்சியோ அல்லது பிஇ பிடெக்கு அல்லது டிப்ளமோ முடிச்சிருந்தவங்க அப்ளை பண்ணலாம் அப்படின்னு இருக்காங்க. பொறுங்க பொறுங்க, இந்த விண்ணப்பி இந்த ஜூனியர் இன்ஜினியர் போஸ்ட்டுக்கு நீங்கள் விண்ணப்பிக்கணும் அப்படின்னு நீங்கள் ஆசையில் இருந்தீங்கன்னா, வருகின்ற 14ஆம் தேதி, அதாவது இந்த மாதம் ஆகஸ்ட் மாதம் 14ஆம் தேதி முதல் செப்டம்பர் மாதம் 13ஆம் தேதி வரை ஆன்லைன் அப்ளிகேஷன் ஓப்பனில் இருக்கும். அப்போ தான் நம்ம அப்ளிகேஷன் போட முடியும். முன்னுக்கூட்டியே தெரிஞ்சு வச்சுக்கோங்க, இதுக்கு என்னென்ன தேவைங்கிறத ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கிட்டு நேராக உட்காந்து ஆன்லைன் அப்ளிகேஷனை சப்மிட் பண்ணிடுங்க. ஆகஸ்ட்டு 14ஆம் தேதியிலிருந்து விண்ணப்பம் ஓப்பனில் இருக்கும். இதனுடைய பிரத்யேக இணையதளம் வந்து www.rrbapply.gov.in இந்த இணையதள முகவரியில் ஆன்லைன் அப்ளிகேஷன் அதன்கூடிய நோட்டிஃபிகேஷன் எல்லாமே இருக்குது. ஓகேங்க, நிகழ்ச்சியில் அடுத்து ஒரு பாடல் வருது. பத்ரி திரைப்படத்திற்காக

நேரம் இரவு 8:19 நிமிடம். ஆட்டம் பாட்டம் தொழிலிசை கொண்டாடமாக கேட்டுட்டு இருக்கிறீங்க இளங்கா. வேலை வரும் வேலை வேலை வாய்ப்பு தகவல். அடுத்த தகவல் என்ன அப்படின்னா, இந்திய அரசின் ரயில்வே ரெக்ரூட்மெண்ட் போர்டானது செக்ஷன் கண்ட்ரோலர் போஸ்ட்னு இருக்குது. அந்த செக்ஷன் கண்ட்ரோலர் போஸ்ட்டுக்கு 119 பேர் நிரப்ப இருக்கதாக அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறாங்க. ஏதேனும் ஒரு டிகிரி முடித்தவங்க, 20 முதல் 33 வரை உள்ளவங்க, விருப்பம் உள்ளவங்க ஆன்லைன் மூலமாக உங்களது விண்ணப்பத்தினை நீங்கள் சப்மிட் பண்ணலாம். இந்த ஆன்லைன் அப்ளிகேஷன் கடந்த மாதம் 15ஆம் தேதியே ஓப்பன் ஆயிடுச்சு. அது வருகின்ற 14ஆம் தேதி வரை ஓப்பனில் இருக்கும். இதுக்கு விண்ணப்பிக்காமல் இன்னும் இருக்கிறவங்க உடனே விண்ணப்பிக்கலாம். வெப்சைட்டை நோட் பண்ணிக்கோங்க, www.rrbchennai.gov.in. மீண்டும் ஒரு முறை, www.rrbchennai.gov.in. இந்த இணையதளத்தில் போயிட்டு நீங்கள் நோட்டிஃபிகேஷனை படித்து தெரிஞ்சுக்கிட்டு அதிலேயே ஆன்லைன் அப்ளிகேஷன் இருக்குது, உடனே விண்ணப்பத்தை சப்மிட் பண்ணிடுங்க. நிகழ்ச்சியில் அடுத்து ஒரு பாடல் வருகிறது. பூமகள் ஊர்வலம் திரைப்படத்திலிருந்து ஹரிஹரன், அருண்மொழி, சித்ரா பாடிய பாடல்.

நேயர்களே, நீங்களும் இப்போது ஆகாஷ்வாணியில் விளம்பர நிறுவனமாக பதிவு செய்யலாம். அதற்கு கூடுதல் விவரங்களுக்கான தொலைபேசி எண் 044-249-8648. விண்ணப்பங்களுக்கான மின்னஞ்சல் முகவரி AGNCHN1@gmail.com.

நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் மத்திய அலை 1197 கிலோஹெர்ட்ஸ் மற்றும் பண்பலை 102.6 மெகாஹெர்ட்ஸ் ஒலிபரப்பில் இணைந்திருக்கிறீர்கள். இளங்காற்று நிகழ்ச்சி கேட்டுட்ருக்கிறீங்க.

மத்தியலை 1197 கிலோஹெர்ட்ஸ் மற்றும் பண்பலை 102.6 மெகாஹெர்ட்ஸ் ஒளிபரப்பில் இளங்காற்று கேட்டுட்டு இருக்கிறீங்க. இன்றைய இளங்காற்றில் வேலை வரும், வேலை வேலை வாய்ப்பு குறித்த தகவல்கள் தெரிஞ்சிட்டு இருக்கிறீங்க. இதில் அடுத்த தகவல் என்ன அப்படின்னா, இந்திய இராணுவத்தில் ஷார்ட் சர்வீஸ் கமிஷன் டெக்னிக்கல் லெவலில் ஒரு 30 போஸ்ட் நிரப்புறதுக்கான அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறாங்க. தகுதியுடைய பெண் விண்ணப்பதாரர்களிடமிருந்து விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகிறதுன்னு சொல்லியிருக்கிறாங்க. அதாவது ஒரு 30 போஸ்ட் இருக்குது ஷார்ட் சர்வீஸ் கமிஷன் டெக்னிக்கல் லெவலில், பெண்களுக்கான ஒரு பணி அது. அதில் நீங்கள் விண்ணப்பிக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, நீங்கள் பிஇ அல்லது பிடெக் முடிச்சிருக்கணும். 20 வயதிலிருந்து 27 வயது வரை உள்ள பெண்கள் இதை விண்ணப்பிக்கலாம். இதனுடைய ஆன்லைன் அப்ளிகேஷனானது வருகின்ற 6ஆம் தேதி தான் கடைசி தேதின்னு சொல்லியிருக்கிறாங்க. இது போக மேலும் கூடுதல் விவரங்கள் வேணும், ஆன்லைன் அப்ளிகேஷனுக்கான பிரத்யேக இணையதள முகவரியை நோட் பண்ணிக்கோங்க. www.joinindianarmy.nic.in. மீண்டும் ஒரு முறை, www.joinindianarmy.nic.in. இந்த இணையதளத்தில் போயிட்டு 6ஆம் தேதிக்கு முன்னதாகவே நம்ம ஆன்லைன் அப்ளிகேஷனை சப்மிட் பண்ணிவிடுங்க. அதே போல் ஒரு 68 போஸ்ட் இருக்குதுங்க. இது ஆண்களுக்கான ஒரு போஸ்ட் டெக்னிக்கல் லெவலில், ஒரு 68வது ஷார்ட் சர்வீஸ் கமிஷனில் 388 போஸ்ட் காலியாக இருக்குது. இது ஆண் பெண் ரெண்டு பேரும் அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இதற்கான ஆன்லைன் அப்ளிகேஷனும் இதே இணையதள முகவரியான www.joinindianarmy.nic தாங்க. இதனுடைய அப்ளிகேஷனுடைய கடைசி தேதியும் இதே 6ஆம் தேதி, வருகின்ற 6ஆம் தேதி.

1197 கிலோஹெர்ட்ஸில் நேரம் 8:39 நிமிடமாகிக் கொண்டிருக்கிறது. இளங்காற்று நிகழ்ச்சியில் வேலை வரும் வேலை வேலைவாய்ப்பு தகவல் அடுத்த தகவல் என்ன அப்படின்னா, யூபிஎஸ்சி அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா, அந்த யூனியன் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் ஆனது பிரத்யேக இணையதளத்தில் ஒரு ரெண்டு போஸ்ட் சொல்லியிருக்கிறாங்க. என்னென்னா பிரின்ஸிபல் அண்டு வைஸ் பிரின்ஸிபல், அதை ரெண்டு பிரின்ஸிபலும் வைஸ் பிரின்ஸிபல் இந்த ரெண்டு போஸ்ட்டுக்கு சுமார் 828 பேர் தேவை என்ற அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறாங்க. இந்த இதுக்கு யார் யார் அப்ளை பண்ணலான்னா, ஏதேனும் ஒரு முதுநிலை பட்டத்தோடு பிஎட் முடிச்சிருந்தவங்க அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இதனுடைய ஆன்லைன் அப்ளிகேஷனுடைய கடைசி தேதி இம்மாதம் 14ஆம் தேதின்னு சொல்லியிருக்கிறாங்க. இதுக்கான கூடுதல் விவரங்களும் ஆன்லைன் அப்ளிகேஷனும் நமக்கு தேவை அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, இதனுடைய பிரத்யேக இணையதளமான www.upscionline.nic.in/ORA மீண்டும் ஒரு முறை www.upscionline.nic.in/ORA இந்த இணையதளத்தில் போயிட்டீங்கன்னா அதுக்கான நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருப்பாங்க, படித்து பார்த்துட்டு அது பக்கத்திலே ஆன்லைன் அப்ளிகேஷன் இருக்கும், அதிலே நீங்கள் சப்மிட் பண்ணிடுங்க. இம்மாதம் 14ஆம் தேதி கடைசி தேதின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஓகேங்க, நிகழ்ச்சியில் அடுத்து ஒரு பாடல் வருது, என்றென்றும் காதல் திரைப்படத்திலிருந்து.

நேரம் 8:46 ஆகி கொண்டிருக்கிறது. கேட்டுட்டு இருக்கிறீங்க இளங்காற்று. மத்திய அலை 1197 கிலோஹெர்ட்ஸ் மற்றும் பண்பலை 102.6 மெகாஹெர்ட்ஸ் ஒலிபரப்பில் இன்றைய இளங்காற்றில் வேலை பெறும் வேலைவாய்ப்பு குறித்த தகவல்கள் தெரிஞ்சுக்கலான்னு சொல்லியிருந்தேன் இல்லையா. அடுத்த தகவல், டெல்லியில் இருக்கக்கூடிய எய்ம்ஸில் சுமார் 2218 நர்சிங் ஆஃபீஸர் காலியாக இருக்கிறது. இதனை நிரப்பும் பொருட்டு தகுதி வாய்ந்த விண்ணப்பதாரர்களிடமிருந்து விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகிறதுன்னு அதனுடைய பிரத்யேக இணையதளத்தில் அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறாங்க. எய்ம்ஸ் டெல்லியில் நர்சிங் ஆஃபீஸர் போஸ்ட்டு காலியாக இருக்குதான். பிஎஸ்சி நர்சிங் படித்தவங்க 18 முதல் 30 வரை உள்ள நபர்களிடமிருந்து விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகிறதுன்னு சொல்லியிருக்கிறாங்க. இது போக கூடுதல் விவரங்கள் நமக்கு தேவைப்பட்டுச்சுனாலும் ஆன்லைன் அப்ளிகேஷனுக்கும் இதனுடைய பிரத்யேக இணையதளமான www.aiimseexams அதாவது aimsexams.ac.in இந்த இணையதளத்தில் போயிட்டு பார்த்தீங்கன்னா அது கூடுதல் விவரங்கள் நமக்கு தெரிஞ்சுக்கலாம். ஆன்லைன் அப்ளிகேஷன் அதிலே இருக்குது, சப்மிட் பண்ணிடலாம். இந்த ஆன்லைன் அப்ளிகேஷனுக்கு ரொம்ப லேட் பண்ணிடாதீங்க. இம்மாதம் வருகின்ற 13 கடைசி தேதின்னு சொல்லியிருக்கிறாங்க. சரிங்க, நிகழ்ச்சியில் அடுத்து ஒரு பாடல் வருது, புதிய கீதை திரைப்படத்திலிருந்து.

நேரம் 8:52. இளங்காற்று நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கிறீங்க. வேலை வரும் வேலையில் அடுத்த தகவல்கள் என்ன, வேலைவாய்ப்பு தகவல் என்னென்னா, திருநெல்வேலி மாவட்ட ஹெல்த் சொசைட்டியில் அக்கவுண்ட் அசிஸ்டன்ட், கிளினிக்கல் சைக்காலஜிஸ்ட் அண்டு சைசியாட்ரிக் ஸ்டாஃப் நர்ஸ் ஆகிய பணியிடங்கள், மொத்தம் 3 பணியிடங்கள், இந்த 3க்கும் தலா 1 காலியிடங்கள். அப்படிங்கும்போது 3 காலியிடங்கள் இருக்குது. 35 வயது வரை உள்ள தகுதியான விண்ணப்பதாரர்களிடமிருந்து விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகிறதுன்னு சொல்லியிருக்கிறாங்க. கல்வி தகுதியாக பிகாம் வித் டேலி, இது வந்து அக்கௌண்ட் அசிஸ்டண்ட்டுக்கு. அடுத்து கிளினிக்கல் சைக்காலஜிஸ்டிக் அந்த போஸ்ட்டுக்கு வந்து எம்எஸ்சி சைக்காலஜிஸ்ட் வித் எம்ஃபில் முடிச்சிருந்தவங்க அப்ளை பண்ணிக்கலாம். சைசியாட்ரிக் ஸ்டாஃப் நர்ஸுக்கு வந்து ஏதேனும் நர்சிங் முடித்தவங்க அப்ளை பண்ணிக்கலாம் சொல்லியிருக்கிறாங்க. இதற்கு விண்ணப்பிக்க விரும்புவாங்க, தங்களுடைய விண்ணப்பத்தை தபால் மூலமாக மட்டுமே விண்ணப்பிக்க முடியும். இந்த பணி முற்றிலும் கான்ட்ராக்ட் பணி மட்டும்தான், நிரந்தர பணி அல்ல அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இதனுடைய வெப்சைட் வந்து www.thirunelveli.nic.in இந்த இணையதளத்தில் விண்ணப்பம் இருக்குது, அதில் டவுன்லோட் பண்ணிக்கலாம். வருகின்ற 8ஆம் தேதி மாலை 5 மணிக்கு முன்னதாக உங்கள் விண்ணப்பங்கள் சேரும்படி அப்ளை பண்ணிடுங்க. நிகழ்ச்சி நிறைவாக சுயம்பரம் திரைப்படத்திலிருந்து பாடல்.

0: 2.6 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் இரவு 9:01. நெல்லை பண்பலை 102.6 நேர்கள் கேட்கும் இந்த நிகழ்ச்சி இடைவிடாத இசை மழை.

0: நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் மத்திய அலை 1197 கிலோஹெர்ட்ஸ் மற்றும் பண்பலை 102.6 மெகாஹெர்ட்ஸ் ஒலிபரப்பு. இந்த நிகழ்ச்சி இடைவிடா இசை மலை.
1: நாம் இணைந்திருக்கின்றோம் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் மத்திய அலை 1197 கிலோஹெர்ட்ஸ் மற்றும் பண்பலை 102.6 மெகாஹெர்ட்ஸ்.

நசுக்கப்பட்டவர்கள் சார்பாக கேட்கிறேன் உரிமை, அடைக்கப்பட்டவர்கள் சார்பாக கேட்கிறேன் உரிமை, ஒடுக்கப்பட்டவர்கள் சார்பாக கேட்கிறேன் உரிமை. வேறு ஒன்றும் நாம் செய்ய தேவையில்லை. கேட்போம் உரிமை, கேட்போம் உரிமை, உரிமை, உரிமை, உரிமை.

விதியாகப்பட்டது வலியது, அதை யாரும் வெல்ல முடியாது. பாண்டவாரம் பார்க்கலையோ, ஜானகியை விட்டு ஸ்ரீராமனையே பிரிக்கலையோ. பெரியவா சொன்ன வேதங்கள் பொய்யில்லை. ஆகவே

நாம் இணைந்திருக்கின்றோம் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் மத்தியலை 1197 கிலோஹெர்ட்ஸ் மற்றும் பண்பலை 102.6 மெகாஹெர்ட்ஸ்.

0: 30 நிமிடம். நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் மத்திய அலை 1197 கிலோஹெர்ட்ஸ் மற்றும் பண்பலை 102.6 மெகாஹெர்ட்ஸ் ஒலிபரப்பு. வணக்கம் நேர்களே.
1: நீ வர வேண்டும் என்று எதிர்பார்த்தேன்.
0: என்னதான் புதியது புகுந்தாலும் பழமைக்கு இருக்கும் மவுசை தனிங்க.
2: அவள் ஒரு நவரச நாடகம், ஆனந்த கவிதையின் ஆலயம்.
0: பழைய பாடல்களின் சாரலாய் வீச வருகிறது இலக்கிய சாரல்.

கேட்ட பாடலுடன் நிறைவு பெற்றது இடைவிடாத இசைமழை. நேரம் இரவு 9 மணி.

0: நிகழ்ச்சியில் உங்களுடன்
1: நான் உங்கள் வீட்டு பிள்ளை
2: இம்சையரசன் முத்துக்குமார்.
0: இன்றைய இலக்கிய சாரலில் சங்க இலக்கியத்தில் இயற்கை வழிபாடு இது பற்றி தெரிந்து கொள்ளலாம்.

இலக்கியச் சாரல் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். மத்தியலை 1197 கிலோஹெர்ட்ஸ் மற்றும் பண்பலை 102.6 மெகாஹெர்ட்ஸ் ஒளிபரப்பில் உலகம் ஐம்பூதங்களால் ஆனது. இந்த உண்மையை தொல்காப்பியர் நிலம், நீர், காற்று, ஆகாயம், நெருப்பு எனும் ஐம்பூதங்கள் தம் நிலையில் மாறுபாடு இல்லாமல் செயல்படும் போது உயிரினங்கள் வாழ முடியும் என்பதை சொன்னார்.

நீர் வழிவிசும்போடு ஐந்தும் கலந்த மயக்கம் உலகின் ஆதலில் இருதினை ஐம்பால் இயல் நெறி வளாமை திரிவு இல் சொல்லோடு தளால் வேண்டும் எனும் வரிகள் மூலம் உலகிற்கு உணர்த்தியிருக்கிறார் தொல்காப்பியர். சங்க இலக்கியம் நிலத்தை குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலை என ஐந்தாக பிரிக்கிறது. குன்றிருக்கும் இடமெல்லாம் குமரன் இருப்பான் என்று மலைதோறும் முருகன் வழிபாடும், விவசாயி தன் விளைநிலத்தினை தெய்வமாக பாவித்து வணங்கிய பிறகே விதிநெல்லை வயலில் விதைப்பான். இது மட்டுமல்லாமல் வேதநாயகம் பிள்ளை அவர்கள் இயற்கையையும் இறைவனையும் இணைத்து பாடியிருக்கிறார். கதிரவன் கிரணக்கையர் கடவுளை தொழுவான் புட்கள் கதியோடு ஆடிப்பாடி துதி செய்யும் தருக்கள் எல்லாம் எனும் பாடல் மூலம் அவருக்கிருந்த இயற்கை ஈடுபாட்டை தெளிவாக சொல்லியிருக்கிறார். மேலும் தெரிந்து கொள்ளலாம், தொடர்ந்து இணைந்திருங்கள். மத்திய அலை 1197 கிலோஹெர்ட்ஸ் மற்றும் பண்பலை 102.6 MHz ஒலிபரப்புடன்

இலக்கியச் சாரல் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். மத்தியலை 1197 கிலோஹெர்ட்ஸ் மற்றும் பண்பலை 102.6 மெகாஹெர்ட்ஸ் ஒளிபரப்பில் உயிரினங்கள் அனைத்திற்கும் உரிய காலங்களில் மழை பொழிந்து உலகை வளப்படுத்துவதால் மழை நீர் அமிழ்தம் என்று சொல்லப்படுகிறது. வானின்றி உலகம் வழங்கி வருவதால் தானமிழ்தம் என்றுணரப்பாற்று என்று திருவள்ளுவர் கூறியிருக்கிறார். ஊரில் வாழும் மக்களில் ஒருவர் நல்லவராக இருப்பினும் அவருக்காக எல்லோருக்கும் பெய்யும் மழை என்ற உயர்ந்த கருத்தை தொல்லுலகில் நல்லார் ஒருவர் உளரேல் அவர் பொருட்டு எல்லோருக்கும் பெய்யும் மழை என ஔவையார் மூதுரையில் தெளிவுபட கூறியிருக்கிறார். இப்பேற்பட்ட மழைக்காக வருண பகவானுக்காக பூஜையும் செய்து மக்கள் வழிபட்டனர். சூரியன், மரம், நீர், காற்று, பூமி என்ற ஐந்தையும் உருவங்களாக இல்லாமல் உணர்வுகளாக மனதில் நினைத்து கொண்டு வழிபாடு செய்தார்கள். வழிபாடு செய்த பின்னரும் இயற்கைக்கு எதிராக எந்த ஒரு செயலையும் செய்யாமல் பயத்துடனேதான் ஒவ்வொரு செயலையும் மேற்கொண்டு வந்தனர். இயற்கை நன்றாக இருந்தால் மட்டுமே நம்மால் நிம்மதியாக ஒரு வாழ்க்கையை வாழ இயலும். அது கோபமடைந்தால் நாம் முற்றிலும் அழிந்து போவோம் என்பதை மிகவும் தீர்க்கமாக நம்பிக்கொண்டிருந்தார்கள். அதனால் அவர்கள் வாழ்ந்த இடத்திலெல்லாம் இயற்கையை எந்த அளவிற்கு பாதுகாக்க இயலுமோ அத்தனை அளவிற்கு தொடர்ந்து செய்து கொண்டே வந்தனர். மேலும் தெரிந்து கொள்ளலாம், தொடர்ந்து இணைந்திருங்கள். மத்தியலை 1197 கிலோஹெர்ட்ஸ் மற்றும் பண்பலை 102.6 மெகாஹெர்ட்ஸ் ஒளிபரப்புடன்

இலக்கிய சாரல் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். இன்றைய இலக்கிய சாரலில் சங்க இலக்கியத்தில் இயற்கை வழிபாடு, இது பற்றி தெரிந்து கொண்டு வருகிறோம். இதில் அடுத்ததாக, பண்டைய கிரேக்கத்தில் பல இயற்கை சக்திகள் தெய்வங்களாக உருவகப்படுத்தப்பட்டு வணங்கப்பட்டன. உதாரணமாக பொசை

டான் கடலின் கடவுளாக இருந்தார். புயல்கள், பூகம்பங்கள் மற்றும் குதிரைகளை கட்டுப்படுத்தினார். விவசாயத்தின் தெய்வமான டிமீட்டர் பூமியின் வளம் மற்றும் மாறிவரும் பருவங்களுக்கு காரணம் என்று நம்பப்படுகிறது. இந்த தெய்வங்களுக்கு அர்ப்பணிக்கப்பட்ட சடங்குகளில் பெரும்பாலும் பிரசாதம், தியாகங்கள் மற்றும் எலூசினியன் மர்மங்கள் போன்ற திருவிழாக்கள் அடங்கும். இது வாழ்க்கை, மரணம் மற்றும் மறுபிறப்பு ஆகியவற்றின் சுழற்சித்தன்மையை விவசாய நாட்காட்டியுடன் ஒத்து கொண்டாடியது. கிரேக்கத்தில் இயற்கையான சக்திகளின் தெய்வீகப்படுத்துதல் மனிதர்களுக்கும் சுற்றுச்சூழலுக்கும் இடையிலான ஆழமான தொடர்பை பிரதிபலிக்கிறது. அங்கு இயற்கை நிகழ்வுகள் தெய்வீக சக்தியின் வெளிப்பாடுகளாக காணப்பட்டன. அவை சடங்கு நடைமுறைகள் மூலம் மதிக்கப்பட வேண்டும். பூர்வீக அமெரிக்க பழங்குடியினரிடையே இயற்கை சக்திகள் பெரும்பாலும் தெய்வீகப்படுத்தப்பட்டு சக்தி வாய்ந்த ஆன்மீக மனிதர்களாக மதிக்கப்பட்டன. பல பூர்வீக அமெரிக்க நம்பிக்கை அமைப்புகளில் மைய நபராக இருந்த கிரேட் பிரிட் இயற்கை உலகின் மீது கட்டுப்பாட்டை கொண்ட அனைத்து உயிர்களையும் உருவாக்கியவராகவும் பராமரிப்பாளராகவும் கருதப்பட்டார். குறிப்பிட்ட பழங்குடியினரும் குறிப்பிட்ட இயற்கை சக்திகளை வணங்கினர். அதாவது இடி முழக்கங்கள் மீது ஈராக் ஓயிஸ் கொண்டிருந்த மரியாதை போன்றவை. அவை நிலத்திற்கு மழையையும் வளத்தையும் கொண்டு வருவதாக நம்பப்பட்டது. இந்த தெய்வங்களை கௌரவிக்கும் சடங்குகளில் நடனங்கள், பாடல்கள் மற்றும் பிரசாதம் ஆகியவை அடங்கும். பல சமவெளி பழங்குடியினரால் பின்பற்றப்பட்டு வரும் சூரிய நடனம், சூரியனின் ஆதரவை பெற விரதம், நடனம் மற்றும் பிற சடங்குகளை உள்ளடக்கிய ஒரு முக்கிய சடங்காகும். இது ஒரு சக்தி வாய்ந்த உயிர் கொடுக்கும் சக்தியாக கருதப்படுகிறது. மேலும் தெரிந்து கொள்ளலாம், தொடர்ந்து இணைந்திருங்கள். மத்திய அலை 1197 கிலோஹெர்ட்ஸ் மற்றும் பண்பலை 102.6 மெகாஹெர்ட்ஸ் ஒலிபரப்புடன்.

அவர்கள் நடத்தும் வழிபாடுகள் ஊர்கள் தோறும் வேலனால் கூட்டியும் மெழுகியும் அழகுற அமைக்கப்பட்டிருக்கும். அவ்விடமானது செந்நெல்லின் வெள்ளிய பொறியை சிதறினார் போன்று காட்சியளிக்கும். இத்தகைய வளம்பொருந்திய பழமையான ஊரில் இறைவனுக்கு வழிபாடு நடத்தினார்கள். குறுந்தொகையில் தொன்று முதிர் வேளிர் குன்றூர் குணாது தன்பெரும் பௌவம் அணுகு. அறிவு மிகுந்தவர்களும் உழவினை தொழிலாக கொண்டவர்களும் அறிவுகளில் குறைகள் காணாதவர்கள் ஆகியவர்கள் முதிர்ந்த வேளிர்குலத்திற்கு உரியவர்களாவர். இறைவனை மலர்கள் தூவி வழிபட்டார்கள் என்கிறது குறுந்தொகை பாடல். உழவர்கள் தன்னுடைய நிலத்தில் விளைந்ததை முதலில் இறைவனுக்கு படைத்த பின்புதான் தனக்கென எடுத்துக்கொண்டார்கள். மழைக்காக காத்திருக்கும் உழவர் காற்று வரும் திசை நோக்கி வழிபடுவது வழக்கம். இப்படியாக இயற்கையை வழிபடும் வழக்கம் தொல்காப்பியர் காலத்தில் வளர்ந்து இருந்ததை சிலப்பதிகாரம் குறிப்பிடுகிறது. இயற்கையை பேணி காப்பதும் இயற்கையோடு இணைந்த வாழ்க்கை வாழ வேண்டும் என்பதை பற்றியும் சங்க இலக்கியங்கள் நமக்கு எடுத்துச் சொல்கிறது. நேர்களே, ஒலிக்கவிருக்கும் இந்த பாடலுடன் இன்றைய இலக்கிய சாரல் நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது.

0: இசையோடு என்றும் நீங்கள்.
1: மீண்டும் ஒரு வணக்கம் நேர்களே.
2: புத்தம் புது மலரே என் ஆசை சொல்லவா.
1: இனிய கீதங்களாய் உள்ளத்தை வருட வருகிறது சுகமான ராகங்கள். இனிய ராகங்களாய் செவிகளை வருட வருகிறது சுகமான ராகங்கள்.

0: நேர்கள் தங்களுக்கு பிடித்த மெலடி பாடல்களை கேட்டு வரும் நேரம் இது. சுகமான ராகங்கள். நேர்கள் தங்களுக்கு விருப்பமான மெலடி பாடல்களை கேட்டு பெற வேண்டுமானால் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண்கள் 0462-256-1132 மற்றும் ஒரு எண் 0462-256-1133 என்ற எண்களில் தொடர்பு கொள்ளலாம். நிகழ்ச்சியில் உங்களுடன் நான் உங்கள் இம்சையரசன் முத்துக்குமார்.
1: தேனோடை ஓரமே நீராடும் நேரமே புல்லாங்குழல் தள்ளாடுமே பொன்மேனி கேளாய் ராணி.
0: நிகழ்ச்சியில் முதல் நேர் யாரு, இங்கிருந்து பேசுறாங்க, என்ன பாடல் கேட்கிறாங்கன்னு தெரிந்து கொள்ளலாமா? அந்த அன்பு நேயர் யார் என்று தெரிந்து கொள்வோம். வருக வணக்கம்.
2: அன்பான அன்பருக்கு சார் அவர்களுக்கு இனிய இரவு வணக்கம்.
0: இனிய இரவு வணக்கம். மதுரையிலிருந்து ஆண்டனி சார்.
2: நன்றி,
0: கேட்ட பாடல் வந்து கொண்டிருக்கிறது, கேட்டு இணைந்திருங்கள்.

0: மனதிற்கு இனிய கீதங்களை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். நெல்லை பண்பலை 102.6 என் சுகமான ராகங்கள் நிகழ்ச்சியில். இந்த நிகழ்ச்சியில நீங்களும் கலந்து கொண்டு உங்களுக்கு விருப்பமான பாடலை கேட்டு மகிழ விருப்பமா? 0462251112 மற்றும் ஒரு எண் 0462251113 என்ற எண்களில் ஏதேனும் ஒரு என்றில் அழைக்கலாம். உங்களுக்கு விருப்பமான மெலடி பாடல்களை கேட்டு ரசிக்கலாம். இது சுகமான ராகங்கள். நம்ம நிகழ்ச்சியில் இணைவரும் அடுத்த அன்பு நேயர் யார் என்று தெரிந்து கொள்ளலாம். வருக, வணக்கம்.
1: வணக்கம். அன்பு வணக்கம் சார்.
0: அன்பு வணக்கம் சொல்லும் அன்பானவர் பெயர் என்னவோ?
1: கேட்டு
0: இணைந்திருங்கள். நெல்லை பண்பலை 102.6.

0: நேரம் இரவு 10:14. நெல்லை பண்பலை 102.6 சுகமான ராகங்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். நிகழ்ச்சியில் இனைவரும் அடுத்த அன்பு நேயர் யாரு, என்ன பாடல் கேட்கிறாங்க? வருக வணக்கம்.
1: ஹலோ
0: வணக்கம், யார், எங்கிருந்து பேசுறீங்க?
1: வீரவனல்லூர்லேருந்து
0: முத்துலட்சுமி மேடம். நல்லா இருக்கீங்களா?
1: நல்லா இருக்கேன் சார்.
0: சரி, உங்களுக்கு விருப்பமான ஒரு பாடல். அனைவரும் நல்லா இருக்கிறோம். நீங்க சொல்லுங்க, உங்களுக்கு விருப்பமான ஒரு மெலடி பாடல்னா என்ன பாடல் கேட்கலாம் இன்னைக்கு? இப்போ
1: என்ன
0: படத்துல இருந்து பாட்டு வேணும்? ஓகேம்மா. சிவா திரைப்படத்திலிருந்து இந்த பாடல் வந்து கொண்டிருக்கிறது, கேட்டு இணைந்திருங்க. வீரவநல்லூர் முத்துலட்சுமிக்காக அடி வான்மதி பாடல் வந்து கொண்டிருக்கிறது. எஸ்பி பாலசுப்ரமணியம் குரலில்.

0: இனிமையான இசை மெட்டுக்கள் ஒலித்து கொண்டிருக்கிறது நெல்லை பண்பலை 102.6 சுகமான ராகங்களோடு. நிகழ்ச்சியில் ஒலிக்கக்கூடிய அடுத்த பாடல் என பாடல் யார் விரும்பி கேட்கிறாங்க அப்படிங்கிறதை தெரிந்து கொள்ளலாம். வருக வணக்கம்.
1: ஹலோ,
0: வணக்கம். யார் எங்கிருந்து பேசுறீங்க? காயத்ரி பேசுங்க, ரொம்ப நல்லா இருக்கு கேக்குறதுக்கு. என்ன பாடத்துல இருந்து என்ன பாடல் வேணும்? நீங்க கேட்ட பாடல் வந்து கொண்டிருக்கிறது, கேட்டு இணைந்திருங்கள். நெல்லை பண்பலை 102.6 உடன்.

0: இனிய கீதங்களாய் இசைமிட்டு போட்டுக்கொண்டிருக்கிறது நெல்லை பண்பலை 102.6. நேர்கள் இணைந்திருக்கும் இந்த நிகழ்ச்சி சுகமான ராகங்கள். நிகழ்ச்சியில இணைய வரும் அடுத்த அன்பு நேயர் யார் என்று தெரிந்து கொள்வோம். வருக, வணக்கம். வணக்கம்.
1: வணக்கம்.
0: யார் பேசுறீங்க, உங்க பேர் என்ன, உங்க ஊர் பேர்? சீதாலட்சுமி மேடம், சொல்லுங்க, உங்களுக்கு விருப்பமான பாடல் என்ன பாடல் வேணும்?
1: ஒரு தலையரகம் படத்துண்டு, இது குழந்தை பாடும் தாலாட்டு.
0: சரி, அந்த தாலாட்டு பாடல் போடலாமா?
1: போடலாம் சார்.
0: நன்றி, நன்றி. நாங்களும் உங்களோடு சேர்ந்து கேட்டு ரசிக்கிறோம். தொடர்ந்து இணைந்திருங்கள் நெல்லை பண்பலையுடன்.

0: நேரம் இரவு 10:28. எஃப்எம் ரெயின்போ 102.6 சுகமான ராகங்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். நிகழ்ச்சியில் அடுத்த பாடல் வருது. என்ன பாடல் வருது, யார் விரும்பி கேட்கிறாங்க அப்படிங்கறதை தெரிந்து கொள்ளலாம். வருக, வணக்கம்.
1: நான் சிந்தாமணியில இருந்து முத்து பேசுறேன்.
0: வணக்கம், வணக்கம். அனைவரும் நலமாக இருக்கிறோம். நீங்க எப்படி இருக்கீங்க? ரொம்ப நாளாச்சு உங்ககிட்ட பேசி.
1: ஆமா, நல்லா இருக்கேன். இன்னைக்கு இலக்கிய சேனல் ரொம்ப அருமையா தெளிவா சூப்பரா
0: சொன்னீங்க.
1: அங்க கால திருவிழா எல்லாம் ரொம்ப அருமையா சொன்னீங்க. நல்லா கேட்டுட்டே இருந்தேன், நல்ல பாடலும் போட்டீங்க.
0: நன்றிமா, நன்றி. சரி, உங்களுக்கான விருப்ப பாடல் என்ன எடுக்கலாம் சொல்லுங்க.
1: எனக்கு விருப்ப பாடல் வந்து பாண்டித்துறை படத்துல இருந்து காணாம கருங்கேலி.
0: ஓகே, நீங்க கேட்ட பாடல் வந்து கொண்டிருக்கிறது.
1: நன்றி,
0: நன்றி. எஸ்பி பாலசுப்ரமணியம், சொன்னலதா ஆகியோர் பாடிய பாடல்.

0: நேரம் இரவு 10:34. சுகமான ராகங்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். நெல்லை பண்பலை 102.6. நிகழ்ச்சியில் அடுத்த இனிமையான பாடலை கேட்க ஆர்வமாக வரும் அடுத்த அன்பு நேயர் யார் என்று தெரிந்து கொள்ளலாம். வருக வணக்கம்.
1: வணக்கம்
0: வணக்கம். யார், எங்கிருந்து பேசுறீங்க?
1: ஆதிமூலம்
0: சார், உங்களுக்கு பிடித்தமான ஒரு பாடல், நல்ல பாடல், என்ன பாடல் கேட்கலாம்?
1: எனக்கு தரிசனம் படத்துல இருந்து இது மாலை நேர சும்மயக்கம் மாலை போல் வணக்கம்.
0: அந்த பாடல் கேட்டலாம். நான் அதுக்கு முன்ன ஒன்னு சொல்றேன், கேக்குறீங்களா?
1: ஐயா, ஒரு மாசம் ட்ரை பண்ண.
0: நான் ஒன்னு சொல்றேன் கேளுங்க. எப்ப பேசினாலும் வானொலியில இருந்து கொஞ்சம் தள்ளி நின்று பேசுங்க. என்ன? நன்றி நன்றி. உங்களுக்கான பாடல் வந்து கொண்டிருக்கிறது, கேட்டு இணைந்திருங்கள்.

0: நேரம் இரவு 10:38. நெல்லை பண்பலை 102.6 சுகமான ராகங்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். இடைகால இனிய பாடல்கள் செவியோரம் ரீங்காரம் இட்டுக் கொண்டிருக்கிறது. நிகழ்ச்சியில் இணைவரும் அடுத்த அன்பு நேயர் வருக, வணக்கம். வணக்கம், இணைப்பில் இருக்கீங்க? வணக்கம்.
1: வணக்கம் சார், நான் சுதா பேசுறேன், உடையாம்புலியிலிருந்து.
0: உடையாம்புலியிலிருந்து சுதா மேடம், சொல்லுங்க, என்ன பாடல் வேணும்?
1: எனக்கு சக்திவேல் படத்துல இருந்து மல்லிகை மட்டும் மனசு மட்டும் மனசு தொட்ட அந்த சாங்.
0: ஓகே, அருண்மொழி சுவனலதா ஆகியோர் பாடிய பாடல் கேட்டிருக்கீங்க. உங்களோடு சேர்ந்து நாங்களும் அந்த பாடலை கேட்டு ரசிக்கிறோம். தொடர்ந்து இணைந்திருங்கள்.

சுகமான ராகங்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். இரவு 10:44 நெல்லை பண்பலையுடன் இணையவரும் அடுத்த அன்பு நேயர் வருக, வணக்கம். வணக்கம், யார் இங்கிருந்து பேசுறீங்க? கோவில்பட்டியிலிருந்து தீபா மேடம். சொல்லுங்க, என்ன பாடல் வேணும்? அதுல ரெண்டு பாடல் இருக்கு. ஒண்ணு வந்து சோகமா பாடுற பாடல் இருக்குது, ஜாலியா ஹாப்பி பாடல் ஒண்ணு சொல்றாங்க. கே ஜே யேசுதாஸ், ஜானகி ஆகியோர் பாடியது. நீங்க கேட்ட பாடல் வந்து கொண்டிருக்கிறது, கேட்டு இணைந்திருங்கள்.

0: நேரம் இரவு 10:49. நெல்லை பண்பலை 102.6 இணைந்திருக்கிறீர்கள். சுகமான ராகங்கள் நிகழ்ச்சிக்காக இனிய கீதங்களாய் செவியோரம் ரீங்காரம் விட்டுக் கொண்டிருக்கிறது நெல்லை பண்பலை மட்டுமே. நிகழ்ச்சியில் இணைவரும் அடுத்த நேயர் யாரு, என்ன பாடல் கேட்கிறாங்க தெரிந்து கொள்ளலாம். வருக, வணக்கம்.
1: மகாலட்சுமி பேசுறேன்.
0: மகாலட்சுமி மேடம், எந்த ஊர்ல இருந்து பேசுறீங்க?
1: கடையநல்லூர்ல இருந்து.
0: வெரி குட். என்ன பாடல் வேணும் சொல்லுங்க.
1: ஆட்டுக்கூறு தலைவன்ல இருந்து நினைத்தது யாரோ
0: நீதானோ. பாடுங்க, அப்படி பாடிடுவீங்கன்னு பார்த்தேன். ஓகே, அருமையா இருந்தது, நல்லது. உங்களுக்கான பாடல் நாங்கள் கேட்டு இணைந்திருங்கள் நெல்லை பண்பலையுடன்.

0: சுகமான ராகங்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். நெல்லை பண்பலையில் நேரம் இரவு 10:55. நிகழ்ச்சியில் இணைவரும் அடுத்த அன்பு நேயர் வருக, வணக்கம். வணக்கம் வணக்கம், யார் எங்கிருந்து பேசுறீங்க?
1: வணக்கம் சார்.
0: வணக்கம் சொல்றது யார், எங்கிருந்து பேசுறீங்க?

0: புதுக்கோட்டையிலேருந்து மோகன் சரஸ்வதி பேசுகிறேன் சார். நலமாக இருக்கீங்களா?
1: இருக்கிறோம். சொல்லுங்கள் மேடம், என்ன பாடல் வேணும்?
0: எனக்கு வந்து பஞ்சவர்ண கிளி படத்திலிருந்து ஆல மரத்தை கிளி ஆல பார்த்து பேசுத இந்த பாட்டு இங்க சார்.
1: அந்த பாடல் கொடுக்கறதுக்கு வசதி இல்லைன்னா வேறு பாடல் கேட்கலாமா?
0: ஆ சார்,
1: வேற ஒரு பாடல் படத்தில் பாடல் கேளுங்க.
0: ஆ
1: வேறொரு படத்துலேருந்து பாடல் கேட்கலாமா? இந்த பாடல் இப்போ தர முடியல.
0: அப்படிங்களா?

0: நேயர்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி திருநெல்வேலி வானொலியின் மத்திய அலை 1197 கிலோஹெர்ட்ஸ் மற்றும் பண்பலை 102.6 MHz-இன் சுகமான ராகங்கள். நிகழ்ச்சியில் விருப்பமான பாடலை கேட்க இணையும் அன்பு நேயர் யார் என்று தெரிந்து கொள்ளலாம், என்ன பாடல் கேட்கிறாங்க என்று தெரிந்து கொள்ளலாம். வருக, வணக்கம்.
1: எனது பாடலை கேட்க அவளோடு காத்துக்கொண்டிருக்கும் அன்பான அறிப்பாளர் இம்சையரசன் முத்துக்குமார் சார் அவர்களுக்கும் நமது நேயர்கள் அனைவருக்கும் ஒரு இனிய இரவு வணக்கம்.
0: சிந்து புந்தரி முருகன் சார், சொல்லுங்க என்ன பாடல் வேணும்?
1: நல்ல சம்சாரம் வாய்ந்ததற்கு நன்றி சொல்வேனே நான் உனக்கு என்ற பாடல தாங்க சார்.
0: மாமியார் வீடு திரைப்படத்திலிருந்து பாடல் கேட்டிருக்கீங்க, உங்களுக்கான பாடல் வந்து கொண்டிருக்கிறது, கேட்டு இணைந்திருங்கள்.

0: சுகமான ராகங்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். நெல்லை பண்பலை 102.6 நிகழ்ச்சியில் இணைவரும் அடுத்த அன்பு நேர் யார் என்று தெரிந்து கொள்ளலாம். வருக, வணக்கம். வணக்கம், இணைப்பில் இருக்கீங்க. வணக்கம் வணக்கம்
1: வணக்கம்
0: வணக்கம், சொல்லுங்க, என்ன பாடல் வேணும்? நீங்க யார், எங்க இருந்து பேசுறீங்க?
1: புதுக்கோட்டையில இருந்து மகன் சரஸ்வதி பேசுறேன் சார். ரவிக்கேகாரி படத்துல இருந்து ஏன் முதலில் பாட்டு சார்.
0: ஓகே, நீங்க கேட்ட பாடல் வந்து கொண்டிருக்கிறது, கேட்டு இணைந்திருங்கள். நேர்களே, ஒலிக்கும் பாடலுடன் நிறைவு பெறுகிறது சுகமான ராகங்கள். மற்றும் ஒரு நாள் மற்றும் ஒரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்கிறேன். நான் உங்கள் இம்சை அரசன், முத்துக்குமார்.

நேர்களே, ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் மத்திய அலை 1197 கிலோஹெர்ட்ஸின் இன்றைய ஒலிபரப்பு இனிதே நிறைவு பெறுகிறது. எமது அடுத்த ஒலிபரப்பு மீண்டும் நாளை காலை மணி 5:50 இனிதே ஆரம்பமாகும். எமது வழக்கமான மற்ற நிகழ்ச்சிகளை பண்பலை 102.6 தொடர்ந்து கேட்டு மகிழலாம். வணக்கம் நேர்களே.

0: You were listening to a repeat broadcast of today's Market Mantra program, originally aired at 6:30 p.m.
1: நேரம் 11:40. ஆகாஷ்வாணி, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சென்னை வானொலியின் 100.1 எஃப்எம் கோல்டு. திரைகானம் ஒலிக்கும் நேரம் வந்து முதல் பாடல் வல்லவனுக்கு வல்லவன் படத்திற்காக டி எம் சவுந்தரராஜன், டாக்டர் சீர்காழி எஸ் கோவிந்தராஜன், பி சுசீலா பாடியுள்ள பாடல்.

பாத்தா புரியுது.

0: இரவின் மடியில் நிகழ்ச்சியில் இதுவரை மௌனராகம், சொல்ல துடிக்கிறது மனசு, சத்யா, குரு, சிஷ்யன் ஆகிய படங்களிலிருந்து பாடல்கள் கேட்டீர்கள்.
1: ஏய் சாக்ஷி, இனிமே நான் பட்டனை தட்டினா போதும், அவரே பணம் கொட்டோ கொட்டுன்னு கொட்டு போது தெரியுமா?
2: எதே எஸ் ஜஸ்ட் லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணா போதும் எனக்கு பணம் கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காங்க. வாட்ஸ்அப்பில் ஒரு மெசேஜ் வந்துச்சு, அந்த மெசேஜில் ஜஸ்ட் நீங்கள் வீட்டில் இருந்துட்டு இந்த யூடியூப், இன்ஸ்டா, ஃபேஸ்புக்லலாம் லைக் மட்டும் பண்ணுங்க, உங்களுக்கு பணத்தை நாங்கள் அனுப்புகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. செம்மல்ல, ஐயோ அது எல்லாமே ஃபேக். என்ன சொல்ற? இரு கிளியரா சொல்றேன். நிறைய பேருக்கு பாத்தீங்கன்னா வாட்ஸ்அப் நம்பர்ல இருந்து மெசேஜ் வருது, இந்த மாதிரி வந்து நாங்க வீட்ல இருந்தே ஒர்க் பண்றதுக்கான உங்களுக்கு ஆஃபர் பண்றோம், ஜஸ்ட் நீங்க லைக் பட்டன் பிரஸ் பண்ணா போதும், அதாவது யூடியூப், இன்ஸ்டா, ஃபேஸ்புக்ல நீங்க லைக் பட்டன் பிரஸ் பண்ணா போதும், உங்களுக்கு நாங்க பேமெண்ட் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்றாங்க. இதை நம்பி ஏமாறாதீங்க, இது எல்லாமே ஃபேக். ஸோ இந்த மாதிரி சொல்லி அவங்க ஏதோ ஒரு குரூப்ல வந்து ஆட் பண்ணுவாங்களாம், அதற்கு பிறகு உங்ககிட்ட இருக்கிற பணத்தை பறிக்கிறதுக்கான ஒரு வழி அப்படின்னு சொல்றாங்க. ஸோ தயவு செஞ்சு இந்த மாதிரி லைக் பண்ணுறேன், நான் பணத்தை கொடுக்குறேன் அப்படின்னு சொன்னால் நம்பி ஏமாறாதீங்க.

வசந்தா உன் மனதை எந்தன் வசந்தா, வக்கீலாத்து வசந்தா உன் மனதை எந்தன் வசந்தா, வட்ட கண்கள் சுழந்தாடிட மாறாய் எந்தன்

வானம் செவந்தி மெல்ல பேசும் இதழ் பூவிலே.

0: ஆயிற்று.
1: அட சரதாம் போய,
2: பொழுது
1: விடிஞ்சா ரோத.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 100.1 MHz ஆகாஷ்வாணி சென்னை எஃப்எம் கோல்டு.
1: நேயர்கள், இனி கேட்கலாம் நெஞ்சம் மறப்பதில்லை. இதில் ரோசாப்பூர் ரவிக்கைக்காரி, கல்யாணராமன், நினைத்தாலே இனிக்கும் திரைப்படங்களிலிருந்து பாடல்கள். முதலில் ரோசாப்பூர் ரவிக்கைக்காரி திரைப்படத்திலிருந்து சில பாடல்கள்.

0: கண்ணு, ஆப்பத்துக்கு ஒரு மூணு தலை ஏலக்கா, அப்புறம் ஒரு பத்தமட பாய், சின்ன கருப்புட்டி அரை வீச, அப்படியே ஒரு மூக்கு பொடி டப்பி.
1: சொல்லிட்டீங்கல்ல, மறக்காம வாங்கிறேன்.

0: வெத்தல வெத்தல வெத்தலையோ, கொழுந்து வெத்தலையோ, சின்ன சின்ன கொழுந்து வெத்தலையோ.
1: தாத்தா எனக்கு கண்ணாலமுங்க
2: சந்தோஷம். ஏ சம்பட்ட, கண்ணால ஆனதும் உன் பொண்டாட்டிக்கு மொதல் ராத்திரி மொதல் ஆசீர்வாதம் நான் தான் பண்ணுவேன். சம்மதமா?

0: நஷமாக வருவேங்க. நஷமாக வருவேங்க வயசான மனுஷங்க, வாயார மனுஷார வாட்டணும் நீங்க. வெத்தல வெத்தல வெத்தலையோ, கொழுந்து வெத்தலையோ, சின்ன சின்ன கொழுந்து வெத்தலையோ.
1: ஏழு தோலானுக்கு பாதாமும் புஸ்தாவும், மூணு தோலானுக்கு முந்திரியும் திராட்சையும் வாங்கிட்டு வாடா.
2: என்னங்க வழக்கத்தை விட அதிகமா கேக்குறீங்க?
1: எனக்கு இல்லடா, அது உனக்கு.
2: எனக்கா?

காடையை முட்டி பார்க்க போறேன். வெத்தல வெத்தல வெத்தலையோ கொழுந்து வெத்தலையோ சின்ன சின்ன கொழுந்து வெத்தலையோ வண்டி சோல செம்பட்டனா வித்து வர பொங்கட்டதா எல்லாம் சோறா போய் எல்லாம் சோறா நடந்து

0: நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் சென்னை எஃப்எம் கோல்டு 100.1.
1: நேயர்கள் 100.1 எஃப்எம் கோல்டு வழங்கிக் கொண்டிருக்கும் நெஞ்சம் மறப்பதில்லை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். இதுவரை ரோசாப்பூர் அவிக்கைக்காரி திரைப்படத்திலிருந்து பாடல்களை கேட்டீர்கள். இனி நினைத்தாலே இனிக்கும் திரைப்படத்திலிருந்து பாடல்கள்.

நம்ம ஊரு சிங்காரி சிங்கப்பூர் வந்தாளாம், பொட்டு வச்சு பூ முடிச்சு நின்றாளாம், பொட்டு வச்சு பூ முடிச்சு நின்றாளாம். ஆஹா ஹா ஹா ஹா ஹா, மன்னதன் வந்தானா.

யாருமில்லை, நான் ஒன்று நீ ஒன்றுதாம்மா. மன்மதன் வந்தானா நம்ம சங்கதி சொன்னானா, மன்மதன் வந்தானா நம்ம சங்க

0: சொந்தம் இனியா சொந்தம் வரணும். அடியே ராஜாத்தி சிரிச்சா ரோஜாப்பு உனக்கா சொல்லி தரணும். இதுதான் ராஜாங்கம் எதுக்கு பூர்வாங்கம் இனியா சொந்தம் வரணும். இடை தங்கம் நடை வைரம் இதழ் பவளம் நகை முத்து நீ விண்ணுலக பூந்தோட்டமா.
1: பருவம் கிரகங்கள் அழகே தாடங்கள் சுகமே பாடல்கள் செல்வங்கள்

0: F-57 event. This result marked India's first ever Commonwealth Games gold medal in the men's shot put F-57 event and the nation's first double podium finish in the category. And that is the end of this news bulletin.
1: நேரம் 3:10. ஆகாஷ்வாணி சென்னை வானொலி நிலையம் நேர்கள் 100.1 எஃப்எம் கோல்டு கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். இதில் இனி கேட்கலாம் இனிய ராகம். இன்றைய இனிய ராகத்தில் டாக்டர் மிருத்யுஞ்சய் அகாடி அவர்களின் பாட்டு இடம்பெறும்.

இதுவரை இனிய ராகம் நிகழ்ச்சியில் டாக்டர் மிருத்யுஞ்சய் அகாடி அவர்களின் பாட்டு மற்றும் பண்டிட் சிவகுமார் சர்மா அவர்களின் சாந்தூர் இசை கேட்டீர்கள். நிறைவு பெற்றது இனிய ராகம்.

0: ஆகாஷ்வாணி சென்னை வானொலி நிலையம் நேயர்கள் 100.1 எஃப்எம் கோல்டு கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். இதில் இனி கேட்கலாம்.
1: பொங்கும் மங்கலம் நிகழ்ச்சியில் குடிசாதனப்பள்ளி ஜி பி திம்மராயப்பா அவர்களின் நாகஸ்வர இசை கேட்கலாம். திருத்தணி ஏஜி லோகநாதன் அவர்கள் தவில். தத்துவமறிய தரமா ரீதி கவுளராகத்தில் அமைந்த பாபரசம் சிவன் பாடலுடன் நிகழ்ச்சி ஆரம்பமாகின்றது. ஆதித்த ஆழம்

பொங்கும்மங்கலம் நிகழ்ச்சியில் குடிசாதனப்பள்ளி ஜிபி திம்மராயப்பா அவர்களின் நாகஸ்வர இசையை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். தொடர்ந்து மாயா மாளவ கவுளராகத்தில் அமைந்த தேவதேவ கலையாமிதே, சுவாதி திருநாள் சாகித்யம், ரூபகதாளம்,

இதுவரை பொங்கும் மங்கலம் நிகழ்ச்சியில் குடிசாதனப்பள்ளி ஜிபி திம்மராயப்பா அவர்களின் நாகஸ்வர இசை கேட்டீர்கள். திருத்தணி ஏஜி லோகநாதன் அவர்கள் தவில்.

0: நீ சென்னை எஃப்எம் கோல்டு.
1: நேயர்கள், இனி கேட்கலாம் புலரும் பொழுது. இதில் அம்மன் திரைப்படத்திலிருந்து பாடல் ஒலிக்கிறது. பாடலை பாடியிருப்பவர் எஸ் பி பாலசுப்ரமணியம்.
2: அம்மா பவானி அழைக்கிறோம் வாணி, அகம் குளிர எதிரில் வந்து அருள் திரு

0: நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் சென்னை எஃப்எம் கோல்டு 100.1.
1: புலரும் பொழுது கேட்டுக்கொண்டிருக்கிறது.